0: ओम नमः शिवाय।
1: यू आर लिसनिंग टू शैवम डॉट ऑर्ग रेडियो, द 24/7 स्पिरिचुअल चैनल फ्रॉम शैवम डॉट ऑर्ग।
2: தலம் திரு பூந்துருத்தி திருநாவுக்கரசு நாயனார் அருளி செய்த ஐந்தாம் திருமுறை மரக்கிற்பனே என்னும் திருக்குறுந்தொகை. திருச்சிற்றம்பலம்.

అసౌయ్యాంగ్రోహ్రుమంగళ.

ఉదయ నమ బాహుభ్యాంతవసన్మే పరిశ్రమ.

ಜನಮಾಶುಕೇಶ ಜನಮಶ್ರೇಜಾಯ ಜನಮೋ ಜಾಯ ಜನಮಸ್ತ

ಜನಮಸ್ತಾರ ಜನಮತ್ಸಂಭರೇ ನಮಃ.

ప్రక్షిణే నమో రక్షిణే నమో విక్షిణే నమో

ీరాయ ప్రభావే మదే యథాపదే జగత్పదే.

ేషన్యమంతు

ஸ்வயவாசனேவசன்வாதிதன்வசி அஸ்வன்மஹத்யன்னவேனேன்வரிக்ரேபவாசி நீரங்கீவாச்சு நிகந்தாத் சர்வாகரக்ஷபாஹரா.

0: Om Namah Shivaya. Dear users of Shaivam.org, we are very much delighted to let you all know that due to the shower of grace from Almighty Lord Shiva and the continuous support from esteemed users like you, our Shaivam.org website had passed 26 successful years of service in the world of Shaivam, and it is all set to sustain the same with lot more new features in the forthcoming years as well. Adding to that, like one more diamond embedded to the golden crown, we are pleased to inform the existence of a new radio, Shiva Tattvam, specifically designed to telecast Shaiva discourses. It's a humble request to you to listen that as well and extend your support. Now you can listen all the Shaiva discourses being scheduled in Shaiva Lahari and Thiruneriya Tamilosi radios in Shiva Tattvam radio only. Thanks for your esteemed support. ஓம் நம சிவாய.
1: ஓம் சிவாய. சைவம் டாட் ஆகின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி தினம் ஒரு சிவாலயம். வழங்குபவர் சிவபாத சேகரன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமன்.
2: திருச்சி தம்பலம். நித்தலும் எம்பெருமானுடைய திருத்தலம் ஒன்றை தரிசிக்கும் நாம் இன்றைய தினம் சோழ நாட்டின் காவிரி தென்காய் திருத்தலங்களுள் 122வதாக வைத்து எண்ணப்படக்கூடிய திரு கைச்சினம் என்ற தலத்தை தரிசிக்க இருக்கிறோம். கைச்சினம் என்பது கச்சினம் என்றும் தற்காலத்தில் கச்சனம் என்றும் வழங்கப்படுவதாயிற்று. இத்தலம் திருவாரூரிலிருந்து திருத்துறை பூண்டி செல்லும் பேருந்து சாலையில் இருக்கிறது. திருவாரூருக்கு தெற்கில் சுமார் 25 கிலோமீட்டர் தொலைவிலும் திருத்துறை பூண்டிக்கு வடக்கில் 11 கிலோமீட்டர் தொலைவிலும் இத்தலம் உள்ளது. திருவாரூர், நாகப்பட்டினம், திருத்துறைப்பூண்டி ஆகிய ஊர்களிலிருந்து பேருந்து மூலம் எளிதாக இங்கு வர முடியும். புகைவண்டியில் வருவோர் அம்மனூர் என்ற நிலையத்தில் இறங்கி கிழக்கில் 3 கிலோமீட்டர் தூரம் வர வேண்டும். இத்தலத்திற்கு தலவட்சம் கோங்கிலவு மரம் ஆதலால் கோங்கு வனம் என்ற பெயரும் கர்ணிகார வனம் என்ற பெயரும் உண்டு. இத்தலம் மூர்த்தி தலம் தீர்த்தம் ஆகிய மூன்றினாலும் பெருமை பெற்ற சிறப்புடையது. தேவேந்திரன், அகத்தியர், திருடபிந்து முனிவர், விதூமன், மித்ரஜகன் ஆகியோர் இப்பெருமானை வழிபட்டு பெயர் பெற்றுள்ளார்கள். தேவேந்திரன் வழிபட்ட பல சிறப்புடைய திருத்தலங்களுள் ஆலவாய் என்று அழைக்கக்கூடிய மதுரை எம்பதி நினைவுக்கு வரும். அங்கு ஆலவாய் பெருமான் புரிந்த 64 திருவிளையாடல்களுள் முதல் திருவிளையாடல் தேவேந்திரனுக்கு வந்த பழியை நீக்கிய திருவிளையாடல், தேவேந்திரன் பழிதீர்த்த படலமாக முதல் திருவிளையாடலாக அது கருதப்படும். அதேபோல வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு அண்மையில் உள்ள திருக்கண்ணார் கோயில் என்ற திருத்தலமும் தேவேந்திரனால் வழிபடப்பெற்ற சிறப்புடையது. அதேபோல் இந்த தலமும் தேவேந்திரனால் வழிபடக்கூடிய பெருமையுடையது. இங்கு கௌதம முனிவருடைய சாபம் விலக வேண்டி சிவருமானை மணலினால் லிங்கம் செய்து பூசித்து அதனை எடுக்க முயன்ற போது இந்திரனுடைய கைச்சின்னம் அந்த லிங்கத்தில் பதிந்த காரணத்தினால் இறைவன் கைச்சின்னநாதர் என்று பெயர் பெற்றார். ஆகவே இந்த தலமும் கைச்சின்னம் என பெற்றது. இந்திரனால் வழிபடப்பட்ட மூலவரும் ஐராவத யானையின் கொம்பினால் செய்த வளையலை அணிந்த வெள்வளை நாயகி அம்பிகையும் இந்த தலத்தில் எழுந்தருளியுள்ளார்கள். தேவேந்திரனுக்கு தியாகராஜ பெருமானாக இறைவன் காட்சி கொடுத்ததால் தியாகேஸ்வர பெருமானுடைய சன்னதி விசேஷமானது. இந்திரனுடைய வஜ்ராயுதத்தினால் வெட்டப்பட்ட வஜ்ர தீர்த்தமும் இந்திர தீர்த்தமும், அகஸ்திய முனிவருடைய கமண்டல தீர்த்தத்தினால் ஆக்கப்பெற்ற தீர்த்தமும் இத்தலத்தில் உள்ளன. இது யானை ஏறாத மாடக்கோயில். விஞ்ஞானசம்பந்தருடைய திருப்பதிகம் ஒன்றும் திருநாவுக்கு சுவாமிகள் அவருடைய கஷேத்திர கோயில் திருத்தாண்டக பாடல் ஒன்றில் வைப்பு தலமாகவும் இந்த தலம் விளங்குகின்றது. திரு கைச்சினத்திற்கு கிழக்கில் திருக்கோளிலி என்ற திருக்கோளையும், எட்டுக்குடி முருகனுடைய தலமும், திரு வலிவலம் ஹிருதய கமலநாதனுடைய திருக்கோயிலும் அமைந்துள்ளன. மேற்கில் திரு நெல்லிக்காவும் திரு தெங்கூரும் திரு கொள்ளிக்காடும் அமைந்துள்ளன. வடக்கில் திருக்காராயில் என்ற சப்தவிடங்கள் தலங்களில் ஒன்றான திருத்தலமும் அமைந்துள்ளது. கோச்செங்கு சோழ நாயனார் கட்டிய மாடக்கோயில்களில் ஒன்று இது. கிழக்கு நோக்கிய சன்னதி மூன்று நிலை ராஜகோபுரம் இதற்கு அணி செய்கிறது. உள்பிரகாரத்தின் மேற்கில் விநாயகர், விதூமலிங்கம், சுப்பிரமணியர், அம்மன் ஆகியோருடைய சன்னதிகளும், கிழக்கில் நடராஜ மண்டபமும் உள்ளன. இங்குள்ள தட்சிணாமூர்த்தி தரிசிக்க வேண்டிய ஒரு மூர்த்தமாகும். அதேபோல் அர்த்தநாரீஸ்வர மூர்த்தமும் அவசியம் தரிசிக்க வேண்டிய ஒரு மூர்த்தம். அம்பிகையினுடைய கோயிலுக்கு அருகில் ஸ்தலவிருஷமாகிய கோங்கிலாவும் இருக்கிறது. கோவரவாயிலுக்கு நேரெதிரில் நந்திதேவர் காட்சியளிக்கின்றார். வடக்கில் இந்திர தீர்த்தமும் தெற்கில் வஜ்ர தீர்த்தமும் உள்ளன. இறைவனுடைய திருப்பெயர் கைச்சினநாதர், கரச்சின்னேஸ்வரர் என்றெல்லாம் வழங்கப்படுகிறது. தலபுராணத்தின்படி இறைவனுடைய திருமுடியில் இந்திரனுடைய கைவிரல்கள் அடையாளம் இருப்பதாக கூறப்படுகிறது. அம்பிகை சேத வலைநாயகி, வல்வலைநாயகி என்று வழங்கப்படுகின்றாள். இறைவனுடைய பிரியாவிடையாகிய இந்த அம்பிகை வெள்வளையை அணிந்து காட்சியளிக்கின்றாளாம். தேவேந்திரன் ஐராவதத்தினுடைய தந்தத்தினால் செய்த வெள்வளையை இந்த அம்பிகைக்கு அணிவித்து வழிபட்டதால் இப்பெயர் வந்தது. விஞ்ஞான சம்பந்தரும் இந்த திருத்தலத்து தேவாரத்தில் வெள்வளை ஓர் கூறு உடையான் என்று இந்த அம்பிகையினுடைய பெயரை அமைத்து பாடியுள்ளார். கல்வெட்டுக்களில் பெருமானுக்கு கோங்குவனேஸ்வர சுவாமி, திரு கைச்சின்னமுடைய நாயனார், கரச்சின்னேஸ்வரர் என்ற பெயர்கள் காணப்படுகின்றன. தேவேந்திரன் கௌதம முனிவருடைய மனைவி அகல்கையிடத்தில் சென்றபோது அந்த வஞ்சகச் செயலை அறிந்த கௌதம முனிவர் இந்திரனுடைய உடல் முழுவதும் 1000 யோனிகளாக ஆகும்படி சபித்தார். அதற்கு வெட்கப்பட்ட தேவேந்திரன் யாரும் காணாதபடி ஒளிந்து வாழ்ந்திருந்தான். தேவர்கள் இந்திரனை காணாமல் துயருற்றார்கள். பின்னர் தேவேந்திரன் திருவாரூரை அடைந்து தவம் செய்தான். கோங்குவரம் சென்று தம்மை வழிபட்டால் குறை தீரும் என்று பெருமான் அருளினார். அதன்படி அவன் இந்த தலத்தை அடைந்து தன்னுடைய வஜ்ராயுதத்தினால் தீர்த்தம் உண்டாக்கி நீராடி மணலால் சிவலிங்கம் ஸ்தாபித்து வழிபட்டான். வைகாசி விசாக நாளன்று பூஜை முடிந்த பிறகு மணல் லிங்கத்தை தீர்த்தத்தில் சேர்ப்பிப்பதற்காக எண்ணி தனது கைகளால் பற்றி எடுத்தபோது லிங்கம் பூமியில் பற்றிக் கொண்டது. இந்திரனுடைய கைவிரல்கள் அச்சிவலிங்கத்தில் பதிந்துவிட்டன.

பெற வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தான். அது முதல் ஆண்டுதோறும் வைகாசி விசாக விழா இந்த தலத்தில் நடத்தப்பட்டு வருகின்றது. ஹிமவான் மகளாக தோன்றி வளர்ந்த பார்வதியை திருமணம் சென்று செய்து கொண்டிருக்கும் காலத்தில் சிவபெருமான் அத்திருமணத்தை காண வந்த தேவர்கள் முனிவர்கள் ஆகியோருக்கு அருள் செய்யும் பொழுது வடதிசை தாழ்ந்து தென்திசை உயர்ந்தது. அதை சமன் செய்ய வேண்டுவதற்காக அகத்திய முனிவரை அழைத்து திருமண கோலத்தை தாம் வேதாரண்யத்தில் அவருக்கு காட்டுவதாக கூறி பொதிகைமலைக்கு செல்லுமாறு பணித்தார். அகத்தியர் தென்திசையை நோக்கி வரும்பொழுது விந்தியமலையை வந்து அடைந்தார். தன்னை வஞ்சகமாக கொல்ல வந்த வில்வலன் வாதாபி ஆகிய அசுரர்களை கொன்றார். அதனால் வந்த பழி அவரை சூழ்ந்தது. அகத்திய முனிவர் அதனை போக்கிக் கொள்ள வேண்டி கோங்குவனமாகிய இந்த கைச்சின்னத்தை அடைந்து தன் கமண்டல நீரால் ஒரு தீர்த்தம் உண்டாக்கி அதில் நீராடி இறைவனை வழிபட்டார். அதனால் கொலைப்பாவம் அவரை நீங்கியது. பின்னர் திருமறைக்காட்டுக்கு சென்று இறைவனுடைய மணவாள குலத்தை கண்டு மகிழ்ந்து புதியமலைக்கு சென்றார். அகத்தியர் இத்தலத்தில் ஸ்தாபித்து வழிபட்ட லிங்கம் அகத்தியலிங்கம் என்ற பெயரோடு அமைந்துள்ளது. அஷ்ட வசுக்குளில் ஒருவனாகிய விதூமன் என்பவன் பிரம்மனுடைய சபையில் நடனமாடிய அலம்புசி என்பவளை விரும்பியதால் பிரம்மா இவ்விருவரையும் பூலோகம் சென்று வாழும்படியாக பணித்தார். விதூமன் கௌசாம்பி நகர் மன்னன் சதானீகனுக்கு சகசிரானீகன் என்ற பெயரோடு பிறந்தான். அலம்புசை அயோத்தி மன்னன் கிருதவர்மனின் மகளாக மிருகாவதி என்ற பெயரோடு பிறந்து வந்தாள். இருவரும் மனம் செய்து கொண்டு வாழ்ந்தபொழுது கருடன் ஒன்று மிருகாவதியை தூக்கிக் கொண்டு உதயகிரியில் சென்று சேர்த்தது. ஜமதகிரிமுருடைய மகன் அவளை மீட்டு தந்தையினுடைய ஆசிரமத்தில் சேர்த்தான். மிருகாவதி அங்கு உதயணனை பெற்றாள். உதயணன் வளர்ந்து நாககன்னிகையை மணந்து அவள் மூலம் வாடாமாலையையும் கோடபதி என்ற யாழையும் பெற்றான். தன் மனைவி மகன் ஆகியோரை பல நாள் பிரிந்து துயரமுற்ற சகசிராணியன் தன் மனைவியினுடைய இருப்பிடத்தை அடைந்து அவளையும் மகனையும் தன்னுடைய நாட்டிற்கு அழைத்து வந்து உதயணனுக்கு முடிசூட்டிவிட்டு தன் மனைவியோடு கொங்குவனம் வந்து பெருமானை வழிபட்டான். பிறகு அவர்களுடைய சுய உருவங்கள் மீண்டும் பெறப்பெற்றன. ஆக தெய்வீக உடலை பெற்ற அவர்கள் இருவரும் மீண்டும் பிரம்மலோகம் சென்று அடைந்தார்கள். விதூமன் பூஷித்த லிங்கம் அவருடைய பெயரால் விதூமலிங்கம் என்று இத்தலத்தில் விளங்குகின்றது. மித்ரஜெகன் என்ற அந்தனும் சக்கியமலை சாரலில் வாழ்ந்து வந்தான். அவனுடைய மூன்று புதல்வர்கள் இருவர் வறுமையினால் தன்னுடைய பெற்றோர்களை தொடர்ந்து மாண்டுவிட்டார்கள். மூன்றாவது மகன் ஈஸ்வர முனிவர் என்ற பெயரோடு ஒரு ஆசிரமம் அமைத்துக் கொண்டு இந்த தலத்தில் வாழ்ந்து வந்தான். விஷ்ணு சர்மா விகர்ணன் என்பவர் மீது பேய் பற்றியதால் அந்த பேய் உருவம் நீங்க வேண்டி அவ்விருவரும் இங்கு வந்தபொழுது இந்திரதேசத்தினுடைய திவலைகளை கொண்டு அப்பேய் உருவத்தை நீக்கி பழைய வடிவத்தை அவர்களுக்கு நல்கினார் இந்த முனிவர். அவர்களும் கைச்சினநாதரையும் முனிவரையும் வணங்கிவிட்டு தன்னுடைய இருப்பிடம் சென்றார்கள் என்று தலபுராணம் சொல்கிறது. இங்குள்ள இப்பழமையான ஆலயத்தில் 11 கல்வெட்டுகள் உள்ளன. சோழ பாண்டிய விஜய நகர மன்னர்களுடைய கல்வெட்டுகள் அந்த அரசர்கள் இந்த தலத்திற்கு செய்த தொண்டுகளையும் நிபந்தனைகளையும் விவரமாக எடுத்துரைக்கின்றது. இந்த தலத்திற்கு ஞான சம்பந்த பெருமான் ஒரு திருப்பதிகம் எழுதியிருக்கின்றார். அத்திருப்பதிகம் சிகாமரம் என்ற பண்ணில் அமைந்திருக்கிறது. இதில் பெருமான் நஞ்சை உண்டு உலகை காப்பாற்றிய பொழுது நீலகண்டனாக விளங்கியதை பல பாடல்களில் குறிப்பிடுகின்றார். மையுளா மணிமிடற்றான் என்றும் விடம் மல்கு கண்டத்தான் என்றும் அமரர் கூடி கடைந்த படு கடல் நஞ்சு உண்டதிரான் என்றும் குறிப்பிடுகின்றார். இந்த பெருமான் தேவர்கள் வேண்ட விஷத்தை அருந்தினான் என்பதை சாய்ந்து அமரர் வேண்ட தடம் கடல் நஞ்சு உண்டு அனங்கை காய்ந்த பிரான், அதாவது நஞ்சுண்ட பிரானாகவும் விளங்குகின்றான். அதே நேரத்தில் அனங்கு என்பது அனங்கன் என்பவன் மன்மதன், மன்மதனை காய்ந்தபடியால் காமநாசனாக பெருமான் விளங்குவதையும் சம்பந்தருக்கு குறிப்பிடுகின்றார். இந்த பதிகத்தில் கண்ணுதல் பெருமானாகிய கைச்சின்ன பெருமானை பன்னிசையால் ஏற்றி பரவல்லார்கள் விண்ணவர்களாக ஆகி வீண் உலகத்தை ஆழ்வார்கள் என்று

0: திருக்கைச்சினம் எனக்கூடிய கச்சனம் என்ற இத்திருப்பதி அனைவரும் சென்று வணங்கி தொல்வினைகள் அனைத்தும் வழிகள் அனைத்தும் இங்கு பெற்றவர்களாக சிவபெருமானுடைய திருவுருளை பெறுவார்களாக. திருச்சிட்டம்பரம்
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம்.org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம்.org. ஓம் நம சிவாய.
2: ஓம் சிவாய. சைவம் டாட் ஆகின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி தினம் ஒரு சிவாலயம். வழங்குபவர் சிவபாத சேகரன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமன்.
0: சிவபெருமானுடைய திருவுருளால் இன்றைய தினம் நாம் தரிசிக்கவிருக்கும் திருத்தலம் திருக்குவளை என்று இந்நாளில் வழங்கப்படக்கூடிய திருக்கோளிலி என்ற பாடல் பெற்ற திருத்தலம். இந்த தலம் திருவாரூரின் சப்தவிடங்க தலங்களுள் ஒன்றாக கருதப்படுவது. திருவாரூரிலிருந்து திருத்துறைப்பூண்டி செல்லும் பாதையில் உள்ள திருநெல்லிக்காவிலிருந்து சுமார் 20 கிலோமீட்டர் கிழக்கு திசையில் உள்ளது. திருவாரூருக்கு தென்கிழக்கே சுமார் 35 கிலோமீட்டர் தொலைவிலும் இது அமைந்துள்ளது. திருவாரூரிலிருந்து இந்த தலத்துக்கு செல்வதற்கு பேருந்து வசதி இருக்கிறது. திருத்துறைப்பூண்டியிலிருந்து வருபவர்கள் கச்சனத்தின் வழியாகவும் நாகப்பட்டினத்திலிருந்து வருபவர்கள் குளப்பாடு பேருந்து நிலையத்தில் வந்து அங்கிருந்து திருக்குவளைக்கும் வந்து அடையலாம். இந்த தலத்தில் உள்ள தியாகராஜ மூர்த்தியை அவனிவிடங்க தியாகராஜர் என்று சொல்வார்கள். இந்த நடனம் வண்டு நடனம். திருவாரூர் போலவே இங்கும் தியாகராஜ சன்னதி சிறப்பாக விளங்குகிறது. அதை போலவே பிருத்திவி மூர்த்தியாக மூலஸ்தானத்தில் பெருமான் காட்சியளிக்கிறார். நவகிரகங்கள் வழிபட்டு அருள் பெற்றபடியால் வக்கரங்கள் இல்லாமல் விளங்குகின்றன. அதனால் இத்தலம் கோழிலி என்று வழங்கப்படுகிறது. ஞானசம்பந்தர் தேவாரும் இதனையே கோளாய நீக்குமவன் கோழிலி எம்பெருமானே என்று குறிப்பிடுகின்றார். பிரமன், அகத்தியர், பஞ்சபாண்டவர்கள் ஆகியோர் பூஜித்த இந்த தலம். பகாசுரனை கொன்ற பழி நீங்குவதற்காக பஞ்சபாண்டவர்கள் ஒருவனான பீமன் இந்த கோழிலிநாதரை வழிபட்டிருக்கிறான். திருக்கோளிலிக்கும் அருகிலுள்ள குண்டையூருக்கும் இடையில் சந்திர நதி என்ற ஒரு புனிதமான நதி ஓடுகிறது. இந்த தலத்திற்கு பிரம்ம தபோவனம் என்றும் கதகாரண்யம் என்றும், அதாவது தேற்றாமரவனம் என்றும், புஷ்பவனம் என்றும், தட்சிண கைலாசம் என்றும் பல பெயர்கள் உண்டு. இந்த ஆலயம் கிழக்கு நோக்கி அமைந்துள்ளது. கோயிலின் அருகே பிரம்ம தீர்த்தம் இருக்கிறது. ஆலயத்திற்கு 2 பிரகாரங்கள் உண்டு. நாம் ராஜகோபுரத்தை கடந்தவுடன் வெளிப்பிரகாரத்தில் வசந்த மண்டபம், கொடிமரம் ஆகியன உள்ளன. இதனை கடந்தவுடன் உள்பிரகாரம், இதில் சுவாமி சன்னதி தென்படுகிறது. அருகில் தியாகராஜமூர்த்தியின் சன்னதி இருக்கிறது. பெருமானை நோக்கினார் போல் சுந்தரர் பறவையாருடன் எழுந்தவர்கள் இருக்கிறார். அம்பிகையும் கிழக்கு நோக்கியவளாக தனிச்சன்னதி கொண்டு விளங்குகின்றாள். இந்த சுற்றை வளமாக வரும்பொழுது தியாக விநாயகருடைய சன்னதி, மேற்கு பிரகாரத்தில் விஸ்வநாதர், விசாலாட்சி, இந்திரபுரீஸ்வரர், சந்திரலிங்கம் ஆகிய சன்னதிகள் இருக்கின்றன. இதனை அடுத்து முருகப்பெருமானுக்கு தனித்திருக்கோயில் விளங்குகிறது. அருகில் சொக்கலிங்கம், அண்ணாமலையார், நால்வர், மகாலட்சுமி ஆகியோர் சன்னதிகள் இருக்கின்றன. அகஸ்தியர் பூஜித்த லிங்கம் அமைந்த தனி கோயிலும் இருக்கிறது. சுவாமியினுடைய கோஷ்டங்களில் தென்புறம் நடராஜமூர்த்தியும் நர்த்தன கணபதியும் பிக்ஷாடனரும் தட்சிணாமூர்த்தியும் இருக்க காணலாம். மேல் திசையில் மகாவிஷ்ணுவும் வடக்கு திசையில் அர்த்தநாரீஸ்வரர், பிரம்மா, துர்கை, உமாமகேஸ்வரர் ஆகிய மூர்த்திகளும் கோஷ்டத்தை அலங்கரிக்கின்றனர். அருகில் சண்டீச பெருமானுடைய தனி கோயிலும் இருக்கிறது. சுவாமி சன்னதியின் முன் மண்டபத்தில் நடராஜ சபை இருக்கிறது. சுவாமி சன்னதியில் இந்த தலத்திற்கான திருப்பதிகங்களை தலைவைக்கற்களில் பொறுத்து வைத்திருக்கிறார்கள். இறைவனுடைய திருப்பெயர் பிரம்மபுரீஸ்வரர் என்பது. பிரம்மன் படைப்பு தொழில் வண்டி இந்த தலத்தை அடைந்தான். சந்திர நதியினுடைய வெண்மணலை எடுத்து வந்து சிவலிங்கமாக வழிபட்டு வந்தான். பெருமான் மண்ணால் பிடிக்கப்பட்ட அந்த சிவலிங்கத்திலிருந்து வெளிப்பட்டு பிரம்மனுக்கு காட்சி தந்து அவன் வேண்டிய வரங்களை அருளினார். அப்பொழுது அவன் உண்டாக்கிய தீர்த்தம்தான் இந்த பிரம்ம தீர்த்தம் என்று சொல்லப்படுகிறது. ஆகையால் இந்த தலம் பிரம்ம தபோவனம் என்ற பெயரையும் பெற்றது. சுவாமி இதன் காரணமாகவே பிரம்மபுரீஸ்வரர் என்று வழங்கப்படுகிறார். அம்பிகையின் பெயர் வண்டமர் பூங்குழலாள், வண்டார் குழலி என்றும் சொல்வதுண்டு. தியாகராஜரை அவனி விடங்க தியாகர் என்பார்கள். இவரது அம்பிகை ஈரோத்பலாம்பிகை. விநாயகர் தியாக விநாயகர். முருகன் சுந்தரவடிவேலன். தலத்தின் மரம் தல விருட்சம், ஏற்றா மரம், தீர்த்தம் பிரம்ம தீர்த்தம், சந்திரநதி முதலியன. பலாசுரனோடு தேவேந்திரன் போரிட்ட போது இந்திரனுக்கு துணையாக சென்றவன் முசுகுந்தன் என்ற மன்னன். இந்திரன் இந்த போரில் வென்றபோது முசுகுந்தனுக்கு பரிசு அளிக்குவதற்காக விரும்பினான். அப்போது முசுகுந்தன் தேவேந்திரன் வழிபடும் தியாகராஜர் திருவுருவை கேட்டான். இந்திரனுக்கோ அதை கொடுக்க மனமில்லை. அதை போலவே மேலும் ஒரு 6 திருவுருவங்களை அமைத்து ஏதாவது ஒன்றை எடுத்துக்கொண்டு செல்லவும் என்று சொல்லும்போது முசுகுந்தன் தியாகராஜ பெருமானை வேண்ட உண்மையான தியாகராஜ வடிவை பெருமானனுடைய அருளினால் உணர்ந்தான். மீதம் அமைந்த மூர்த்திகளை திருக்கோளிலி உட்பட 6 தலங்களில் தாவித்து வழிபட்டான். இந்த 7 தலங்களும் தான் சப்த விடங்க தலங்கள் என்று சொல்லப்படுகின்றன. டங்கம் என்றால் உளி, விடங்கம் என்றால் உளியால் செதுக்கப்படாதது என்று அர்த்தம். ஆக இந்த விடங்க மூர்த்திகள் தினம் பூஜைகளில் வைத்து அபிஷேகிக்கப்படுகின்றன, ஆராதிக்கப்படுகின்றன. இந்த தலத்தில் நித்திய வழிபாடுகளோடு மாசி மகத்தன்று பிரம்மோத்சவம் நடக்கிறது. அதில் நெல் மகோத்சவம் என்று மாசி மகத்தன்று செய்வார்கள். இங்கு சுந்தர பெருமான் எழுந்தொழியிருந்த காலத்தில் அருகில் இருந்த குண்டையூர் என்ற ஊரில் இருந்த நினைச்சு வாழ்ந்தார் ஒருவர். குண்டையூர் கிழார் என்ற பெயரோடு இருந்து வந்தார். அவருடைய கனவில் சென்று இறைவன் சுந்தரருக்காக ஒரு நெல்மலையை சேர்ப்பிக்க சொன்னதால் மனமகிழ்ந்து அவ்வாறு செய்ய முன்வரும்பொழுது சுந்தரர், இவ்வளவு பெரிய நெல்மலையை எவ்விதம் நான் திருவாரூருக்கு கொண்டு சேர்ப்பேன் என்று அஞ்சியவராக, இவற்றை எடுத்து கொண்டு செல்வதற்கு எனக்கு தேவையான ஆட்களையும் தேவரீரே கொடுத்துள்ள வேண்டும் என்று கோளிலி பெருமானை பார்த்து ஒரு திருப்பதிகம் அருளினார். சிவபெருமானுடைய ஏவலினால் சிவபூத கணங்கள் இரவோடு இரவாக அந்த நெல்மலையை திருவாரூர் கொண்டு சேர்த்தன. இதனை கண்டு அதிசயித்த பறவையார், யாரார் வீட்டின் எதிரே எவ்வளவு நெல் இருக்கிறதோ அதை அவரவர்களே எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று பறை அறிவித்தாராம். இந்த ஆலயத்தில் கார்த்திகை ஞாயிறு தீர்த்த விழாவும் நடக்கிறது. தியாகராஜ பெருமானுக்கு ஆண்டுதோறும் முசுகுந்தார்ச்சனை செய்கிறார்கள். வசந்த உற்சவமும் நடக்கிறது. இங்குள்ள சந்திரசேகரர் திருவுருவமும் சிறப்பானது. சோமாஸ்கந்தருக்கு பிரதிநிதியாக இந்த மூர்த்தியை திருவிழாவுக்கு எடுத்துக்கொண்டு செல்வார்கள். இந்த தலத்தை சிஞான சம்பந்தர் ஒரு பதிகத்தாலும், அப்பர் பெருமான் 2 பதிகங்களாலும், சுந்தமூர்த்தி நாயனார் 1 பதிகத்தாலும் ஆக 4 தேவார திருப்பதிகங்கள் பாடப்பட்டிருக்கின்றன. 11 திருமுறையில் பரணர் பாடிய திரு அந்தாதியில் இந்த தலத்தை பற்றிய குறிப்பு வருகிறது. இத்தலத்தில் பிற்கால சோழர்கள், பாண்டியர்கள் ஆகியோரது காலத்து 19 கல்வெட்டுகள் அமைந்துள்ளன. இவற்றால் பல முக்கிய செய்திகள் நமக்கு தெரிய வருகின்றன. இந்த இறைவனுக்கு திருக்கோளிலி உடையார், திருக்கோளிலி உடைய நாயனார், அவனி விடங்க தியாகர் என்றெல்லாம் பெயர்கள் அந்த கல்வெட்டுகளில் குறிப்பிடப்பட்டுள்ளன. சுந்தரபாண்டியின் காலத்தில் செய்யப்பட்ட திருப்பணிகள் பற்றிய குறிப்புகள் இருக்கின்றன. இந்த தலத்தில் செம்படவர்களில் ஒருவனான ஆலன் என்பவன் அதிபத்த நாயனாருடைய திருவுருவை எழுந்தொழித்தான் எனவும் கூறப்பட்டுள்ளது. இந்த தலத்து வடக்கு வீதியை திருமறைக்காடன் திருவீதி என்று குறிக்கப்பட்டுள்ளது. குலோத்துங்க சோழனின் 20 ஆண்டு ஆட்சி காலத்தில் திருக்கோளில் உடையாருக்கு திருச்சாட்டியக்குடி உடையார் திரு மடைவிளாகத்திருந்த ஒருவன் முந்தாவளுக்கு அறிப்பதற்காக 30 வட்டத்து காணி உடைய சிவபிராமணர்களிடம் 800 காசு கொடுத்தருளினான் என்று கல்வெட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தவிர தடயவர்மன் சுந்தரபாண்டியன் ஆட்சியில் அவனது பிறந்த நாளாகிய திருவாதிரையில் அரசனுக்கு நன்றி உண்டாகுவதற்காகவும் பல நன்மைகளை வேண்டியும் திரு அமுதுக்காக, திருவிழா போவதற்காக, அமுது செய்விப்பதற்காக வேண்டி நிபந்தனைகள் அளித்துள்ளான். தேவாரம் பாடுவதற்காகவும் நிலம் வாங்கி அளித்துள்ளான். இந்த தலத்தின் மீது பாடப்பட்டுள்ள தேவார பதிகங்கள் 4. அதில் ஞானசம்பந்த பெருமானுடைய தேவாரத்தில் நமக்கு ஒரு முக்கியமான செய்தி வெளிப்படுகிறது. தினமும் நாட்களை வீணாக கழித்துக் கொண்டிருக்கிறோம். அப்படி நாட்கள் வீணாக போகாமல் நஞ்சை அணிந்து இந்த உலகத்தையே காப்பாற்றிய நீலகண்ட பெருமானுக்கு அன்பு செய்வோம். அவனுடைய நாமங்களை கேட்போம். அப்படி கேட்பதால் நம்முடைய சுற்றத்தார்களுக்கும் கேடுகளெல்லாம் அகன்று நல்லனவே கிட்டும். நவகிரகங்களால் ஏற்பட்டுள்ள தீமைகள் யாவும் அப்பெருமான் அகற்றுவான். அவன் கோழியில் இருக்கக்கூடிய என்னுடைய பெருமான் என்று முதல் பாடலில் குறிப்பிடுகிறார்.

திருநாவுக்கரசு பாடிய இரண்டு பதிகங்களும் குறுந்தொகை என்ற தலைப்பில் அமைந்துள்ளன. இவை ஐந்தாம் திருமுறையில் காணப்படுபவை. அவரும் உன்னை இத்தனை காலம் இணையாமல் இருந்துவிட்டேனே, இருந்தாலும் தேவரீர் அடியேனை மறக்கக்கூடாது, அடியேனை தாங்கிக் கொள்ள வேண்டும் என்று விண்ணப்பிக்கிறார் பெருமானிடம்.

திருவருளால் நெல்மலை பெற்ற முதல்மூர்த்தி நாயனார் அந்த திருவுருளை வியந்து நெல்லை திருவாரூருக்கு எடுத்துச் செல்ல ஆட்கள் வேண்டி பாடியருடைய அற்புத திருப்பதிகம் இந்த ஊருக்கு உண்டு.

0: திருக்கோளிலியின் வடதிசையில் சுமார் 1 கிலோமீட்டரில் குண்டையூர் என்ற அற்புதமான தலம் இருக்கிறது. இது வைப்புத்தலம். மேலும் வலிபலம் என்று மூவராலும் பாடல் பெற்ற தலம் இருக்கிறது. தென்திசையில் 8 குடி முருகனுடைய பிரசித்தியான ஆலயம் இருக்கிறது. மேற்கில் கச்சனம் என்று வழங்கப்படும் திருக்கைச்சியனமும் கிழக்கே காமேஸ்வரமும் இருக்கின்றன. இவ்வாறு கோள்களையெல்லாம் நீக்கி அடியார்களுக்கு இன்னொரு கொடுத்தருளும் பெருமானை நேரில் சென்று வழிபட்டு எல்லா நலன்களும் பெறுவோமாக.
1: திருச்சிற்றம்பலம் திருஞான சம்பந்தப் பெருமான் அருளி செய்த திருக்கடைக்காப்பு. தலம் திருவேழி மிழலை பண் தக்கராகும். திருச்சி

0: ओम नमः शिवाय।
1: यू आर लिसनिंग टू शैवम.org रेडियो, द 24/7 स्पिरिचुअल चैनल फ्रॉम शैवम.org।
2: திருச்சிற்றம்பலம். திருஞான சம்பந்தப் பெருமான் அருளி செய்த திருக்கடைக்காப்பு. தலம் திருவேழி மிழலை, பண் நட்டவாடை. திருச்சிற்றம்பலம்.

0: தலம் திருப்புகலூர்.
1: திருநாவுக்கரசு நாயனார் அருளிச் செய்த நான்காம் திருமுறை பண் பழம்பஞ்சுரம் பாவநாசத் திருப்பதிகம்.

0: திருநாவுக்கரச சுவாமிகள் அருளி செய்த ஐந்தாம் திருமுறை திருக்குறுந்தொகை தலம் திருக்கானூர்.
1: பாடியிருப்பவர் மயிலை சர்க்குருநாத தேசிகர்.

0: Shivaya. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: தலம் திரு ஒற்றியூர் திருநாவுக்கரசு நாயனார் அருளிச் செய்த நான்காம் திருமுறை திருநேரிசை

0: நமசிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நமசிவாய.
1: திருச்சிற்றம்பலம் மணிவாசகப் பெருமான் அருளிய திருக்கோவையார். தலைப்பு: பொருள்வையின் பிரிவு. பாடியிருப்பவர் மதுரை பொன் முத்துக்குமரன் ஓதுவார் அவர்கள்.

0: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஓஆர்ஜியின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்க இருக்கும் நிகழ்ச்சி திருமந்திரம். தலைப்பு யாதொரு ஞான ஞேயம். பாடியிருப்பவர் சிவ சர்க்குருநாதன் ஓதுவார் அவர்கள்.
1: திருமூல நாயனார் அருளி செய்த திருமந்திரம் ஆறாம்

0: திருச்சிற்றம்பலம் 11 திருமுறை. சேரமான் பெருமாள் நாயனார் அருளி செய்த பொன் வண்ணத்து அந்தாதி. பாடியிருப்பவர் மயிலை நாகநாத தேசிகர் அவர்கள்.
1: திருச்சிற்றம்பலம் சேரமான் பெருமாள் நாயனார் அருளி செய்த பொன் வண்ணத்து அந்தாதி. பூதப்படை உடை புண்ணியரே புறன் சொற்கள் நொன்மேல் ஏதப்படை எழுகின்றன வாழுடும் மை காதற்ப

செப்பன கொங்கை கொதே மலர்கொன்றை நிறம் பணித்தான் மைப்புரை கண்ணுக்குவார் புனல் கங்கை வைத்தால் மனத்துக்கோப்பலையில் ஒளிர் கிளறு ஒளி கிளறு உள் மத்தமும் அமைத்தார்.

உறைவனுக்கே உறைவனை மூப்புக்கு நான் மறைக்கும் முதல் ஏ கடல் அந்துறைவனை சோழ் கைலாய சிலம்பனை தொல்மை கொள்கொள்கிறைவனை எல் குணத்து ஈசனை ஏற்றினர் சித்தல்தம் பால் உறைவனை பாம்பனையாம் பின்னையில் சொல்லி ஓதுவதே ஓதவள் நாமல் குறையவள்

தோரணல் தோள் அவள் தேரகல் அல்குல் தொல்மைக்கள் வல்த போரண குல்புல்.

காக்கு அங்கு பட்டையும் ஆயிழைக்கே இழையார் வனமுலை வீங்கி இடையுறுகில் ரதிற்றால் பிழையாள் நமக்கு இவை கட்டுங்க என்பது பேச்சு கொல பழையார் கழுக்கில் ரவானனை கண்டனை காதலித்தாள் குழையார் செவியொடு கோல கயற்கண்கள்

உமையாள் அவழ்க்கு உறைவிடல் பெற்றோ உரைகின்றதே உரைகின்றனர் ஐவரே ஒன்பது வாயில் ஓர் ஒன்றுள்ளதால் மறைகின்ற இல்பு நரம்போடு இறைச்சி உதிர மச்சை பறைகின்ற தோல் போர் குரம்பை

சிமல் மன்றிடை தோன்றிய நெல்லிக்கணி நிற்பமானுடர் போய் ஒன்றெடுத்து ஓதி புகுவர் நரகத்து ஒரு குழிய. குழிகள் கொடுநடை கோல் பக்கவட்டடி நெட்டிடை ஓய் உழுமை

முடியக் கண்டான் படி மூளக் கண்டான் பிணி முன்கை சங்கம் அழியக் கண்டான் அன்றில் ஏறக் கண்டாதல் எல் உயிரை மேல் சுழியக் கண்டால் துயரை கூறக் கண்டான் துகில் சூழ்கலை.

கள்ளவளாகம் கடிந்து அடிமைப்படக் கற்றவர்தல் உள்ளவளாகத்து உருகின்ற உத்தமல் நீள்முடி மேல் வெள்ளவளாகத்து

சந்தித்த கோச்சுக்கும் கோச்சாம் பிணிக்குள் தனி மருந்த சிந்திக்கு சிந்தாமணியாகி

அமையா உலகில் போவனையாரே பொதியங்கு பாற்புறம் மூன்றெரித்த தேவனை தில்லை சிவனை திருந்து அடிக்கை

வேண்டிய நாள்களில் பாதியும் கங்குல் மிக அவற்றுள் இந்தியவில் நோய் முதலது பிள்ளை மேவேலது மூப்பாண்டின அச்சம் வெகுளி அவா அழுக்காரிங்கானே மாண்டன செய்து வளர்ப்பு சடை முக்கள்

ஐயாக்கு அடிமையாயின தொண்டரே துறக்கல் பெறுவது சொல்லுடைத்தே காய்ச்சின ஆனை வளரும் கனகமலையருகே ஓயின கா

0: திருச்செற்றம்பலம்.
1: ஓம் நம சிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org. திருச்செற்றம்பலம் தெய்வ சேக்கிழார் பெருமான் அருளைச் செய்த திருத்தொண்டர் புராணம் எனும் பெரிய புராணம். தலைப்பு: எம்பிரான் திருக்குறிப்பு தொண்டர் நாயனார் புராணம். பாடியவர் மயிலை சர்க்குருநாத தேசிகர் அவர்கள்.

0: அவருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, பெரிய நாயகியுடனாய் அகோணேசப் பெருமான் திருவடி போற்றி போற்றி போற்றி. அன்புள்ளங்கொண்ட மெய்யன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று தேவார திருத்தலங்கள் பகுதியில் நாக அரசன் வழிபட்டு அருள் பெற்ற திருத்தலம் திருநாகேஸ்வரம். இத்தலத்திறைவனை திருநாவுக்கரசு நாயனார் அருளி செய்த திருக்குறுந்தொகை தெய்வத்தமிழிசையால் வழிபடுவோம், அருள் பெறுவோம்.
1: திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம்.

0: திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி, என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி, கோவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி, திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம்.
1: ஓம் நம சிவாய். யூ ஆர் லிசனிங் டு சைவம் .org ரேடியோ, the 24/7 spiritual channel from shaivam.org. Om Namah Shivaya.

0: சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேயர்களுக்கு வணக்கம். குழந்தைகளுக்கான கதைகள் பகுதி. இதில் எம்பெருமான் ஏனாதிநாதநாயனார் கதை. வழங்குபவர் சிவ லதா அம்மையார் அவர்கள்.
1: சிற்றம்பலம், இது ஆச்சி கதை நேரம். இன்னைக்கு என்ன கதை தெரியுமா? ஏனாதிநாதநாயனார் வரலாறு. யாரவரு? ஏனாதிநாதநாயனார் வரலாறு. இவங்க நம்ம 63 நாயன்மார்கள்ல ஒருத்தங்க, சரியா? அந்த காலத்துல சோழர்கள் இருந்தாங்க இல்லையா, நம்ம தமிழ்நாட்டுல சோழ ராஜாக்கள் இருந்தாங்க இல்லையா, அந்த காலத்துல எயிலனூர் அப்படிங்கிற ஊர்ல இவர் இருந்தார். எந்த ஊரு? எயிலனூர், சரியா? இவரு அந்த காலத்துல தான் நிறைய போர் நடந்துட்டே இருக்கும் இல்லையா, அப்போ போர் பயிற்சி சொல்லி தருவாங்க. இப்ப எப்படி நம்ம வந்து களரி படிக்கிறோம், சிலம்பாட்டம் படிக்கிறோம் இல்லையா, வாழ் பயிற்சி அதெல்லாம் படிக்கிறாங்க இல்லையா சில பேரு, அது மாதிரி அந்த காலத்துல எப்போது போர் அடிக்கடி நடந்துட்டு இருக்கும் இல்லையா, அதனால எல்லாரும் போர் பயிற்சி எடுப்பாங்க. எல்லா ஆண்களும் அது போர் பயிற்சி எடுப்பாங்க. எப்படி வாழை சுத்துறது, எப்படி அம்பு எறிகிறது, எப்படி ஈட்டு எறிகிறது, இதெல்லாம் சொல்லி தருவாங்க, சரியா? அப்படி சொல்லி தர்ற ஒரு பயிற்சியாளரா யாருப்பா? நம்ம ஏனாதிநாதநாயனார் இருப்பார், சரியா? அவரு வாழ்க்கையில ரொம்ப சிறப்பானவர். அவரை யாரும் வெல்லவே முடியாது, அவரை அந்த அளவுக்கு சிறப்பா இருப்பார் அவரு, சரியா? அவர்கிட்ட நிறைய பேர் வாழ் பயிற்சி எடுக்க வருவாங்க, சரியா? அந்த இதுல வந்து அவருக்கு வருமானம் கிடைக்கும் இல்லையா, சொல்லித்தராரு இல்லையா, வாழ்பயிற்சி சொல்லித்தராரு இல்லையா, அது அவருக்கு வருமானம் கிடைக்கும்னா அதை வச்சு அவர் சிவனடியார்களுக்கு தொண்டு செய்வார், சரியா? அவர் திருநீரை பார்த்தா போதும், திருநீருக்கு அவர் அடிமை. திருநீரை பார்த்தா அவரு எந்த தீங்கும் அவங்களுக்கு கொடுக்க மாட்டார். அப்படி ஒரு சிறப்பான சிவ தொண்டர் அவர், சரியா? இவர் எடுத்துக்கிட்ட தொண்டு என்ன? வாழ்பயிற்சி மூலமா தனக்கு கிடைச்ச வருமானத்தை வச்சு சிவனடியார்களுக்கு எல்லா தொண்டு செஞ்சுட்டு வந்தாரு. திருநீருனா இவர் அவர் திருநீருக்கு அடிமை ஆயிடுவார், சரியா? இதுதான் அவரோட சிவத்தொண்டு. ஸோ அந்த ஊர்ல இருக்க எல்லாரும் இவர்கிட்டயே வந்து வாழ்பயிற்சிக்கு வருவாங்க ஆண்கள்லாம், அதனால இவருக்கு நல்ல வருமானம் கிடைக்கும். அதே ஊர்ல இன்னொரு அதிசூரன்னு ஒருத்தர் இருப்பான். அவனும் இப்படி வாழ்பயிற்சி சொல்லி தர்றவன் தான். ஆனா அவனுக்கு ரொம்ப அகங்காரம், தானே எல்லாம், நான் எனக்கு தான் எல்லாம் முடியும் அப்படின்னு ரொம்ப செருக்கோடு இருப்பான். அதனால அவங்ககிட்ட யாரும் அதிகமா போக மாட்டாங்க, சரியா? கொஞ்சம் பேர் மட்டும்தான் அவன்கிட்ட போவாங்க. அப்புறம் நாளாக நாளாக என்ன ஆயிடுச்சு, அந்த கொஞ்சம் பேர் கூட அவன்கிட்ட போறதை விட்டுட்டாங்க. ஏன்னா அதிசூரன் வந்து ரொம்ப செருக்கானவன் இல்லையா, அவனை அதிகமா யாருக்கும் பிடிக்காது. அதனால அந்த ஊர்ல இருக்கவங்கெல்லாம் பயிற்சிக்கு எல்லாரும் ஏனாதிநாதநாயர்கிட்டே வருவாங்க. ஏனாதிநாதர் ரொம்ப நல்ல செதி தருவாரு, அதே சமயம் ரொம்ப நல்லவராகவும் இருப்பார். அதனால எல்லாரும் அவர்கிட்டயே வருவாங்க, அதிசூரன் கிட்ட யாருமே போக மாட்டாங்க, சரியா? அதனால அதிசூரனுக்கு வருமானமே இல்லாமாயிரும். அப்போ அவனுக்கு எரிச்சலாக வரும், ஏ இந்த ஏனாதிநாதர் இருக்கிறதுனால தான் நமக்கு வருமானமே வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவர் மேலே ஒரு போட்டி பொறாம அப்படியே பகையா போயிடுவார், சரியா? இப்போ என்ன பண்ணுவான், எப்படியாவது இந்த ஏனாதிநாயனாரை ஒரு வழி பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு அவன் என்ன பண்ணுவான், அவனோட சொந்தக்காரங்க ஊருக்காரங்க எல்லாத்தையும் கூப்பிட்டுக்கிட்டு ஏனாதிநாயனார்கிட்ட வந்துட்டு என்ன பண்ணுவான், நம்ம ரெண்டு பேரும் இப்போ சண்டை போடலாம், நம்ம ரெண்டு பேரும் ஒரே தொழில் செய்கிறோம், அதில் ஒருத்தருக்கு வந்து அதிக வருமானம் கிடைக்கிது, ஒருத்தருக்கு ஒன்றும் கிடைக்கல, அதனால நம்ம ரெண்டு பேரும் போர் செஞ்சு யார் வெற்றி பெறுறோமோ அவங்க தான் அந்த தொழிலை செய்யணும், அடுத்தவங்க அந்த தொழிலை விட்டுடணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஏனாதிநாதநாயனார்கிட்ட சொல்லுவான். அப்போ ஏனாதியார் என்ன சொல்லுவாரு, சரி அப்படின்னு சொல்லிட்டு ஏனாதிநாதனார்கிட்ட கொஞ்சம் படித்த அவங்கெல்லாம் இருப்பாங்கல்ல பயிற்சியாளர்கள், அப்புறம் அவங்ககிட்ட படித்த மாணவர்கள்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்கெல்லாம் ஒன்றா திரண்டு ஒரு சைடு. இங்க அதிசூரன் என்ன பண்ணியிருக்கான், தன்னோட உறவுக்காரங்க தன்னோட ஊர்க்காரங்களை எல்லாம் கூப்பிட்டு அவன் ஒரு பெரிய படையை கொண்டு வந்திருக்கான். இந்த ரெண்டு படைகளும் வந்து சண்டை போடும். இப்போ என்ன ஆகுது, அனாவசியமா ஒருத்தர் ஒருத்தர் வெட்டிட்டு சாகுறாங்க, ஒருத்தர் கை போச்சு, ஒருத்தர் கால் போச்சு, ஒருத்தர் தலை போச்சு, இப்படி ரத்த வெள்ளம். இதெல்லாம் எதுக்கு? ஒரு அதிசூரன் ஏனாதிநாதநாயனார்கிட்ட வச்ச பகையால ஊர்க்காரங்க எல்லாம் சாகுறாங்க இப்போ இல்லையா, ஒரே உயிர் சேதம், எல்லா பக்கமும் ரெண்டு பக்கமும் உயிர் சேதம். அப்போ எவ்வளோ கஷ்டமாயிடும்ல. கடைசியில் என்னாவது, நம்ம ஏனாதிநாதநாயனார் டைரக்டாக அதிசூரன்கிட்ட சண்டை போடுறார். அப்போ அதிசூரன் தோத்து போய் ஓடியே போயிடறான், சரியா? போனவனுக்கு ராத்திரி எல்லாம் தூக்கம் வரல, எப்படி தோத்து ஓடி வந்துட்டுமே தோத்து ஓடி வந்துட்டுமேன்னு மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்குது. சரி, இந்த ஏனாதி நாதநாயனார நம்ம இனி போர் செய்து வெல்ல முடியாது, இவரை வஞ்சகத்தாலதான் இவரை வெல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏனாதி நாதநாயனார் எப்படிப்பட்டவர், திருநீருக்கு அடிமை இல்லையா, திருநீரு பூசினவங்களுக்கு ஒரு தில்லு கூட அவர் செய்ய மாட்டார் இல்லையா, இது கதிசூரனுக்கு நல்லா தெரியும். அப்ப என்ன பண்ணுவான், அடுத்த நாள் காலையில என்ன சொல்லுவான், ஏனாதிநாதநாயனார்கிட்ட சொல்லுவான், இப்ப பாருங்க ரெண்டு பேரும் வந்து ரெண்டு பேரும் படையை வச்சு மோதணும்னா நிறைய வீழ்ச்சியதாகுது, அதனால நாளைக்கு நம்ம ரெண்டு பேர் மட்டும் மோதுவோம், நம்ம ரெண்டு பேர் மட்டும் மோதி யார் ஜெயிக்கிறோமோ அவங்கதான் இந்த போர்ப்பயிற்சி தொழிலை செய்யணும், அடுத்தவங்க விட்டுடணும் அப்படின்னு சொல்லுவான். ஏனாதிநாதநாயனார் அதுக்கு ஒத்துக்குவார். அடுத்த நாள் காலையில என்ன பண்ணுவான், நல்ல அழகாக நெத்தி நிறைய தண்ணீர் பூசிக்குவான், பூசிட்டு அவன் வந்து வாழ் பயிற்சி அப்போ கையில் ஒரு கேடையை வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த கேடையத்தை வச்சு நல்ல முகத்தை மறைச்சிட்டு வருவான். வந்துட்டு போர் பயிற்சி இப்போ சண்டை ஆரம்பிக்குது, வாழ் சண்டை ஆரம்பிக்குது. இந்த பக்கம் ஏனாதிநாதநாயனார் மட்டும் நிற்கிறாரு, அந்த பக்கம் அதிசூரன் மட்டும் நிற்கிறான். அதிசூரன் நெத்தி நிறைய தண்ணீர் பூசியிருக்கான், பூசிட்டு கேடையத்தை வச்சு நெத்தியை மறைச்சிருக்கான், முகத்தை மறைச்சிருக்கான். சரியா, இப்போ போர் ஆரம்பிக்குது, ரெண்டு பேரும் வாழ் சண்டை போடுறாங்க. மல்ச்சண்டை போட்டு போட்டு போட்டு ஒரு நேரத்தில் அதிசூரன் தோத்து போயிடுவான் போல ஒரு நிலைமை வரும் இல்லையா. அப்போ அவன் என்ன பண்ணிடுவான், டக்குன்னு தன் முகத்துக்கிட்ட வச்சுருந்த அந்த கேடையத்தை அப்படியே திறந்துடுவான், எடுத்துடுவான். எடுத்தோடனே என்னாகும், அப்படியே ஏனாதிநாதநாயனா அதிசூரன் நெத்தியில் தென்னீரை பார்த்தோன்னே அவருக்கு திக்குன்னு ஆயிரும், தென்னீர் பூசின ஒருத்தர் கூடயே நான் சண்டை போட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவார், அப்படியே சண்டை போடுறது நிறுத்திடுவார். நிறுத்தினோடனே என்னாகும், ஓ அவர் வந்து அந்த கையில் இருக்க கத்தி வாழ் கேடயத்தெல்லாம் கீழே போட்டுடணும்னு நினைப்பாரு. ஆனால் என்ன ஆகும்னா, அந்த காலத்துலலாம் போரில் வந்து ஒரு தர்மம் இருந்துச்சு, யார் கையில் ஆயுதங்கள் இல்லையோ அவங்கள நம்ம கொல்லக்கூடாது, அது நிராயுத பாணியாக இருக்கிறவங்கன்னு சொல்லுவாங்க சரியா, அந்த நிராயுத பாணியாக இருக்கிறவங்கள கொல்லக்கூடாது, அது ஒரு தர்மம் சரியா, அது ஒரு பெரிய பழி, அது ஒரு குற்றம் சரியா. அதனால நம்ம இன்னைக்கு கீழே போட்டுட்டோம்னா, வாழை கீழே போட்டுட்டோம்னா, நிராயுதபாணியா நிக்கிற ஏனாதிநாதர திருநீர் பூசுன அதிசூரன் கொண்டுட்டான் அப்படிங்கிற பை திருநீர் பூசுனதுக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுவாரு, அந்த வாழை கீழே போடாம கையில வச்சிருக்கிற மாதிரி நின்றுட்டு இருப்பார். ஆனா அடுத்த சண்டை போட மாட்டார் சரியா. இப்ப என்ன பண்ணுவான், அதிசூரனுக்கு இப்படித்தானே வேணும், அவன் இதைத்தானே எதிர்பார்த்தான், அவன் என்ன பண்ணிடுவான், நேர நம்ம ஏனாதிநாதநாயனார குத்திடுவான் சரியா. இந்த நேரத்துல நம்ம சாமி அப்படியே வானத்துல தோன்றி அவருக்கு அருள் செய்து, நீ என்னைக்கும் என்னை நினைச்சிட்டே இருப்ப, என் திருவடியிலேயே நீ இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு என்னை என்னைக்கு நீ பிரிய மாட்டே அப்படின்னு அருள் கொடுத்துருவார் சரியா. இதுதான் நம்ம ஏனாதிநாதநாயனார் வரலாறு. இந்த மாதிரி நம்ம நாயன்மார்கள்லாம் தன்னோட உயிரே போகிற நிலைமை வந்த போது கூட அவங்க எடுத்துக்கிட்ட கொள்கையில, அவங்க எடுத்துக்கிட்ட சிவத்தொந்துல மாறாம நின்றுருக்காங்க சரியா. இப்ப எப்படி அதிசூரன் தன்னை கொண்டுடுவான்னு தெரியும் இவருக்கு, ஏனாதிநாதநாயனாருக்கு தெரியும் தானே, அப்ப கூட திருநீரை பார்த்தவொடனே இவ்வளோக்கோ அதிசூரன் சும்மா பொய்யாதான் திருநீர் பூசிட்டு வந்திருக்கான்னு தெரியும் அவருக்கு இல்லையா. அப்ப கூட திருநீர் பூசின ஒருத்தன் கூட நான் சண்டை போடுறது இல்லை, திருநீர் பூசின ஒருத்தனுக்கு நான் தீங்கு செய்யறது இல்லை அப்படிங்கிற தன்னோட கொள்கையில கடைசி வரைக்கும் நின்றார். அதனால தன் உயிரே போகிற நிலைமை வந்தபோது கூட அவர் தன்னுடைய கொள்கையை விட்டு மாறலை இல்லையா. இதுதான் அவங்க சிவனை நேசிக்க அந்த அன்போட சிறப்பு. நம்மள அந்த என்ன பண்ணுவோம், நம்மளை யாராவது ஒருத்தர் அடிக்க வந்தால் நம்ம கொள்கையெல்லாம் விட்டுடுவோம் இல்லையா, ஆனால் அவங்க அப்படி விடுறதில்லை. அதனால தான் நாயன்மார்கள் ரொம்ப சிறப்பானவங்க. அவங்களுக்கு உயிரே போகிற நிலைமை வந்தபோது கூட, எத்தனை பெரிய கஷ்டம் வந்தபோது கூட அவங்களுடைய கொள்கையில் அவங்க மாறலை. நம்ம மெய்ப்பொருள் நாயனார் கூட இதே போலதான் இருந்தார், திருநீக்கு மேல அவ்வளவு அன்போடு இருந்தார். இப்ப நம்ம ஏனாதிநாத நாயனாரும் அதே போலதான் சரியா, திருநீற்றுக்கு அடிமை, தன்னுடைய திருநீற்றுக்கு மேல வச்ச மரியாதையை அவர் கடைசி வரைக்கும் விடவே இல்லை. அதனால பெருமான் அவருக்கு அருள் செய்து, நீ என்னைக்கு என் திருவடியில இருப்ப, என்னை மறக்காம நீ இருப்ப, என் மேல அன்பு குறையாம இருப்ப அப்படின்னு அருள் கொடுத்துருவாரு சரியா. இது ஏனாதிநாத நாயனார் வரலாறு சரிங்களா. இனிமேல் நீங்கள் கோயிலுக்கு போகும்போது இப்ப ஆட்சி சொல்லிட்டே வரல, நாயன்மார் வரலாறு கதையில சொல்லிட்டே வரல, இந்த நாயன்மாரோட திருவுருவத்தை பார்க்கும்போது அது எங்க இருக்கு, அந்த பேர் எழுதி வச்சிருப்பாங்க, அதெல்லாம் பார்த்து நீங்க அந்த நாயன்மாரை எங்க இருக்காருன்னு பார்த்து வணங்கிக்கணும் சரிங்களா. சரி, இப்ப நாளை பார்க்கலாமா? திருச்சி தம்பலம்.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ்வாழ்க. இமைப்பொழுதும் என் நெஞ்சின் நீங்காதான் தாழ்வாழ்க. கோகலியாண்ட குருமனிதன் தாழ்வாழ்க. சைவ திருமுறைகள் 12 8 திருமுறையாக விளங்குவது திருவாசகமும் திருக்கோவையாரும் ஆகும். இதன் ஆசிரியர் மாணிக்கவாசக சுவாமிகள். திருவாசகம் என்று சொன்னாலே எல்லோருடைய உள்ளத்தையும் உருக்கக்கூடிய ஒரு நூலாகும். திருவாசகத்திற்கு உருகார், ஒரு வாசகத்திற்கும் உருகார் என்று சொல்வார்கள். தேனினும் இனிய மிக அருமையான தமிழில் வெளிவந்த ஒரு அரிய பொக்கிஷ நூல் இந்த திருவாசகம். இந்த திருவாசகத்தை பாடிய மாணிக்கவாசக சுவாமிகள் சிவானுபூதி பெற்றவர்கள். அவர்கள் அறிவால் சிவமே ஆனவர்கள். அவர்கள் அனுபவித்த அந்த இறை அனுபூதியை பாடல் வடிவாக நமக்கு அருளி செய்துள்ளார்கள். இவற்றை நாம் பாடும்போது நமக்கு இகலோக சௌக்கியமும் மறுமை வாழ்வும் முத்தி பேரும் நமக்கு நிச்சயம் கிட்டும். இதை உணர்ந்து பொதுமக்கள் எல்லோருமே ஆங்காங்கே இல்லங்களிலும் திருக்கோயில்களிலும் மடாலயங்களிலும் திருவாசகம் முற்றுவதல் நிகழ்ந்து வருகிறது. இந்த திருவாசகத்தின் சிறப்பை உணர்ந்து நமது ஆதினத்தின் அடியவர் அன்பர் திருமதி சுவர்ணா சோமசுந்தரம் அவர்கள் தனது இனிய குரலால் இந்த திருவாசகத்தை முழுவதையும் குறுந்தகட்டில் பக்கவாத்தியங்களுடன் பாடி பதிவு செய்துள்ளார்கள். அவர்கள் திருமடங்களோடு நெருங்கிய தொடர்புடையவர்கள். முறையாக சிவபூஜையும் தீட்சைகளும் பெற்று பூஜைகளை விடாமல் செய்து வந்து திருமுறைகளுக்கும் சாத்திரங்களுக்கும் உரை விளக்கத்துடன் சொற்பொழிவாற்றி வருபவர்கள். அவருடைய சிறப்பை உணர்ந்து நாம் அண்மையில் சில மாதங்களுக்கு முன்பு திருவாசக தேனிசை வாணி என்னும் விருது வழங்கி பாராட்டி ஆசீர்வாதம் செய்தோம். அதன் பின்பு அவர்கள் இந்த திருவாசக பாடல் முழுவதையும் வாத்தியங்களுடன் பாடி விரைவில் நடைபெற இருக்கும் மாணிக்கவாச சுவாமிகளுடைய குருபூஜை தினத்தன்று வெளியிடும் வகையில் ஒரு குறுந்தகட்டில் MP3 வடிவில் 10 மணி நேர அளவிற்கு இந்த திருவாசக பாடல் முழுவதும் வெளிவருகிறது. அன்பர்கள் அனைவரும் இதனை கேட்டு பூஜை நேரங்களில் இவற்றையும் போட்டு கேட்டு மிகுந்த பயனடையுமாறு கேட்டுக்கொள்கிறோம். திருவாசகத்தில் படித்தால் நிச்சயம் நம்முடைய ஆன்மா கடை தேரும். ஆக எல்லோரும் திருவாசகத்தை கேட்டு உய்யும்படி கேட்டுக்கொள்கிறோம். வாழ்க அந்தனர் வானவர் ஆனினம் வீழ்க தன்புணல் வேந்தனும் ஓங்குக ஆழ்க தீயது எல்லாம் அறநாமமே சூழ்க வையகமும் துயர் தீர்காவே.
2: ஓம் நம சிவாய.
3: யூ ஆர் லிசனிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோ தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க்.
4: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேயர்களுக்கு வணக்கம். அடுத்ததாக நீங்கள் கேட்க இருப்பது இன்றைய சிறப்பு நிகழ்ச்சி திருச்சிற்றம்பலம்.
0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
5: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது திருமுறை சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருவம்பாவை. தலைப்பு மானே நீ நென்னலை. வழங்குபவர் சிவ குஞ்சிதபாதம் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
6: இனி அடுத்த திருப்பாடல், 6வது திருப்பாடல். மானே நீ நென்னலை, நாளை வந்து உங்களை நானே எழுப்புவன் என்றலும் நானாமே போன திசை பகராய் இன்னம் புலர்ந்தின்றோ. வானே நிலனே பிறவே அறிவறியான் தானே வந்து எம்மை தலையளித்து ஆட்கொண்டருளும் வான்வார் கடல்பாடி வந்தோர்க்கு உன் வாய்திறவாய். ஊனே உருகாய், உனக்கே உறும், எமக்கும் ஏனோர்க்கும் தங்கோனை பாடேலோர் எம்பாவாய். அடுத்த தோழியின் வீட்டு வாசலிலே போய் நின்று அவளை அழைக்கின்றார்கள். அப்பொழுது அவள் பேசிய பேச்சு நினைவு கூறுகின்றது. ஒவ்வொருத்தர் வீட்டு முன்னாலே அப்படிதான் அந்த பேச்சு. என்ன என்ன பேசினாலும் அவள் வந்து அவளை மானே என்று அழைக்கின்றார்கள். மான் போலும் மருண்ட நோக்கினை உடையவளே என்பது அதற்கு பொருள். மாணி நேர்விழி மாதராய் வழுதிக்கு மாபெரும் தேவிகள் சமந்த தேவாரம் மங்கையர்கரசியாரை அழைத்து பாடியது அல்லவா. மான்போலும் மருண்ட நோக்கினை உடைய பெண்ணே, நீ நென்னலை, நீ நேற்று நென்னலை. நென்னல் என்றால் நேற்று. அதுல ஐ என்ற எழுத்து ஒரு சாரியையா சேர்ந்திருக்கு, அதுக்கு பொருள் இல்லை, அதுக்கு தனியா பொருள் கிடையாது. நென்னலைனா நென்னல் என்றே கொண்டு நேற்றுன்னு பொருள் பண்ணிக்கணும். மானே நீ நேற்று என்ன சொன்னாய், நாளை வந்து உங்களை நானே எழுப்புவன். நீங்கள்லாம் ஒன்று என் வீட்டு வாசலில் வந்து நின்றுட்டு இருக்க வேண்டாம், நான் வந்து உங்களை எழுப்புறேன், அதுக்கப்புறம் நீங்க வாங்க அப்படின்னு சொன்னீங்க இல்லையா. நீ இன்னும் இப்போ கூச்சப்படாம ஒரு வேலை செய்ய என்ன அப்படின்னா, அப்படி சொல்லிட்டு நீ எந்த வழியா போன அந்த வழியை வந்து காட்டு அப்படிங்கிறா. ஒன்றும் பேச முடியாது, சரிபடி பிடிச்சிட்டா ஒண்ணுமே பேச முடியாது. என்ன போன திசை பகராய், இதுல அருமையா சொல்லுவாங்க, நீ சொல்லிட்டு நீ போன திசையும் காட்டு, நீ சொன்ன அந்த பேச்சு எங்க போச்சு அது போன திசையும் காட்டுங்கிறார். ஏன்னா அதாவது ஒரு வாக்கு கொடுத்தா அது எவ்வளவு காப்பாத்த வேண்டிய ஒரு கடமை பாருங்க. வாக்கு கொடுத்து மாட்டிக்கிட்டோம்னா பெரிய சிக்கல். அதான் சங்கப்புலவனே பாடி வச்சாங்க, அந்த காலத்துல சங்கப்புலவரே ஒருத்தர் பாடி வச்சார். மன்னன்ட்ட சொல்ற என்ன அப்படின்னா, நீ உன்னுடைய பட்டத்து யானை பெரிய துதிக்கையுடைய யானை, அது தந்தத்தினால என்ன அது பகை நாட்டு அரசனுடைய அந்த கோட்டை மதில் கோட்டை மதில் வாயில் கதவையே அது தந்தத்தினால பேர்த்து எடுக்குதான், அவ்வளவு வலிமை கொண்ட யானை. அந்த யானை மேல நீ இருந்து கொண்டு ஆங்காங்கு இருந்து கொண்டு உன் மேல வந்து அம்பு விடுகின்றார்கள், வேலை எரிக்கின்றார்கள், அப்புறம் அரமனைக்குள்ள புகணும்னு நினைச்சா விடுவாங்களா இல்லையா. அவங்க அந்த நாட்டு வீரர்கள் அதை எதிர்க்கின்றார்கள். அப்ப எந்த நேரத்தில் கூட்டுருவன் உன் ஆவியை கவர்ந்து செல்வானோ சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட ஆபத்தான ஒரு சூழ்நிலையிலே நீ போர் செய்து கொண்டு அத்தனை ஆபத்துகளையும் முறியடித்து உன் வீரத்தை காட்டுகின்றாய். அப்படிப்பட்ட நீ இன்னொரு வேலையை செய்யணும், என்ன அப்படின்னா, நீ சொன்ன சொல்லையும் காப்பாற்ற வேண்டும். நிலமே பெயர்ந்து போகும் என்று சொன்னாலும், இந்த பூமியே நிலநடுக்கம் வந்து பெயர்ந்து போனாலும் நீ சொன்ன சொல்லிருந்து மாறாதே. நிலம் பெயரினும் நின் சொற்பெயரல் அப்படிங்கிறார். நிலமே பெயர்ந்தாலும் சரி, நீ சொன்ன சொல்லிலிருந்து மாறாத. நிலம் பெயரினும் நின் சொற்பெயரல், ஒரு அருமையான பெயரல் என்றால் அந்த அல்விகுதி வியங்கோள், அது வியங்கோள், அது எதிர்மறை பொருள் வருது. பயனின் சொல் பாராட்டுவானை மகன் எனல் வருது இல்லையா. பயனில்லாத சொற்களை சொல்வானே மனுஷன் சொல்லாத, சொல்லாதேன்னு எதிர்மறை பொருள் என்ன சொல்லு, எனல்னா சொல்லு மகன், எனல்னா மகன் சொல்லு. மகன்னா அங்க வந்து சன்னு அர்த்தம் இல்லை அந்த குரல்ல, மகன்னா மனிதன் அர்த்தம். பயனில்லாதவற்றை பேசுபவனை மனிதன்னு சொல்லாத அப்படி இருக்கார் வள்ளுவர் சொல்லியிருக்கிறார். ஆமா, அப்ப மனிதன் சொல்லாத சொல்லாதங்க எப்படி சொல்றாரு, எனல் தான் சொல்றாரு. மக்கட்பதறி எனர், மனிதர்களுக்குள்ள பதர்னு சொல்லு, சொல்லுங்கிறதுக்கும் எனல்ங்கிறாரு, சொல்லாதங்கிறதுக்கும் எனல். மகன் எனல், மகன் சொல்லாத அதுக்கும் எனல். மக்கட்பதறி எனல், மக்களுக்குள்ள பதர்னு சொல்லு. பதர்னா என்ன, உள்ள அரிசி இருக்காது. அது மாதிரி உள்ளீடா அறிவு இல்லை, மனித மாதிரி தோற்றம் இருக்கு, உள்ளீடா இருக்க வேண்டிய அறிவு இல்லை. அதான் என்னெல்லாமோ பேசிட்டு இருக்கிறான் இல்லையா. அப்போ மனிதன் சொல்லாதேங்கிறதுக்கும் எனல், பதர்னு சொல்லுங்கிறதுக்கும் எனல். அப்ப அந்த எனல்ல உள்ள அல் என்ற விகுதி இருக்க அது உடன்பாட்டு பொருளையும் தரும், எதிர்மறை பொருளையும் தரும் தெரியுது. அதே மாதிரி இங்க நிலம் பெயரினும் நின்சொற் பெயரெல்லாம் இங்க எதிர்மறை பொருள். என்னன்னா நிலமே பெயர்ந்தாலும் சரி, உன் வார்த்தையிலிருந்து நீ மாறாத, மாறாத எதிர்மறை பொருள். அப்ப இந்த வாக்கை காப்பாற்ற வேண்டியது, அதுவும் மேல மேல தலைமையான நிலையில உள்ளவர்களுக்கு அது பெரிய கடமையாயிருது இல்லையா. கோவினுக்கருங்கலம் கோட்டம் இல்லதுன்னு. அதனால சொன்னார் என்னன்னா, அந்த அந்த வாக்கை சொல்லிட்டு அதுபடி செய்யலைன்னா என்ன கேள்வி கேட்கிறாங்க பாருங்க. அதான் அவ்வை பிராட்டியர் அருமையா சொன்னார். பெரியவர்கள், இடைப்பட்டவர்கள், கடைநிலையில் உள்ளவர்கள் மூணா பிரிச்சார் அவ்வை பிராட்டியார். பெரியவர்கள் எப்படின்னா சொல்ல மாட்டார்களாம், நேராக செஞ்சிருவாங்களாம், சொல்லாமலே செய்து விடுவார்கள். இடைப்பட்டவர்கள் சொல்லுவார்கள், எப்பாடுபட்டாவது சொன்னதை சொன்னபடி செய்து விடுவார்கள். கடைநிலையில் உள்ளவர்கள் சொல்லுவார்கள், சொல்லுவார்கள், சொல்லிக்கொண்டே இருப்பார்கள், அவ்வளவுதான், ஒன்றும் செய்ய மாட்டார்கள். அருமையா சொன்னார், சொல்லாமலே பெரியர், சொல்லி செய்வார் சிறியர், சொல்லியும் செய்யார் கயவரேன் இருக்கு. ஒருவேளை கடையறேன் இருக்குமோ சந்தேகம். என்ன நல்ல குளமாலை உண்பன்னாய் கூறுவோமை நாடில் பலா மாவை பாதிரியை பார் அப்படின்னா. சரி, மூணு வகையான மனிதர்களை சொன்னார். அப்புறம் என்னன்னா பலா மாவை பாதிரியை பார், பலா மரத்தை பாரு, மாமரத்தை பாரு, பாதிரி மரத்தை பாரு. திடீர்னு என்ன நம்மளை திசை திருப்பி அந்த மரத்தை பாரு, இந்த மரத்தை பாருன்னு சொல்றாங்க அப்படின்னு சொன்ன மரத்தை பார்த்து என்ன செய்ய போறோம்னா, பலா மரம் அது இருக்கு, அது பூக்காமலேயே பழம் தருமா. அதை மாதிரி பெரியோர்கள் நினைச்சவங்க சொல்லாமலேயே செய்து விடுவார்கள். மாமரம் என்ன பண்ணோம், அது பூத்து காய்த்து பழம் தரும். அது மாதிரி இந்த இடைப்பட்டவர்கள் சொல்லி செய்வார்கள். பாதிரி மரம் அது பூக்கும், நல்லா பூக்கும், ஆனா பழம் தராது. அது மாதிரி இந்த கடைநிலையில் உள்ளவர்கள் நிறைய சொல்லுவாங்க, ஆனா ஒண்ணும் செய்ய மாட்டாங்க என்று சொன்னார். அது மாதிரி இங்க சொல்லிட்டு அதுபடி நடந்துக்கலன்னு உடனே வீட்டு வாசல்ல நின்னு என்ன கேள்வி கேட்கிறா பாருங்க. போன திசை பகராய், சொல்லிட்டு நீ போன திசையும் காட்டு, நீ சொன்ன சொல்லு எங்க போச்சு அந்த திசையும் காட்டு என்று நயமாக சொல்வார். இதெல்லாம் தோழிகளுக்கு உள்ள உரிமை. கூட யார் இருக்காங்க, எல்லாம் அன்பு கொண்ட நெருங்கிய தோழிகள் தான். என்ன வேற பொதுமக்கள் சபையில நிறுத்தியா கேட்கிறாங்க, இல்ல எல்லாம் ஒரு அன்பு பற்றி உரிமை பற்றி கேட்பது தான். அதனால போன திசை பகராய், இன்னம் புலர்ந்தின்றோ ஒன்னித்தில நகையா, இன்னம் புலர்ந்தின்றோ அங்க கேட்டாலும் அதே மாதிரிதான், இன்னம் புலர்ந்தின்றோ இங்க கேட்கிறா. இன்னும் உனக்கு விடியவில்லையா, நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஓகோ, அப்ப விடிஞ்சு சூரியன்லாம் உதிச்சு என்ன எல்லாம் நடந்து போச்சு போடுங்க அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. என்னன்னா இன்னும் சேவலே கூவலை. ஆமா, இது கோழி சிலம்ப சிலம்பம் கூட அதுக்கே இன்னும் ஒரு பாட்டு நடுவில் இருக்கு. என்ன ஆமா, சூரியன் உதிச்சாலும் உதிக்கல சூரிய. இது எத்தனாவது பாடல் இது? இது ஆறாவது திருப்பாடல். 18வது திருப்பாடல தான் சூரிய உதயம் சொல்லப்படுது. அண்ணாமலையான அடிக்கமலம் சென்றிரஞ்சும் விண்ணோர் முடியின் மணித்தொகை வீரற்றார் போல் கண்ணார் இரவி கதிர் வந்து. அப்பதான் இரவி கதிர் வருது. இரவி, ரவி பேர் வச்சிடும் இல்லையா பையங்களுக்கு, ரவின்னு பேர் வச்சிடும். ரவீனான சூரியன் அர்த்தம். ஆமா, அவனுக்கு வடமொழியிலையும் பல பெயர்கள், தமிழ்லையும் பல பெயர்கள். வடமொழியில சூரியன், தினகரன், திவாகரன், பாஸ்கரன், மார்த்தாண்டன், ரவி, பானு, இப்படி பல பெயர்கள். தமிழ்ல கதிரவன், ஆதவன், பகலவன், வெய்யோன், ஞாயிறு, பரிதி, இப்படி பல பெயர்கள். இப்படி நிறைய பேரை வச்சிருக்கான் சூரியன். என்ன விட்டா இருக்க பேரம் பூரா அவனே வச்சிருப்பான், வச்சுட்டு போயிடுவான் பொழுது. அவ்வளவு பெயர்கள் அவனுக்கு. அந்த சூரியன் எப்போ வரான், கண்ணாறு இரவி கதிர் வந்து காரு கரப்ப. அப்பந்தான் அந்த இருளே மறையுது. காரு கரப்ப, இருள் அப்பதான் மறையுது. ஏன்னா இரவியின் கதிர் வந்தா தானே இருள் மறையும். அப்போ சூரிய உதயத்துக்கு 18வது பாடல தான் வரப்போகுது. இப்பவே இன்னும் புலர்ந்தின்றோன்னு கேட்கிறா. இப்ப புலர்ந்தின்றோன்னா என்ன அர்த்தம்னா, இன்னும் உனக்கு புலரி பொழுது வரவில்லையா? புலரி என்றால் வைகரைன்னு அர்த்தம். சிவஞான சுவாமிகள் தொல்காப்பிய சூத்திர விருத்தி என்ற நம்முடைய அரிய இலக்கண நூலிலே, ஒரு இலக்கண நூல், அதுக்கு ஈடு இணையா வேற எதுவும் கிடையாது. சிவஞான சுவாமி எழுதிய தொல்காப்பிய சூத்திர விருத்தி, அதுல சிறப்பு பாயிரத்துக்கும் உரை எழுதியிருக்காங்க, முதல் சூத்திரத்துக்கும் உரை எழுதியிருக்காங்க, அவ்வளவுதான். அதுக்கு மேல எத்தனையோ நூற்றுக்கணக்கான சூத்திரங்கள் இருக்கு தொல்காப்பியத்துக்கு. ஆனா அந்த சிறப்பு பாயிரத்துக்கும் ஒரே ஒரு சூத்திரத்துக்கும் எழுதின உரையில தொல்காப்பிய நூல் முழுக்க வளம் வந்திருப்பார்கள். பிற பிற உரையாசிரியர்கள் உரையில் உள்ள சிறப்புகளையும் சொல்லியிருப்பார்கள், திருத்தங்களையும் குறிப்பிட்டிருப்பார்கள் இல்லையா. அதுல பாயிர விருத்திங்கிற அந்த பகுதிக்கு நம்முடைய தூத்துக்குடியை சேர்ந்த சைவ பேரறிஞர், சைவ திருவாளர் ராமச்சந்திர பாண்டியன் ஐயா அவர்கள் மிக நுணுக்கமாக அதுக்கு நாம பொருள் காண்பது ரொம்ப அரிது. பாயிர விருத்திக்கு அதுக்கு ரொம்ப விரிவாக விளக்கமாக உரை எழுதி ஒரு பெரிய தமிழ் பணி, சைவ தமிழ் பணி, அருந்தமிழ் பணி செய்துள்ளார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. அதன் பிறகு அவர்கள் முதற் சூத்திர விளக்கம் எழுதக்கூடிய பணியிலும் இருந்து வருகின்றார்கள். ஏன்னா யாரும் அவ்வளவு விரிவாக எழுதலை. ஆக அந்த மாதிரி அதுல என்ன சொல்லியிருக்கிறாங்க சுவாமிகள், எதுக்காக சொல்ல வந்தன்னா, புலரி அப்படின்னா வைகரை போலதுன்னு அர்த்தம். சிவஞான சுவாமி சொல்றாங்க, வைகரை விடியல் புலரி என்பன ஒரு பொருட்கிழவி சொல்றாங்க. வைகரி விடியல் புலரி என்பன ஒரு பொருட்கிழவி, மூணுக்கும் ஒரே அர்த்தம் தான். அப்ப வைகரை பொழுது வரவில்லையா உனக்குன்னு தான் கேட்கிறா. சூரியன் உதிக்கலையான்னு கேட்கல, அது உதிக்க என்ன நேரம் இருக்கு. ஏன்னா வைகரி பொழுது வந்தாலே துயர் எழுந்துவிட வேண்டும். எப்போ? இந்த பாவை நோன்பு இருக்கின்ற காலத்திலே. வைகரை துயர் எழுன்னு பொதுவாகவே சொல்லி வைத்திருக்கின்றார் அவ்வை பிராட்டியார். ஆகையினாலே வைகரை பொழுது வரவில்லையா அப்படின்னு உரிமையாக கேட்கிறாங்க பாருங்க. ஆகையினாலே அப்போ சூரியன் உதிச்சிருக்காது வைகரை பொழுதுல, அது இரவு தான், இரவினுடைய கடைக்கூறு. வைகரை பொழுதில் சூரிய உதயம் நிகழாது என்பது சிலப்பதிகாரத்தில் அருமையா சொல்ற, வான் கண் விழியா வைகரை யாமத்து. வான் கண் விழியா வைகரை யாமத்து. வான் கண், வானத்தினுடைய கண்ணுங்கார் சூரியனை இளங்கோவடிகள். இந்த வானத்தினுடைய கண் விழிக்கவில்லை எப்போ? வைகரை பொழுதுல. அப்போ வைகரை பொழுது முடிஞ்சுதான் சூரிய உதயம் நிகழும். இன்னும் வைகரை பொழுது வந்துட்டாலே எழுந்து விட வேண்டும். அதான் உனக்கு வைகரை பொழுது, அந்த புலரி பொழுது இன்னும் வரவில்லையா? இன்னும் புலர்ந்தின்றோ. வானே நிலனே பிறவே அறிவறியான். வானுலகமும் நில உலகமும் பிற உலகங்களும் அறிவதற்கு அறியவன். அப்படி அறிய பரம்பொருள், எல்லா உலகங்களுக்கும் அறிவதற்கறிய பரம்பொருள் எளியோர்களாகி நம்மை ஆட்கொள்ள, நம்ம செஞ்ச தவத்தின் வலிமையினால வரல, தானே வந்து எழுந்தொள்ளியிருக்கான் தன்னுடைய கருணையினாலேயே. நானேயோ தவம் செய்தேன் சிவாயினம எனப்பெற்றேன், தேனா இன்னமதவுமாய் தித்திக்கும் சிவபெருமான் தானே வந்து எனது உடம்பு குந்து அடியர் கருள் செய்தான். அந்த தானே இங்கேயும் இருக்கு பாருங்க. தானே வந்து எம்மை தலையளித்து ஆட்கொண்டருளும். தலையளித்துன்னா தலையாய கருணை. நல்வினை செய்பவர்களுக்கெல்லாம் அந்த வினைப்பலனை ஊற்றான், தீவினை செய்பவர்களுக்கும் வினைப்பலனை ஊற்றான், அதுவும் கருணை தான். அந்த கருணை திரோதன சக்தியாக இருந்து செய்யக்கூடிய கருணை, அது அவர்களை பக்குவப்படுத்துவதற்காக செய்யக்கூடிய கருணை இல்லையா? இந்த கருணை இருக்க, இது அருட்சக்தியாக இருந்து பாச நீக்கமும் வீடு பேரும் அருளக்கூடிய கருணை, இதுதான் தலையாய கருணை, தலையளி என்று கூறினார். தலையாய கருணை. ஆகவே தானே வந்து எம்மை தலையளித்து ஆட்கொண்டருளும். வான்வார் கழல் வாடி, கழல் திருவடின்னு சொன்ன, வார்கழல் நீண்ட திருவடி, மாதேவன் வார்கழல்கள் முன்னாடியே வந்தது. வான்வார்கழல், வான் இன்னொரு அடை வந்திருக்கு இங்க. வான் என்பது அழகு, அழகிய நீண்ட திருவடிகளை பாடி வந்தோர்க்கு, வந்தோர்களாகிய எங்களுக்கு என்று அர்த்தம். அவனுடைய அழகிய நீண்ட திருவடிகளை பாடி வந்தவர்களாகிய எங்களுக்காக உன் வாயை திறவாய், நீ வாய் திறந்து பேசுவாயாக. அப்படின்னா என்னென்னா விழித்து விட்டாள்னு அர்த்தம், கண்ணை திறந்துட்டா, ஆனா என்ன வாயை திறக்காம இருக்கிறா, நான் இன்னும் வர்றேன் போவோம் அப்படின்னு எதுவும் சொல்லாம இருக்கிறா. அதனாலதான் வாய் திற வாய்ங்கிறா. நான் ஏன்னா எங்களுக்காக வாய் திற, ஏன்னா நாங்க வந்து எந்த உலகத்தாலும் அறியப்படாத பெருமான் நம்பொருட்டு எளிவந்து கருணை செய்த அந்த தலையாய அருள் திறத்தினை பாடிக்கொண்டு வருகின்றோம். எங்களுக்காக நீ உன் வாயை திறப்பாயாக இல்லையா? ஊனே உருகாய். ஒருவேளை நீ வாய் திறவாம இருக்கிறதுனால நீ அப்படியே ஊன் உருகி இல்லையா, உள்ளம் கசிந்து வாயை திறக்க முடியாம இருக்கேனா, அப்படி இல்லை, அதையும் குறிப்பிட்டு அப்படி இல்லை, ஊனே உருகாய். நீ ஒரு சோம்பலால தான் வாய் திறக்காம இருக்கே ஒழிய, உள்ளம் உருகி செயலிழந்து ஒன்னும் வாய் திறக்காம இல்லை. அதான் வாய் திறவாய்னு சொன்ன பிறகு ஊனே உருகாய்ங்கிறா. ஊனே உருகாய், அந்த மாதிரி எதுவும் நீ சொல்லி தப்பிச்சுக்கலாம் நினைக்காத, ஊனே உருகாய், உனக்கே உறும். இப்படிலாம் இருக்க முடியுதுன்னா அது உன்னாலதாம இருக்க முடியும், எங்களால இருக்க முடியாது. அதான் அந்த நட்பினுடைய உரிமை. இதெல்லாம் உனக்கே உறும், எமக்கும் ஏனோர்க்கும் இல்லையா? நீ உனக்காக வேண்டி நீ பாட போறதா அறிகுறியே தெரியல, ஆனா நாமெல்லாம் ஒன்னா பழகிட்டோம். அதனால எங்களுக்கும், எங்க கூட புதுசா பல தோழிகள் வந்திருக்காங்க, அவர்களுக்காகவுமாவது எம்பெருமானை பாடிக்கொண்டு வா எங்க கூட அப்படிங்கிற. எமக்கும் ஏனோர்க்கும் அடியார்கள் பாருங்க, வந்து இதன் மூலமா வந்து நம்ம இன்னொரு பெரிய உண்மையை தெரிந்து கொள்ளலாம். இப்ப எனக்கு பக்தியே இல்லைனாலும், எனக்கு உண்மையில பக்தியே இல்லைனாலும், அடியார்களுடைய நட்பு எனக்கு இருந்ததுன்னா எங்களுக்காக வேண்டியாவது நம்ம எல்லாம் பழகிட்டோம்லாம், எங்களுக்காக வேண்டியாவது எம்பெருமான பாடிக்கொண்டு எங்க கூட வா அப்படின்னு அவர்கள் ஒன்றுக்கும் பற்றாத எளியனையும் இந்த நெறியின் பார் படுத்தி விடுகின்றார்கள் பாருங்க. எவ்வளவு பெரிய ஒரு அருள் மகத்துவம் பாருங்க. அடியாருடைய இணக்கம் ரொம்ப சிறப்பான ஒரு தன்மை. எமக்கும் ஏனோர்க்கும் எங்கோனே பாடுன்னு, உனக்காக பாடணும்னு ஒரு தன் உணர்வு இல்லாட்டாலும் ஆர்வம் இல்லாட்டாலும் நாமெல்லாம் பழகியிருக்கோம்ல, அந்த பழக்கத்துக்கு மதிப்பு கொடுத்து இல்லையா? நான் அந்த இடத்துக்கு அந்த ஊருக்கெல்லாம் போறதே இல்லைங்க, ஆனா அங்க அவர் கூட பழகிட்டேன் இல்லையா, அதனால அவர் வீட்டு விசேஷத்துக்காக போனேன், அல்லது பொதுவாக அங்கெல்லாம் போறதில்லை அப்படிமோ, அவருக்காக போனேன் அப்படிமோ, என்னன்னா அந்த பழக்கத்துக்கு மதிப்பு கொடுக்கறது. அது அடியார்கள் கூட பழகிட்டோம்னா அப்ப நட்புக்கு மதிப்பு கொடுக்கும் போது நம்ம சிவனறிக்கே வந்து விடுகிறோம். எவ்வளவு பெரிய சிறப்பு. எமக்கும் ஏனோர்க்கும் தம் கோனை பாடையலோர். தம் கோன் என்பது ஒரே சொல், தம்பிரான் என்பது போல. தமக்கு பிரான், தமக்கு தலைவன், ஆன்மாக்களு ஆன்ம நாயகனாக இருக்கக்கூடிய பெருமானை பாடு. பாடுவாயாக என்று சொல்கின்றார். இவ்வாறு அந்த தோழியை எழுப்பிக் கொண்டு அடுத்த தோழியின் வீட்டிலே வருகின்றார். எட்டாவது திருப்பாடல் வரை எழுப்புதல் தொடர்கின்றது. ஒன்பதாவது திருப்பாடல எல்லா தோழிகளும் ஒன்று சேர்ந்து நீராட செல்கின்றார்கள். பத்தாவது திருப்பாடல அப்படி நீராட செல்லும்போது எதிரே வந்து திருக்கோயில் திருத்தொண்டு செய்கின்ற பெண்டிர் வருகின்றார்கள். அவர்களோடு மிக அற்புதமான ஒரு உரையாடல் பத்தாவது பாடல். பதினோராவது பாடல திருக்குளத்திலே நீராடல், அது முழுக்க பதினோரு பாடல் இருந்து நீராடல் தான்.
7: ஓம் நம சிவாய்.
3: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
7: Om Namah Shivaya.

0: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேயர்களுக்கு வணக்கம். அடுத்ததாக நீங்கள் கேட்க இருப்பது இன்றைய சிறப்பு நிகழ்ச்சி திருச்சிற்றம்பலம்.
1: ஓம் நம சிவாய். டியர் யூசர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர், வி ஆர் வெரி மச் டிலைட்டட் டு லெட் யூ ஆல் நோ தட் Due to the shower of grace from Almighty Lord Shiva and the continuous support from esteemed users like you, our Shaivam.org website had passed 26 successful years of service in the world of Shaivam, and it is all set to sustain the same with lot more new features in the forthcoming years as well. Adding to that, like one more diamond embedded to the golden crown, we are pleased to inform the existence of a new radio, Shiva Tattvam, specifically designed to telecast Shaiva discourses. It's a humble request to you to listen that as well and extend your support. Now you can listen all the Shaiva discourses being scheduled in Shaiva Lahari and Thiruneriya Tamilosi radios in Shiva Tattvam radio only. Thanks for your esteemed support. Om Namah Shivaya.
2: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது திருமுறை சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருவம்பாவை. தலைப்பு அன்னே இவையும் சிலவோ. வழங்குபவர் சிவ குஞ்சிதபாதம் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
3: இப்ப இந்த ஏழாவது திருப்பாடலையும் வந்து எழுப்புதல் தான். அது பாருங்க, முற்றிலும் வித்தியாசமான ஒரு ஏதாவது வந்து ஒன்று சொல்லி அதுபடி நடக்கலை அப்படின்னு சுட்டி காட்டி தான் ஒவ்வொரு தோழியும் எழுப்பினார்கள். ஆனால் இந்த தோழியை அவன் வந்து எந்த குறையும் சொல்ல முடியல. இவர்களே திகைத்து நிற்கின்றார்கள். எப்படி அழைக்கின்றார்கள்? மானேன்னு அழைச்சார்கள் போன பாட்டில், பொன்னித்தில நகையாயின்னு அழைத்தார்கள், படிரே என்று உரிமையோடு கண்டித்து அழைத்தார்கள், தன்ன வெண்ணகையா என்று அழைத்தார்கள். இங்கே அழைக்கும் போதே அன்னே என்று அழைக்கிறார்கள். அன்னே என்று சொன்னால் தாயே என்று அர்த்தம். அண்ணாய் என்றோ அன்னே என்றோ அழைத்தால் தாயேன்னு அர்த்தம் இல்லையா? தோழியை போய் தாயேன்னு அழைக்கின்றார்களே இல்லையா? பாட்டி தன் பேத்தியை பார்த்து எங்கள் அம்மா என்னை பார்த்து அம்மான்னு அழைச்சா என்ன? அவங்களுக்கு பேத்தி முறை, நீங்கள் அவளை போய் உங்களை பெத்த அம்மாங்கிறீங்க, முறையே மாத்துறீங்களே அப்படின்னு யாரும் கேட்க மாட்டாங்க இல்லையா? அது முறை அல்லதான். முறை மாறி அழைத்தால் அது வலு வலுதான், இலக்கணப்படி வலுதான். பேத்தியை வந்து பேத்தின்னு தான் அழைக்கணும். இலக்கணப்படி பார்த்தா என்னை பத்தி அம்மானு அழைச்சது வலுதான். ஆனால் அன்பின் காரணமாக அவ்வாறு அழைக்கலாம் அப்படிங்கும் போது அதை என்ன சொல்லிடுறாங்க இலக்கணத்தில்? வலு அமைதி. அமைதினா எதுவும் பேசாமல் கப்பிச்சு போட்டுருங்க, அந்த அமைதி இல்லை. அமைதினா அதை ஏற்றுக்கொள்ளலாம், சமாதானம் சொல்லி ஏற்றுக்கொள்ளலாம்னு அப்படி அர்த்தம் இலக்கணத்தில். வலு அமைதி, ஒரு நோக்கில் அது வலுவாக இருந்தாலும் ஒரு காரணத்தினால அதை ஏற்றுக்கொள்ளலாம், வலு அமைதி. அதே மாதிரி தோழின்னு அது என்ன வலு அமைதி அப்படின்னா முறை வலு அமைதி. முறையை மாற்றி சொன்னாலும் அது வலு இல்லை, அமைதி அமைதி கொள்ளலாம். முறை வலு அமைதி அருமையாக எழுதுறாங்க தேசிகரையா இல்லையா? அந்த தன்மை, முன்னிலை, படற்கை, மூணு இடம் சொல்லுவோம். தன்மையில் சொல்ல வேண்டியத படற்கையில் சொல்வது உண்டு. தன்மையை படற்கை மாதிரி இல்லையா? நான் சொல்கிறேன் நீ கேளு அப்படின்னு அம்மா சொல்கிறா பையனை. அப்போ அம்மா எப்படி சொல்லலாம் அப்படின்னா, டேய் அம்மா சொல்கிறா கேளு. அம்மா வேற ஒரு ஆளா? சித்தியா இவா? இல்லை இவங்க தான் அம்மா. ஆனால் அம்மாவே என்ன சொல்கிறாங்க, அம்மா சொல்கிறா கேளு அப்படிங்கிறானண்ணா. நான் அம்மா அங்கே தான் மறந்துட்டு நீ பாட்டுக்கு ஏதோ செய்வேன் பேசுவேன்னு போயிட்டு இருக்கேன், என் பேச்சை பொருட்படுத்த மாட்டேங்கிற, அதனால் உனக்கு நினைவூட்டுறேன் அப்படிங்கிற குறிப்பு. அம்மா சொல்கிறா கேளுன்னு தான் அம்மாவாகிய தானே தன்மையில் சொல்ல வேண்டியத படற்கையில் அம்மா சொல்கிறாள் கேளுன்னு படற்கையில் சொல்லுவது. அப்போ ஒரு வலியுறுத்தி சொல்வதற்காக சொல்றாங்க, அது இட வலு அமைதி என்று ஏற்றுக்கொள்ளப்படும். அது மாதிரி இங்க முறை வலு அமைதி. தோழியே அழைக்க வேண்டியதே போன பாட்டில் மாதிரி மானே முத்தன்ன வெண்ணகையாயின்னு தோழியை அப்படிதான் அழைக்கணும். அப்படி அழைக்கிறது தோழியை தாயேன்னு அழைச்சது முறை வலு அமைதி. அருமையா சொல்றாங்க. தமிழ்ல எப்படிலாம் இருக்கு பாருங்க. இதை ஒரு வாய்ப்பா வச்சுக்கிட்டு எத்தனை செய்திகள் கிடைக்குது பாருங்க நமக்கு. அதான் பெரியவர்களுடைய விளக்கோரையினுடைய சிறப்பு அதுதான். அண்ணே இவையும் சிலவோ இல்லையா, சீச்சி இவையும் சிலவோ என்று சொல்லி இரண்டாவது திருப்பாடலில் பார்த்தோம். அதே மாதிரி என்னென்னா ஒருவரிடம் இருக்கக்கூடாத செய்கைகளை பார்க்கும்போது இப்படி பழக்கம் உங்ககிட்ட இருக்குதா அப்படின்னு ஒரு வியப்பை தரும் அல்லவா? அது மாதிரி அன்னே இவையும் சிலவோ அப்படி என்னன்னா, இப்படி பாவை நோன்பு காலத்திலே வைகரை பொழுது வந்த பிறகும் கூட நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், அப்பெல்லாம் இந்த அலாரம் டைம்பீஸ்லாம் கிடையாது இல்லையா. இப்போ அது காணாதுன்னு எல்லாம் செல்போன்லேயே எல்லாமே வந்துட்டுது. ஆமாம், இப்படி இப்போ எல்லா வசதியும் இருக்குது, எல்லா வசதியும் இருந்தும் எழுந்திருப்பது சிரமமாக தான் இருக்குது. என்ன அப்போ அப்படிலாம் கிடையாது, அந்த பொழுதை உணர்ந்து தானாக எழுந்திரிக்கணும், ஒரு பழக்கம் இருக்கணும் இல்லையா. அப்போ என்னென்னா, ஏதோ தூங்கிட்டோமா நீங்கள் தான் வந்துட்டீங்களே நான் எழுந்து வரேன் அப்படின்னா இவங்க ஏற்றுக்கல. ஏன்னா இது நீயாக எழுந்து எழுந்திருக்க வேண்டும், நாங்கள் வந்து நீ எழுந்து வருவது சிறப்பல்ல அப்படின்னு இவங்க நினைக்கிறாங்க. ஏன்னா அந்த உறங்கிக் கொண்டிருக்கின்றாலே அந்த பெண்ணினுடைய உயர்ந்த பரிபக்குவ நிலை அப்படிப்பட்டதான். அவள் சாதாரணமானவளா வந்து உறங்குறவா, எப்படிப்பட்டவள் உறங்குகிறா தெரியுமான்னு. அதனால தான் சொல்கிறான், இப்படி உறங்குற பழக்கம் உனக்கு இருக்குதா, பாவை நோன்பு காலத்தில் வைகரை பொழுது வந்த பிறகும் உறங்குகிற பழக்கம் உனக்கு இருக்கிறதா, இவையும் சிலவோ இப்படிப்பட்ட பழக்கம் இருக்குதா. ஏன் அப்படின்னா, பல அமரர் உன்னற்கரியான், பல தேவர்களாலும் நினைப்பதற்கும் அறியவன் சிவபெருமான், ஒருவன் ஒருவன் இன்னும் ஒருவன் காண்க ஒப்பற்றவன் ஐயா, அவன் ஒருத்தன் தான் பதி, ஒருவன் இருஞ்சீரான் இல்லையா, பெரிய சிறப்பு கொண்டவன். இரு என்பது இங்கு பெரிய என்று ரெண்டுன்னு பொருள் வரல, பெரிய இருஞ்சீரான் பெரிய சிறப்பு கொண்டவன். அந்த பெருமானுடைய பல தேவர்களாலும் நினைப்பதற்கும் அறியவனாக இருக்கின்றவன், ஒப்பற்ற தல ஒருவனாக இருக்கின்றவன், பெருஞ்சிறப்பு கொண்டவனாக இருக்கின்றவன், அப்படிப்பட்டவனாக இருக்கின்றானே அந்த சிவபெருமான். அவனுடைய திருக்கோயில் சின்னங்கள் ஊத அவற்றை நீ கேட்ட மாத்திரத்திலேயே, திருக்கோயில திருச்சின்னம் ஊதுவாங்க இல்லையா, அந்த திருச்சின்னங்கள் கோயிலிலே ஊத அந்த ஒளியை நீ கேட்ட மாத்திரத்திலேயே, அந்த ஒளியினை நீ கேட்ட மாத்திரத்திலேயே சிவனென்றே வாய் திறப்பாய். எப்படி திருச்சின்ன ஒளிய கேட்ட உடனே சிவனென்றே வாய் திறப்பாளாம், சிவனென்றே சொல்லுவாயின்னு சொல்லல பாருங்க, சிவனென்றே வாய் திறப்பாய். வாய்க்கு அது ஒரு பயிற்சியாக, பழக்கமாக, ஒரு அனிச்சை செயலாக நிகழ்கிறது. திருச்சின்னம் ஊதினாலே இங்க ஒரு சிவசிவான் வந்துடும் இல்லையா, அது வந்து நினைச்சு சொல்றது இல்லை. என்ன அது, அதிலேயே ஊரை திளைத்து அது கேட்டாலே இந்த சொல் வருவது, அந்த முறையில் வந்து கொண்டிருக்கிறது. நற்றவா உன்னை நான் மறக்கினும் சொல்லும் நான் நமச்சிவாயவே என்று சொன்னது போல, சின்னங்கள் கேட்ப சிவனென்றே வாய் திறப்பாய் இல்லையா. சிவா சிவனேன்னு வாய் திறந்து விட்டு அவனுடைய பல நாமங்கள் இருக்கின்றதே அவற்றையெல்லாம் சொல்லணும்னு விரும்புவ. அதுல தென்னவனாய் இருந்து அவன் பாண்டிய நாட்டை ஆண்டது, மதுரையை ஆட்சி செய்தது ஒரு பெருஞ்சிறப்பு அல்லவா. ஆகவே அந்த தென்னவன் என்ற அந்த நாமத்திலிருந்து தொடங்கி பல நாமங்களையும் சொல்ல வேண்டும் என்ற ஒரு ஆர்வத்தோடு தென்னாய் என்று தொடங்குவாய். ஆனால் அதை சொல்லி முடிப்பதற்கு முன்பே தீயிலிடப்பட்ட மெழுகு போல உருகிவிடுவாய். அப்ப அவளுடைய பரிபக்குவ நிலை எப்படி இருக்கிறது. அதனாலதான் அப்படிப்பட்டவள் இன்னும் நம்ம நாமெல்லாம் எழுந்து வந்த பிறகும் இன்னும் உறங்குறானா, அது எவ்வளவு பெரிய ஆச்சரியம் இல்லையா. இப்ப என்ன மாதிரி ஒருத்தவன் தான் அவன் விழிச்சு வந்தால்தான் ஆச்சரியம், என்ன மாதிரி ஆளு. ஆனா இங்க சொல்லியிருக்கிற இவளுடைய நிலைக்கு இவள் உறங்குவது தோழிகளுக்கெல்லாம் அவ்வளவு வியப்பா இருக்கு. என்ன சொல்றாங்க பாருங்க, சின்னங்கள் கேட்ப சிவனென்றே வாய் திறப்பாய், தென்னாய் என்னா முன்னம் தீசேர் மெழுகொப்பாய். இப்படிப்பட்ட முதிர்ந்த நிலையில் இருப்பதனாலதான் அவளை அவ்வளவு மதிப்பாக அன்னே என்று அழைக்கின்றார்கள். மானேனோ வெண்ணகையாயினோ அழைக்கல பாருங்க, அப்படி அழைக்கிறவர்களுக்கு மனசு வரல. ஆமா என்ன இவ அப்படி உருகி உருகி வழிபடக்கூடிய பெரிய அன்பர். தென்னா என்ன முன்னம் தீசேர் மெழுகொப்பாய், அப்படிப்பட்ட நீ இன்று நாங்கள் நீ எழுந்து வராது மட்டுமல்ல, உங்கள் வீட்டு வாசலிலே உன்னுடைய வீட்டு வாசலிலே நின்று கொண்டு நாங்கள் எப்படியெல்லாம் போட்டுகின்றோம், என் ஆணை என் அறையன் இன்னமுதன் என்று எல்லோமும் சொன்னோம் கேள் வெவ்வேறாய், எல்லோமும் சொன்னோம் கேள் வெவ்வேறாய் இன்னும் துயிலுதியோ. சின்னங்கள் கேட்ப திருச்சின்னம் கேட்டுதான் விழித்தெழுறா, விழித்து எழும்போதே சிவசிவான்னு சொல்லுறான், சொல்லுறாங்கதை விட சிவசிவான்னு வாய் திறக்கிறான். விழித்து எழுவது மட்டுமல்ல, விழித்து எழுந்த மாத்திரத்திலே அவள் வாய் சிவசிவான்னு சொல்லுது, அப்படி வாய் திறந்து கொண்டே விழிக்கிறாள். அடுத்த நாமத்தை சொல்வதற்கு முன்பே அழலிடப்பட்ட மெழுகு போல உருகி விடுகின்றாள். அப்படிப்பட்ட அந்த அற்புதமான அடியார் இப்போது தானே எழாதது மட்டுமல்ல, நாங்கள் அனைவரும் அவள் வீட்டு வாசலில் வந்து நின்று யாரை பாடுகின்றோம், பெருமானை எப்படி பாடுகின்றோம், என் ஆணை என்றும் என் அரையன் என்றும் இன் அமுதன் என்று எல்லோரும் பாடுகின்றோம், வெவ்வேறாய் பாடுகின்றோம். ஆனாலும் இன்னும் துயில்கின்றாளே, இன்னும் துயிலுதியோ. வண்ணஞ்ச பேதையர் போல் வாழா கிடத்தியால். இல்லையா, இந்த சிவனருக்கே தொடர்பு இல்லாத ஒருத்தன் இதெல்லாம் பொருட்படுத்துவானா? எத்தனையோ வீடுகள் இருக்கு, எத்தனையோ பேர் தான் கேட்பாங்க, என்ன அடியார்கள்லாம் அந்த பாடிட்டு போறாங்க. ஆமா, மார்கழி மாசம் இப்படிதான் பாடிட்டு போவாங்கன்ட்டு அவர்கள் பாட்டுக்கு இருப்பார்கள். அவர்களுக்கு அது சரி, நீ எப்படி இருக்கலாமா? வண்ணஞ்ச பேதையர் போல் வாழா கிடத்தியால், வாழா ஒன்றும் செய்யாம பேசாம கிடக்கிறேப்பா, போட்ட இடத்துல கிடக்கிற மாதிரி வாழா கிடத்தியால் என்று சொல்லிவிட்டு அருமை வியக்கின்றார்கள். இது சத்திய வியந்தது என்ன, இதுல எப்படி வியக்கிறாங்க? என்னே துயிலின் பரிசு, தூக்கத்தின் தன்மையை என்னவென்று சொல்வது என்று வியக்கின்றார்கள். தூக்கத்தின் தன்மையை என்னவென்று சொல்வது, இவ்வளவு பேரன்பினர் சின்னங்கள் கேட்ப சிவன் என்று வாய்திருப்பவள், சென்னா என்று சொல்வதற்கு முன்பே தீயிடைப்பட்ட மெழுகு போல உருபவள், இப்படிப்பட்டவளையும் இத்தனை அடியார்கள் வந்து பாடியும் எழுந்து வர முடியாத அளவுக்கு இந்த தூக்கம் ஆட்கொள்கிறது என்று சொன்னால் அப்போ அந்த தூக்கத்தினுடைய வலிமை எப்படிப்பட்டது என்று அந்த கோணத்தில் சிந்திக்கின்றாள். என்னே துயிலின் பரிசு, இதே என் தோழி பரிசுன்னு அடியார்களுடைய பரிச வியந்தது போக இங்க தூக்கத்தினுடைய இயல்பு வியக்கிற மாதிரி ஆயிட்டு. என்னே துயிலின் பரிசு என்னன்னா, இதுலயே அவளுடைய சிறப்பு தான் சொல்லப்படுது, துயிலின் பரிசுன்னு. ஏன்னா இவ்வளவு சிறந்த அடியாரையும் இந்த தூக்கம் ஆட்கொள்ளுதே அப்படி, இந்த இடத்துலயே அவளுடைய சிறப்பு தான் அங்க சொல்லப்படுது. அப்படின்னா தூக்கத்துக்கு காரணம் என்ன? அந்த தூக்கத்தை ஒரு சுகமாக நினைக்கின்ற ஒரு எண்ணம் தான். அந்த எண்ணத்தை ஏற்படுத்துவது எது? அது ஆணவ மலம் தான். அப்போ எப்படிப்பட்ட அடியார்களையும் நிலையிலிருந்து என்ன நிலையிலிருந்து பிறழ வைத்து விடுகிறதே இந்த ஆணவ பலம். இதனை எவ்வளவு எச்சரிக்கையா இருக்கணும். அதான் தினைத்தனை பொழுதும் மறந்து உய்வனோ என்று அப்பர் பெருமான். ஏன்னா அது சிவசிந்தனை இருக்கும் வரே அதனால ஒண்ணுமே செய்ய முடியாது. ஒரு கணம் அந்த சிவசிந்தனை மறந்தா இது தன்னுடைய வேலையை காட்டுது, அவ்வளவுதான். இதெல்லாம் அவருடைய வாழ்நாள்ல ஏதாவது ஒரு நாள் வேணா அவ அப்படி இருந்திருக்கலாம், அது உறங்கியிருக்கலாம். இவ்வளவு சிறந்த அடியார் அவ்வப்போது இப்படி உறங்கக்கூடியவெல்லாம் நிச்சயமா இருக்க முடியாது. ஏன்னா இந்த நிலைகள்லாம் வர்றதுக்கு சாதாரணமானவர்களுக்கு எவ்வளவோ காலம் வேணும். சின்னங்கள் கேட்ப சிவன் என்றே வாய்திறத்தல் என்பது பாருங்க, வாய்திறத்தல் வேற ஏதாவது நினைச்சுக்கிட்டு இருப்போம், சிவன் எப்படி வாய் திறக்க முடியும் இல்லையா? அப்ப அத கேட்ட மாத்திரத்திலே எந்த நினைவு வந்தாலும் அதை உதறி எரிஞ்சிட்டு அங்க அங்க சிவன் சொல்லி வாய் திறக்கணும்னா வேற நினைவு இருந்தா சிவன் வாய் திறக்குமா? திறக்காதே. எதையாவது நினைச்சுட்டு இருப்போம், ஒண்ணு இல்லாட்டாலும் தான் நினைச்சிட்டு இருக்கிறத பத்தி ஏதாவது புலம்பிக்கிட்டு இருப்போம். அப்படி ஆட்களை தான் பார்த்திருக்கிறோம். தனியா இருந்து எதையாவது ஒண்ணு தீவிரமா நினைச்சு அது சம்பந்தமா புலம்புதல் இல்லையா? அல்லது விஷயத்தை நேரடியாக சொல்லாம சரி சரி அப்படின்னு யாரும் எதுவும் கேட்காமலே சரி சரின்னு சொல்லிட்டு இருப்பாங்க சிலர். என்னன்னா மனசுல என்னமோ நினைக்கிறாங்க, அதுக்கு ஏதோ ஒரு ஆறுதல் தேடுறாங்க, தனக்கு தானே சொல்லிக்கிறாங்க சரி போ அப்படின்ட்டு போவாங்க. என்ன இப்படி எந்த விஷயத்துல ரொம்ப ஆழ்ந்து போறோமோ இல்லையா, அந்த விஷயத்திலேயே உழன்று கொண்டு இருப்பது தான் சாதாரணமானவர்களுக்கு முடியும். இப்படி இந்த பெண்ணுக்கும் எல்லார் மாதிரியும் எத்தனையோ அனுபவங்கள் இருக்குமே, உலக அனுபவங்கள். ஆனா திருச்சின்னம் கேட்டுட்டதுன்னா அந்த தாக்கங்களை அனைத்தையும் உதறி எறிந்து விட்டு சிவசிவான் வாய் திறக்கிறான்னா எவ்வளவு பக்குவத்தினுடைய ஒரு உச்ச நிலை. ஏதோ ஒரு நாள் அந்த மாதிரி உறங்கியிருக்கலாம், அவ்வளவுதான் இல்லையா? ஆகையினாலே அதுவும் உன்னுடைய தகுதிக்கு கூடாதுன்னு இந்த நல்லடியார்கள் ஆற்றுப்படுத்துகின்றார்கள். அவ்வளவுதான் இங்க விஷயம். வண்ணஞ்ச பேதைன்னு அவளை சொல்லல, வண்ணஞ்ச பேதையர் போல் என்றுதான் சொல்லியிருக்கிறா. அதெல்லாம் நம்ம கவனிக்கணும். ஓன் நிலைக்கு அது கூடாது, அண்ணஞ்ச பேதையர் போல் தான் சொல்லியிருக்கிறார். ஆகவே என் ஆணை என் அரையன் இன்னமுதன் இங்கை சாமிய அத்தன் ஆனந்தன் அமுதன் மூணு மூணு பேருன்னு சொன்ன மாதிரி இங்க என் ஆணை என் அரையன் இன்னமுதன். என் ஆணை, ஆணை ரெண்டு சொல்லி நை, யானை இருக்கு இல்லையா, ஆணை யானையே ஆணைன்னு சொல்லுவாங்க. இந்த ஆண் என்பது சாரியைன்னு கொண்டு என் ஐ என்று பொருள் சொல்வது என் தலைவன். ஆணை என்று சொல்லியே மகாத்வான் தேசிகரையா அவர்கள் ஒரு பொருள் சொல்கின்றார்கள். ஆணை என்ன செய்யுமா அப்படின்னு சொன்னா தன்னை கட்டுவதற்கு தானே இந்த சங்கிலியை கொடுத்து உதவுமா? என்ன யானையை கூடத்தில் கட்டியிருப்பார்கள், ஒரு தரியில் கட்டியிருப்பார்கள். அது மாதிரி இறைவன் நம்முடைய உள்ளம் என்னும் கூடத்திலே என்ன வழிபாட்டிலே ஊக்கம் இருக்குது இல்லையா, அந்த ஊக்கம்ங்கிற தரியை சார்ந்து நின்று அன்பெனும் தலையை, தலை காலில் கட்டுற சங்கிலி, அன்பெனும் தலையை தந்து உதவி தான் அதில் கட்டுண்டு நிற்கின்றான் ஆதலின் அதனால இறைவனை என் ஆணை என்றார் என்று அருமையாக குறிப்பிடுகின்றார். நம்ம உள்ளங்கிற கூடத்தில் பெருமான் மேல பக்தியை செலுத்தணும் அப்படிங்கிற ஊக்கம் நம்ம இருக்கு இல்லையா, அந்த ஊக்கங்கிற தரியில பெருமானை நம்ம அன்புங்கிற சங்கிலியால பிணைத்து வைத்துக் கொள்ள வேண்டும். அதுக்கான அன்பையும் அவனே தருகின்றான். அன்பு நம்முடைய ஆற்றலால் நாம ஏற்படுத்திக் கொள்ளக்கூடியதில்லை, பொறுப்பறிய பேரன்பை அருளி அதன் வழியே புகுந்திடுவன். அந்த அன்பு அருளுதும் அவன் தான், அந்த அன்பின் வழியே அன்பை இடமாக கொண்டே அவன் உள்ள வருகின்றான் அப்படின்னு சித்தியாரில் சொல்லியிருக்கு. ஆக அப்படி இருப்பான். அந்த யானையின் தன்மை இருப்பதனால என் ஆணைன்னு சொல்லி அப்படியும் பொருள் கொள்ளலாமா? அரையன் சொல்லியிருக்க, அரசன் என்பதன் போலி. அரசன் அர்த்தம் அரையன்னா. மயிலாடுதுறை பக்கம் அரையபுரம்னே ஒரு ஊர் இருக்கு. சரி, இன்னமுதன், இன்னமுதன் அதுலேயும் பார்த்தோம், அத்தன் ஆனந்தன் அமுதன் அதில் பார்த்தோம், இன்னமுதாக இருப்பவன் இன்னமுதன். எல்லோமும் சொன்னோங்கேள் வெவ்வேறாய், என்னானை என்னரையன் இன்னமுதன் என்று எல்லோமும் சொன்னோங்கேள் வெவ்வேறாய் சொன்னோங்கேள் என்று ரெண்டாக பிரித்துக் கொள்ள வேண்டும். எல்லோரும் சேர்ந்த பெருமானை துதிக்கிறோம், வெவ்வேறாயும் துதிக்கிறோம், அதாவது தனித்தனியாகவும் துதிக்கிறோம். எல்லோரும் கூட்டாக சேர்ந்து துதிக்கும் போது அந்த ஓசையினுடைய ஒரு மிகுதிப்பாடு, பெரிய ஓசை வருகிறதே. நிறைய பேர் சேர்ந்து பாடும்போது ஓசை அதிகமாக வரும், அந்த அதிகமான ஓசையை கேட்டாவது நீ எழுந்து வந்திருக்கலாம். சரி, அதுதான் செய்யலை. ஒவ்வொருத்தரும் வெவ்வேறாய் துதிக்கிறோம், ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக துதிக்கிறோம். தனித்தனியாக துதிப்பாடலை சொல்லும் போது அதனுடைய பொருள் உணர்ச்சியில் ஈடுபடுவதற்கு அது வாய்ப்பாக இருக்கும் இல்லையா? அப்போ அந்த பொருள் உணர்ச்சியில் ஈடுபட்டாவது நீ துயில் எழுந்து வந்திருக்கலாம். எல்லோரும் சேர்ந்து துதிக்கும் போது அந்த ஓசையை கேட்டு அதன் காரணமாகவது நீ எழுந்து வந்திருக்கலாம். அல்லது வெவ்வேறாய் தனித்தனியாக துதிக்கும் போது அந்த பொருள் உணர்ச்சியில் ஈடுபட்டாவது வந்திருக்கலாம். ரெண்டுத்துக்குமே நீ வந்து ஒத்து வரல, எழுந்து வரவில்லை. ஆகவே வண்ணஞ்ச பேதையர் கிடப்பது போல நீ வாழா கிடக்காதே, எழுந்து வா என்று சொல்லி அருமையாக அவருடைய தகுதியை எங்க நினைப்பூட்டுறாங்க பாருங்க, அதுதான் பெருசு. எப்படிப்பட்ட தகுதியுடைய நீ இப்படி இருக்கலாமா அப்படிங்கும் போது நிச்சயமா எல்லாரும் எழுந்து வந்து விடுவார்கள். இன்னைக்கு நீங்க போயிட்டு வாங்க, நாளைக்கு வாரேன் அப்படின்னு அந்த வார்த்தை நிச்சயமா வராது.

0: channels from shaivam.org. Om Namah Shivaya.
1: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் அடுத்ததாக கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி திருமுறை இசை. பாடியிருப்பவர் நடராஜன் ஓதுவார் அவர்கள். திருச்சிற்றம்பலம்.
2: சிதம்பர முனிவர் அருளிய தேத்திரக்கோவை பிள்ளைத்தமிழ்.

0: நம சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நம சிவாய.
1: சைவம் .org இன் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் அடுத்ததாக கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி சிவகீர்த்தனைகள். இதில் பாடியிருப்பவர் ராதா மற்றும் ஜெயலட்சுமி அவர்கள், திருச்சிற்றம்பலம்.

சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் அடுத்ததாக கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி சிவகீர்த்தனைகள். இதில் பாடியிருப்பவர் ராதா மற்றும் ஜெயலட்சுமி அவர்கள், திருச்சிற்றம்பலம்.

0: திருச்சிற்றம்பலம் எம்பிரான் மணிவாசக பெருமானார் அருளி செய்த திருவாசகம். பாடியிருப்பவர் சிவாக்கர தேசிகர் அவர்கள். திருச்சிற்றம்பலம்.
1: திருச்சிற்றம்பலம் மாணிக்க வாசக பெருமான் திருவாய் மலர்ந்தருளிய 31வது திருப்பதிகம் கண்டப்பத்து திருத்தில்லையில் அருளி செய்தது நிறுத்த தரிசனம் என்கிற தலைப்பில் அடிகள் பெருமான் திருவாய் மலர்ந்தருளிய பதிகம் இது. இதற்குரிய ராகம் செஞ்சுருட்டி.

0: ஓம் நம சிவாய். டியர் யூசர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர், வி ஆர் வெரி மச் டிலைட்டட் டு லெட் யூ ஆல் நோ தட் டியூ டு த ஷவர் ஆஃப் கிரேஸ் ஃப்ரம் அல்மைட்டி லார்ட் சிவா அண்ட் தி கண்டினியூஸ் சப்போர்ட் ஃப்ரம் எஸ்டீம்டு யூசர்ஸ் லைக் யூ, அவர் சைவம் டாட் ஆர் வெப்சைட் ஹேட் பாஸ்ட் 26 சக்சஸ்ஃபுல் இயர்ஸ் ஆஃப் சர்வீஸ் இன் த வேர்ல்ட் ஆஃப் சைவம் அண்ட் இட் இஸ் ஆல் செட் டு சஸ்டெயின் த சேம் வித் லாட் மோர் நியூ ஃபீச்சர்ஸ் இன் த ஃபோர்த் கமிங் இயர்ஸ் ஆஸ் வெல். ஆடிங் டு தட், like one more diamond embedded to the golden crown, we are pleased to inform the existence of a new radio, Shiva Tattvam, specifically designed to telecast Shaiva discourses. It's a humble request to you to listen that as well and extend your support. Now you can listen all the Shaiva discourses being scheduled in Shaiva Lahari and Thiruneriya Tamilosi radios in Shiva Tattvam radio only. Thanks for your esteemed support. ஓம் நம சிவாய.
1: நேற்று வரையில நடந்த பாடம் இதுவரையில ரிவைஸ் பண்ணிட்டோம் எல்லாத்தையும். இப்ப அடுத்தது இன்னைக்கு இன்னும் ஒரு ரெண்டு பண்ணானு இன்னைக்கு பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். 9 மணிக்கு முடிக்கிறதுனா 2 பண் இன்னைக்கு பார்க்கலாம். எந்த 2 பண்ண பார்க்கணும் அப்படின்னா, சுலபமான ஒரு பண்ணு போக ஆரம்பிக்கலாம். அதாவது அந்த பண்ணுக்கு பேரு சீகாமரம்னு பேரு. பண் சீகாமரம். அது துணியாகபன் சுவாமிகளும் பாடிக்கார், துணாகர் சுவாமி பாடிக்கார், சுந்தரமுன் சுவாமிகள் பாடிக்கார் அந்த பண்ணம். இப்ப நம்ம பார்க்க போது வந்து புள்ளிருக்கு வேலூர்னு சொல்லக்கூடிய வைத்தீஸ்வரம் கோவில் வைத்தியநாத சுவாமி மேல பாடினது ஞானசம்பந்தருடைய வாக்குல வந்திருக்கு. அதுக்கு பண் சீகாமரம். இது முழுப்பதிகம் நீங்க பாராயணம் எல்லாருமே பண்ணலாம். நாய மணிலன்னா வேற விஷயம். அதுக்கு கடைசியில் கடைக்காப்பு ஒன்று சொல்லியிருக்காரு ஞானசம்பந்தர். அந்த கடைக்காப்புக்காகவே அந்த பாமந்த பதிகத்தை நான் பண்ணேன். அந்த பதிகத்தை படிக்கிறவங்களும் இல்லையா மறுபிறப்பேன்னு சொல்லிட்டார். அதான் ஒண்ணு நமக்கு இதுக்கு திறந்து மறுபடியும் இந்த கட்டங்கள் அமைக்கிறது. சிவன் தாள் சென்று சிவர் ஓம் மாணிக்காசர் சொன்ன மாதிரி ஆதார் மாதிரி சிவபுரத்து கதவு கூடத்துக்கு மாதிரி போயிடணும் இல்லையா? அப்படித்தானே சொல்லியிருக்கு நம்ம திருமுறைகள். அதனால அந்த பெருமான் செடியாய உடல் தீர்ப்பான், தீவினைக்கு ஓர் மருந்தாவான். இதனால உடல்ல வியாதிகள்லாம் வருது, கஷ்டங்கள்லாம் வருது, நோய் வருது, துன்பம் வருது, கவலை வருது, எவ்வளவு இருக்கு. இன்பம் உண்டு துன்பம் உண்டு ஏழை மனைவி வாழ்க்கைன்னு சுந்தரமுனி சுவாமிகள் வாக்கு திருக்கேதாரத்தில் சொல்றார். அதனால இன்பம் கொஞ்சம் இருந்ததுன்னா துன்பம் தான் ஜாஸ்தியா இருக்கு. பொதுப்படையா பாக்குற போது சில பேருக்கு ஒரே இன்பமா இருக்கட்டும், நல்லா இருக்கட்டும், நம்மளை வந்து நம்ம பராமரிக்கலாம். ஆமா, அதனால இந்த துன்பத்துக்கு ஏதுவான பிறவிய அறுக்கவல்ல மருந்தீஸ்வரன். பிறவிக்கு மருந்தா இருக்கக்கூடியவன், வெறும் உடல் பிணிக்கு மட்டும் இல்ல பிறவி பிணிக்கே மருந்தா இருக்கக்கூடியவன் வைத்தியநாதன் அந்த ஒரு பெருமாள். அத கடைக்காப்புல கோடிட்டு சொல்லிட்டார். அத திருநாகர சுவாமி திருதாண்டவன் அந்த ஊருக்கு உண்டு. அதுல பேராயிரம் பரவி வானோர் ஏற்றும் பெம்மானை பிரிவில்லா அடியாருக்கு என்றும் வாராத செல்வம் வருவிப்பானை மந்திரமும் தந்திரமும் மருந்தும் ஆகி தீராநோய் தீர்த்து அருள வல்லாந்தன்னை திருப்புறங்கள் தீகள் திருஞ்சிலைகள் கொண்ட போறானை புள்ளிற்கு உள்ளூரானை போற்றாதே அற்ற நாள் போக்கினேன் அப்படின்னு உத்துத்தாண்டவன். அதுல என்ன சொன்னார், தீராநோய் தீர்த்தருள வல்லப பெருமானவர் மந்திரமாவதுக்கான் தந்திரமாவும் ஆறும். அதனால வந்து அந்த பதிகத்தை மனப்பாடு பண்ணணும். நீங்க எல்லாருமே பண்ணுங்க. நான் பண்ணினது பிறகு பிறகு பணி போகணுங்கிறதுக்காக. அதுக்கு நடுவில் இந்த பணி வந்தாலும் அதுவும் சேர்ந்து போயிடும். அதனால அது கவலைப்பட வேண்டாம். என்ன வைத்தியர்களுக்கே நாதநாதனாலும் வைத்தியநாதன் பிறந்த ஊர் தான் சுவாமிக்கு. சித்தாமிரதம் தீர்த்தம்னு ஒரு தீர்த்தம் இருக்கு அந்த குளம். அந்த வைத்தீஸ்வரம் கோயில் போனவங்களுக்கு எல்லாம் தெரியும். அது குமரகுரு சுவாமி சொல்ற அதோடைய திவலை ஒரு துளி மேலப்பட்டாலே போவோம் போதும் தீராத நோயெல்லாம் தீர்ந்துடும் அப்படிங்கிற பரம ஔஷதம். வியாதியெல்லாம் தீர்க்கக்கூடிய ஒரு மருந்து இது தீர்த்தம் அப்படின்னு குமரமுருக சுவாமியோட வாக்குல வருது. அதனால அந்த சுவாமி வந்து மேற்க பார்த்த ஒரு மூர்த்தி அம்பிகை தெற்க பார்த்திருக்கா தையல் நாயகின்னு சொல்லி தையலால் ஒரு பாகம் சடைமேலால் அவளோடு பாட்டு சம்பந்தர் தேவாரத்தில் இருக்கு அந்த அம்பாள் பேரை வச்சே சொல்ற தையலாள் அப்படிப்பட்ட ஒரு ஸ்தலம். முத்துக்குமார சுவாமி தான் உங்களுக்கு தெரியும் கிருத்திகை ரொம்ப விசேஷம் முருகனுக்கு அந்த ஊர்ல. இந்த பதிகத்தை நம்ம அந்த சீகாமரத்தில் பாடி பார்க்கலாம்.

அப்படின்னா என்ன, அர்த்தத்தை புரிஞ்சுக்காம பாட்டை மனப்பாடமே பண்ணாதீங்க, அப்பதான் அந்த தேவாரத்துக்கான எஃபெக்டே உள்ள போகும். என்னன்னா, கொன்றை சூடினவன் சிவபெருமான், அதுல மகரந்த இது தொடர்ந்து அந்த தேன் அந்த இதுல வருது வெளியே, எந்த பூலையும் இருக்கும் அந்த கல்லார்ந்த பூங்கொன்றை மதம் மத்தம் சூடியிருக்காரு சிவபெருமான். வில்லுவத்தையும் அதையும் கல்லார்ந்த மது மது மது தேன் மதமத்தம் கதிர்மதியம் சந்திரன் தான் சூடியிருக்காரு.

0: சொல்லுங்க அந்த இடத்த சொல்லு.
1: சடை குடியம்
0: பயப்படுறீங்க, அதான் வேற எதுவுமே இல்லை. ஏன்னா எல்லாருக்கும் கொஞ்சம் நம்ம பாட சொல்றாங்களே, அது பயம், வேற ஒன்றும் இல்லை. என்னோட சேர்ந்து பாடினா சரியா வந்துடும்.

0: இந்த ஊர்ல ராமாயண காலத்தில் இருந்த ஜடாயும் சம்பாதிங்கிற ரெண்டு பறவைகள் இங்க வந்து பெருமான வழிபட்டது தலபுராணத்தில் வருது. புல் இருக்கு வேள் ஊர், அந்த ஊரோட பேர் புல்னா பறவை, இந்த ஜடாயு சம்பாதி கதை. இருக்குன்னா வேதம், வேள்னா முருகன், ஊர்னா சூரியன், ஊர்ந்து போறதுனால ஆயா வீதியில இவ்வளவு பேரும் அந்த சிவபெருமான அந்த ஊர்ல வழிபட்டதுனாலதான் புல் இருக்கு வேள் ஊர்னு அதுக்கு பேரு. அதுதான் இங்க ஞான சம்பந்தம் சொல்ற
1: தள்ளாய சம்பாதி ஜட என்பான் இருவர்

நீங்க சொல்லுங்க.

புரியுதா? கொஞ்சம் வேகமா போறோம், வேற ஒண்ணு தாளம் தாளம் வேணும் இல்லையா? தமிழ்

அதான் அந்த பாட்டோட முதல் பதிவீட்டோட முதல் பாடல் இது, கடைசி பாட்டு அதே மாதிரிதான் பண்ணணும். முத்துக்குமார சுவாமி சொன்னது விசேஷம் இல்லையா, முத்துக்குமார சுவாமி ரொம்ப ஆமா. இது கடைசி பாட்டு இருக்கு, இதே மாதிரிதான் எல்லா பாட்டையும் பண்ணணும். இந்த பதிகத்துல இன்னொரு முக்கியமான விஷய தகவலை நமக்கு சொல்லி கொடுக்கிறார் ஞான சம்பந்தர். குருநாதன் சொன்னா கேட்டுக்கணும். என்ன சொல்றார் சுவாமி இந்த இடத்துல சொன்னா, எத்தனாவது பாட்டு நீங்க பாத்துங்க, கீதத்தை மிக பாடும் அடிய

இது என்ன சொன்னார் இந்த இடத்துல, வீரத்தை மிகப்பாடும் அடியார்கள் குடியார் பாதத்தை துறைந்த பரஞ்சோதி. சிவனடியார்கள் எல்லாரும் வந்து தன்னுடைய பாதத்தை வழிபடுறவங்க தான். கீதத்தை சொல்லி வழிபடுறவங்களுக்கு தனி ஒரு இது உண்டு, மார்க் ஜாத்தி போடுவார் சாமி, அதுக்குதான் பாடுங்க பாடுங்க சொல்றது. அது அதே மாதிரி இன்னொரு இடத்துல பண்ணு

0: இது விருத்தமா பாருங்க முறை. இது நான் அந்த வார்த்தை புரியணும் விருத்தத்துல பண்ண விருத்தம் எப்பயுமே அது நிறைய கன்வே பண்ணுது. தளமா போகும்போது இந்த அர்த்தத்தோட இதை நம்ம வாங்கிக்க மாட்டோம் அவ்வளவு இது ஹோல்ஸ் ஹோல்ஸோட. இந்த விருத்தமா போடுற போது என்னாகும், பண் ஒன்றை இசை பாடும் அடியார்கள். நான் நிறுத்துறேன் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக. பாடும்பாடுலையும் அந்த ராகத்திலையும் தான் கவனம் இருக்கும் உங்களுக்கு. வார்த்தையை வகுப்பு வாங்க இப்படி பாடும்போது ஒரு ரெண்டு முக்கியம் தான், இதுதான் முக்கியம் ரெண்டு முக்கியம். அதனால கடைசி பாட்டு பண்ணும்
1: செடியாய.

தாளம் தொழிலும் கொடுத்துருக்காது. அதுக்குள்ள அடக்கணும், பாட்டையும் அடக்கணும், தாளமும் அடங்கணும், இசையும் இருக்கணும்.

നാദനാമ ക്രിയാൽ അഴിയുക. രാഗം, രാഗത്തിന്റെ പേര് ശിഖാമരം. പൺ ശിഖാമരം, തർക്കാർത്ഥമായി കൂടിയ രാഗത്തിന്റെ പേര് നാദനാമ ക്രിയ. നാദനാമക്രിയ എന്താ കൂടെ പെണ്ണ് മട്ടും എനിക്ക് പാടി കുത്തി പണിയുക. ഇത് കൊഞ്ചോണം എറിഞ്ഞ് ശബ്ദം കൂട്ട് പാടുക പണ്ണുള്ള ചെന്നത് ഇത്. ആനാ അത് പറ്റി നമുക്ക് കേവലം എല്ലാവരും എറിഞ്ഞ് പാടത്തേക്ക് മുടിയുണ്ട്. ഹൈ പിച്ചിൽ എല്ലാവരും പാടുറാങ്ക, അതിനാൽ കവറ വേണ്ട. ഇത് ഗാന്ധാര പഞ്ചമങ്കര പെണ്ണ്. இந்த காந்தார பந்தம் பஞ்சம் பண்ணு வந்து நூறுமே பாடிட்டாங்க. நூறுமே பாடின ஒரு பண்ணு இது. குறிப்பா சொல்லணும்னா உங்களுக்கு எல்லாருக்கும் சுற்றுமை வேதியும் பதிக்கணும் எல்லாருக்கும் தெரியும். அது அந்த பண்ணில் பாடினது. இது வந்து இறஞ்சி பாடுற போது தூர கருத்துகளுக்கும் கேட்கிற மாதிரி தான் இருக்கு. நான் இன்னைக்கு சொன்ன திருவையாருக்கா இந்த கரையிலேருந்து பாட சாமிக்கு அங்கே கேட்கிற மாதிரி அப்படின்ட்டு. அதே மாதிரி ஞானசம்பந்தருக்கு உபநயனம் நடக்கிற போது இந்த காந்தார பஞ்சமம் பண்ணலதான் பாடினார். துஞ்சலும் துஞ்சல் இல்லாத போயிடும் அப்படிங்கிற பதியம், அது பஞ்சாட்சர பதியம். அதுவும் வந்து அந்த எவ்வளவு பேர் வந்திருப்பாங்க அந்த இடத்துல எல்லாரும் கேட்கணும். அந்த பஞ்சாட்சன் காதல் கேட்க வேண்டாம, அது கரெக்ட். இப்போ அதற்கு சிரமமா இல்லாம சிம்பிளா இருக்கக்கூடிய ஒரு பதியத்தை நம்ம சூரியத்துக்கான பாடிக்கிறோம் நம்ம. அதனால அவள் பாடும். அது வந்து திருவெண்காட்டு மேல ஒரு பதிகம் இருக்கு. திருவெண்காடு பக்கம் பார்த்தீங்க மந்திரம்னு ஆரம்பிக்கும். மந்திரம் மறையவை தானே வானவரோடும். அந்த சுவாமி யாரெல்லாம் வந்து வழிபட்டிருக்கான்னு பாருங்க. மந்திரம் மறை, மந்திர மறை, மந்திரங்களோட தானே மறை வேற, மந்திரம் வேற இல்லையே. மந்திரங்கள் அமைந்தது தானே மறைய. மந்திர மறையவை வானவரோடும், வானவர்னா தேவர்கள். இந்திரனும் வந்து வழிபடுக்கக்கூடிய ஊர். இந்திரன் மட்டும் இல்ல, ஐராவதம் வெள்ளையானி வந்து அந்த ஊர்ல வழிபட்டுது. அதனாலதான் வந்து அந்த ஊர் பெருமை. இந்திரன் வழிபட தேவாரத்தை சொன்னாதான் அது அடுத்த வரி வருது. இன்றைய வெந்த பெண்ணீட்ட பெண்காடு மேலிய அந்தமும் முதலுடைய அடிகள் எல்லாரே. அவருக்கு அந்தமும் கிடையாது, ஆதியும் இல்லாத, ஆதியும் அந்தமும் இல்ல அரும்பரும் பாடும் இல்லையா. அந்த மாதிரி வெந்த வெண்ணீட்டர் நல்லா வெந்து சாம்பலா போன வெண்ணீரை பூசிட்டு இருக்காராம் சுவாமி உடம்பு ஊரா. அப்படிப்பட்ட வெண்காடு, அந்த ஊரே வெண்காடு ஸ்வேதாரண்யம் சொல்றாரு. இவர் வெள்ள விபூதி வேற பிடிச்சிருக்காரு. அதனால அந்த பாட்டை இப்போ பாடுவாங்க காந்தார பஞ்சமத்தை.

செல்வன் எம் சிவ நூரை செல்வன் எம் சிவ நூரை.

0: நம சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: மாணிக்க வாசக பெருமான் திரு ஆலவாய் திருக்கோயில் சோமசுந்தர கடவுளின் முன் அவர் திருவடியை நினைந்து பாடிக்கொண்டிருக்கின்றார்.

0: திருவாதபுரரே, திருவாதபுரரே, தங்கள் பெருமை அறியாது நான் பல தீங்குகளை செய்துவிட்டேன். ஆதியும் அந்தமும் இல்லா அருட்பெரும் சோதியாகிய நம் ஈசனாரே தங்களுக்காக மண் சுமந்து பிரம்படி கொண்டார். சிவசிவா, சிவசிவா. வாதவூரரே, நான் அறியாது செய்த தவற்றிற்காக மிகவும் வருந்துகிறேன், மிகவும் வருந்துகிறேன்.
1: மன்னா, வருத்தப்பட வேண்டாம். உங்கள் குல தெய்வமாக சோமசுந்தர கடவுள் விளங்குவதால் பொய்மை நீங்கி நன்மை பெருகும் ஞானம் தங்களுக்கு கிடைத்துள்ளது. மனுநீதி வழியில் நின்று திருநீற்றின் அன்பு நெறி பாதுகாத்து நல்லாட்சி புரிவாயாக. இறைவர் திருவுள்ளபடி அடியேன் பல தலங்களுக்கும் சென்று எம் ஈசர் புகழை பாடுவேன்.
0: திருவாதவூரரே, தங்களால் நம் பாண்டி நாட்டிற்கே அளவிலா புகழும் பெருமையும் கிடைத்தது. சிவசிவா.
2: மாணிக்க வாசகப் பெருமான், இறைவன் தன் பொருட்டு மண் சுமந்து பிரம்படி கொண்டதை நினைந்து நினைந்து உருகி கரைந்து பாடிக்கொண்டு தம்முடைய தலப்பயணத்தை துவங்குகின்றான்.

0: இடம் அரிமர்த்தன பாண்டிய மன்னன் அரசவை. இதோ அவை துவங்குகின்றது. தென் திருஆலவா ஈசரடி போற்றி சோமசுந்தரக் கடவுளாம் சுந்தரபாண்டியரும் உக்கிரப் பெருவழுதியும் ஆட்சி புரிந்த வழிவழியே வந்து செங்கோல் ஆட்சி புரியும் பாண்டிய மாமன்னர் அரிமருத்தன பாண்டியர். வாழ்க வாழ்க.
1: திருவாதவூரரே, தாங்கள் முதலமைச்சராக பதவியேற்ற பின் நம் நாடு அனைத்து துறைகளிலும் சிறந்து விளங்குகின்றது. குடிநில மன்னர்கள் தவறாது வரி செலுத்துகின்றனர். நம் ஆட்சிக்கு உட்பட்ட பரப்பளவு அதிகரித்துள்ளது. வாதவூரரே, நம் நாட்டிற்கு கண்ணும் கவசமுமாக தாங்கள் விளங்குகின்றீர்கள்.
2: ஆம் மன்னா, மிகவும் சரியாக சொன்னீர்கள். தமிழ் வளர்க்கும் வேந்தே, எல்லாம் வல்ல சோமசுந்தர கடவுளின் திருவருளும் தங்களின் ஆணையுமே என்னை வழிநடத்துகிறது.
3: பாண்டிய மாமன்னா, தங்களை வணங்குகின்றேன். தங்களை காண குதிரைகளை பராமரிக்கும் சேவகர் வந்துள்ளார்.
1: அவரை அழைத்து வாருங்கள்.
2: பாண்டிய பேரரசே, நின் புகழ் வாழ்க. அரசே, நம்முடைய குதிரை லாயத்தில் பல குதிரைகள் இறந்துவிட்டன. எஞ்சிய யாவும் நோய் கொண்டதாகவும் முதுமை உடையதாகவும் உள்ளன. தாங்கள் இதற்கு ஆவண செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம்.
1: அப்படியா? நம்முடைய படைகளில் குதிரைப்படை மிக முக்கிய பங்கு வகிக்கின்றது. அதில் எந்த குறையும் வராது பார்த்துக் கொள்ள வேண்டியது நம்முடைய தலையாய கடமையாகும். உயர்ந்தரக குதிரைகளை வாங்கி இதனை ஈடு செய்ய வேண்டும். முதலமைச்சரை
4: கூறுங்கள் மன்னா.
1: நம்முடைய கருவூர் அறையிலிருந்து தேவையான செல்வங்களை எடுத்துச் சென்று உயர்ந்தரக குதிரைகளை வாங்கி வாருங்கள். மிக முக்கியமான இந்த பணியை தங்களைத் தவிர வேறு யாராலும் சிறப்பாக செய்ய இயலாது.
4: தங்கள் உத்தரவு மன்னா. இப்பொழுதே சென்று நம் நாட்டிற்கு தேவையான உயர்ந்தரக குதிரைகளை வாங்கி வருகிறேன்.
1: மிக்க மகிழ்ச்சி. சென்று வாருங்கள்.
2: பாண்டிய மாமன்னர்
5: வாழ்க வாழ்க.
6: Om Namah Shivaya. Dear users of Shaivam.org, we are very much delighted to let you all know that due to the shower of grace from Almighty Lord Shiva and the continuous support from esteemed users like you, our Shaivam.org website had passed 26 successful years of service in the world of Shaivam, and it is all set to sustain the same with lot more new features in the forthcoming years as well. Adding to that, like one more diamond embedded to the golden crown, we are pleased to inform the existence of a new radio, Shiva Tattvam, specifically designed to telecast Shaiva discourses. It's a humble request to you to listen that as well and extend your support. Now you can listen all the Shaiva discourses being scheduled in Shaiva Lahari and Thirunariya Tamilosi radios in Shiva Tattvam radio only. Thanks for your esteemed support. ஓம் நம சிவாய.
0: இடம் திருப்பெருந்துறை. குதிரைகள் வாங்கச் சென்ற பாண்டிய நாட்டின் முதலமைச்சர் தென்னவர் பிரமராயர் திருப்பெருந்துறையில் வருகின்றார். அவ்வாறு வழும் வழியில் இறைவர் குருவடிவினராய் ஒரு குருந்த மரத்தின் நீழலில் எழுந்தருளியிருக்க, அவரை சுற்றி சிவகணநாதர்கள் சீடர்களாக விளங்கினர். அவ்வழி சென்று கொண்டிருக்கும் திருவாதவூரர் திரு ஐந்தெழுத்தின் இனிய ஓசையை கேட்டு ஈர்க்கப்படுகின்றார்.

0: பொருந்த மரத்தடியில் அந்தன கோலத்தினராய் கையில் சின்முத்துரையுடன் விளங்கும் இக்குருபரனை காணும்போது அம்பலத்தில் ஆடிய ஆனந்த வடிவமும் கல்லால் மரத்தின் கீழ் சனகாதி முனிவர்களுக்கு உபதேசித்த வடிவமும் எனக்கு எளிதாக தோன்றுகிறதே, எனக்கு எளிதாக தோன்றுகிறதே. சிவசிவா சிவசிவா பரம்பொருளே.
1: ஞான தேசிக வடிவனராய்விடு இருக்கும் இறைவரின் திருவுருவத்தைக் கண்டு திருவாத ஊரர் உள்ளும் புறமும் முருக செய்வதறியாது சிரசின் மேல் கைகூப்பி நிற்கிறார். இறைவர்தம் செந்தாமரை போன்ற சேவடியை திருவாத ஊரர் தலைமேல் வைத்து திருவடி தீக்கை அளிக்கிறார். பின்னர் அவருக்கு சூக்கும பஞ்சாக்கரமாம் பெருமந்திரத்தை உபதேசித்து பாசக்கட்டை அறுக்கிறார். திருவாத ஊரருக்கு போக்கும் வரவும் இல்லாத பூரண வடிவமும் மெய்மையான ஆனந்தமும் உண்டாயிற்று.
2: செந்தமிழ்களாகிய மாணிக்கங்களை பதித்து அன்பெனும் கயிற்றில் மாலையை காக்கும் தொண்டனாகிய நீ இன்று முதல் மாணிக்கவாசகனே அழைக்கப்படுவார்.
0: சிவசிவா சிவசிவா சிவசிவா கருவுறும் ஆரியூர் உண்மை இது என்று காட்டவல்ல குருபரனே, கோக்களியாண்ட குருமணியே, ஞாயிற்கடையாய் கிடந்த அடியேற்கு தாயிற் சிறந்த தயாவான தத்துவனே, என் செல்வமே, சிவபரம்பொருளே சிவபரம்பொருளே, குருபரனே, தேவரீர் உடைய தனி பெருங்கருணைக்கு யானிலன் ஓர் கைமாறு, யானிலன் ஓர் கைமாறு, தேவரீர் சிவசிவா சிவசிவா.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேர்களே, நீங்கள் கேட்க இருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு: எம்பிரான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தேவாரத்தில் சைவ சித்தாந்தம். விளக்க உரை வழங்குபவர் திருமதி விமலா சுப்பிரமணியன் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.

சிவ சிதம்பரம், தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துறையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி, திருச்சிற்றம்பலம் வனநாடனே வழி துணை மருந்தே மாசிலா.

அன்னையே அஞ்சலெண்டருளாய் ஆயனக்கு உறவு அமரர்கள் ஏவே, ஆரியனுக்கு உறவு அமரர்கள் ஏரே. ஆடு பாம்பணிந்து அம்பலத்து ஆடிய அழகர் பாடு பாப்பல பகர்ந்து மற்று இம்மையில் பயனும் கூடு மேலையில் பயனும் கோதனைத்தையும் ஒருவும் வீடும் வாங்கும் வாணிகத்துரு விறகனை வியப்பாம். திருச்சிற்றம்பலம் எல்லாம் வல்ல பாகம்பரியாள் சமேத சங்கர ராமேஸ்வர பெருமான் பொற்பாதங்களை எனது மனம் மொழி மெய்களால் பணிந்து போற்றிக் கொண்டு தம்பிரான் தோழராகிய நமது சுந்தரமூர்த்தி சுவாமிகளின் பொன்னார் கழல்களை முக்கரணங்களால் வணங்கிக் கொண்டு அருமையான முறையிலே இந்த ஞான பூஜையை செய்து கொண்டிருக்கும் சைவம் .org பொறுப்பாளர்களுக்கும் அன்பர்களுக்கும் எனது இனிய வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்வினை நேரிலே கண்டுகொண்டிருக்கும் உங்களுக்கும் எனது அன்பான வணக்கங்களை கூறிக்கொண்டு நாம் இன்றைய சிந்தனைக்குள்ளே செல்லலாம். மிக அழகான முறையிலே அவர் நமக்கு பல இடங்களிலே சைவ சித்தாந்த கருத்துக்களை எல்லாம் வழங்கி கொண்டே வந்தார் என்று பார்த்தோம். இறைவன் நம்மோடு எப்போதும் ஒன்றாகவே இருக்கின்றார் அத்துவிதமாக என்பதை மிக அழகாக, ஏழிசையாய் இசைப்பயனாய் இன்னமுதாய் என்னுடைய தோழனுமாய் யான் செய்யும் துரிசுகளுக்கு உடனாகி மாலை ஒன்கண் பறவையை தந்து ஆண்டானை மதியில்லா ஏழையேன் பிரிந்திருக்கேன் என் ஆரூர் இறைவனையே என்று மிக அழகாக இந்த எல்லாம் ஆய் ஆய் என்று வருவது அவர் ஒன்றாக இருப்பதை நமக்கு உணர்த்துகிறது. உடனாகி என்பதற்கு உடனாய் என்று சொல்லி வருகிறது. அடுத்து ஆண்டானை என்று வரும் பொழுது அவர் வேறாக இருக்கின்றார் என்று மிக அழகாக இறைவன் ஒன்றாயும் வேறாயும் உடனாயும் இருந்து உயிர்களுக்கெல்லாம் உபகரிக்கின்றார் என்ற அத்துவிதம் என்று சைவ சித்தாந்தம் சொல்லக்கூடிய அந்த நிலையை இந்த பாடலின் மூலம் நமக்கு மிக அழகாக உணர்த்தியுள்ளார் என்று நாம் பார்க்கின்றோம். அதற்கு அடுத்தபடியாக பாசம் என்று சொல்லும் பொழுது நாம் பதியினை பற்றியும் பசுவினை பற்றியும் ஓரளவுக்கு பார்த்தோம். அடுத்து பாசம் என்று சொல்லும் பொழுது ஆணவம் கண்மம் மாயை என்ற முப்பொருட்கள். ஆணவம் அறிவை மறைக்கும், அது கேவல நிலையில சுத்தமா மறைச்சிரும் நம்மள, அதுக்கப்புறம் சகல நிலையில மாற்றி மாற்றி புரியும்படியாக மறைக்கும். ஒரு பொருளை நேரடியாக இதுதான் அதனுடைய தன்மை என்று உணராத வண்ணம் மறைத்து திரிபுணர்ச்சியை தரக்கூடியது. அடுத்து நம்மை அறியாமையிலேயே வைத்திருப்பதால் அந்த அறியாமையின் காரணமாக நாம் புதிது புதிதாக வினைகளை ஈட்டிக்கொண்டே இருப்போம், இருவினைகளை. அந்த வினைகளை சைவ சித்தாந்தம் கண்மம் என்று சொல்லுகின்றது. அந்த கண்மத்தினால்தான் நாம் பிறவிக்கே வருகின்றோம். அப்ப பிறவி நீங்கணும்னா வினை செய்யறத நிறுத்தணும். ஆனா எப்படிலாம் நம்ம வினையை ஈட்டிட்டு இருக்கோம், அந்த வினையில இருந்து எப்படி வெளியே வர்றது அப்படிங்கிறது நமக்கு புரிவதே இல்லை. நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நம்மை அறியாமலேயே புத்தி பூர்வமாகவும் அபுத்தி பூர்வமாகவும், அதாவது தெரிந்தும் தெரியாமலும் மனம் வாக்கு காயம் என்ற மூன்றாலும் நாம் வினைகளை ஈட்டிக்கொண்டே இருக்கின்றோம். இந்த வினை எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப 84 லட்சம் யோனி பேதம் அப்படின்னு பார்த்தோம், அதாவது அவ்வளவு பிறவி நம்ம எடுக்கிறோம், அதுல இப்படி வினைகளை எல்லாம் ஈட்டிட்டோம். நம்ம ஈட்டின வினையெல்லாம் பலவினையாக தொல்வினையாக இருக்கும், அது சஞ்சிதம் என்று அழைக்கப்படுகின்றது. நாம் செய்த வினைகள் எல்லாம் சஞ்சிதம் என்று அழைக்கப்படுகிறது. அதுல இருந்து கொஞ்சம் நுகர்வதற்காக நமக்கு இந்த பிறவிக்கு வழங்கப்பட்டதை நாம் பிராரத்தம் என்று சொல்லுவோம். அப்போ இது பிறந்தப்புறம் அனுபவிக்கக்கூடிய வினை பிராரத்தம். பல பிறவிகள்ல பிறந்தப்புறம் செய்து செய்து சேர்த்து வச்சுக்கொள்ள அது இறந்தப்புறம் அது புறம் போய் சேர்ந்துருது. அது பூரம் ஒரு பக்கம் சஞ்சிதமா இருக்கு. இப்போது மீண்டும் புதிதாக ஆகாமியம் என்ற வினையையும் நாம் சேர்த்து கொண்டே வருகின்றோம். ஆக இந்த வினையிலிருந்து என்றுதான் நாம் விடுபடுவது அப்படிங்கும் போது நமக்கு பல இடத்துல நம்முடைய திருமுறைகள் வந்து இறைவனிடம் விண்ணப்பத்தை வினை நீக்கும் பொருட்டு வைத்துக் கொண்டே இருப்பார்கள். நமது சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் சளைக்காமல் நமக்கு வினை நீக்கத்திற்காக பல இடங்களிலே பாடல்களை வழங்கி இருக்கின்றார்கள்.
இப்போ வினை அப்படின்னா என்னன்னு பாக்குறோம், நம்ம நம்மால் ஈட்ட உயிர்களால் ஈட்டப்பட்ட ஒன்றுதான் வினை என்று சொல்லப்படுகிறது. அந்த வினைக்கு ஏற்ப நமக்கு நன்மை தீமைகள் எல்லாம் கிடைக்கின்றது, அதாவது இன்ப துன்பங்கள் நமக்கு கிடைக்கிறது வாழ்க்கையில அப்படின்னு பாக்குறோம். அப்ப நம்முடைய இன்ப துன்பத்திற்கு காரணம் நாம் செய்த வினைகள் தானே தவிர வேற யாருமே கிடையாது. ஆனா நம்ம வந்து என்ன செய்வோம் அப்படின்னா, நமக்கு அந்த வினை பயன் யாரால் ஊட்டப்படுகிறதோ, ஒருத்தரால நமக்கு ஒரு மனக்கவலை வருதுன்னா அவங்க மேல கோபப்பட்டு திருப்பி நம்ம ஒண்ணு அவங்கள கோபப்படுவோம், அந்த அந்த ஒரு எண்ணமே நமக்கு ஒரு பிறவியை கொடுக்கும், ஒரு பாவமாயிரும். அல்லது அவங்கள திட்டுவோம், அதுவும் பாவமாகி நமக்கு பிறவியை கொடுக்கும். அல்லது நமக்கு இந்த துன்பத்தை அவங்க செஞ்சுட்டாங்க, பதிலுக்கு அவங்களுக்கு எப்படி துன்பம் செய்யலாம் என்று யோசித்து ஒரு துன்ப செயலை செய்வோம், அல்லது அதன் மூலமாகவும் நாம் பிறவிக்கு வருவோம். அப்ப இந்த இந்த மூன்றும் நாம் செய்கின்ற தவறு, இந்த தவறை நம்ம செய்யவே கூடாது. ஆனா எப்படியோ வாழ்க்கையில இது இந்த இந்த பொறுப்பா இது புரிஞ்சிருந்தது அப்படின்னா நிச்சயமா அடுத்தவங்க மேல பொறாமை, காழ்ப்புணர்ச்சி, கோபம் இதெல்லாம் நமக்கு வரவே வராது. அப்படி வராம யாவர்க்குமாம் இன்னுரை தானேன்னு திருமூல தேவநாயனார் சொன்ன மாதிரி அப்படி இனிமையாக பேசிக்கொண்டு மற்றவர்களை புண்படுத்தாமல் வாழ பழகி கொண்டோம் என்றால் நமக்கு நிச்சயமாக வினையும் கிடையாது, துன்பம் கிடையாது. முதல்ல பிறவி வருது, பிறவி ஒரு பக்கம் இருக்கட்டும், அதுல வந்து நம்ம பாவத்தை நிறைய செஞ்சாதானே நமக்கு துன்பமே வரும். அப்ப நம்ம வந்து துன்பம் வராம இருக்கணும்னா பாவம் செய்யாம இருக்கணும். அப்ப நம்முடைய இன்ப துன்பத்திற்கு எது காரணம்னா நம்ம செய்த வினைகள். தீதும் நன்றும் பிறர் தர வாரா அப்படின்னு அழகா சங்க இலக்கியமும் நமக்கு தெளிவா சொல்லுது. அப்போ இந்த நினைவு வந்து நம்ம மனசை விட்டு மாறவே கூடாது. என்னாலதான் எனக்கு இன்ப துன்பம் வருகிறது, யாரும் இதற்கு கர்த்தா இல்லை அப்படிங்கிற ஒரு உணர்வு நம்ம கிட்ட இருந்தாச்சுன்னா பூசலே இல்லாம வாழ்க்கையை எளிதாக கொண்டு போறோம். அப்புறம் கோர்ட்டு கேஸ் எல்லாம் எங்க இருக்க போகுது, இது திருமணத்துக்கு பின்பு டைவர்ஸ் எல்லாம் எங்க இருந்து வரும், வரவே வராது. அப்போ அருளாளர்கள் எல்லாமே நமக்கு இந்த கருத்தை தான் வலியுறுத்தி சொல்லிக்கிட்டே வராங்க அப்படிங்கிறத பாக்கோம். அப்போ இதுவரைக்கும் நாம எடுத்த பிறவிகள்லாம் அப்ப உள்ள நம்முடைய உடம்பெல்லாம் இப்ப இல்லை, அதெல்லாம் இறந்த உடம்புகள். அந்த இறந்த உடம்புகளால் நுகர்ந்தது போக மிச்சம் இருக்கிறது. ஏன்னா நம்ம செஞ்சதை கொடுத்துட்டே வந்திருக்காரு இல்லையா, அந்த உடம்புகளால் நாம் நுகர்ந்து முடிச்ச மிச்சம் இல்லையா. அப்புறம் பிறந்த உடம்பால இப்ப நம்ம முகர்ந்து கொண்டு இருக்கின்றோம், இதுவும் ஒழிய இன்னும் நம்ம புதுசு புதுசா நுகர போறோம். சொல்லலாம் சொல்லுவோம் நமக்கு அதாவது இதுதான் விதிங்கிறதெல்லாம் புரியுது, தியரி புரியுது, ஆனா பிராக்டிக்கல்னு சொல்லுவோம் இல்லையா அதுதான் கஷ்டமா இருக்கு. அப்ப இன்னும் நுகர வேண்டிய வினைகளும் பாக்கி இருக்கு சரியா. அப்போ இறந்த உடம்புகளால் அனுபவித்தது இப்ப பிறந்த உடம்பால எடுத்து அனுபவித்துக் கொண்டிருப்பது, இது போக மிச்சம் இருக்கக்கூடிய வினைக்கு தொல்வினை பழவினை சஞ்சிதம் என்று பெயர். இப்ப நம்ம நுகர்ந்து கொண்டு இருக்கிறோம், அனுபவித்துக் கொண்டே, நுகர்தல் என்றால் அனுபவித்தல், அனுபவித்துக் கொண்டு இருக்கின்றோம் அல்லவா, அதற்கு பிராரத்துவம் என்று பெயர். இந்த வினையை அனுபவிக்கும் போதே மேலே வந்து நம்ம புதுசா வினை ஈட்டுகின்றோம் அல்லவா, தினந்தோறும் ஈட்டுறோம். அது மனம் வாக்கு காயம் மூணு, அதுல தெரிந்தும் தெரியாமலும் ரெண்டும் இருக்கு. அதுல இப்போ ஒரு வழிபாடே நம்ம பண்றோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த வழிபாட்டுல வந்து நம்ம இது எல்லாமே இறையருளாலும் குருவருளாலும் நிகழ்கிறதுங்கிற உணர்வோட செஞ்சாத்தான் நம்ம தப்பிச்சோம். அங்கேயும் எனக்கு எவ்வளவு பாடல் தெரியும், நான் எவ்வளவு தலம் போயிருக்கேன், நான் எவ்வளவு விருட்சங்கள் வச்சிருக்கேன், எனக்கு எவ்வளவு பூவும் எனக்கு எவ்வளவு பத்திரங்களும் கிடைக்க தெரியுமா, நான் எவ்வளவு நேரம் பூஜை பண்றேன்னு தெரியுமா, என்கிட்ட இருக்க பூஜை பாத்திரம் எப்படி இருக்குது, இதெல்லாம் நினைச்சோம்னா இது எல்லாமே தவறுதான். இந்த மாதிரி ஒரு தன்முனைப்போட தவறுகள் செய்து கொண்டிருந்தால் நிச்சயமா அதுவும் நமக்கு வினையாக மாறிவிடும். எல்லாமே பெருமான் நினைச்சாதான் நமக்கு கிடைக்கும். நம்ம வீட்டுல இருக்க பூவை கூட பறிச்சு நம்ம வச்சிருக்க சுவாமி மேல போடுறதுக்கும் நிச்சயமா அவரோட அருள் இருக்கணும். அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி அந்த இவ்வளவு எவ்வளவு காலமாவோ நம்ம போற வார பாதையில எல்லாம் பார்த்திருப்போம் அந்த பூக்கள் எல்லாம் இறைவன். ஏன் ஒரு உதாரணத்துக்கு ஊமத்தம்பூவும் தும்பப்பூவும் எடுத்துக்கிடுவோம், நம்முடைய சிறு பிராயம் முதல் கொண்டு நம்ம எல்லாம் எங்க போனாலும் வந்தாலும் தெருவில் அதை பார்த்திருப்போம். அப்ப அது ஊமத்தன் செடியாகவும் தும்பை செடியாகவும் நமக்கு தெரிஞ்சது. ஆனா இன்றுதான் அதை கூட அந்த தும்ப பூவெல்லாம் பொடி பொடியா கிராமங்கள்ல பறித்து அப்படி ஒரு பூவுக்குள்ள ஒரு பூ அப்படி வட்டமா சொருகி அதை முறுக்குன்னு சொல்லி எல்லாம் சின்ன குழந்தையா இருக்கும் போதெல்லாம் விளையாடுவோம். இவ்வளவுதான் நமக்கு அந்த நூலை பத்தி அப்ப தெரியும். ஆனா நமக்கு பக்குவம் வரும்போதுதான் சுவாமி புஷ்ப விதி மூலமாக இவை இரண்டும் எவ்வளவு மேன்மையானது சிவபூஜைக்கு என்று உணர்த்துகின்றார்.
அப்ப நமக்கு தெரிஞ்ச ஒரு பொருளா இருந்தாலும் அது நம்ம பயன்படுத்துறதுக்கு நமக்கு ஒரு பக்குவம் வரும்போது நம்ம பயன்படுத்திக்கின்றோம் இல்லையா. அந்த துன்பப்பூவை சுவாமி சரசுல வச்சாச்சு அப்படின்னா நாம் செய்த பாவங்கள் எல்லாம் நீங்கி விடும் என்பது சொல்லப்பட்டது. ரொம்ப ரொம்ப உயர்ந்த பூ வந்து தும்பை பூ சிவ பூஜையில. நம்ம தர்மயாதீனம் 26வது சன்னிதானம் நித்திய பூஜையில கண்டிப்பாக தும்பை பூ இல்லாம பூஜையே பண்ண மாட்டாங்க அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆக அப்படி இருக்கு அப்படிங்கறத பார்க்க, அப்ப நம்ம புதுசாக ஆகாமியத்தையும் சேர்த்து கொண்டிருக்க புது வினை. அப்ப பிறந்த உடம்பால் முகந்து நின்ற வினைகளை அந்த உடல் விடுற வரைக்கும், அதாவது ஆயுள் எவ்வளவு காலம் இருக்கோ அது வரைக்கும் நம்ம அதை நுகர்ந்து கொண்டே இருக்க போறோம். அதை துய்த்தல் அப்படின்னு சொல்லுவோம், அல்லது துய்த்து தீர்த்தல் அப்படின்னு சொல்லுவோம். இந்த நுகர்தல் துய்த்தல் எல்லாம் ஒண்ணுதான். அப்ப அது வரைக்கும் இந்த ஆயுள் காலம் வரைக்கும் நம்ம அதை எல்லாத்தையும் அனுபவிச்சு முடிச்சிடுறோம். ஆனா இறை வழிபாடும் நல்லொழுக்கத்தில் தலை நிற்றல் அப்படிங்கிற விஷயங்களோட நம்ம இருந்தோம் என்றால், இப்ப நமக்கு ஒரு கேள்வி வரும். அப்ப பண்ற பாவத்தெல்லாம் பண்ணிட்டு பதிக பாராயணம் பண்ணி நாமத்தை சொல்லி சிவ புண்ணியங்களை செஞ்சா நமக்கு வந்து வினையே இருக்காதா, பாவமே இருக்காதா அப்படின்னு ஒரு ஐயம் வரும். அது இருப்போம், இல்லாமல்லாம் போகாது. ஆனா இந்த வழிபாட்டினால் அல்லது இந்த நல்லொழுக்கத்தில் தலைப்படுவதால் அது வல்வினை மெல்வினையாக மாறிடும். ஒரு பழமொழி உலகியல்ல சொல்லுவாங்க, தலைக்கு வந்தது தலப்பாகையோட போச்சும்பாங்க. நம்ம இன்னும் கொஞ்சம் சொல்லலாம், இன்னொரு பழமொழியை சொல்லலாம், தலை தப்புனது தம்பிரான் புண்ணியம். தம்பிரான்ங்கிறது நம்முடைய சிவபெருமான் தான். தலை தப்புனது தம்பிரான் புண்ணியம்ட்டு. இப்ப மோசமான ஒரு பாவத்தை பண்ணிட்டு வந்திருப்போம், தெரிந்தோ தெரியாமலோ, அது எந்த பிறவில செஞ்சதோ தெரியாது. ஆனா சாமி அதை இந்த பிறவில நம்மால் எவ்வளவு தாங்க முடியுமோ அதற்கு தகுந்த நல்வினையும் அதற்கு தகுந்த தீவினை, அந்த ரெண்டின் பயனான புண்ணிய பாவங்களை இன்ப துன்பமாக நமக்கு ஊட்டுவிக்கின்றார். அதுவும் நம் பொருட்டு, நம் ஆன்மாவை பக்குவப்படுத்தும் பொருட்டு தான் நமக்கு அவர் செய்கின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். ஆனால் அந்த வல்வினை தாக்குனா நம்மால தாங்கவே முடியாது. அது அப்படியே வல்வினையாக நம்மை தாக்காமல் அது இப்போ நம்ம வந்து தினந்தோறும் காலையில இருந்து இரவு வரைக்கும் பாத்தீங்கன்னா நமக்கு பிடிக்காத விஷயங்கள் எத்தனையோ விஷயங்கள் நடக்கும். அப்புறம் நமக்கு வேண்டாத மாதிரி பேச்சுக்கள் எல்லாம் காதுல விழும், நமக்கு தேவையில்லாத விஷயங்கள்லாம் கண்ணில் படும். அப்ப இதெல்லாம் எதுக்கு நடக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இத பார்த்தாவது நம்ம திருந்திக்கிடணும். நம்மை சுற்றி என்னெல்லாம் நடக்குது, எவ்வளவு மோசமான கஷ்டங்கள் எல்லாம் எல்லாரும். இப்ப நமக்கு ஒரு நோயினா நம்ம வருந்து, ஒரு வலி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஐயோ என் காலெல்லாம் எப்படி வலிக்குன்னு நம்ம வருத்தப்படுவோம். ஆனா நம்மை விட மோசமான ஒரு நோயாளி இருப்பாங்க, அவங்கள பார்க்கும்போது அப்ப இறைவன் நமக்கு வந்து அந்த அளவுக்கு நமக்கு தண்டனை கொடுக்கல, ஏதோ நம்ம செஞ்ச ஒரு வல்வினையை மெல்வினையா நமக்கு கொடுத்திருக்கிறார் என்று நாம் சிந்திக்க பழகி கொள்ள வேண்டும். இறைவன் என்ன செய்தாலும் நம் நன்மைக்குத்தான் என்ற அசைக்க முடியாத ஆணித்தரமான ஒரு உறுதி வந்து நம்ம கிட்ட இருக்கணும். அது நமக்கு சுந்தரமூர்த்தி சுவாமி பாடல்கள்ல எக்கச்சக்கம் இருக்கும். பல இடங்கள்ல அவர் நமக்கு நல்லா அதை சொல்லிட்டே போவார். இப்படி நமக்கு இந்த மாதிரி ஒரு இடையறாத ஒரு இறை உணர்வு நம்மிடம் இருக்கும் என்றால் வினை நமக்கு வல்வினையாக தாக்காமல் மெல்வினையாக வரும். சரி பரவாயில்ல, இதுல இருந்து நம்ம மீண்டு வந்துட்டோம், சுவாமி நம்ம கூடவே இருக்கார், கங்காணியாக இருக்கின்றார், எழுதும் கிண்கணக்கு இன்னம்பர் ஈசனாக இருக்கின்றார், நமக்கு கூடவே இருந்து நீ கவலைப்படாத, நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லி நம்மள கடத்தேத்தி கூட்டிட்டு வந்துகிட்டே இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு உணர்வு வந்து, நான் தான் சொல்லிட்டார்ல இவரே முதல் பாட்டுல சொல்றாருல, மனத்துள் வைத்தாய் அப்படின்ட்டாரு. நான் ஏன் பித்தான்னு திட்டுனாரு, இவர் தானே திட்டுனாரு. அப்ப வந்து பொது நிலையில இறைவன்

நந்தவனம் வைக்கிறது, பூ பறிக்கிறது, பூ தொடுக்கிறது, சுவாமிக்கு கொண்டு பூவெல்லாம் சேர்க்கிறது, அலகிடுதல், மேலுக்கிடுதல், இது போன்ற பல பணிகள் நமக்கு அதுல வந்துகிட்டே இருக்கு. பாடுவது என்பது இந்த சைவ சித்தாந்தம் சொல்லக்கூடிய தவம் என்பதுல முதலாவதாக வரக்கூடிய சரியை. அப்ப பண்ணோட பாடணும். முதல்ல தனிப்பாடல்கள்லாம் மிகுதியாக பாடியிருக்கலாம், சரியா? ஆனா என்னைக்கு நமக்கு திருமுறைன்னு ஒன்னு அறிமுகம் ஆயாச்சோ, அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யணும், இவருடைய பாடல்கள்லாம் நம்ம கையில கிடைச்சுன்னா நிச்சயமா ஒரு பண்டே நான் செய்தா பாக்கியத்தால்னு சொல்றாரு இல்லையா, அந்த மாதிரி நம்ம ஒரு பெரிய பாக்கியம் பண்ண போய் தான் நம்ம இன்னைக்கு திருமுறைகளை கையில தொட்டு சிந்திக்கக்கூடிய தன்மையில நம்ம இருக்கிறோம். சரி, அதுல பாருங்க, மிக அழகாக பரவி நாள்தோறும் பாடுவார் வினை பற்றருக்கும் பைங்கிலியீர் அப்படின்னு சொல்றாரு. திரு பைங்கிலி அப்படிங்கிற தலத்துல, அதாவது அவரை நம்ம வந்து பரவுதல் அப்படின்னா வழிபடுதல், அவரை வழிபடணும், பாடணும், ரெண்டும் செய்யணும். வழிபடணும், வழிபாட்டுல கண்டிப்பா பாடல் இருக்கணும். என்னதான் அவசரம்னாலும் அனுஷ்டானம் பண்ணும் போதும் சிவபூஜை பண்ணும் போதும் கண்டிப்பாக பஞ்சபுராணம் பாட வேண்டும். அப்படி பாடுற யாரெல்லாம் பாடுகின்றார்களோ அவர்களுடைய வினையை எல்லாம் இறைவன் மிக அழகாக பற்று, அதாவது அந்த வினை பற்றை அறுத்து விடுகின்றார் என்று மிக தெள்ள தெளிவாக நமக்கு அந்த பாடலிலே அவர் உணர்த்தி இருக்கிறார் என்று நாம் பார்த்து, பைங்கிலி என்ற தலம் மிக அழகான ஒரு வரலாறு தெரியும் நமக்கு. இவருக்கு பொதிசோறு கொடுத்துட்டு கோயில் வாசல் வரைக்கும் இவரை கொண்டு வந்து விட்டுட்டு போவாரு அப்படிங்கிறத நம்ம பார்த்திருக்கோம். அந்த தலத்து பாடல்ல தான் அவரு மிக அழகாக இந்த கருத்தை நமக்கு, அதாவது பாடணும், திருப்பி திருப்பி திருப்பி திருப்பி திருப்பி நம்ம பாடணுங்கிறத நமக்கு சொல்லப்பட்டிருக்குங்க. அதாவது அழகா, குறவம் நாரிய குழலினார் வளை கொள்வதே தொழிலாகி நீர் இரவும் இம்மனை அறிதிரே இங்கே நடந்து போகவும் வல்லீரே அப்படின்னு சொல்லிட்டுதான் அந்த பாட்டுல பரவி நாள்தோறும் பாடுவார் வினை பற்றருக்கும் பைங்கிலியீர் என்று அப்படி சொல்றாரு மிக அழகாக. யார் நாள்தோறும் இறைவனை பாடி வழிபடுகின்றார்களோ அவங்களுடைய வினைகளை பற்றறுத்து, வினை பற்ற அறுத்து விடுறார். உலகப்பற்று அறுக்கணும், வினை பற்று அவர் அறுத்து விட்டுருதார். அப்படி வினை பற்று அறுபட்டால் அப்புறம் நமக்கு பிறவிங்கிறது நிச்சயமாக இருக்காது என்பதால் மிக அழகாக அந்த கருத்தினை அந்த பதிகத்திலே அவர் நமக்கு பதிவு செய்து காட்டியிருந்தார் என்று நாம் பார்க்கின்றோம். அது போல விரும்பி நின் மலர் பாதமே நினைந்தே வினைகளும் விண்டன. இறைவனுடைய பாதத்தை நினைக்கணும். நேத்தையும் நான் சொன்னேன் இல்லையா, இறைவனுடைய நாமம் அருமருந்து. திருமூல தேவநாயனார் சொல்லும் போது அவருடைய திருவடிகள் வந்து மருந்தா இருக்கு அப்படின்னு சொல்ற, மந்திரமாவதும் மாமருந்தாவதும் தந்திரமாவதும் தானங்களாவதும் சுந்தரமாவதும் தூய்நெறியாவதும் எங்கே பிராந்தன் இணையடி தானே என்கிறார். அப்ப திருவடி வந்து மருந்தாக இருக்கின்றது என்பதை நமது திருமூல தேவநாயனார் சொல்கிறார். அவர் நாமம் மருந்தாக இருக்கின்றது. அவர் நாமமே மருந்தவை மந்திரம் என்ற பாடல்ல அவர் நாமமே சிந்தைசை நன்னஞ்சமே என்று ஞானசுந்த பெருமான் பாடியிருக்கின்றார். அடுத்து திருந்து தேவன்குடி தலத்துல அவருடைய வேடமே நமக்கு மருந்தாக இருக்கு. மருந்து வேண்டில் இவை மந்திரங்கள் புரிந்து கேட்கப்படும் புண்ணியங்கள் திருந்து தேவன்குடி தேவதே வைத்திய அருந்தவத்தோர் தொழும் அடிகள் வேடம். அருந்தவத்தோர் தொழக்கூடிய வேடம் சிவவேடம். அந்த சிவபெருமானுடைய வேடத்தை பார்த்தா அதே நமக்கு மருந்தாவும் மந்திரமாவும் வேலை செய்கிறது என்று மிக அழகாக நமக்கு உணர்த்தி இருப்பார். அந்த வகையிலே இறைவனுடைய நாமத்தை நினைக்க வேண்டும் என்று பார்த்தோம். இறைவனுடைய புகழை பாட வேண்டும் என்று பார்த்தோம். அடுத்து அவருடைய பாதங்களை நாம் திருவடிகளை நினைக்க வேண்டும். அந்த இறைவனுடைய தூக்கிய திருவடிய நம்ம அப்படி இந்த நடராஜ பெருமானுடைய தூக்கிய திருவடிய மனசுல எப்போதும் வைத்துக் கொண்டே இருக்க வேண்டும். அப்பர் சுவாமியும் சொல்லுவாங்க இல்லையா, நனைந்தனைய திருவடி என் தனைமேல் வைத்தார் நல்லூர் எம் பெருமானார் நல்லவாரே. நம்ம அவரை நினைக்கணும்னு நினைச்சா நமக்கு இது நடக்கும். நினைந்துருகும் அடியாரை நைய வைத்தார். ஏன் இப்படி நைய வைக்காரு, நில்லாமே தீவினைகள் நீங்க வைத்தார். அடுத்த வரியிலே பதில் இருக்கு, முதல் வரியில கேள்வி, ரெண்டாவது வரியில பதில். அதே மாதிரிதான் இவரு சொல்றாரு, நீங்க அவர் பாதங்களை நான் நினைச்சேன், நினைச்சவனோ என்னோட வினைகள் எல்லாம் நீங்கி விட்டது என்று மிக அழகாக சொல்லி இருக்கிறார் என்று பார்க்கின்றோம். பக்தராய் பாவிப்பார் பாவமும் வினையும் போக விட்டானே அப்படின்னு சொல்றாரு. அதாவது யார் அவரை பக்தியோடு வழிபடுகின்ற, பாவித்தல் அப்படிங்கிறது பாவனையோட வழிபடுறது. அப்படி யார் அவரை பக்தியோட வழிபடுகிறார்களோ பாவிக்கின்றார்களோ அவங்களுடைய பாவத்தையும் வினையையும், பாவம்ங்கிறது அதாவது செய்யும் போது வினை, செய்த பின்பாக அங்கே நமக்கு சேர்ந்து இருக்கும் போது அது பாவம் என்று வரும். ஆக இது இரண்டையுமே நீக்கி விடுகின்றார் என்று மிக அழகாக நமக்கு அந்த பாடலில்

0: தெளிவாக உணர்த்தி இருக்கிறார் என்று பார்க்கின்றோம். அதாவது மடித்தாடும் அடிமை கண் இன்றியே என்று நமக்கு தில்லையிலே பாடினார் அல்லவா, அந்த பதிகத்துலதான் சொல்றார். தடுத்தாட்டி தருமனார் தமர் செக்கில் இடும்போது தடுத்தாட்கொள்வான் அப்படின்ட்டு. நிச்சயமாக அடியார்களுக்கு வந்து அதாவது எமலோகம் போகக்கூடிய வேலையே இருக்காது, அவங்களுக்கு நரக தண்டனை இருக்காது, இறைவன் நம்மை தடுத்து ஆட்கொள்வார் என்று மிக அழகாக சொல்லுகின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். சீரார்ந்த அன்பராய் சென்று முன் அடி விழுந் திருவினாரை தருமனார் தமர் செக்கில் இடும்போது தடுத்தாட்கொள்வார் அப்படின்னு சொல்றாரு. அவங்க எல்லாம் கிட்டேயே வர முடியாது. தெரியாத அன்பர் நாளும் உழ்கணும், நாளும் உழ்கி தெரியாத அன்பராய் சென்று முன் அடி விழும். அதாவது அவர் முன்னால விழுந்து வணங்கணுங்கிறது மீண்டும் மீண்டும் நமக்கு பல பாடல்கள்ல அவரு வலியுறுத்தி சொல்லி கொண்டே போகிறார் என்று நான் அது அடுத்து இன்னொன்னு சொல்றாரு பாருங்க. கருமையார் தருமனார் தமர் நம்மை கட்டிய கட்டறுப்பிப்பானை அப்படிங்கிறாரு. அதாவது கருமை நிறம் உடைய கூற்றுவனுடைய ஏவலர்கள் நம்மை கட்டுனா அந்த கட்ட அறுத்தெறிஞ்சிருவாராம் சுவாமி. நம்ம கண் கூட பார்த்தோம் மார்க்கண்டேயருக்கு என்ன நடந்தது அப்படின்ட்டு இல்லையா. இவர் கொண்டு கயிறை போடுறாரு, அவர் ஒரே மிதிதான், காலனா இருந்து எல்லாருக்கும் காலத்தை முடிவு செய்யக்கூடிய அந்த காலன் காலகாலனாகிய சிவபெருமானால் அவனுடைய உயிரே போய்விட்டது. கண்கள்லாம் விழுந்து கண்கள்ல இருந்து குருதி கட்டி அவன் உயிரே போயிட்டு திருப்பி அவனுக்கு உயிர் கொடுத்தார் அப்படின்னு நம்ம பாக்குறோம். கால சம்ஹார மூர்த்தி அப்படின்ட்டு, கால காலனை கம்பன் எம்மானை காணக்கண் அடியேன் பெற்றவாறு என்று சுந்தரமூர்த்தி சுவாமிகளை பாடும்போது இறைவனை காலகாலன் என்று நமக்கு பதிவு செய்து காட்டி இருக்கின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். அப்படியானா நம்ம எவ்வளவு ஒரு உறுதிப்பாட்டோட அவரை வழிபடணும் அப்படிங்கறத நமக்கு தெளிவா உணர்த்தி இருக்கிறாரு அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். அதே மாதிரி கருமானின் உரியாடை செஞ்சடை மேல் வெண்மதிய கன்னியானை ஒரு மன்ன கூட்டத்தை உருண்டோட உதைத்து உதைத்துகந்து உலவா இன்பம் தருவானே என்று சொல்லுகிறார். அதாவது அந்த யமனை வந்து அவர் உதைச்சாரு, உதைச்சதோட மட்டுமில்ல மார்க்கண்டேயருக்கு நித்தியத்தன்மையும் கொடுத்துட்டாரு அப்படிங்கிறதையும் நம்ம பாக்குறோம். அதே மாதிரி உய்தாடி தெரியாதே உள்ளமே ஒளி கண்டாய் ஊன் கண் நோட்டம் எத்தாலும் குறைவில்லை என்பர்கான் நெஞ்சமே நம்மை நாளும் பைத்தாடும் அரவினன் படர் சடையன் பரஞ்சோதி பாவம் தீர்க்கும் பித்தாடி புலியூர் சிற்றம்பலத்தியம் பெருமானை பெற்றாமன்றே என்று மிக அழகாக அந்த பாடலிலே சொல்லுகின்றார். மனசுக்கு அறிவுறுத்துறார். படம் எடுத்து ஆடக்கூடிய பாம்பையும் விரிஞ்ச ஜடையும் உடையவனாகிய சிவபெருமான் நல்ல ஒளிமயமா இருக்கிறாரு. அவர் என்ன பண்றாரு, அடைந்தவர்களுடைய பாவத்தை அவர் நீக்குகின்றார். பாவம் தீர்க்கும் பித்தாடினே சொல்லியாச்சு. அப்போ யாரெல்லாம் அவரை அடைகின்றார்களோ அவர்களுடைய பாவத்தை தீர்க்கின்றார் அப்படின்னு நீக்குகின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். அடுத்து அழகாக பித்து கொண்டு ஆடுகின்றார், பெரும்பற்ற புலியூர்ல இருக்கின்றார். அதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு நாம் என்ன பெற வேண்டும் என்றால், நமக்கு எதனாலும் குறைவில்லாத ஒரு வாழ்வு கிடைச்சிருக்கு. ஏன்னா நம்மை நாள்தோறும் இறைவன் தாங்கிக் கொண்டே இருக்கின்ற இதை பார்த்துதான் எல்லாரும் அவங்களுக்கு என்ன ஒரு குறையும் இல்லைன்னு எல்லாரும் பாராட்டுறாங்க புகழுதாங்க அப்படின்னா, அதுக்கு என்ன காரணம்னா இறைவன் நம்மை அங்கனம் ஆட்கொண்டு நம்மை காக்கின்றார் என்பதை மிக அழகாக அதிலே சொல்லி, அதனால உடம்பு மேலேயே உன்னுடைய கண்ணோட்டத்தை வைக்காம அதை முற்றிலும் ஒழித்து விட்டு இறைவன் மேல உன்னோட கண்ணோட்டத்தை செலுத்து என்று மிக அழகா உய்த்தாடி தெரியாதே உள்ளமே ஒளிகண்டாய் உன் கண் ஓட்டம் அப்படிங்கிறார். உடம்புக்கு முக்கியத்துவம் கொடுத்ததெல்லாம் போதும், இந்த உடம்பு வந்து ஜடம், இதுக்கு போய் முக்கியத்துவம் கொடுக்கவே வேண்டாம். அந்த உயிர் உள்ள இருக்க உயிர் அழியாதது, நித்தியத்தன்மை உடையது, சித்து பொருள். இந்த ஜடப்பொருளுக்கு கொடுக்காம அந்த சித்து பொருளை நம்ம மனசுல எடுத்து இந்த பிறவி எதற்கு தரப்பட்டது என்பதை புரிந்து கொண்டு இது போன்ற ஞானிகளோட வாக்குல சொல்லப்பட்டதை பின்பற்றி அந்த மாதிரி ஒரு தவ வாழ்க்கை வாழ்ந்தால் அமைதியான வாழ்க்கையை கழிக்கலாம். இதுக்கு காட்டுக்கு போக வேண்டாம், ஏதோ மலையடிய வாரத்துல அதெல்லாம் வந்து ஒரு தனிப்பட்ட ஒரு உலகம். நம்ம வீட்டுல இருந்தாலுமே ஒரு தவ வாழ்க்கையை தெளிவாக வாழ்வதற்கு இதெல்லாம் நமக்கு துணை செய்கிறது அப்படிங்கறத நமக்கு தெளிவா நமக்கு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தெளிவாக நமக்கு உணர்த்தி இருக்கிறார் இந்த பதிகத்துல. அடுத்து பாருங்க, பக்தராய் பாவிப்பார் பாவமும் வினையும் போக விட்டானே, அதுதான் நம்ம இதுல முந்தி சிந்திச்சது. ஆக இந்த பதிகத்தை நம்ம கற்றானும் குலையுமார் அன்றியே கருதுமா கருத கிற்றார்க்கு எற்றாலும் குறைவில்லை என்பர்கான். அதாவது அவருடைய சம்பந்தப்பட்ட நூல்களை நாம் எப்போதும் நாம் சிந்தித்துக் கொண்டே இருக்க வேண்டும் என்பதை நமக்கு சொல்லிக்கொண்டு கல்தானும் குலையுமாறு என்று சொல்லுகின்றார். கல்லு கூட குழையுமா, அதோட தன்மை தன்னோட தன்மை மாதிரி உருகுமா. அப்படி தன்னை நினைக்கக்கூடிய முறையில யாரு இருக்காங்களோ அப்படி வல்லவரா இருப்பவர்களுக்கு எந்த குறையும் இல்லாமல், எந்த வகையிலையும் குறை இருக்காதான். சில பேருக்கு நிறைய ஐஸ்வர்யம் இருக்கும், ஆனா இறைவனுக்கு தொண்டு செய்ய முடியாது, வழிபாடு செய்ய முடியாது. அவங்க எல்லாம் வருந்துவாங்க, வருந்தவே வேண்டாம். நம்ம வழிபாடு நம்ம மனதால ஒரு அக வழிபாடு முதல்ல செய்து கொண்டே வரணும்னு, இறைநாமத்தை சொல்லிக்கொண்டே வரணும், அந்த இறைவனுடைய புகழை பாடிக்கொண்டே வந்தோம் என்றால் நம்ம கூடவே இருக்கக்கூடிய பெருமான் அதை கண்டு இந்த ஆன்மாக்கு பக்குவம் இருக்கின்றது. அதனால இதுக்கு தடையாக இருக்கக்கூடிய வல்வினியை மெல்வினையாக்கி அதனை வழிபாடு செய்ய வைப்போம் என்று அவரே நமக்கு வழிபாட்டினை வகுத்து கொடுத்து விடுவார். அதைத்தான் மிக அழகாக எந்த குறையும் இல்லாம அவர் நம்மை ஆட்கொண்டு வைத்துக் கொள்ளுவார் என்று மிக அழகாக இந்த பாடலிலே நமக்கு சொன்னார் என்று பார்த்து, அடுத்து நாடுடைய நாதன்பால் நன்றென்றும் செய்மனமே நம்மை நாளும் தாடுடைய தர்மனார் தமர்சக்கில் இடும்பொழுது தடுத்தாட்கொள்வான் என்று மிக அழகாக சொல்லுகின்றார். அதாவது தலைமையை உடைய கூட்டுவனுடைய ஏவலர்கள் பல நாளும் நம்மளை வந்து செக்குல போடணும், ஒவ்வொரு நோயா வருது. இந்த இப்ப ஏதோ நமக்கு ஆயிரும் நம்ம நினைச்சுக்கிட்டு இருப்போம், ஆனா அதுல இருந்து நம்மளை யார் காப்பாத்திக்கிட்டே வர்ற, அந்த எந்த கணத்துல எல்லாம் நம்ம பயப்படுறோமோ. ஒரு டெஸ்ட் எடுத்திருப்போம் டாக்டர்கிட்ட போய், அதுல அந்த ரிப்போர்ட் எல்லாம் கொஞ்சம் மாறுதலா ஒண்ணு வந்திருக்கும், இவ்வளவுதான் இருக்கணும் இவ்வளவு கூட இருக்குன்னு சொல்லுவாங்க. இது இப்படி இருக்கிறது நல்லது இல்லைன்னு சொல்லுவாங்க. அப்ப நமக்கு நம்மை அறியாமலே ஒரு அச்சம் வரும். ஆனா அது மாதிரி நமக்கு என்ன வந்தாலும் இவரை நாம் சிக்கனை பிடித்து கொண்டோம் என்றால் அவர் நம்மை தடுத்தாட்கொள்வார் என்பதுல எந்த விதமான ஐயமும் நமக்கு கிடையாது என்பதை இந்த பாடலிலே நமக்கு சொல்லி, இந்த பதிகம் போறவுமே கோயில் என்று சொல்லக்கூடிய தில்லை, அதாவது சிதம்பரத்துக்கு பாடிய பதிகம் மடித்தாடும் அடிமை கண் என்று. அந்த பதிகத்தை நீங்கள் கண்டிப்பாக எடுத்து படித்து அதனுடைய பயனை நீங்கள் அனுபவிக்க வேண்டும்.
1: ஓம் நம சிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
2: பேராசிரியர் பொண்ணு ஒரு எழுதிருந்தாங்கன்னா, ஒளியாகி இல்ல ஒளி தருகின்ற முப்பொருளும் ஆகி என்று, ஒளி தருகின்ற முப்பொருளும் ஆகி என்று எழுதிருவாங்க. அவ்வளவுதான், முப்பொருள் எது? சூரியன் சந்திரன் நெருப்பு. ஆகவே ஒளியாகி ஊனாகி, ஊன் என்றால் உடம்பு, உயிராகி அதற்குள்ள இருக்கிற உயிர், உண்மையுமாய் இன்மையுமாய் ஏப்பா, உண்மையுமாய் இன்மையுமாய், இந்த மாதிரி வருகின்ற இடங்கள் தான் நமக்கு நல்லா தெளிவா தெரியணும். ஒண்ணு உண்மையுமாய்னு சொல்லிட்டு வம்பு இல்ல, அல்லது இன்மை என்று சொல்லிட்டு வம்பு இல்ல, உண்மையுமாய் இன்மையுமாய் விளங்கலையே, சொல்லணுமா? நல்லா இருக்குது, உண்மையுமாய் உண்மையுமாய் இன்மையுமாய் இன்மையுமாய், அது உரையாது, தலையன உரைன்னு அர்த்தம், தலையன உரை இருக்குல்ல. எங்க ஆசிரியர்ல ஒருவர், எங்க மகாவித்வான் தனமான தேசியரையா திருக்குறள் உறவிலை கழுதினவங்க, இந்த மாதிரி சொல்லுக்கு சொல்லு உரை சொன்னா கடுங்கோந்துடும். அவர்லாம் இலக்கிய நடத்தினது பிச்சை தான், ஏதோ ஒன்று ரெண்டு நாங்க சொல்றோம். அது மாதிரி வானாகி வானாகி நிலனாகி நிலனாகி அப்படி உரை சொல்ல முடியாது. சில தெரிந்ததை அவங்களே விட்டுணும், தெரியாத மட்டும்தான் சொல்லணும். ஒளியாகி என்பதற்கு வேணா விளக்கம் சொல்லலாம், மற்றதெல்லாம் தெரியுமே. வலி என்பதற்கு விளக்கம் தெரியும் அல்லவா என்று தெரியும். ஆகவே இப்படி இருப்பது உண்மையுமாய் இன்மையுமாய் கொஞ்சம் நல்லா கூறுவேன், இந்த இடத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும் அல்லவா. இதுக்கு முன்னால என்ன தொடர்? ஊனாகி உயிராகி, பெருமான் எப்படி இருக்கிறான் நம்முடைய ஆன்மாக்களாகி என்ன இடத்துலன்னு கேட்டா, இந்த ஊனாகி, ஊன்னா உடம்பு, உடம்பாக தெரியுது, இது வந்து கண்ணால தெரியுது உடம்பாகவும் இருக்கிறான். உயிராகி இந்த உடம்புக்குள்ள இருக்கிற உயிராகவும் இருக்கிறான். அப்ப என்ன தெரியுது? இந்த உடம்புன்னு சொல்லுகின்ற பொழுது எல்லாருக்கும் தெரியுது, உயிர்னு சொல்லுகின்ற பொழுது தெரியல. அதான் உண்மையுமாய் இன்மையுமாய். அப்ப ஊன் என்று சொல்லுகின்ற பொழுது அப்ப உடம்பாகவெல்லாம் இருக்கிறானா, கையா இருக்கிறானா, விரகலா இருக்கிறானா, நெஞ்சாக இருக்கிறானா என்று சொல்லும் போது தெரியுது. உயிராகி உயிர் யாரு பார்த்தா? தூங்கையில வாங்குகிற மூச்சு சுடி மாறி போனாலும் போச்சுட்டான், ஆனா அது உயிர்னு பேரு. அதுதான் ரொம்ப அருமையாக இவங்க தம்பி எல்லாம் படிச்சவங்க எல்லாம் அதெல்லாம் தெரியும். சேனாவரியன் ஒரு நல்ல பெரிய உரையாசிரியர், அவர் சொன்னார், உயிர் எத்தன்மைத்துன்னு ஒருத்தன் கேட்டான், உயிர் எப்படிப்பட்டதுன்னு கேட்டார், உணர்தற்குரியதுன்னு. உணர்தற்குரியதே தவிர கண்ணால் காண்டற்குரியது அல்ல. உணர்தற்குரியது என்ன? உணர்தற்குரியது இருக்குன்னு உணர முடியும். ஏன் ஆட்டப்பாட்டம்லாம் இருக்கிற வரைக்கும் இருக்குன்னு தெரியுது, ஆட்டப்பாட்டம் அணுகி போச்சுன்னு வச்சுங்க, என்னப்பா அட பாரு மூச்சு இருக்கான்னு பாரு என்ன, ஐயோ வாய புழக்கிறாருப்பா அப்படின்னாரு, நெஞ்ச தொட்டுப்பாரு இங்கேயும் தொட்டுப்பாரு இல்ல. எனவே இங்க தொட்டும் இங்க தொட்டும் ஒண்ணும் இல்லைன்னு சொன்ன உயிரும் இல்லைன்னு தெரியுது. அப்ப உயிர் எப்படி தெரியுதுன்னு கேட்டா கண்ணால பாக்கல, நடக்கிற வரைக்கும் இருந்துன்னு வச்சுக்கிட்டோம், போட்ட உடனே கட்டைய போட்ட உடனே போயிட்டுதுன்னு தெரிஞ்சுக்கிறோம். அப்ப எவனும் கண்ணால பார்த்தது இல்ல. அதை போற போக்குல பாருங்க, சைவ சித்தாந்தம் பின்னால உயிரியல் பின்னால வளர்க்குது. சேனாவரையும் தொல்லாப்பியர் சேனாவரை எந்த உதாரணம் காட்டலாமல் எந்த உதாரணம் காட்டினார், உயிர் எத்தன்மைத்து என்றபடி உணர்தல் தன்மைத்து, உயிரை கண்ணால் காட்ட முடியாதப்பா, இருக்கு இல்லைங்கிறத இந்த இங்க கையை பார்த்தோ நெஞ்சை பார்த்தோ அவனுடைய செயலை பார்த்தோ விளங்கலாம். கண்ணெல்லாம் மூடி போய் மூச்சு நின்று போச்சுன்னு ஆண்டானுச்சுங்க, சரி சார் போயிட்டு அவர் கதையை முடிச்சு விட்டார் அப்படின்ட்டு. அதனால உண்மையுமாயின்மயுமாய் இப்படி எல்லாம் இருக்கின்ற பெருமான் கோணாகி கோன்னு யாரு தலைவன், நமக்கு எல்லாம் உரிய தலைவனாக இருக்க. ரொம்ப அருமையாக ஒரு புறநான ஒரு பாட்டு, அரசி நீ எங்களுக்கெல்லாம் அரசாக இருக்கலாம், மூவேந்தில் ஒருவராக இருக்கலாம், அப்பெல்லாம் இந்த கூட்டணி கிட்டணி இல்ல, நான் ஆணையிட்டால் அப்படிலாம் இருந்த அரசு அது, இது சும்மா பூனை இட்டாலும் இது என்ன பண்ண போகுது, அடுத்தவன் என்ன சொல்றானோன்னு தினமும் இயங்கிட்டு நெஞ்ச வச்சுட்டு, அப்படி இல்ல அப்பெல்லாம் ஏகாதிபத்திய அரசு. அதனால இப்ப கணவன் அப்பா இருந்தா மகனுக்கு தான் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் உரிமை இருந்த ஒரு காலம். அதனால அந்த அந்த காலத்துல அந்த தலைவனாக இருந்தார், அப்படி இருக்கிற தலைவனாக இருப்போம், அதுதான் வந்து கோணாகி என்று சொல்வது தவிர, அந்த கோன் இருந்தா சொன்னார், தம்பி நீ எல்லாம் அரசர்க்கெல்லாம் அரசன், மூவேந்தர் ஒருவர் தான், அதுல ஒரு யாரும் மாற்றம் இல்லப்பா, ஆனாலும் உன் தலை பணிய வேண்டுவதில்லை. யாருக்கு? ஒரு மனிதன் மனிதனை கண்டு பணிய வேண்டுவதில்லை. ஆனால் முக்கச்செல்வர் நகர்வலம் செயற்கு பணிக நின் தலையே, உன் தலை அங்கே முக்கச்செல்வர் தான், எல்லாம் சிவபெருமானை பற்றி தான் குறிப்பு, சிவபெருமானை பற்றிய குறிப்பு தான் சங்கலிகத்திலேயே நிறைய இருக்கு. அடுத்தது திருமால், அடுத்தது திருமால், அடுத்தது திருமகள், அப்புறம் முருகன், நான்முகன் அங்கங்க இருக்குது நீங்களா. விநாயகர் ரொம்ப குறிப்பே இல்லை, இருப்பில் அதனாலதான் எல்லாம் பிற்காலத்தில் அப்படி அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்குது. இந்திரன் வேண்டிய அளவில் இருக்கு, இந்திரன் இந்திர விழுவர் எடுத்த காதின்னு ஒரு காதையை வச்சிருக்கிறேன், இந்திரன் நட்சத்திரத்திலே வந்திருக்கிறேன், தேவர் நிறைய வந்திருக்கிறாங்க, தேவரணையர் கைவர் அவரும் தான் மேவனை செய்தவர்கள் நம்ம ஐயா போற போக்குல. தேவரும் கைவரும் ரெண்டு பேரும் ஒண்ணுதான் பாத்தீங்கல்ல, தேவரை பத்தி ஏன்னாரு, இந்த பயலும் எவனும் திருத்தாம தான் நினைச்சத சொல்லிட்டு இருப்பான், அந்த பயலும் அப்படிதான் செஞ்சுட்டு இருப்பான், ஏன்னா கற்பகதரும் காமதேனும் இருக்குது, அதனால உண்டு கொளுத்தா தின்னு நண்டு கொளுத்தா வலையில இருக்காது, எது வேணாலும் பேசிட்டு இருப்பான். இந்த கைவன் அப்படிதான் தேவரணையர் கைவர், ஏயோ அங்க இருக்கிற தேவரையும் இங்க இருக்கிற வந்து முட்டாளியும் சொல்லினாரு, ரெண்டு பேரும் செயல்ல ஒண்ணுதான் போட அப்படின்னாரு, அவரும் தான் மேவனை செய்துள்ளான், இந்த பயிலும் தான் நினைச்சதெல்லாம் செஞ்சுட்டு இருப்பான், அவனும் நினைச்சதெல்லாம் செஞ்சுட்டு இருப்பான் போட. வானுரையும் தெய்வத்தில் வைக்கப்படும், இதெல்லாம் என்ன உரை செய்யறது, என்ன உரை செய்யறது, திருவள்ளுவரை போய் கடவுள் கொள்கை இல்லேன்னு சொன்னா முழு பூசணிக்காய திவள் ஒன்று சோத்துல வச்சு மறைச்சதுன்னு அர்த்தம், பழம்பு இங்க இருக்குதா இல்லையா, முழு பூசணிக்காய சோத்துல மறைச்ச மாதிரின்னு சொல்றது, வேண்டிய இடத்துல இருக்குது அவருக்கு. வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும், இன்னும் பீரோக்குள்ள வைக்கிற மாதிரி இருக்கு, வானுரையும் வையத்துள் வாழ்வாங்க வாழ்வன், வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும், அவன் இங்கதான் இருப்பான், ஆனாலும் அதுக்குள்ள வச்சு செய்ய வேண்டிய ஆள் அந்த ஆளு அப்படின்னு. அப்படிங்களா அப்படின்னு, அதெல்லாம் என்ன உரை எழுதுறது, என்ன உரை எழுதுறது, அண்ணாத்தல் செய்யாத அலரு அப்படியே போட்டு, இப்படி எல்லாம் பேசுகிறாரு பேசுகிறாரு சிவம், அது போட்டும். எனவே இப்படி எல்லாம் அந்த இது உண்மையுமாய் இன்மையுமாய் கோனாகி கொன்ன தலைவன், உயிர்களுக்கெல்லாம் என்னும் தலைவனாக இருக்கிறான். அதனாலதான் நம்முடைய சொல்ல அது வட சொல் தான் இருந்தாலும் பதி என்று சொல்லுகிறோம் இல்லைங்களா. பதின்னு என்ன? தலைவன் அர்த்தம். யாருக்கு தலைவன்? பசுபதி. பசுன்னா உயிர்களாகிய நமக்கு, நமக்கெல்லாம் தலைவன் பசுபதி என்று பின்னால வந்த இந்த சொல் பின்னாலதான் வந்தது. ஆனா கோணாகி யாருக்கெல்லாம்? உயிர்களாகிய நம் அத்துணை பேருக்கும் தலைவனாக இருக்கின்றான். யான் எனது என்று அவர் அவரை கூத்தாட்டுவானாகி, யான் எனது என்று அவர் அவரை கூத்தாட்டுவானாகி நின்றாயே என்று சொன்னார். அது என்ன? யான் எனது என்ன சொல்றான்? நான் ஆணையிட்டால் அப்படிங்கிறான், பல வார்த்தை செய்யறான், அது நடந்து விட்டாள்ங்கிறான். ஏன் போகும்போதே அபசகுணம் நடக்காதுன்னு தெரியுது. நினைச்சதெல்லாம் நினைத்ததெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதடா, எல்லாம் சினிமா பாட்டே வச்சுட்டான் ஒரு காலத்துல. பரவாயில்ல, இப்ப அதெல்லாம் இருக்க பாத்தீங்களா? அதெல்லாம் கிடையாது. இந்த மாதிரி பாட்டே இருக்குதா? ஏதேன்னு உண்டு எடுத்து சொல்ல முடியாத பாட்டா இருக்குது. அப்ப திரைப்பட பாட்டே எடுத்து சொல்ல மாட்டேங்க. நினைத்ததெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதடா, அப்படியே தான் தெய்வம் இருக்குது. நீ நினைச்சது நீ ஆணையிட்டால், அதனாலதான் இவன் பாருங்க, நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால். ஏன் அது நடந்தாதானு? எங்க சுத்தி ரெங்கரை செய்வினு எங்கிட்டதான் வந்தாவனும். போங்கப்பா, இன்னைக்கு வருவீங்க அல்லது நாளைக்கு வர போறீங்க அல்லது 4 வருஷம் கழிச்சு வர போறீங்க, அவ்வளவுதானே தவிர ஒரு காலையிலும் இங்கதான் வந்தாவனும், சந்தேகமே இல்லை. ஓ ஆவே கோணாகி யான் எனது என்று அவர் அவரை கூத்தாட்டுவானாகி. இப்படி யான் யான் சொல்றது யாரு? உள்ள இருக்கின்ற ஆள் தான். ஏன் இவன் செஞ்ச வினையில ஆணவன் டன் டன்னா சண்பகலாறுல ஏத்தலாம், அந்த அளவுக்கு ஆணவம் இருக்கு. அதனால அந்த ஆணவத்தை எல்லாம் அடைக்க அது செஞ்சு நடத்தி அந்த ஆணவம் அடியணுமே, அதுக்காக என்ன பண்றாரு? அவன் அந்த மாதிரி எல்லாம் பேச வைக்கிறார். பேச வைப்பதும் யார்? பெருமான் தான். அதனால யான் எனது எனதுங்கிறாங்க. எனதுங்கிறது என்னது அல்லவா? நம்முடைய பொருளா இருக்கிறது. நம்முடைய பொருளாக இருப்பதெல்லாம் நாமா பெற்றதா? இல்ல, அவன் தர வந்ததுதான் அல்லவா? அப்ப ஒரு சொல்றது பாருங்க, அமைச்சல்பா, அந்த அமைச்சல் இருந்தாதான் அவனு கிடைக்கும் அப்படிங்கிறான் அல்லவா? அப்படி இருக்குது. அதெல்லாம் வைத்துத்தான் நம்முடைய அப்பர் சுவாமிகள் ஆட்டு வித்தால் ஆரொருவர் ஆடாதாரி. நீ அவனை சொல்லி குற்றம் இல்லப்பா, உள்ளிருந்து ஆட்டுகின்றான் பெருமான், அதனால் ஆடுகிறான். பாட்டு வைத்தால் யாரொருவர் படாதார்கள். அது அப்படியே ராமலிங்க சுவாமி வாங்கி பாட்டு வித்தால் பாடுகின்றேன், பணி வித்தால் பணிகின்றேன், பதியே நின்னை கூட்டு வித்தால் கூடுகின்றேன். அதை வாங்கி அந்த ஆட்டு வித்தால் யாரொரு ஆறாதாருங்கிறது தாண்டகம் ஆறாம் திரும்புற. அதை வாங்கி அப்படியே இவர் என்னன்னா, அது கொஞ்சம் என்னன்னு கேட்ட ஸ்டாண்டர்ட் அதிகமா இருக்குது, ஒரு எம்ஏ அது மாதிரி ஒரு லெவல்ல இருக்குது. இது பார்த்தாரு, பிளஸ் டூ பையனுக்கு வணங்குற மாதிரி அடிச்சார். பாட்டு வித்தால் பாடுகின்றேன், நீ இங்க எனக்கு இந்த இத்தனை பாட்டு பாடணும், இத்தனை பாடணும் பாடும் நினைச்சா அத்தனை பாட்டு தான் பாடுவேன், அதுக்கு மேல ஒரு அணு கூட என்னால பாட முடியாது, நீ நினைச்சா பாடுவேன். பணி வித்தால் பணிகின்றேன், பதியே நின்னை கூட்டு வித்தால் கூடுகின்றேன். தினமும் வந்து நீங்க முருகன் கோயில் இருக்கு, குமரன் கோயிலுக்கு வந்துட முடியுதா? முடியலையே. நினைக்கிறது பலனால் பல நாள் இருக்குது, முடியுதா? நினைச்ச சார் எங்க நடக்குது போங்க, என்ன நம்ம நினைக்கிறது தானே தவிர எது நடக்குது? புறப்பட்டனுங்க, அந்த நேரம் பாருங்க, அங்க இருந்து அல்லவா திருச்சியில இருந்து சிவனடியார் திருக்கூட்டத்துல ஒரு போன் வருது, திருவண்ணாமலைக்கு வர்றேன்னு. நாமெல்லாம் அங்க போன போது அருமையா உதவுனாங்க, எப்படி உதவாம இருக்கிறது? உடனே போன எடுத்து அதை பத்தி பேசினேன் போன, அதோட போச்சு. போக இன்னைக்கு அண்ணாமலையார் தரிசனம் எதோட போச்சு? போனோட போச்சு. அனுபவம் இருக்கா? எத்தனை பேருக்கு எத்தனை நாள் அனுபவம்? பதியே நின்னை கூட்டு வித்தால் கூடுகின்றேன், உன்னை நான் இன்று அனுபவிக்கணும்னு நினைத்தாதான் நான் இருந்தாதான் அனுபவிக்கலாம் தவிர, இல்லைன்னா திருவண்ணாமலையே பக்கத்தில் இருக்கட்டும் சார், கோபுரத்துக்கு எழுத்த ஊடு என் ஊடு அப்படி இருந்ததுனால மட்டும் போயிட முடியாது. குழைவித்தால் குழைகின்றேன், இதெல்லாம் நம்முடைய அனுபவத்திலே தெரியும். நம்ம எத்தனை நாள் வந்து எல்லா தெய்வத்திலையும் தெய்வங்கிட்டையும் போய் இருந்து அழுதுருக்கோமா? இல்ல அழுதுருக்குமா? என்றாவது ஒரு நாள் அந்த அனுபவம் கிடைக்கணும். எந்த மூர்த்திலயா கிடைக்கலாம்? தட்சிணாமூர்த்தி அடாராளா ஒரு மூர்த்தி. என்னைக்கு எப்படி எங்களை கோகழி ஆண்ட குரு மனிதன் தாழ்வாழ்க என்று சொன்னார். அதுபோல அண்ணாமலை பெருமானே அடியேனே என்று ஆளுவையோ என்று ஒரு நாளைக்கு தோண்டி அப்படி ஒரு சொட்டு தண்ணி வந்ததுன்னா அன்னைக்கு நம்ம வணங்கினதா அர்த்தம். ஒரு நாளைக்கு சண்டிகேஸ்வரர், அல்லது ஒரு நாளைக்கு பெருமான், அல்லது பெருமாட்டி, அல்லது நடராஜா. நம்ம பெருமானை பார்த்துட்டு அண்ணாமலையார் பெருமானை பார்த்துட்டு வளமா வர்றோம். வந்தா அப்படியே நேர எதுக்கு போயிடலாம்? அம்மன் கோயிலுக்கு போயிடலாம். போனா நடராஜா பார்க்க முடியாது. அதனால என்ன பண்ண? அம்மன் கோயில் அப்படி போயிடாம கொஞ்சம் இப்படி வந்தோம்னா இந்த மூலையில நடராஜா இருக்கார் இல்லைங்களா? நடராஜா இருக்கிறார். அந்த நடராஜாவையா நாம வந்து இப்படி நீங்க இப்படி இப்படி நேரா அப்படி இருக்கிறதுல இந்த புறம் நின்னு பார்த்தா உங்களை பார்த்த மாதிரி இருக்காது. நீங்க கொஞ்சம் இந்த புறம் தள்ளிபடி நின்று பாருங்க. என்று வந்தா என்னும் எம்பெருமானதன் திருக்குறிப்பு. அப்ப அதைவித்தால் குழைகின்றேன். நீ இந்த எந்த எந்த இடத்துல எந்த முறையில என்னை வந்து இந்த மாதிரி குழைய முடியாத செய்யோ அன்னைக்கு தான் குழைய முடியும். அது வரைக்கும் வெறும் பாட்டு தான் படிக்க முடியும். குறித்த ஊனை ஊட்டுவித்தால் உண்கின்றேன். குறித்த ஊனை ஊட்டுவித்தால் உண்கின்றேன். நம்ம வீட்டுல அருமையா நமக்கு வேண்டிய காய்கறி எல்லாம் சமையல் பண்ணி அருமையா சாம்பார் ரசம் வடை பாயசத்தோட வச்சிருக்காங்க. வச்சா மட்டும் போதாது, இலைய போட்டா மட்டும் போதாது, இலையில உட்கார்ந்து பருமாறினா மட்டும் போதாது. சிவ சிவ பருமாறினதுக்கு முன்னாலே நாம போய் உட்கார்ந்தா மட்டும் போதாது. என்ன ஊட்டி விடுவாங்களா என்ன சின்ன பிள்ளையான? ஆமா போதாது. ஏன்? எடுத்து சாத்தையும் பருப்பையும் போட்டு பேஞ்சு அது தலையில சாம்பார் ஊத்தும் பிசையும் போது யாரு வெளியில கதவை தட்டான்னு பாரு. பார்த்தா தந்தி சிஎஸ் ஸ்டார்ட் இமீடியட்லி வந்தது ஒளிஞ்சது. வடையா பாயசம் திம்பிங்களா? திங்க முடியுமா? வடை இருக்கு, பாயசம் இருக்கு, எல்லாம் தான் இருக்குது, பிசைஞ்சு விட்டீங்க. என்னது சிஎஸ் ஸ்டார்ட் இமீடியட்லியா? ஐயோ சரி, ஏதோ ரெண்டு வாயில போட்டு அப்படி ஊட்டி போடு, நீயும் போடு, பட் அதெல்லாம் வேலைக்காரிட்ட கொடு, கதவு போட்டு போச்சு. குறித்த ஊனை ஊட்டுவித்தால் உண்கின்றேன். இங்க சமையல் செய்தால் மட்டும், இலையில் பருமாறினால் மட்டும், நாம இலையில உட்கார்ந்து பிரிஞ்சால் மட்டும் போதாது. கடைசி வரை சாப்பிடறதுக்கு திருவருள் இருந்தாதான் முடியும். இதெல்லாம் சொன்னா கையாலாகாதவேம்பாங்க. அதெல்லாம் அவங்க அனுபவத்துல பார்த்தா தெரியும். இதை நம்ம சொல்லக்கூடாது. அவங்க அனுபவத்தில் காண்க. ஆமா, அவங்களுக்கு வர்ற அனுபவத்தை வச்சாதான் முடிவு தெரியும். இல்லைன்னா என்ன சொல்லி எடுத்தாலும் ஜாமி ஜாமின்னு இருக்கிறேன் அப்படிம்பாங்க. ஆமா, அதை பத்தி கவலைப்படப்படாது. ஏன் மணிவாசகரே இந்த மாதிரி எல்லாம் சொல்லி சிரிச்சிருக்காங்க. நாட்டார் நகை செய்ய நாம் மேலை வீடையுதே. உள்ளுக்குற நாள் அப்படிதான் சொல்லும். அதுக்காக நம்ம கவலைப்படுறத போய்ய. சிலர் சிரிப்பார், சிலர் அழுவார். நான் அழுது கொண்டே சிரிக்கின்றேங்கிறான். அது மாதிரி சிரிப்பதையோ அழுவதையோ பத்தி எனக்கு கவலைப்படப்படாது. நம்முடைய காரியம் நமக்கு முக்கியம். அதனால் எனவே இப்படியெல்லாம் அந்த கோணாகி யான் எனது என்று அவர் அவரை கூத்தாட்டுவானாகி. ஆனா அவன் இருந்துதான் ஒவ்வொன்றும் செய்யப்படுகிறது. இருந்தால் என்ன பண்றான் இவன்? யான் எனது என்ன? இந்த வீடு கட்டுறதுங்க நான் பட்டா பாடு நாய்ப்படாத பாடுங்க. ஒவ்வொரு ரூபாயும் ரத்தங்க ரத்தங்க. ஏன் யான் எனது என்ற இப்படி யான் எனது என்று அவர் அவரை கூத்தாட்டுவானாகி. இப்படியெல்லாம் இவன் பேசவும் செயற்படுவோமாக இருக்கிறதெல்லாம் கூட அவன் செஞ்சு வைக்கிறான். இப்படி எல்லாம் நின்றாயை இப்படி இருக்கின்ற பெருமான் ஆகிய உன்னை என் சொல்லி வாழ்த்துவனே. வானன் வான் என்று சொல்லவா, மண் என்று சொல்லவா, வழி என்று சொல்லவா, ஒளி என்று சொல்லவா, ஊனென்று சொல்லவா, உயிர் என்று சொல்லவா, இதையெல்லாம் இப்ப இந்த இது நான் என் சொல்லி வாழ்த்துவனேன்னு முடிக்கிறார். இதை ஒரே வரியில இதனுடைய கருத்துரை சொல்லணும். திருவாசக கருத்துரையா இருக்கணும். சொல்லாமா? பொல்லாவினையேன் புகழுமாறு ஒன்றறியேன். இதுவரை கெட்ட செய்திகளின் சாரம். வானாயி மண்ணாயி வடியாகி ஒடியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் உண்மையுமாய் ஓனாகி யான் என்று அவரவரை கூத்தாட்டு வானாகி நின்றாயே பெருமானியே நான் என் சொல்லி வாழ்த்துவேன். எதை சொல்லி நான் வாழ்த்துறதுப்பா என்றார். பொல்லா வினையேன் புகழுமாறு ஒன்றறியேன். இதுதான் கருத்துரை. இதெல்லாம் திருவாசக பாட்டுக்கு திருவாசகமே கருத்துரை ஆகும். இப்படி இப்படி எல்லாம் இருக்கின்ற பெருமான் வாழ்த்துவதும்

0: ஒரு பெரிய ரகசிய குறிப்பை இவர் தான் சொல்றார். வேற யாரும் சொன்ன மாதிரி படல. நீங்கள் திருமுறையெல்லாம் படிச்சவங்க தான் படிச்சுட்டு வரீங்க. அநேகமா தேவர்கள் வாழ்த்துவது எதற்கு என்று ஒரு வினாவை எடுத்துக்கொண்டு திருமுறையில் காணும் விடை என்ன என்றும் எடுத்து ஆராய்ந்தால், இங்க இருக்கிற மாதிரி படங்கள்ல இருக்கிற மாதிரி படல, இருக்கக்கூடாதுன்னு நினைப்பல்ல, இருந்தது என்று சொன்னால் தலை கொண்டு போற்றுவேன். ஐயா பதினோராம் திருமுறையில் இருக்குதியா அல்லது ஏழாம் திருமுறையில் இருக்குதுன்னு சொன்ன ஏற்றுக்கொள்றேன். ஆனா அவளை படல எனக்கு படல. அப்போ வானவர்கள் வாழ்த்துவது எதற்கு, அவர் தன்னுடைய சென்னியை நின்றத்தில் தாழ்த்துவது எதற்கு அப்படின்னார். எங்கதான் கண்டுபிடிச்சாரோ, இங்க இருந்தவர் மாண்புமிகு அமைச்சர், அதனால மாண்புமிகு அமைச்சராக இருந்த மணிவாசக பெருமான் இங்க இருந்தவாறு சொல்றார். எனக்கு தெரியும்டா அதெல்லாம், என்னத்துக்காக வாழ்த்துறாங்க. வாழ்த்துவதும் வானவர்கள் தாம் வாழ்வான், அங்க இருக்கிற தேவர்கள் வாழ்த்துவதெல்லாம் எல்லாம் தான் தான் வாழணுங்கிறதுக்காக தான். சாமி இந்த கற்பகதரை விட்டு என்னை விட்டுடாது கீழே, இந்த காமதேனை விட்டு என்னோட கீழே விட்டுடாது என்று சொல்லி தான் இருக்கணும் தான் வாழணும் அதுக்காகத்தான் செய்யறது தேவருடைய தகுதியா தான். வாழ்த்துவதும் வானவர்கள் தாம் வாழ்வான் அதுக்காக தான் வாழ்த்தலாம், வேற எதுக்கும் இல்லைன்னா. மனம் நின்பால் தாழ்த்துவதும், அவனுடைய தன்னுடைய மனதெல்லாம் உன்னுடைய திருவடியில் வைப்பது எதுக்குன்னு கேட்டா, தாம் உயர்ந்து தம்மை எல்லாம் தொழ வேண்டி சிவசிவ இல்ல, தாம் உயரணும் தம்மை மற்றவன் வணங்கணும் இதுக்காகத்தான்ப்பா. பாத்தீங்களா ரகசிய குறிப்பு பாத்தீங்களா, தேவர்கள் வாழ்த்துவதும் மன நின்பால் தாழ்த்துவதும் எதற்கு என்றால், வாழ்த்துவது தாம் வாழ பெருமானை மனதிலிருந்து நின்ற அமைப்பது, தாம் உயரவும் தம்மையெல்லாம் பிறர் தொழவும் ஆம் என்று சொன்னா. இப்ப யஜமானங்கிறாங்க, ஆமா எல்லாம் வந்து பிறகு உட்கார்ந்துட்டா நாம நமக்கு அந்த அங்க இருக்கிற பியூன் யஜமான ஆயிடுறான். பியூன் இப்ப எங்க பாக்குறது, ஐயா எல்லாம் பார்க்க முடியாது அப்படின்ட்டு இல்லமா. ஆமா இப்ப எல்லாம் நீங்க எல்லாம் யஜமா, உங்களுடைய அருமையான வாக்குகளை எங்களுக்கு அறியுங்கள் அப்படிங்கிறது. எதுக்கு வாழ்த்துவதும் வானவர்கள் தாம் வாழ்வான், நம்ம கிட்ட மனம் நின்பால் தாழ்த்துவதும் தாம் உயர்ந்து தம்மையெல்லாம் தொழ வேண்டி அப்படிதானே இருக்குது. கடமை செய்யவா, நமக்கெல்லாம் செய்யவா, செஞ்சா நல்லது, செஞ்சா நல்லது, செய்கின்றவர்கள் வாழ்க. அதனாலதான் நான் சொல்றது, சும்மா வேடிக்கையா சொல்றது. ஓட்டு போடுறதுங்கிறது நம்ம தொகுதியிலேயே இருக்கணும். அவங்க அந்த வாழ்த்துவதும் வானவர்கள் தாம் வாழ்வான், இந்த கதை தான் அவங்க கதை அல்லவா. மனம் நின்பால் தாழ்த்துவதும், உங்களை எல்லாம் அப்படியே என்னுடைய தாய் என்றும் தந்தை என்றும் நீங்க எல்லாம் இது என்று சொல்ல வேண்டும், வாக்காள பெருமக்களே என்றெல்லாம் சொல்லுவதெல்லாம் தாம் உயர்ந்து தம்மை எல்லாம் தொழ வேண்டி. நாம எல்லாம் செல்யூட் அடிக்கிறதுக்காகத்தான் அல்லவா. இப்படி எல்லாம் இருக்கிற வானிலை ஒழிந்து உண்மையிலேயே நம்மை போல, அது போல அந்த மாதிரி அந்த தொகுதியில் இருப்பவர்களை நம்ம என்ன செய்யணும் கேட்டா, கட்சி வேறுபாடின்றி நம்முடைய குழந்தை சின்ன குழந்தை பிறந்து பதினெட்டாம் நாள் வந்து வீட்டுக்கு அழைச்சா கூட சொல்லணும் அவங்ககிட்ட, அப்படி ஒரு உறவு இருக்கணும். ஆமா நம்ம தொகுதியிலே இருக்கிறவங்களுக்கு அப்படி இருக்கணும், ஐயா வரணும், அந்த தொகுதியில என்ன நல்லமை நடக்குதோ என்ன தீமை நடக்குதோ அவர் இல்லாம இருக்கக்கூடாது அப்படி இருக்கணும். அப்படி ஒரு பெருமை நாமும் கொடுக்கணும், அவர்களும் நமக்கு செய்யணும். அப்படி எல்லாம் ஒரு சமுதாயம் வளருமானால் நல்லது, இல்லாதவரை சும்மா வெறும் வீண் தண்டம், கோடான கோடி பணம் தண்டம் தான். அவனும் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு கட்சியை மறந்துடணும், நாம அவன் கட்சியை மறந்தோம் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு அந்த தொகுதியில எந்த ஒரு நல்லது கட்டுறதுக்கு அவங்க வரணும் தெரியல. எனவே இது போட்டு இங்க திருவாசத்தில் வாங்க, நீங்க உலகில் போனோம். வாழ்த்துவதும் வானவர்கள் தாம் வாழ்வான், அவர்கள் வாழ்த்துவதெல்லாம் தாம் வாழ்வதற்காகத்தானாம். மனம் நின்பால் தாழ்த்துவதும், உன்னிடத்துல திருவடியில செலுத்துவது காரணம் என்னன்னா, தாம் உயர்ந்து தம்மையெல்லாம் தொழ வேண்டி, தாம் உயரவும் தம்மை ஏனைய உயிரலெல்லாம் வாழ்த்த வேண்டும் வணங்க வேண்டும் என்பதற்காக செய்கிறார்கள். பெருமானி அடியேன் உன்னை வாழ்த்துகிறேன், எதற்கென்றால் எதற்கென்றால் அடியேன் ஒரு பயன்கறி தான் வாழ்த்துக்கிறேன், எனக்கு தெரியாது வேற ஒண்ணும் இல்லை. என்ன பயன் கேட்டா, நான் உயரவோ நான் வாழவோ என்பது அல்ல பெருமானி. இனி என்ன? சூழ்த்து மதுகரமுரலும் தாரோயை, ரொம்ப அருமை. சூழ்த்து மதுகரம் முரலும் தாரோயை, தார்ன மாலை, மதுகரம்னா வண்டு. இந்த வண்டுகள் என்ன பண்ணுதான், எப்ப பார்த்தாலும் பெருமானுடைய அந்த மார்பகத்தில் அப்படி அப்படி வட்டம் போட்டுக்கிட்டே இருக்கான். ஏன்னாரு, அவன் அணிந்திருக்கிற கொன்றை மாலை அது அப்படியே நறுமணமும் அப்படி தேனும் சொட்டுது, அதனால் வண்டுகள் அப்படியே போய் போகுதான். மதுகரம் முரலும் தாரோயை, இங்க தார்ன மாலின்னு அர்த்தம், ஆனாலும் கொன்றை மாலின்னு வைத்துக் கொள்ளும். அதனால அங்க பெரியவங்க எல்லாம் ஒரு எழுதினாங்கன்னா, தார் என்று கொன்றை மாலையை குறித்தது என்னை, அதுவன்றி அவர் அணியாராதலின், அதுவன்றி அவர் அணியாராதலின் பரிமையாளர்கள் அப்படிதான் எழுதுவாங்க. அவங்க எல்லாம் ஒரு எழுதாம போனாங்க, என்ன பண்றது. சூழ்த்து மதுகரமுரலும் தாரோயை, வண்டுகள் சூழ்ந்து அப்படியே மொய்த்து அதனுடைய தேனி உண்பதற்காக எண்ணுகின்ற அப்படிப்பட்ட அருமையான மாலை அணிந்திருக்கின்ற பெருமானாயினி. தாரோயை நாயடியேன், அடியேன் எதுக்காக வாழ்த்துகிறேன் என்று கேட்டால், பாழ்த்த பிறப்பு அறுத்திடுவான் யானும் உன்னை பரவுவனே. எனவே தேவர்கள் என்னன்னு கேட்டா, அவர்கள் தாம் உயரவும் தம்மையெல்லாம் மற்றவர்கள் தொழவும் இப்படி கேட்டாங்க. அடியேன் அதற்கெல்லாம் இல்லை, இந்த ஆன்மா சுவாமி உன் திருவடியில வந்து அடைஞ்சிடணும், வேற எது எனக்கு விருப்பம் இல்லை. இந்த ஆன்மா உன் திருவடியில அடையணும், அவ்வளவுதான், வேற எது எனக்கு தேவையில்லை, இதுக்காகத்தான் நான் வணங்குறேன். அப்போ தேவர்கள் போன்றோர் வணங்குவது எதற்கு, நம் போன்றோர் வணங்குவது எதற்காக ஆக வேண்டும் என்றால், வாழ்த்த பிறப்பு அறுத்திடுவான், இந்த துன்பம் தருகின்ற பிறப்பு நீங்க வேண்டும் என்பதற்காக அடியேன் பரவுகிறேன். ஏன் பிறப்பருக்கும் பிஞ்சகந்தன் பைகடல்கள் வெல்க என்றார் முன்னும். இந்த பிறப்பினை நீக்குவதற்கு ஒரே ஒருவன் இருக்கின்றான் என்றால் அது இறைவன் என்று வேறு எவரும் இல்லை, அதனால் உன்னை நான் வணங்குகிறேன் என்று சொல்லி தம்முடைய அமைப்பையும் சொல்லுகிறார். இனி பரவுவாரிமையோர்கள் பாடுவனால் வேதம், பாருங்க ஒரு அருமையான குறிப்பு, இமையோர்கள் பரவுவார் பாடுவனால் வேதம். கொஞ்சம் நல்லா பார்க்கணும், பாடுவன நால்வேதம்னர், அவங்க எதை பாடுவாங்கன்னா நால் வேதத்தையும் பாடுவாங்களாம். பரவுவார்னா பரவுதல் என்றால் தன்னுடைய வாயினால தோன்றியவற்றை சொல்லுதல், பாடுதல் என்பது வேதங்களை பாடிவிட்டாங்களாம். அப்போ பரவுதல் என்பது தன்னுடைய வாயினால, பெருமானே நீதான் இருக்கிறப்பா என்னை யாரு காப்பாற்ற முடியும் என்று சொல்லி சொல்றது பாருங்க. இதெல்லாம் உரைநடையாக இருக்கின்ற அந்த வசனங்கள் அல்ல. பாடுவன நால் வேதம், பாடுவது என்னன்னா வேதங்கள் முன்னே போயிருக்கு, அதை வெட்டி எடுத்து பாடிக்கொண்டிருப்பாங்களாம். அப்போ உரைநடையாலும் பெருமானை வாழ்த்துவார்கள், முன்னிருக்கிற வேத மொழிகளை கொண்டும் இமையர் வாழ்த்துவார்கள் அப்படின்னு அல்லவா. இப்ப அருணகிரிநாதர்கிட்ட வாங்க, இங்க அருணகிரிநாதர் கிழக்கு மன்றதெல்லாம் இருக்குது அல்லவா, நால்வர் நற்பணி மன்றம் என்ன இது என்ன, இப்படி பலவித அமைப்பு எல்லாம் இருக்குது. காஞ்சிபுரத்துல அப்படி இருக்குது, காஞ்சிபுரத்திலையும் பல்வேறு மன்றங்கள் அமைப்பு இருக்குது, அது போல திருவண்ணாமலையிலும் பல்வேறு மன்றங்கள் இருக்கின்றன. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நெறியில போய்கிட்டு இருக்காங்க, அப்படி அமைந்து அப்படி வருகின்ற பொழுது என்ன சொன்ன, பரவுவார் இமையோர்கள் பாடுவனால் வேதம். அப்ப பாடவும் செய்கிறார்கள் பரவவும் செய்கிறார்கள். இந்த பரவுதல் என்பது என்ன என்று கேட்டால், வாய்மொழியாக அவரை பாராட்டுவது. பாடுவது என்பது வேதங்களை பாடுகிறார்கள். அப்படி என்ன, இருதிரத்தாலும் ஆண்டவனை வணங்குகிறார்கள் இல்லைங்களா, இருதிரத்தாலும் வணங்குகிறார்கள். இதை அருணகிரிநாதர் எப்படி குறிக்கிறார், எப்படி குறிக்கிறார் தெரியுமா, அருணகிரிநாதர் பாடுவதே அவரும் பாடுறேன்னு சொல்றாரு, ஆனா உடனடியாக இருப்பதே வசனமிக ஏற்றி மறவாதே மனது துயராற்றில் ஊழலாதே. வசனம் அதான் உடனடியினால, என்ன உடனடியில பரவு வாரிமையோர்கள் தந்தம் வாயினால தோன்றியவற்றையெல்லாம் சொல்லி பெருமானை வணங்குவார்கள், அது எது வசனம். வசனம் மிக ஏற்றி மறவாதே மனது துயராற்றில் உடலாதே, இசைவியல் சடாட்சரம் அதாலே இகபர சௌபாக்கியம் அருள்வாய் என்று சொல்லி. ஆகவே அப்ப உரையினாலும் வாழ்த்தலாம் செய்யுளாலும் வாழ்த்தலாம் பெருமான், அவன் எதை வாழ்த்தினாலும் அவன் ஒன்னு அதுக்காக ஒன்னு இப்படித்தான் வாழ்த்த வேண்டும் என்று சொல்லவே இல்லை. அதனால ஆகவே பரவுவாரிமையோர்கள் பாடுவனால் வேதம் குறவுவார் குடல் மடவாள் கூருடையாள் ஒரு பாகம் குறவுவார் குடல் மடவாள் கூருடையாள் ஒரு பாகம் குறாமலர் அணிந்திருப்பாங்களா அம்மா அந்த மாதிரியுடைய கூந்தல் குடல்னா அந்த கூந்தலை உடைய பெண் உமையம்மை கூருடையாள் உன்னிடத்தில் செம்பாதியாக இடது பக்கம் இருக்கிறாளாம் அவள் ஒரு பாகம் ஒரு பக்கத்தில் இருக்கும்படியாக நீ இருக்கிறாய் விரவுவார் மெய்யன்பின் அடியார்கள் மெய்யன்பர் விரவுவார் எல்லாரும் சேர்ந்து சேர்ந்து உன்னை வந்து வணங்குவார்கள் அப்படி வணங்குவார்களாம் அடியார்கள் மேன்மேல் உன் அறவுவார் கடலினைகள் காண்பாரோ அடியானே அடியவர்களும் அந்த மாதிரி வந்து வந்து கலந்து வந்து உன்னை வேண்டுவாரலாம் ஆனால் இவர்களெல்லாம் உன்னுடைய திருவடியை கண்டுவிட முடியுமா என்கிறார் இங்க ஒரு கேள்வி ஒண்ணு போடுறார் சித்தாந்த அறிவு இருந்தாதான் இதை கொஞ்சம் சொல்ல முடியும் என்ன பண்ற இப்ப வாயினால வசனமா பாடட்டும் அல்லது பாடலாக பாடட்டும் அது பெருமானு கருத்து வேற்றுமே இல்லை இப்படி எல்லாம் இருக்குது அல்லவா சரி ஆனால் மெய்யன்பர் இப்படி இருக்காங்க உன்னோடு கலந்து கலந்து கலந்து கலந்து வந்து வந்து பணி செய்து கொண்டிருப்பாங்க உங்ககிட்ட அடியார்கள் அவர்களை வந்து மேன்மேல் உன்னுடைய திருவடியை வந்து வணங்குவாங்க ஆனால் இவர்களெல்லாம் உன் திருவடியை காண முடியுமா என்றால் அப்ப ஒரு மெய்யன்பர்களும் அடியாரும் காண முடியாது இருக்குமா நான் திருவடி எங்க இருக்குன்னு நம்ம தான் எதுக்கு பேசணும்
1: திருச்சிற்றம்பலம் சைவன் டாக்டர் அன்பார்ந்த நேர்களே அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு தலைப்பு திருமந்திரம் யான உரை வழங்குபவர் ஜெயபாலையா அவர்கள் திருச்சிற்றம்பலம்
2: திருவள்ளுவர் சொல்றார் சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் என்னும் ஐந்தின் வகை தெரியவன் கட்டே உலகுங்கிறார் உலகம் யாரு கையில் இருக்குன்னா இந்த ஐந்து புலன்களை யார் வெல்லுகிறார்களோ அவருடைய கையில் இருக்குங்கிறார் வள்ளுவர் திருவள்ளுவர் நல்லா படிக்கணும் திருவள்ளுவம் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு நூல் அப்போ அந்த சத்தாபுதல் ஐந்தும் தன் வழி தான் சாரி அப்ப இதெல்லாம் காரியமா இருக்கக்கூடிய எல்லாமே கொண்டு போய் காரணத்துக்கு போயிடணும் நம்மள்ட்ட வரக்கூடாது அப்படி வந்துருச்சுன்னா இந்த ஆன்மா என்பது சித்து பொருள் இறைவன் என்பது சித்து பொருள் அறிவுள்ள பொருள் அறிவுள்ள பொருளோடு சேரும் அழகான வார்த்தை இந்த ஒரே ஒரு வரிக்கு மட்டும் 100,000 ரூபா போறோம் சித்துக்கு சித்தன்று சேரிடம் வேறுவிண்டோ சித்துக்கு சித்தன்று சேர்விடம் வேறு உண்டோ இன்னும் அழகான வார்த்தை பார்த்தீங்களா ஆன்மாவும் சித்து இறைவனும் சித்து அறிவுள்ள பொருள் அறிவுள்ள பொருளோட சேரணும் அங்கே தான் சேரணும் அதுதான் உண்மை இப்போ நம்ம எப்படி சேர்ந்துட்டுருக்காங்க இன்னைக்கு இந்த சித்து அது சித்துன்னா என்ன அறிவித்தால் அறியக்கூடிய சித்து குறை அறிவு இறைவன் மட்டும்தான் குறைவிலா நிறைவு இப்போ நாம்லாம் குறைவுடையவங்க இந்த சித்து என்று சொல்லக்கூடிய அறிவை வைத்து கொண்டு இந்த செயற்கை அறிவாகிய உலகத்தோடு சேர்ந்து கொண்டிருக்கிறோம் அதான் உயிருக்கு உலகப்பற்று என்பது செயற்கை இறைப்பற்று என்பது இயற்கை அப்ப அந்த இடத்துக்கு போகணும் அப்ப எப்படி போலுமா அப்படி அங்க போயிட்டோம்னா அந்த இந்த ஆன்மாவும் ஒளி இறைவனும் ஒளி அது பேரு ஒளி இது சிற்றொளி ரெண்டும் அறிவுள்ள பொருள் அங்கே போய் சேர்ந்துடும் அப்போ எங்கே சேர பாருங்க சுத்த வெளியில் அதான் வந்து இந்த யோகத்திலையும் யோக நிலையிலையும் நம்ம இறைவனை அடைய முடியும் அது மூன்றாம் தந்திரத்தில் சிந்திக்க வேண்டிய செய்திகள் நிறைய இருக்கு ஞானத்திலையும் இறைவனை அடையலாம் அப்ப சுத்த வெளியில் சுடரில் சுடர் சேரும் இப்ப வெட்ட வெளி ஜோதிமயமான அது என்ன ஞானத்தில் அடையலாம் இப்ப உள்ள இருக்கிற ஆன்மா வெளியெல்லாம் பார்த்தீங்கன்னா இறைவன் இறைஞ்சிருக்கிறான் ஆனால் இந்த ஆன்மா இறைவனோட பேஸ்டில் பேஸ்ட் ஆக மாட்டேங்குது ஒட்ட மாட்டேங்குது நடுவில் இந்த உடம்பு ஒன்று இருக்கு இந்த உடம்ப கரைக்கணும் இப்போ கரைக்கணும்னா அங்கே என்ன இருக்கு பஞ்சபூதங்கள் இருக்கு நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் இருக்குது காற்று நிச்சயமா இருக்கு இப்போ காற்றுல கரையணும் அப்படி காத்துல கரைய முடியலன்னா தெரியலன்னா ஜோதியில கரையணும். இப்ப நம்ம நம்மளுடைய சைவ அருளாளர்கள்லாம் பெரும்பாலும் ஜோதியில கலந்தவங்க தான், ஜோதியில கரைஞ்சவங்க தான். அப்ப கரைய தெரியணும். அப்படி கரைஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னா இந்த அதுதான் ரகசியம், ஞான ரகசியமும் அதுதான், யோக ரகசியமும் அதுதான். சுத்த வேலையில் சுடலில் சுடர் சேரும் அர்த்தம் இது குறித்து ஆண்டுகோள் அப்பிலேங்கிறது. ஆண்டுகோள் அப்பு, அப்புங்கிறது நீர்னு அர்த்தம், அருள் நீர்னு அர்த்தம், ஞான நீர்னு அர்த்தம், ஆட்கொள்ளும் விதம்னு அர்த்தம். அப்ப அந்த இறைவன் வந்து நம்மை ஆட்கொள்கிறான், ஆட்கொண்டு அந்த வெட்ட வெளியிலே நம்மை அழைத்து வெட்ட வெளியில் அழைத்துட்டான். அங்கே போய் உட்காந்து அங்கே போய் அடங்கிடுவோம். அங்கே எப்படி அடங்குவோம்னா அங்கே வந்து சுடரில் சுடர் சேரும், இதுவும் வெளிச்சம் அதுவும் வெளிச்சம், வெளிச்சத்தோட வெளிச்சம் சேர்ந்துடும். இதுதான் மேல்நிலை. அது குரு வேணும், அந்த குரு வந்தால் தான் அதுக்கு வழிகாட்ட முடியும். அது அந்த குருவுக்கு குரு அந்த குருவை கிடைச்சிட்டாங்கன்னா அந்த குருவை விடாம இருக்கிறதுக்கு நல்ல மாணவர் தேவை. இப்ப நல்ல மாணவர் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற, அப்ப அந்த குருவினுடைய திருமேனியை பார்க்க வேண்டும், தெளிவு குருவின் திருமேனி காண்டல். இப்ப குருங்கிறதுக்கு ஒரு இலக்கணம் கூட, இதுவே வந்து குருக்குள்ள சப்ஜெக்ட் தான். இப்ப குரு அப்படின்னு சொன்னா வாழ்த்து காட்டணும், ஆசிரியருங்கிறது வழி காட்டலாம். ஆனா குரு அப்படி இல்லை, அந்த சீடருடைய ஆன்மாவுக்குள் நுழைந்து அந்த ஆன்மாவை சுத்தப்படுத்தும் நிலை. அப்ப குருவுக்கு வந்து ரோல் அதிகமா இருக்கு. குன்னா குற்றம், ரூன்னா களைதல், குற்றத்தை களைதல். ஆன்மாவினுடைய குற்றத்தை யார் ஒருவர் களைகிறாரோ அவருக்கு பேர் தான் குரு. அப்ப அந்த குரு வரணும்னா இந்த ஆன்மா பக்குவம் அடையும். எப்ப பக்குவம் அடையும்? அப்ப சரியை கிரியை யோகம் என்ற மூன்று நிலைகளையும் கடக்கணும். அப்ப கடந்து ஞானத்துக்கு தயாராக இருக்கின்ற பொழுது பக்குவப்பட்ட ஆன்மா, பக்குவம் என்று சொன்னால் குருநாதர் உணர்த்தியதை உணர்த்தும் பொழுது உணர்த்தியவாறே உணரக்கூடிய தன்மைக்கு பேரு பக்குவம்னு பேரு. அந்த நிலைக்கு அவர் பழுத்துடணும், பழுக்கும் பொழுது குரு வந்து அப்படியே ஆட்கொள்வார். இதுதான் நம்ம சிவஞான போதில் சொல்றோம். இப்போ இருக்கக்கூடிய மெய்கண்ட சாத்திரம் எல்லா நூல்களும் 14 சாத்திரங்களுக்குமே ஆதாரமானது, பிரைமரி சோர்ஸ் திருமந்திரம் தான். அது மெய்கண்டாருடைய சிவஞான போதத்தில் 8 நூற்பா. ஐம்புல வேடரின் அயர்ந்தனை வளர்ந்தன தம் முதல் குருவுமாய் தவத்தினில் உணர்த்த, தவங்கிறது தான் சரியை கூட்டல் கிரியை கூட்டல் யோகம் ஈக்குவல் டு தவம், தவத்தினில் உணர்த்த. இப்ப தவம் செய்தவர்களுக்குத்தான் இறைவன் குருநாராக வருவார். தவத்தினில் உணர்த்த விட்டு, அப்ப விட்டுட்டா இந்த உலக பற்று பாசங்களை விட்டுன்னு அர்த்தம். அந்நியமின்மையின் அரண் கழல் செழுமை, அதுக்கு அடுத்து இறைவனை நோக்கி அந்த ஆன்மா செல்லும். அதுதான் அந்த குருவனுடைய தொடர்பு. இதை நம்ம மாணிக்க வாசகருக்கு இறைவனே குருவா வந்தார். குருவா வந்து நம்முடைய அவருடைய செவியில ஒரு வார்த்தை சொன்னார், எண்மையும் ஒரு வார்த்தைக்கு உட்படுத்தி ஒரு வார்த்தை சொல்லிட்டு சிவாய நம்மங்கிற வார்த்தைய குரு உபதேசம் சொல்லிட்டார். இன்னும் சொல்ல போனா மாணிக்க வாசகருக்கு சிவபெருமான் 3 வகையான தீட்சையில கொடுத்துருக்காரு. நயன தீட்சை கொடுத்துருக்காரு, கண்ணால பார்க்கக்கூடிய சக்தி தீட்சை கொடுத்துருக்காரு, கையால தொட்டிருக்காரு, பரிசுதிச்சை கொடுத்துருக்கிறாரு, வார்த்தை உபதேசம் பண்ணியிருக்கிறாரு, உபதேச தீட்சை கொடுத்துருக்கிறாரு. 3 வகையான தீட்சைகளை மாணிக்க வாசகர் பெற்றார். அவரே ஒரு பாடல பாடுறாரு, இறைவன் வந்து குருநாராக வந்து சிவாய நம என்ற மந்திரத்தை எனக்கு உணர்த்தினார் அவரே சொல்றாரு. நானே யோதவம் செய்தேன் சிவாய நம என பெற்றேன், தேனாயின் அமுதமுமாய் தித்திக்கும் சிவபெருமான் தானே வந்து எனது உள்ளம் புகுந்து அடியேற்கு அருள் செய்தான். ஊனாரும் உயிர் வாழ்க்கை ஒரு தன்றே வெறுத்திடவே. அதாவது நானேயோ தவம் செய்தேன் அப்படி மாணிக்கவா நினைக்கிறாரு, நானா தவம் செஞ்சேன், என்ன தவம் செய்தேனுங்கிற, நானா செஞ்சேங்கிற. இவருக்கே ரொம்ப ஆச்சரியம். சிவபுரமா நேரா வந்து ஜீச்சை கொடுக்குறதுன்னா, நானேயோ தவம் செய்தேன், சிவாய நம என பெற்றேன். இதுதான் குரு உபதேசம். இது நம்முடைய அருணகிரினார் கந்தர் அனுபவில சொல்றார், குருவாய் வருவாய் அருள்வாய் யுகனே. எப்படி வரணும்? முருக பெருமான சொல்றாரு, நீ குருவா வாப்பாங்கிற, குருவாய் வருவாய் அருள்வாய் யுகனே. அப்ப அந்த அதுதான் குரு ஸ்டேஜ். அப்ப இறைவன் வந்து உணர்த்துறார். அப்படி உணர்த்துகின்ற பொழுது உணர்த்தி விட்டார். அப்ப குரு, அந்த குருவினுடைய திருமேனி காண்டல், அந்த குருவினுடைய திருமேனி எப்படி இருக்கும்? சிவபெருமானே குருவா வர்றார். அப்ப சிவபெருமானே குருவா வரணும், அதுதான் நம்ம சைவத்தில் உள்ள சிறப்புத்தன்மை. குரு லிங்க சங்கம வழிபாடு என்பது சைவத்திற்கே உள்ள சிறப்பு. அந்த குரு தெளிவு குருவின் திருமேனி காண்டல். அப்ப மாணவர் எப்படி இருக்கணும்? அந்த குருவினுடைய திரு உருவத்தை பார்த்து கொண்டிருந்தால் அவர்களுக்கு தெளிவு கிடைக்கும். அப்புறம் குருவின் திருநாமம் செப்பல். இப்ப குருவினுடைய பெயரை சொல்லணும், அது ஒரு தெளிவு. குருவின் திருநாமம் செப்பல், செப்புதல்னா சொல்லுதல் அர்த்தம், தெளிவு, ஒரு விளக்கம் கிடைக்கும். இப்போ குருவினுடைய திருப்பெயரை சொல்லலாம்னா சொல்லலாம், ஏ அப்பர் பெருமான் வந்து குரு, அப்பூதியடிகள் சீடர். இந்த அப்பூதியடிகள் அப்பர் பெருமானை அதற்கு முன் பார்த்ததே இல்லை, திருநாவுக்கரசுங்கிற பெயர் தான் தெரியும். அப்ப திருநாவுக்கரசருடைய அப்பர் பெருமானாக இருக்கக்கூடிய அவருடைய பெருமைகளை தெரிந்து அவர்களை பார்க்காமலேயே அவருடைய பெருமைகளை கேட்டு அவரை குருவாக ஏற்றுக்கொண்டார். ஏற்றுக்கொள்ளுந்து மட்டுமல்லாமல் தன்னுடைய குழந்தைக்கு திருநாவுக்கரசு என்ற பெயரிட்டார். அங்க ஒரு அவர் வீட்டில் ஒரு பசுங்கண்ணுக்குட்டி இருக்கும், அந்த பசுங்கண்ணுக்குட்டிக்கு பேர் திருநாவுக்கரசு கண்ணுக்குட்டி. அங்க ஒரு அரிவாள் மனை இருக்கும், திருநாவுக்கரசு அரிவாள் மனை, திருநாவுக்கரசு அரிவாள், எல்லாமே திருநாவுக்கரசு. திருநாவுக்கரசு படி வா, அந்த அந்த அந்த திருநாவுக்கரசு படிய படிக்கு பேர் திருநாள் தண்ணீர் பந்தல் திருநாவுக்கரசு. இப்ப திருநாவுக்கரசு என்ற அந்த பெயர். அப்ப என்ன அந்த பெயரை சொல்றாரு இந்த கற்பனை கலைஞம் சிவபிரசாமிகள், திருநாவுக்கரசு எனும் நாமம் சொல்றார், சொல்லியும் எழுதியும் துன்பில் பதம் பெற்றார் ஒரு நம்பி அப்பூதி. அதாவது துன்பம் இல்லாத பதமா சிவபதத்தை எழுதினார் பக்தி பஞ்சாட்சரம் பேரு. இந்த குருநாதருடைய பெயரை நம்ம சொல்ல சொல்ல அது எல்லாமே பக்தி பஞ்சாட்சரில் அடங்கும். அது சைவத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாம் திருவைந்த எழுத்தாவே இருக்கு. மணிவாசகர் ஒற்று எழுத்து நீக்கினா அஞ்சு எழுத்து வரும். நம்பி ஆறுவரர் ஐந்து எழுத்து வரும். ஞான சம்பந்தர் ஐந்து எழுத்து வரும். மணிவாசகர் ஐந்து எழுத்து வரும். இப்படி பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஐந்து எழுத்தே வருது, அது ஒரு ஆச்சரியம். அப்போ அதுக்கு பேர் பக்தி பஞ்சாட்சரம்னு பேர். அப்போ அந்த குருவினுடைய திருநாமம் செப்பல், அது தெளிவு. அப்புறம் குருவினுடைய திருவார்த்தை கேட்டல் தெளிவு. இந்த குரு என்ன பண்ண உபதேசம் பண்ணுவார், அந்த உபதேச வார்த்தைகளை அதாவது அட்வைஸ் உலகத்தில் எப்படி வாழ வேண்டும் ஒரு நெறி காட்டுறது, அந்த நெறியை எப்படி கடைபிடிக்கணும். அப்ப குருவினுடைய திருவார்த்தை கேட்டல் அது தெளிவு. இப்ப நான்காவதாக குருவினுடைய உருவத்தை சிந்தித்து கொண்டிருந்தாலே தெளிவு. இதுதான் நம்முடைய இப்படி சொல்லியிருக்காங்க. தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு உரு சிந்தித்தல் தானே. அப்ப சிந்திக்கக்கூடிய திருவுருவை உள்ளத்தில் வைத்து சிந்தித்துக் கொண்டிருந்தால் அதுவே ஒரு தெளிவை கொடுக்கும். இப்ப தீட்சை, அப்ப தீட்சை பார்த்தீங்கன்னா அதுல ஆறு வகையான தீட்சை உண்டு சைவத்தில். கண்ணால் பார்க்கக்கூடிய நயன தீட்சை, மனதால் நினைக்கக்கூடிய மானச தீட்சை, அந்த திருக்கரத்தால் தொடுதல் அது பரிச தீட்சை, வாசக தீட்சை. வாசக தீட்சை என்ன, ஞான நூல்களை போதித்துக் கொண்டிருத்தல். அப்புறம் சாத்திர தீட்சை, சாத்திர தீட்சைங்கிறது ஞான நூல்களை போதித்தல். வாசக தீட்சை என்பது உபதேசம் கொண்டுதல், ஒரு வார்த்தை சொல்லுதல், சிவாய நம நம சிவாய அது போல. அப்புறம் யோக தீட்சை, குருநாதர் ஒருடம் இருப்பார், சீடர் உடலில் இருப்பார். அப்ப குருநாதர் தன்னுடைய யோகத்தினால் அங்க சென்று அந்த சீடர் இருக்கிடம் சென்று அங்க போய் தீட்சை கொடுக்கணும். இப்படி ஆறு வகையான தீட்சை இருக்கு. அதே அவுத்ரி தீட்சின்னு ஒண்ணு உண்டு. இந்த அவுத்ரி தீட்சின்னு சொன்னா அது வந்து இந்த ஹோமம் எல்லாம் வளர்த்து செய்வாங்க, அதுல ஞானாவதி கிரியாவதி உண்டு இருக்கும். இப்படி தீட்சைக்கு வந்து முறைகள் உண்டு. அது பக்குவப்பட்ட ஆன்மாக்களுக்கு ஏற்ப அந்த குருநாதர் அந்த அவர் முடிவு பண்றது. அதே மாதிரி தீட்சையில ஸ்டேஜஸ் உண்டு, ஒவ்வொரு நான்கு படிகள் உண்டு. ஆரம்ப காலகட்டத்தில் சமய தீட்சைன்னு ஒன்று உண்டு, அது எடுக்கணும். லைசன்ஸ் வாங்கினதுனா கார் ஓட்ட முடியும். அப்ப தீட்சை வாங்கணும், குருநாதர் கொடுக்கணும். நம்ம திருட்டு அவர் குருநாதரும் பார்த்து கொடுக்கணும், அது சமய தீட்சைன்னு பேர். ரெண்டாவது விசேஷ தீட்சை. இந்த விசேஷ தீட்சைங்கிறது நம்ம சிவபூஜை பண்றதுக்கு, ஆன்மார்த்த பூஜை பண்றது விசேஷ தீட்சை. அப்புறம் நிர்வாண தீட்சை. இப்போ நிர்வாண தீட்சை கொடுக்கும்பொழுது இந்த ரெண்டு வேலையும் பூஜை பண்ணணும். அப்புறம் நான்காவதாக ஆச்சார அபிஷேக தீட்சை, ஆச்சார அபிஷேகம் பண்ணணும். இப்படி நான்கு வகையான நிலைகளில் தீட்சை உண்டு, அது வந்து ஸ்டேஜஸ். இப்படி இந்த குரு வழிபாடு, தீட்சை வழிபாடு எல்லாமே நம்முடைய திருமந்திரத்திலே நிறைய இடத்துல சொல்றாங்க. இதெல்லாம் நம்ம போகணும் அப்படின்னு சொன்னால் எதை நிலையான பொருள் நமக்கு வேண்டும் என்று சொன்னால், அப்ப நிலை இல்லாத பொருளை நாம் விட்டு ஒழிக்க வேண்டும். அதுதான் நம்மளுடைய திருக்குறளாக இருக்கட்டும், திருமந்திரமாக இருக்கட்டும், நிலையாமை பற்றி அதிகமாக சொல்லுவாங்க. இப்போ நம்ம அதாவது நம்ம என்ன செஞ்சுக்கோம், இந்த இந்த பொய்யான உலகத்தை தான் மெய்யா நினச்சி வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அப்போ இது பொய்யை பொய்னு சொல்லணும். குருக்கு இலக்கணம் என்னன்னா பொய்ய பொய்ன்னு சொல்லணும். அப்ப எது மெய்யின்னா இறைவன் தான் மெய். மெய்யே உன் பொன்னடிகள் கண்டியின்றி வீடுற்றேன், சிவபுராணம். அப்ப இறைவன் மட்டும்தான் மெய், பாக்கி உலகத்தில் உள்ள எல்லா பொருள்களும் பொய். அதெல்லாம் சொன்னார் நம்முடைய மாணிக்க வாசகர், பொய்யெல்லாம் வேணாங்கிறார். உற்றாரையான் வேண்டேன், ஊர் வேண்டேன், பேர் வேண்டேன், கற்றாரையான் வேண்டேன், கற்பனவம் இனி அமையும், குற்றாலத்து அமர்ந்துரையும், கூத்தாவும் குறை கழற்கே, கற்றாவின் மனம் போல கசந்துருக வேண்டுவனே. ஊர் வேணாம், பேர் வேணாங்கிறது எல்லாம் பொய்யுங்கிறது, கடவுள் மட்டும்தான் மெய். அப்ப இறைவனை அடைய வேண்டுமானால் பொய்யை நாம் எது தெரிந்து கொண்டு பொய்யை நாம் களைய வேண்டும். இப்ப சரீரம், இதுக்கு பேரு மெய்ன்னு பேரு. மெய்னா உடம்பு, ஆனா பொய்யான உடம்பு. ஏன் பொய்யான உடம்புக்கு மெய்ன்னு பேர் வச்சிருக்காங்க, பெரிய ஆராய்ச்சி உள்ளது. ஏன்னா மெய்யான இறைவனை அடைவதற்கு பொய்யான உடம்பு தேவைப்படுகிறது. எல்லாரும் ஒரு காலத்துல என்ன பண்ணா

மெசேஜ் தான் வரல, கன்ஃபார்ம் டிக்கெட் ஆயிடுச்சு, ரிட்டர்ன் டிக்கெட் வாங்கியாச்சு. எப்போ நம்ம உள்ள உலகத்துக்கு நுழைஞ்சிட்டோமோ திரும்ப டிக்கெட் வாங்கியாச்சு. இந்த உடம்பு ஒரு காலத்தில் அழிய போகிற உடம்பு, பஞ்சபூதங்களால் ஆன உடம்பு ஒரு காலத்தில் பஞ்சபூதங்களிலே சென்றடையும். செல்வம் நிலைக்காது, செல்வம் உருண்டோடும். சொல்றாரு, குன்றத்தனைய இருநிதி படைத்தோர் அற்றை பகலே அழிவினும் அழிவர், அறத்திடு பிச்சை கூவியிறப்போர் அரசரோடு இருந்து அரச ஆளினும் ஆளுவர். எவ்வளவு பெரிய தத்துவம் பாருங்க. செல்வம் வந்து நிலைக்காது, அது வந்து யாருக்கும் எப்ப கிடைக்கும்னு தெரியாது. அதில் வாழ்வும் நிலைக்காது. எல்லாம் நீர்க்குமிழிங்கிறது கம்பராமாயணத்தில் வரும், நீர்க்குமிழியும் பாரு அந்த அந்த இதில் நீர்க்கோள வாழ்வை நம்பியும் பாரு, நீர்க்கோள வாழ்வும் பாரு. குளம் இருக்குன்னு சொன்னால் குளத்தில் நீர்க்குமிழி இருக்கும், அந்த நீர்க்குமிழி வந்து எவ்வளவு நிலையற்றது, அதான் நம்முடைய வாழ்க்கை. ஆனால் அதைத்தான் நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோன்னா சாஸ்வதமாக நினச்சிக்கிட்டு இருக்கோம். இப்போ இதை பாருங்க, இந்த உடம்பு பாருங்க, ஒரு நாள் இந்த உடம்பு போயிடுது. இந்த உடம்பு என்ன பண்ண போகிறாங்க பாருங்க, அதுக்கெல்லாம் இவ்வளோ பெரிய செலவு பண்ணுறோம், உடம்புக்கு அவ்வளோ செலவு பண்ணுறோம். ஊரெல்லாம் கூடி ஒலிக்க அழுதிட்டு பேரினை நீக்கி பிணம் என்று பெயரிட்டு, பேர் போயிடும். இப்போ நம்ம என்ன பேர் வச்சாலும் போயிடும். அப்போ எல்லாரும் ஒரே பேர் தான், ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, காமன் பிணம். அப்பயே சொல்லுவாங்க டெட் பாடியும் பாங்க. பேரினை நீக்கி பிணம் என்று பெயரிட்டு சரி, சூறையம் காட்டிலை கொண்டு போய் சுட்டிட்டு, அங்கே சுடுகாடு சுட்டிடுவாங்க, எரிச்சிருவாங்க. என்ன பண்ணுவாங்களா, நீரினில் மூழ்கி நினைப்பொழிந்தார்களே, அது இறந்து போன டெட் ஆர் ஃபர்காட்டன், அப்படியே அன்னையோட மறந்து போச்சு, அன்னையோட அந்த வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. தண்ணியில் எப்போ முழுகிறாங்களோ அப்பவே அந்த அந்த அந்த வாழ் அந்த அவருடைய இறந்து போனவருடைய வாழ்க்கை நினச்சி பார்க்க மாட்டாங்க. அப்போ இந்த உடம்பு நிலையானது இல்லை, பொய். அதனால் இந்த கிடைப்பதற்கு அறிய இந்த பிறவி கிடைச்சிருக்கும் பொழுதே நம்ம இறைவனை பார்த்துடணும். அப்போ இந்த உடம்பை வந்து உடம்பு நிலையில்லாத உடம்புங்கிற எண்ணம் நமக்கு இருக்கணும். பாட்டுகள் விட்டுவிட போகுது உயிர், விட்டுவிட போகுது, என்னைக்கு இருந்தாலும் உடம்பு விட்டு உயிர் போகாதானே போகுது, இரவல் தானே இது வந்து ஷெல்டர், இரவல் வீடு. நமக்கெல்லாம் சொந்த வீடு இறைவன் திருவடி, அதுதான் வீடு, சொந்த வீடு இறைவன் திருவடி தான் வீடு. இப்போ இதெல்லாம் வந்து வீடுனாவே முதல் நிலை திரிந்த தொழில் பெயர், விடுதல் தான் வீடு, இந்த விட்டை தான் அது கிடைக்கும். விட்டுவிட போகுது உயிர், சரி, விட்ட உடனே உடலை சுட்டுவிட போகின்றார் யாரு, சுற்றத்தார். வச்சிருக்க மாட்டாங்க அது, இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா 4 மணி நேரம் தான் வீட்டில். இப்போ நான் ரொம்ப கட்டுப்பாடு, இப்போ அது எடுத்துகிட்டு போய் கொண்டு போய் எல்லாம் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. பட்டது பட்டு எந்நேரமும் சிவனை ஏத்துங்கள், சொன்னது இதுவே சுகம். சொன்னவர் யார், ஞானி பட்டினத்தார், ரெண்டு சொல்லணும் சைவத்தில், அன்பு என்று சொன்னால் கண்ணப்பர், ஞானி என்று சொன்னால் பட்டினத்தார், ரெண்டுதான் சொன்னார். காதற்ற ஊசியும் வாராது தான் கடை வழிக்கன்னு சொல்லிட்டு அத்தனை கோடி சொத்தையும் யாருக்கும் எந்த விதமான செட்டில்மெண்ட்டும் எழுதி கொடுக்காம உடனடியாக வந்துட்டார். சோழராஜாவே கடன் கொடுத்தவர், அவர் அரண்மனையில் இருக்கிற கதவே வந்து தங்கத்தால் செய்யப்பட்டது. அப்படிப்பட்ட பட்டினத்தார் என்ன சொல்றார், எந்நேரமும் சிவனை ஏத்துங்கள், சொன்னது இதுவே சுகம்ங்கிறது. இதான்ப்பா இருக்கிற வரைக்கும் சிவனை கும்பிடுங்க போறோம் சொல்லாரு. என்ன செலவு பண்றாங்க நாட்டில், மனைவிக்கு சொத்து, குழந்தைங்களுக்கு சொத்து, பேர குழந்தைங்களுக்கு சொத்து, பிறக்க போற பேர குழந்தைங்களுக்கு சொத்து, இதெல்லாம் கூட வருமா? கட்டி அணைத்திரும் பெண்டிரும் மக்களும் காலத்தச்சன் வெட்டி முறிக்கும் மரம் போல் சரீரத்தை வீழ்த்தி விட்டால் என்ன செய்வாங்க, கொட்டி முழக்கி அழுவர், அதோட சரி அழுவாங்க.
ஒவ்வொரு நாளைக்கு எழுதிட்டு இருப்பாங்க.

0: மயானம் குறுகி அப்பால் எட்டி அடி வைப்பரோ. அதான் வீடு வரை உறவு, அவ்வளவுதான், வீதி வரைதான் மனைவி, காடு வரை பிள்ளை, அது கடைசி வரை யாரோன்னு பண்ணாங்க. அத பட்டணத்தார் பாட்டு, பட்டணத்தாருடைய பாடல் தான். இறைவா கட்சி ஏகம் பண்ணி அது மயானம் தாண்டி வருவாங்களானா வரமாட்டாங்க. அப்ப நிலையில்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கும். அப்ப நிலையில்லாத வாழ்வு, அந்த உயிர் எப்ப வேணாலும் போகலாம். அதாவது என்ன சொல்றாரு, டெத் கம்ஸ் சடன், எந்த நேரத்திலையும் வரலான்னு ஒரு சித்தர் போனார். தூங்கையிலே வாங்குகின்ற மூச்சு அது சுழி மாறி போனாலும் போச்சு, தெரியாது. பல படுக்க படுக்கிறோம், காலை எழுந்திருக்கும் போது என்ன நிச்சயம் தெரியாது. அதனால உறங்குவது போலும் சாக்காடு, உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு. எல்லாம் வள்ளுவரை, ஒவ்வொருத்தரும் திருவள்ளுவரையும் திருக்குறளையும் கையை வச்சுக்கணும். திருக்குறளை கையை வச்சுக்கிட்டு இந்த பக்கம் திருமந்தத்தை வச்சுக்கிட்டு எவ்வளவு அழகான செய்திகள் கிடைக்குது நமக்கு. சொல்லாரு பாருங்க, வாழ்வாவது மாயம்ங்கிறார், மண்ணாவது திண்ணம்ங்கிறார். என்னைக்கு இருந்தாலும் பஞ்சபூதம் தானே, மண்ணால் ஆக்கப்பட்ட உடம்பு திரும்ப மண்ணுக்கு தான் போக போகுதுங்கிறார். சொல்லார், அடப்பண்ணி வைத்தார் அடிசிலை உண்டார், மடக்கொடியாரோடும் மந்தனம் கொண்டார், இடப்பக்கமே இறை நொந்தது என்றார், கிடக்கப்படுத்தார் கிடந்தொழிந்தார். ரொம்ப பாருங்க, ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு ஒருத்தருக்கு. காலையில ஆபீஸுக்கு போயிருக்காரு, மத்தியானம் சாப்பிட்றதுக்கு வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க, மனைவி சாப்பாடு பரிமாறி இருக்கிறாங்க. அடிசிலனா உணவுன்னு அர்த்தம், பரிமாறின உணவு, அந்த சுவையான உணவு பரிமாறி இருக்காங்க. நம்ம கணவன் மனைவி பேசியிருக்காங்க, பேசிட்டு இருக்கும் பொழுது திடீர்னு அவருக்கு இடப்பக்கம், இடப்பக்கம்னா ஹார்ட் இருக்கிற இடம், இறைன சிறிதுன்னு அர்த்தம், இடப்பக்கமே இறை நொந்தது என்றார், கிடக்க படுத்தார் கிடந்தொழிந்தார். படுத்தவர் படுத்தவர் தான், அதாவது மரணம் எப்படி சொல்ல முடியாது, சடன் எடுத்தும்பாங்க. சார் நேத்தான் சார் பார்த்தாம்பாங்க. அப்ப மரணம் எந்த நேரத்திலையும் வரலாம், எப்பொழுதும் வரலாம், எங்கேயும் வரலாம். ஆனா நம்ம வந்து இந்த காலன் வரும் முன், அதுக்கு அடி முன்னாடியே, அதுக்கு முன்னாடியே நம்ம இதெல்லாம் இறைவனை பிடிச்சி வச்சுக்கணும். அப்ப நம்ம என்ன செய்யணும், தர்மம் செய்யணும், தானம் தர்மம் அப்படின்னு இருக்காரு. தானம் என்பது தகுதி உடையவர்களுக்கு கொடுப்பது, மேலானவர்களுக்கு கொடுப்பது. தர்மம் என்பது தமக்கு கீழே இருப்பவர்களுக்கு கொடுப்பது. அதான் வரியாருக்கு ஒன்று ஈவதே ஈகையினர் வள்ளுவர். ஈகையால் வரும் புகழ் நிலைக்கும். ஈகையில பார்த்தீங்கன்னா கர்ணனுடைய புகழ் இருக்கும், அதே மாதிரி பாரியனுடைய புகழ் இருக்கும். இன்னைக்கு இலக்கியத்தில் ஆனால் கொடுத்து கொடுத்து கொடுத்து என்ன பண்ணாரு, ஒரு திருமந்திரத்தில் அது தான தர்மம் செய்கிறீங்க, அப்படி தர்மம் செய்கிறீங்க, அப்படி தர்மம் செய்யும் போது தகுதி பார்க்கக்கூடாது, எல்லாரும் கொடுங்கிறார். ஆர்க்கும் இடிமின் அவர் இவர் என்னன் மின், பார்க்காத யாரு பசிக்குதுன்னு வந்ததுன்னா சாப்பாடு போடு. எவ்வளோ தர்மம், தர்மம் எப்படி செய்யணுங்கிறதுக்கு ஒரு ஒரு குழு கொடுக்குறாரு. அப்புறம் பாருங்க, இந்த பசி, பணம் இல்லாமல் பத்து நாள் வாழலாம், ஆனால் பசியோட பத்து நாள் வாழ முடியாது. இப்போ பசி தான் கொடுமை. அதுதான் நம்முடைய இதில் மணிமேகலையில் உண்டு கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர் அப்படின்னு, யார் சாப்பாடு போடுறாங்களோ அவங்க தான் உயிர் கொடுத்தவங்கம்பாங்க. அப்போ சாப்பாடு போடணும், பசிக்கு சாப்பாடு போடணும் அப்படிங்கிறது தர்மம். இது எளிமையாக சொல்கிறார், யாவருக்குமாம் இறைவருக்கு ஒரு பச்சிலை, எளிமையாக செய்யுங்கிறார். இறைவருக்கு ஒரு பச்சிலை, புண்ணியம் செய்வாருக்கு பூ உண்டு நீர் உண்டு அப்படின்னு. பச்சலைனா ஒரு எல்லாரும் பச்சலை முடியும், பூ போடணும், பூ போடணும்னு சொன்னால் பூ போட்டு வழிபாடு செய்யணும். பூ போட முடியலன்னா அந்த பஞ்ச வில்லும்னு சொல்கிறது, பஞ்ச வில்லும் அப்படின்னா வில்வம், இந்த கிளுவை, மா, விழா, நொச்சி, இந்த அஞ்சு பேரும் பஞ்ச வில்லம்னு பேர். அதையாவது நம்ம என்ன செய்யலாம், இறைவனு சாத்தலாம். இல்லை அருகம்புல்ல எல்லாராலையும் முடிய முடிஞ்சது தானே. யாவருக்குமாம் இறைவருக்கு ஒரு பச்சிலை, அது பூ போட்டு வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அதான் பூ எனப்படுவது பொறிவாழ் பூவே, பாவ எனப்படுவது உன் திருப்பாட்டேன்னு கற்பனை கலைஞன் சிவபிரசாமி. பூன்னு சொன்னால் தாமரை பூ தான் குறிக்கும், அது 108 இதழ் இருக்கும். அந்த பூ நான் தாமரை பூவை ஒரு தடவை எடுத்து இறைவனுக்கு சாத்திட்டீங்க அப்படின்னா ஒரு அஷ்டோத்திரம் பண்ண மாதிரி 108 ஒரு அஷ்டோத்திரம் 108 போற்றி 108 நமக இல்லையா, அப்போ 108 அஷ்டோத்திரம் சொன்ன மாதிரி அர்த்தம் ஒரே ஒரு தாமரை பூவில். அதான் பூ பூவெனப்படுவது பொறிவாழ் பூவே, பொறின்னா அந்த பண்டுகள். பாவெனப்படுவது உன் திருப்பாட்டு, பாட்டுனா திருவாசம் மட்டும்தான் குறிக்கும், தேவாரமும் தேவாரம் சொல்லணும், பெரிய புராணம் பெரிய புராணம்னு சொல்லணும், திருமந்திரம்னா திருமந்திரம்னு சொல்லணும். ஆனால் பாட்டுன்னு சொன்னால் திருவாசம் மட்டும்தான் குறிக்கும். எவ்வளோ அழகான பாட்டு. யாவருக்குமாம் இறைவருக்கு ஒரு பச்சிலை, யாவருக்குமாம் பசுவிற்கு ஒரு வாயுரை. இந்த பசுவுக்கு என்ன பண்ணணும், அது இறைவனுடைய அபிஷேகத்துக்கு பஞ்சகவியம் கொடுக்குது, பால் கொடுக்குது, தயிர் கொடுக்குது, அப்புறம் நெய் கொடுக்குது, கோஜலம் கொடுக்குது, கோமயம் கொடுக்குது, அப்போ பஞ்சகவியம். அப்போ அந்த பசுங்கிறது வந்து எல்லா தெய்வங்களும் உறைவிடமாக சொல்லுவாங்க, இந்துக்களுக்கு அது புனிதமானது. அதுக்கு என்ன செய்யணும், அதுக்கு பசுவுக்கு ஒரு வாயிரை, ஒரு சின்ன ஒரு கீரை கட்டு கொடுக்கலாம், ஒரு அகத்திக்கீரை வாங்கி கொடுக்கலாம், ஒரு புல்லுக்கிட்ட வாங்கி போடலாம், ஏதாவது ஒன்று முடிஞ்ச வரைக்கும் செய்யலாம். யாவருக்குமா பசுவிற்கு ஒரு வாயுரை, யாவருக்குமா உண்ணும் போது ஒரு கைப்பிடி. நல்லா தளவாழ இலை போட்டு சாப்பிட்றோம், அறுவகை சுவையோடு சாப்பிட்றோம், ஆனால் சாப்பிடும்போது என்ன செய்யணும், முதல்ல ஒரு பிடி எடுத்து அந்த வலது பக்கம் வச்சிடணும், அதை எடுத்து அந்த அந்த இலையை முடி சாப்பிட்டு முடித்தவொடனே அந்த இலையை கொண்டுட்டு போய் வெளில போடும் பொழுது அங்கே பிராணிகளோ பறவைகளோ பார்க்கும், இதாக இருக்கான்னு பார்க்கும், அங்கே இருக்கும்போது அதை சாப்பிடும். அப்போ அது என்ன செய்யும், அந்த ஆன்மா வாழ்த்தும். நம்ம என்ன செய்வோம், நம்ம நம்ம சைவர்கள் பெரும்பாலும் ஒரு உருண்டை வச்சுருவாங்க, சில பேர் அப்படி சுத்தமாக சாப்பிட்டுருவாங்க, அப்படி சாப்பிடக்கூடாது. யாவருக்குமா உண்ணும் போது ஒரு கைப்பிடி, ஒரு கைப்பிடி நம்ம சாதத்தை எடுத்து வச்சுட்டு நம்ம மீதி சம்ப சாப்பிடணும். அப்போ அங்கே போய் சாப்பிட்டோம்னா ஒரு பிராணிகள் சாப்பிடும், ஒரு பசு சாப்பிடும், ஒரு காளை மாடு சாப்பிடும், ஒரு மாடு சாப்பிடும், ஏதோ ஒரு புறாக்கள் அல்லது ஏதோ ஒரு காகங்களாக சாப்பிடும். அது வந்து ஒரு தர்மம், எளிமையான ஒரு தர்மம் செய்யலாம். அதுவும் முடியலன்னா யாவருக்குமாம் பிறருக்கு இன்னுரை தானே, ஒன்றுமே முடியலன்னா கூட இனிமையாக பேசணுங்கிறாங்க, அது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதாவது இந்த 4 வரியில் பார்த்தீங்கன்னா 4வது வரி தான் ரொம்ப சிரமமான வரி, ஆழமான வரி, ரொம்ப கடைபிடிக்கணும். எளிமையாக பேச ரொம்ப ரொம்ப கஷ்டம், வேகமாக பேசிவிடலாம், பெரும்பாலும் பேசினா வன்னெஞ்சா வேதகராக இருப்பாங்க, ஆனால் இந்த அன்பாக பேசுறதுக்கு பார்த்தீங்களா அது ரொம்ப ரொம்ப சிரமம். ஆனால் 4 ஸ்டேஜ் சொல்கிறாரு, எளிமையாக அறம் செய்யுங்க, முதல்ல என்ன செய்யுங்க, இறைவனுக்கு ஒரு பச்சிலை கொடுங்க, ஒரு தழையை கொடுங்க, ஒரு ஒரு அருவம்புளை சாத்துங்க, ஒரு வில்வன் சாத்துங்க, அல்லது பெருமாள் கோயிலுக்கு போனால் ஒரு துளசி சாத்துங்க, சாதாரணமாக. சரி, அடுத்தபடியாக பசுவுக்கு ஒரு வாயுரை இல்லையா, உண்ணும் போது ஒரு கைப்பிடி, அதுவும் முடியல அப்படின்னு சொன்னால் பிறருக்கு இன்னுரை தானே, அப்போ எளிய முறையில் அறம் செய்ய வேண்டும். இப்படி அறக்கருத்துக்கள் எல்லாம் அடங்கி இருப்பது முதல் தந்திரம். 30 மணி நேரம் பேசிய பேச்சு இது, இந்த அலையில் நான் 1 மணி நேரம் இறைவன் எதை உணர்த்தியிருக்கிறாரோ அதை மட்டும் நான் பேசியிருக்கிறேன். 2வது தந்திரத்தில் நாம் சந்திப்போம் என்று கூறி இந்த இனிய உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.
1: ஓம் சிவாய நம. சைவம்.org-இன் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி பெரிய புராணம் சொற்பொழிவு. தலைப்பு: திரு ஏயர்கோன் கலிக்காம நாயனார் புராணம். வழங்குபவர் திரு கு சுந்தரமூர்த்தி அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: அந்நாளில் தம்பெருமான் அல்கூட பணிந்தகன்று பின்னா செஞ்சடை முடியார் விரும்புமிடம் பல வணங்கி கல் நாடும் இயல்படி சூழ் கடிப்பாலை தொழில் சேர்த்தி திருத்தணி மாநகர் வந்தார். திருத்தணி மாநகரில் இருந்து திருக்கழுக்குண்டு வந்தார். திருக்கழுக்குண்டு வந்து பதியமெல்லாம் பாடினாராம். பாடிய பிறகு நம்ம மணிவாசகர் கடுமல மதனில் காட்சி கொடுத்து, கடுமல மதனில் காட்சி கொடுக்கணும், கழுக்குண்டதனில் காட்டினாய் கடுக்குண்டு இல்லையா, அது என்ன என்ன பாட்டு, எனக்கில்லாததோர் இன்பமே வரும் துண்டுமே துடை தம்பிரான், உனக்கில்லாததோர் வித்து மேல் விளையாமல் என் வினை ஒத்தவின் கணக்கிலா திரு கோலம் நீ வந்து காட்டினாய்கடு குண்டிலே. அருமை சித்தாந்த கருத்து. எப்ப இருவினை ஒப்பு வந்ததோ அப்பதான் பெருமான் காட்சி கொடுக்கும். இருவினை ஒப்புங்கிறது என்ன? நன்றே செய்வாய், பிழை செய்வாய், நானும் இதற்கு நாயகமே. அதனால இந்த இருவின் நல்வினை தீவினை ரெண்டையும் ஒரே மாதிரி கருதி என்ன இது எதுவா இருந்தான் என்று இருக்கும்படியாக, ஆனா பெருமானை இணைக்கின்ற அந்த இருவினையும் ஒப்புமா இருப்பது அவர்களுக்கு காட்டினார் கடுக்குண்டிலே என்று அருமையான பதிவு பெற. எனவே திருக்கடுக்குண்டம், அந்த குண்ட திருக்கடுக்குண்டத்தை இவரும் வணங்கி வந்தாலும் வணங்கின பிறகு பாலால் இன்னும் திருப்பதியும் பாடினார். பாடியப்பதி என்கிற இந்த மருந்து பணிந்து போய் நாடியனல் உணவிலும் திருக்கச்சூர் தனி நன்னி திருக்கச்சூருக்கு சென்றாராம். ஆடகமா மதில் பொடிசூர் ஆலக்கோயிலின் அமுதை கூடியமை அன்புருக கும்பிட்டு புறத்தணிந்தார் திருக்கடுக்குண்டம். அடுத்தது திருக்கச்சூர், இப்படிலாம் வரிசையா செல்கிறாராம். அணிந்தருளும் அவ்வேலை அமது செய்யும் பொழுதாக குணம் தமது சமைத்திருக்கும் பரிசனமும் குருகாமி தனந்தபதி வருத்தத்தால் தம்பிரான் திருவாயில் குணந்தமதில் புறத்திருந்தார் மணிப்பாடி புறவலனார். பாருங்க, இந்த திருக்கச்சூருக்கு வரும்போது மீண்டும் பசி வந்துட்டான். கச்சூர் வந்து அங்கேயும் பசியோடு வந்து கோயிலே உட்கார்ந்துருக்கான். முன்ன என்ன செய்தார்னா அருமையா தண்ணீர் பந்தர் பொதிச்சோர் எல்லாம் கொடுத்தார் பெருமான். இப்ப பார்த்தார் இதுக்கு என்ன பண்றது, என்ன பண்றது, ஒன்னும் வழி இல்ல. இவருக்கு ரொம்ப மத்தியானம் 12 மணி ஆனா போயே பழக்கம், எதுங்க பிச்சை எடுத்தே பழக்கம் பலிக்கு. அதனால பார்த்தார் நேர பத்து கூட பிச்சை எடுத்தார், எடுத்து கொண்டாந்து கொடுத்தாராம். கச்சூரில் பிச்சை எடுத்து கொடுத்தார். அதனால பெருமான் வந்து பிச்சை எடுத்தும் கூட பெருமான் மாடியவர்களுக்கு தருவார். எனவே அருமையாக அந்த பிச்சை எடுத்து கொடுத்தது. அதான் இங்கே கச்சூர்ல வந்தொன்று பசி தீர்க்க மலையின் மேல் மருந்தானார் மின் தங்கு வெண்தலையோடு ஒழிந்து ஒரு வேல் ஒரு வெற்றோடு ஏந்தி அன்றங்கு வாழ்வார் ஓர் அந்தனராய் புறப்பட்டு செண்டன்பர் முகநோய்க்கு அருகூட செப்புவார். என்ன செய்தார்? மெய்ப்பசியால் மிக வருந்தி இழைத்திருந்தேன். ஐயா நீங்க எல்லாம் காலையில கூட சாப்பிடல போல இருக்கே அப்படின்னார். ஆமாங்க, எப்படி தெரியும்னார், முகத்தை பார்த்தா தெரியுது. முகத்தின் முது குறைந்தது உண்டோ உவத்தினும் காயினும் தான் உண்டு திருவள்ளுவர். முகத்தை விட அறிவுடைய ஒன்று ஒன்று இருக்காப்பா கிடையாது. ஏன்னர் இங்க உள்ள என்ன இருக்கோ அதை முகம் காட்டும், நெஞ்சம் கடுத்தது காட்டும். நல்ல மகிழ்ச்சியா இருந்தது முகம் மகிழ்ச்சியா இருக்கும், இங்க போட்டு அறுத்தது இங்கேயும் அறுக்கும், என்ன ஒரு மாதிரி இருக்கீங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, இல்லைங்க ஏதோ என்று சொல்லுவோம். ஆகவே அந்த முகத்திலே அந்த இருக்கிற அந்த அமைப்பை பார்த்துவிட்டு என்ன செய்தாராம்? மெய்ப்பசியால் மிக வருந்தி இழைத்திருந்தீர், வேட்கை விட இப்பொழுதே சோறு இறந்து இங்கு யான் உமக்கு கொணர்கின்றீங்களா? அன்னம்ங்கிறதெல்லாம் அன்னம் பாலிக்கும் தில்லைச்சிட்டு வருது, இருந்தாலும் அன்னம்ங்கிற சொல்ல சோறுதான் எல்லாரும் உண்டு. இம்மையே தரும் சோறும் கூறையும். இப்ப இந்த சோறுன்னு சொன்னா ஏதோ கொஞ்சம் தாழ்வு போலவும், அன்னம்னு சொன்னா கொஞ்சம் அப்படி வயிறு போலவும் கெடுதல் பாருங்க. இதெல்லாம் இங்க இருக்கிறதுனால வந்தது. அதனால சோறு என்று அருமையான தமிழ் சொல் சொல்லு தப்பு. அது மாதிரி சாதம்ங்கிறது அப்புறம் வந்தது, சாதம் அதுல அன்னம்ங்கிறது இருந்தது, அப்புறம் சோறு ஆச்சு, அப்ப சோறு போய் அன்னமும் போய் சாதம் ஆச்சு. சாதம் போடும், அது எப்ப வந்தது எங்க வந்தது தெரியல. சாப்பாடு போடு அல்லது சாதம் போடும், இல்ல சாதம்னா அந்த இதை தெரிவிக்கும் இதை குடிக்கும், சாப்பாடுன்னு எல்லாத்தையும் குடிக்கும். அப்படி வந்தது, இப்படி வந்து இப்படி எல்லாம் இருக்குது. எனவே பார்ப்போம். கச்சூர் மனிதரும் சென்றிருப்பார் வெண்திருநீர்த்தனிதிகளை விளங்கினூர் ஒளிதுலங்க கண்டவர்கள் மனம் உருக கடும் பகற்போது இடும்பலிக்கு குண்டறிய கடல் குயிமேல் பொருந்த மனிதரும் புக்கு கொண்டுதாம் விரும்பி ஆட்கொண்டவர் முன் கொடு வந்தார். பெரிய 12 மணிக்கு அப்படியே ஒரு 5-6 வீடு போனாராம். அவரவர்களும் அருமையா நிறைய பொருள் உணவு எல்லாம் கொடுத்தாரலாம். கொண்டு வந்து கொடுத்த உடனே சுந்தரட்ட கொடுத்து நீங்கள் அடியோரெல்லாம் சாப்பிடும் பாவம் பிச்சை எடுத்தும் அடியோரளைக்கு அன்னம் பாலிக்கிறார் இல்லவா. இறந்துதாம் கொடு வந்த இன்னடிசிலும் கரியும் அறந்து தரும் பசிதீர அருந்துவீர் என அழிப்ப. பாருங்க, இறந்துதாம் கொடு வந்த இன்னடிசிலும் கரியும். நீங்க இவர் பெரியவராக இருந்து ஒரு நல்ல தௌமுனிவராக போனதுனால அவங்களும் கொடுத்து வெறும் சோத்த நேரத்தை சோறு இருக்குப்பா கொஞ்சம் பழையது இருக்கு வாங்கிக்கிறியான்னு போடல. நல்ல அப்ப தான் சாப்பிடுற என்ன உணவோ, பொரியல்னா பொரியல், வறுவல்னா வறுவல், கூட்டுனா கூட்டு, பச்சரினா பச்சரி, அந்த உணவும் கரியமா கொடுக்க இங்க கொண்டு வந்து கொடுத்த உடனே இதுகளெல்லாம் அந்த பிச்சை எடுத்ததாவே தெரியல. அவர் போனது தெரியுமே தவிர சாப்பாடு அருமையான சாப்பாடு உண்டினாலும் விதத்திலாறு சுயத்திரத்தின் ஒப்பிலா அண்ட நாயகம் தொண்டடித்து அமுது செய்ய அளித்துள்ளார் என்று சொன்ன மாதிரி அந்த மாதிரி அமுது அருமையான அமுதாக இருந்ததாம். இப்படி அதை உணவறிந்தார்கள். எங்கே கச்சூர்ல பெருந்தகையார் மறைவர்தம் பேரொருளின் திறம்பேணி நிறைந்த பெரும் காதலினால் நேர் தொழுது வாங்கினார் மிகுந்த நன்றியோடு என்னமோ எங்களுக்காக இப்படி எல்லாம் நீங்க இறந்து வாங்கினீர்கள் உங்க திருவடி வாழ்க உங்களுடைய கருணை வாழ்க என்றெல்லாம் சொன்னாராம். வாங்கிய திருவமது வந்தொண்டர் மருங்கணிந்த ஓங்குதவத் தொண்டரனும் உண்டருளி வந்திருப்ப ஆங்கருகு நின்றார் போல் அவர் தம்மை அறியாமே நீங்கினார் எப்பொருளும் நீங்காத நிலைமையினார். அப்படி செய்துட்டேன்னு எல்லாம் உங்க சாப்பிட முடிஞ்சது அப்படி இருந்த மாதிரி இருந்தார் கனகம். அப்பொழுதுதான் தெரிய வந்தது பெருமான் என்று சொன்னார். திருநாவலூராளி சிவயோகியார் நீங்க அந்த சிவயோகியார் போல வந்த பெருமான் நீங்க வருநாம வரையவனார் இறையவனார் என மதித்தே பெருநாத சிலம்பனி சேவடி வருந்த பெரும்பகற்கன் உருநாடி எடுந்தருட்டு என்பொருட்டாம் என உருகி அருமை வரிக்கு வரி பாருங்க. பெருமானே உங்களுடைய கால இருக்கிற சிலம்பெல்லாம் ஒலிக்கும்படியா வந்தீங்க இல்ல அது எப்ப வந்தீங்க நல்ல பகல் பொழுதுல வந்தீங்க அதையும் போய் பிச்சு எடுத்தீங்க இவ்வளவு ஏன்பா என்னுடைய கருணை நீங்களுக்கு செய்தியே என்று கருதி நினைந்து நினைந்து உருகினாராம் நம்முடைய சுந்தர பெருமான். அப்பொழுதுதான் முதுவாயோரி என்றெடுத்து முதல்வனார்தம் பெருங்கருணை அதுவாம் இது என்ற அதிசயமன் தெய்த கண்ணீர் மடையருவி அந்த அருமையான பதிகத்துல அந்த பெருமானுக்குரிய அந்த கருணையை போற்றியவாறு அமைந்திருக்கிற பதிகமாக இப்புதுவார் புனலின் மயிற்புலகம் புதைய பதிகம் போற்றி செய்து மதுவார் இதழி முடியாரை பாடி மகிழ்ந்து வணங்கினார். பாத்தீங்களா இந்த முதுவாயோரிங்கிற பதியம் நீங்க நூல்ல எப்படி இருக்கும்னு கேட்டீங்கன்னா எங்க பாடினது கச்சூரில் பாடியது என்றுதான் இருக்கு. கச்சூரில் எப்பொழுது பாடியது இறைவன் தன்பால் பிச்சை எடுத்து உணவு கொடுத்து கொடுத்த பிறகு அந்த உணவினை உண்டருந்திய அந்த நன்றி உணர்வோடு இருந்த பொழுது பாடியது. அப்ப இப்பொழுது இருக்கிற 108 பதிகத்துல 101 பதிகத்துல எந்தெந்த பதியங்கள் எல்லாம் பெருமான் திருமுன்னிலையில் பாடியது எந்த பதியங்கள் எல்லாம் இப்படி அந்த ஊருக்குள்ளே பிறப்பிடங்களில் பாடியது என்று பகுத்தால் நல்லது நல்லது. இப்படி மூவருக்குமே இருக்கிற பதியங்களிலே எந்த பதியங்கள் பெருமான் திருமுன்னிலையில் பாடியது இனி அந்த ஊரில் இருந்து பிறப்பிடங்களில் பாடியவை அவை என்று தொகுத்தா எவ்வளவு அருமையா இருக்கும் அருமையாதான் இருக்கும் தொகுக்கணும் பெரிய பிராணத்தை வைத்துக் கொண்டே தொகுக்கணும் அப்படின்னு. அப்ப இந்த பதியமும் அந்த மாதிரி பெருமான் முன்னிலையில் பாடாது அருகே இருந்து பாடியது சரி. வந்தி திரைவர் அருளால் போய் மங்கை பாகிர் மலிந்த இடம் முந்தி தொண்டர் எதிர்கொள்ள புக்கு முக்கட் பெருமானை சிந்தித்திர வந்த அருள் செய்யும் கல்பணிந்து செஞ்சொல் தொடை புனைந்தே அந்தி சக்கர் பெருகொழியார் அமரும் காஞ்சி மருங்கணிந்தார் தொண்டை நாட்டுக்கு காஞ்சிபுரத்துக்கு பொறுத்தாளாம் பெருமானுக்கு அங்கே செல்ல மல்கு மகிழ்ச்சி மிகப்பெருக மருகு மணித்தோரணம் நாட்டி அல்கு தீப நிறை குடங்கள் அகிலின் தூபம் கொடி அன்று வெண்ணி நல்லூரில் அரியும் மயனும் தொடர்வறிய வெண்டி மடவில் விடை உயர்த்தார் வேத முதல்வராய் வந்து நின்று சைமுன் வழக்குறைத்து நேரைய தொடர்ந்தார் கொண்டார்தம் இன்று இங்கெய்த பெற்றோம் என்று எயில் சூழ் காஞ்சி நகர் வாழ்வார் அருமை அருமை பாருங்க. காஞ்சிபுரத்துக்கு இப்படி வரும்போது யாரோ ஒரு ஆள் அப்படி சைக்கிள் இப்ப கிடையாது ஏதோ கொஞ்சம் முன்ன வேகமா போறவங்க பார்த்துட்டு நேரா போனோம் கசு கசுன்னு ஓட்டுறது என்னப்பா என்னன்னாரு நம்ம இந்த திருவண்ணநல்லூர்ல ஆட்கொண்ட சுந்தரன் ஒண்ணு கேள்விப்பட்டேன். ஆமா அவரு மாதிரியே இருக்குன்னு அவரு பல அடியோரோடு நம்ம ஊர் போடுறாங்க ஏ உண்மையணி பாத்தியா பண்ணார் நான் கண்ணாலியானும் கண்டேன் காண்க ஆனா சுந்தரர் என்ன யாரும் தேடினு காண்க இல்ல கண்ணா அப்ப அவரு தான் இருப்பாருங்க அநீமா 99 விழுக்காடு அவர் தான் இருக்கும்னு அப்படின்னாரு செடின்னு பார்த்தார் குடிக்கிற பிச்சைப்பா மேலத்தை கூப்பிடுங்க அப்ப இருந்தாரா இல்ல திருவண்ணாமலை பிரதேச கூப்பிடும் திருச்சி ஏகேசி நடராஜன் கிளாரன் கூப்பிடும் போதாமூர்த்திகள் ஒரு 25 பேர் கூப்பிடுங்க என்னை எதிர்கொள்வதற்கு ஆனா உடனே அப்படி தயாரானாங்க எல்லாம் சென்று அந்த காஞ்சிபுரத்தில் அவர் வருவரை வரவேற்றாங்க. ஏன்னா காஞ்சி மாநகர் நல்ல இந்த மாதிரி சமயத்துறையில ஈடுபாடுடையது அது பிறரையெல்லாம் அறிகின்ற தன்மை வாய்ந்தது அதனால் காஞ்சி மாநகரில் இருக்கும் வரவேற்றாங்க. இப்படியாக வரவேற்க மல்கு மகிழ்ச்சி மிகப்பெருக மருகு மணித்தோரணம் நாட்டி அழகு தீபம் நிறை குடங்கள் அக இந்தூபம் கொடியோடு வெள்ள மலைகள் அலங்கரித்து செட்டியானல் முழவதிர பழுகு தொண்டருடன் கூடி பதியன் புறம் போய் எதிர்கொண்டார். அப்படி எதிர்கொண்டுகின்ற பொழுது வீட்டுக்கு வர்ற வரைக்கும் இருக்க கூடாது அவர் எங்க வருகிறார்னு தெரிஞ்சு ஏறத்தால் அந்த ஊரினுடைய எல்லையில போய் வரவழைத்துக் கொண்டு வருதுதான் மரியாதை மதிப்பு. அது மாதிரி அந்த ஊரின் எல்லைக்கு சென்று அவர்களை வரவேற்றுக் கொண்டு வந்தார்களாம். ஆண்ட நம்பி எதிர்கொண்ட அடியார் வணங்க எதிர் வணங்கி நீண்ட மதில் கோபுரம் கடந்து நிறை மாளிகை வீதியில் போந்து பூண்ட காதல் வாத்தியனுடன் புனி மங்கள தூரியம் ஒலிப்ப ஈண்டு தொண்டர் பெருகு திரு ஏகாம்பரம் சென்ற ஏகாம்பரநாதர் ஏலவார் உடலி ஓடுகிற ஏலவார் உடலின்னு பேர் அந்த அம்மாவுக்கு. ஏலவார் உடலி உடனாக இருக்கிற ஏகாம்பரநாதர் ஏலவார் உடலி அப்படியே அந்த செப்பு கிரகத்துல அப்படி அணிந்திருக்கும். இவர் ஏகாம்பரநாதர் நேர அப்படி போனோடனே இருக்கும். பக்கத்துல அந்த மாமரம் அந்த அமைப்பு இருக்கும். அதெல்லாம் ரொம்ப அற்புதமா அப்படியே போய் வணங்கினாராம். எனவே அப்படி அவ்வாறு இருக்கின்ற அந்த காஞ்சி மாநகரம் அது. ஆடி நடுமாறையன் முதலாம் அமர நெருங்கு கோபுரமுன் பூமியுடமன் மிகை மேனி பொருந்த வணங்கி அப்படி சுந்தர வருகின்ற பொழுது கோபுரம் அப்படி பார்த்தவனே தெரிஞ்சதான். எங்க தெரிந்தது அங்கேயே கீழே விழுந்து வணங்கினான். கோபுரத்துல அந்த பார்த்து மாத்திரம் அந்த கோபுரத்தை வணங்கி அதன் பிறகுதான் உள்ளே செல்கின்ற பொழுது கோபுரம் கடந்து நிறை மாளிகை வீதியில் போந்து பூண்ட காதல் வாழ்த்தியுடன் புனி மங்கள தூரியம் ஒழிப்ப ஈண்டு ஏகாம்பரம் சென்றார் சென்றவர் கோபுரம் முன்பு பூமியுட மண்மிசை மேனி பொருந்த வணங்கி பூந்தருளி சூழு மணி மாளிகை பலவும் தொழுது வணங்கி வலங்கொண்டு வாடி மணி பொற்கோயிலில் வந்தார் அணுக்க வந்தொண்டர். இதோ இப்படி பிரகாரம் எல்லாம் அதெல்லாம் வந்துவிட்டு நீர ஏகாம்பரநாதர் ஏகாம்பரநாதர் திருமணில் அப்படி இப்படி போயிட்டு வழிகிறார். அப்படி இவர் எது சென்று கொண்டிருக்கும் போது கைகள் கூப்பி முன்னணிவார் கம்பை ஆறு பெருகி வர ஐயர் தமக்கு மிக அஞ்சி ஆறத்தழுவிக் கொண்டிருந்த மையுளாவும் கன்னடுங்கன் மலையால் என்றும் வழிபடும் பூம் செய்ய கமல சேவடி கீழ் திருந்து காதலுடன் வீழ்ந்தார். உள்ள அப்படி கோயிலுக்குள்ள போனோம்னு கீழே விழுந்தே வணங்கினான். ஆனா இப்ப அந்த மாதிரி உள்ள போய் விழுந்து வணங்கப்படாது. போய் கோயில் எல்லாம் வணங்கி விட்டு மீண்டும் அந்த கொடிமரம் இருக்குதே அங்க வணங்கணும். ஏன் என்றால் அந்த காலத்தில் இவங்க எல்லாம் போன போது இப்ப இருக்கிற திருக்கோயில் அமைப்பு போல முழுமையாக அது ஆகல. பெருமான் இருக்கு, மயிலமந்த மாமரம் இருக்கும், அவ்வளவுதான். முன்னாள் நந்தியோ மன்ற கோயிலோ மற்றதெல்லாம் இருக்காது. அதனால அந்த இடத்துல போய் விழுந்து வணங்கினாங்க. இப்ப கோவிலாக ஆக்கி இந்த புறம் விநாயகர் இருப்பார், அங்க தட்சிணாமூர்த்தி இருக்கும், இங்க வீர் இருக்கும், துவாரபாலர் இருப்பார், இப்படிலாம் இருக்கும்போது எங்க பார்த்தாலும் வணங்கலாமோ? கொடிமரத்துக்கு முன்ன வணங்கினால் மீண்டும் உள்ள போய் மீண்டும் கொடிமரத்துக்கு வந்தா உள்ள வந்தார். கீழே விழுந்து வணங்குதல் என்பதே கூடாது. அப்படி விட்டு அறிவிப்பாடு நம்முடைய சுந்தர பெருமான் எந்த இடத்துலயா இருக்கான்? காஞ்சி மாநகர் சென்று ஏகாம்பரநாதரை வணங்கினாராம். வணங்கி ஆழி நெடுமாலையன் முதலாம் அமர நெருங்கு கோபுரமும் பூமியுட மண்மிசை மேனி பொருந்த வணங்கி அதான் சொல்றேன். வெளியில அந்த கோபுரத்துக்கு முன்னாலே நிலமுறை வணங்கலாம், உள்ள போய் பெருமானத்தில் வணங்குது என்பது அப்ப வணங்கி இருக்கிறாங்க. அப்ப எப்படி இருந்தது? இப்பொழுது இருக்கிற கட்டுக்கோப்பு அந்த கட்டு கோவிலாக அமையல, ஏதோ பெருமான் திரு அப்படி சிவலிங்கம் திரு வேண்டியது இருக்கும், அதனால வணங்கினாங்க. இன்னைக்கு அப்படி இல்லாம நீங்க இந்த பிறம் பார்த்தா விநாயகர் இருக்கும், அங்க பார்த்தா முருகன் இருப்பார், அங்க இருந்தா துர்கை இருக்கும், இங்க பார்த்தா லட்சுமி இருக்கும், இங்க இருந்தா சனீஸ்வர பாவம் வச்சிருப்பீங்க. எல்லாம் வச்சும்போது ஒரு இடத்துல கால் பண்ணும்போது இன்னொரு காலில் காட்ட முடியாதும். அதனால கோயிலுக்குள்ள எந்த காரணத்தை மட்டும் வணங்கவே கூடாது. தலையே நீ வணங்காயின் இந்த வணக்கம் தான் இருக்கணுமே தவிர கீழே விழுந்து வணக்கம் வரக்கூடாது. மீண்டும் கொடிமரம் வந்து அங்க வணங்கிய பிறகுதான் வெளியில வர. இதெல்லாம் நம்ம தெரிந்து கொள்ளணும். பிள்ளைகளையும் அப்படியே கற்றுக் கொடுக்கணும். ஆனா நீங்க ஒரு நாலு தடவை அழைச்சிட்டு போய் அந்த மாதிரி எல்லாம் சொல்லிட்டோம்னா அப்புறம் சரியா வந்துடும். அது ஒண்ணும் அப்படின்னு கெடுதல் இல்லை. அம்மா அடிச்சாங்கடா அப்படிலாம் அங்க விளையாடப்படாது, போனா சாமி தான் கும்பிடணும், அப்படி தானா சொல்லிக்கணும். நாம ஆற்றுப்படுத்தல ஆற்றுப்படுத்தல என்ன பண்றது? எனவே அணுக்கவன் தொண்டர் வந்தாராம். கைகள் கூப்பி முன்னணிவார் கம்பையாறு பெரியவர் ஐயர் தமக்கு மிக அஞ்சி ஆறத்தழுவிக் கொண்டிருந்த மயூலாவு கருநடுங்கன் மலையாள் என்றும் வழிபடும் பூம் செய்ய கமல சேவடி கீழ் திருந்து காதலுடன் வீழ்ந்தார். கம்பையாறு பெருகி வந்துதான். யார் அந்த அம்மா பூஜை செய்யும் போது காமாட்சி அம்மன் செய்யும் போது அந்த கம்பையாறு பெருகி வந்தது. பூஜை எல்லாம் பாதிதான் ஆயிருக்கு, ஆனா ஆறோ தண்ணி பெருகி வருது. அந்த ஆத்துல அந்த திருமேனி அப்படியே அதுல போயிடும். அதனால என்ன பண்ணிச்சுனர், வேற ஒன்னும் செய்ய தெரியல, தவிர்க்கல, அப்படியே கட்டி தழுவிது. அப்படி கட்டி தழுவின உடனேதான் அந்த மார்பகங்கள் எல்லாம் அதில் படப்போகுது. அப்பொழுதுதான் பெருமான் அந்த ஆறு நேரா வருவதை தவிர்த்து அப்படி ஒரு ஓரமா ஒதுங்கிவிட்டார் என்றெல்லாம் ரொம்ப அருமையான காஞ்சி மாநகர் வரலாறு. அதையெல்லாம் இங்கே நாம் கண்டு பார்க்கலாம். இப்படியா தழுவிக்கொண்டிருந்த மயூலாவும் கன்னடுங்கன் மலையாள் என்றும் வழிபடும் பூம் செய்ய கமல சேவடி கீழ் திருந்து காதலுடன் வீழ்ந்தார். அங்கேயும் பெருமானை வணங்கினாராம். வீழ்ந்து போற்றி பரவசமாய் விம்மி எழுந்த மெய்யன்பால் வாழ்ந்த சிந்தையுடன் பாடி மாறாவிருப்பில் புறம்போந்து சூழ்ந்த தொண்டருடன் மருவும் நாளில் கொஞ்ச நாள் காஞ்சியிலே தங்கியிருந்தார், தெரிந்து கொண்டிருந்தார். அப்பொழுது தொல்லை கச்சி நகர் தாழ்ந்த சிறையார் ஆலயங்கள் பலவும் சார்ந்து வணங்குவார். காஞ்சியில பல கோயில் உண்டு, பல கோயிலையும் வணங்கணும்னு ரொம்ப நாளா எனக்கும் ஆசை. அது என்ன பண்ணும்னு கேட்டா சிவந்தாசிரி அன்னைக்கு வச்சுக்கிட்டா நல்லது. ஏன்னு கேளுங்க, சாயந்தரம் 6 மணிக்கு கோயில் திறந்தேன்னா மறுநாள் காலை வரைக்கும் கோயில் திறந்துடும். அதனால அப்படியே நம்ம 6 மணிக்கு தொடங்கணும்னு நம்முடைய வழிபாட்டு அப்படியே ஒவ்வொரு கோயிலா பார்த்து முதல் காலம் ரெண்டாம் காலம் சாயந்தரம் அந்த விடியற் காலம் அல்ல அந்த 3ஆம் காலம் ஆகிறதுக்குள்ள எல்லாம் பார்த்துட்டா கல்லியில வந்தா கூவின பூங்குயில் குவின கோழி குருகள் இயம்பின இயம்பின சங்கம் அப்படி ஒரு தடவை செய்யணும். காஞ்சி மாநகர் திருக்கோவில்கள் என்று வச்சு ஒரு நாள்ல எல்லாம் வழிபாடு செய்யணும்னா எல்லா கோயிலும் திறந்திருக்கும்னா சிவந்தாசிரி தான் திறந்தது. அதனால அந்த நாள்ல காஞ்சி மாநகர் திருக்கோயில் முழுதும் ஒரே நாள்ல வழிபாடு செய்யணும். இப்படி கூட அமைக்கணும்னு நினைப்பு. எப்படி இப்ப இருக்கிற கோயில்களை விரைவாக விரைவா இருக்க கூடாதுன்னு பேர் விரைவாக ஆனா நிறைவாக வழிபாடு செய்யணும். அதனால எந்த பதியை முன் வணங்கி எந்த பதியை அடுத்து வணங்கி எந்த பதி வணங்கினால் அப்படி விரைவாக போக முடியும், எந்தெந்த பகுதியில நமக்கு உணவு கடந்தரணும், எந்த பகுதியில உணவு முடியாது என்பதெல்லாம் தெரிஞ்சுட்டா போனோம்னு அப்படியே நாளைக்கு எவ்வளவு நெருக்கமா பார்க்கணும் பார்க்கணும். அருமை அருமை சத்தீங்களா. பப்பர வீட்டிருந்து உணரும் நிம்மடியார் பந்தனை வந்தருத்தார் பலரும் மைப்பொரு கண்ணியர் மானுடத்தியல் வணங்குகின்றார். அருமைங்களா. இதுதான் நம்ம திருமணி படிச்சிருக்கோம். பரபரப்பு அற என்ற ஒரு சொல் பப்பு அற செய்யுளானதுனால அப்படி வந்துட்டு அநேகமா 12 திருமறையிலும் இந்த ஒரு இடம் தான் பரபரப்பு அறங்கிறது பப்பு அறன்னு வந்து இன்னும் இருந்தா சொல்லுங்க. நீங்க படிக்கும்போது இதே வந்த மாதிரி வந்து என்ன பெரிய மாத்தாருக்கியா 11 திருமறைகள் எங்க படிச்சிருக்கோம் அதிகமா. ஐயா நம்பியாண்டா நம்பிகள் திருவாக்கல் இந்த இடத்துல வந்திருக்குன்னா அதிகம் குடிச்சிருக்கு. இப்ப எனக்கு பட்ட அளவுல திருவாசகத்துலதான் பரபரப்பு அற என்று அளவில் நுண்டா ஒன்றுடலாம் என பாரார் பெருமை திருப்பதியும் பாடி மகிழ்ந்து பரவினார். பெருமையற்றலியில நுந்தா ஒன்றுடல் என்று சொல்கின்ற தொடங்குகின்ற பாட்டு பாடலாம். ஓனகாந்தன் தலைமையவும் ஒருவர் தம்மை உரிமையுடன் பேணி அமைந்த தோழமையால் பெருகும் அடிமை திறம் பேசி காணமோடு பொன் வேண்டி. பாருங்க இந்த நம்முடைய திருவோனகாந்தன் தலையில கொஞ்சம் விளையாட்ட தோழமை தவிர பேசினாராம். நெய்யும் பாலும் என தொடங்கும்படியான பதியத்தை கலை விளங்கும் யானர் பதியம் எடுத்தேத்தி எண்ணில் நிதிபர் திணிதிருந்தார். அங்க அருமையா பாடினார். அதுல ஒரு பாட்டு தெரியுமா எது என்ன நெய்யும் பாலம் சொல்லுங்க. அதன் வழியில நாம் போறேன் ஐவர் கொண்டிங்க ஆற்றாடி ஆள் ஒளிப்பட்டு அழுந்துவேற்கு உயுமாறொண்டு அருளி செய்ய ஓனகாந்தன் என்றெல்லாம் அருமையா பாதினார். இப்படி திரு ஓனகாந்தன் தலையை வணங்கிய நம்முடைய சுந்தரமூர் சுவாமி அங்கிருந்து மீண்டும் தொடர்கிறார். இங்கே அங்கனமர்வார் அநேகதம் காவதத்தை எய்தி உள்ளணிந்து செங்கன் விடையாதமை பணிந்து தேன் நெய் புரிந்து என்றெடுத்த தமிழ் தங்கும் இடமாம் எனப்பாடி. அங்கு அநேகதம் காவதத்தை சென்று அங்கேயும் அந்த பதியத்தை பாடலாம். பிறவும் தானங்கள் பொங்கு காதலுடன் போட்டி புரிந்து அப்பதியில் பொருந்தினால் காஞ்சி மாநகரில் கொஞ்ச நாள் இருந்தாராம். பாடலிசையும் பாணியினால் பாவை தழுவ கொடைகம்பர் காதல் மரவும் சேவடிகள் பரவி பிரியாது வருகின்றார். நீரமூதூர் புறத்திரைவர் நிலவும் பதிகள் தொட விருப்பால் மாடம் நெருங்கு வன்பார்த்தம் பனங்காட்டூரில் வந்தடைந்தார். திருவன்பார்த்தான் பனங்காட்டுன்னு ஒரு தொண்டை நாட்டு தலம் திருப்பதி. ஆகவே அது காஞ்சிபுரத்துக்கு அண்மையில் இருக்கிற அங்கே சென்று வணங்கினாராம். செல்ல மல்லிக திருப்பனங்காட்டூரில் செம்பச்செடுந்துடரை அல்லலருக்கு மறுமருந்தை வணங்கி அன்பு பொடிகண்ணீர் மல்கனின்றி விடையின் மேல் வருவான் எனும் வந்தமிழ் பதியம் நல்ல இசையுடன் பாடி போந்து புறம்பு நண்ணுவார். அங்கு அருளி செய்த பதியம் விடையின் மேல் வருவான் என்று சொல்கிற பதியத்தை அருளி செய்து அங்கிருந்து மீண்டும் புறப்படுகிறாராம். மண்ணு திருமார்பேரணிந்து எல்லாம் தொண்டை நாட்டு அந்த திருப்பதி செலவு திருமார்பேரணிந்து வணங்கி பரவி திருவல்லம் திருவல்லத்துக்கு போய் தன்னுள் எய்தி இறங்கி போய் சாரும் மேல்வால் தடைக்கற்றை திருவல்லம் தான் அந்த ஒரு சாமி இருந்த இடம் திருவல்லம் தானே. அதுல வெறும் அந்த கோவணத்தோடு மீதிய துணியெல்லாம் அப்படியே சுருட்டி பண்ணும் போடுறது குளிக்கிறதே இல்லை. திருவள்ளுவர் புறம் தூய்மை நீரான அமையும்னாரு புற தூய்மை ஆனா அவருக்கு தண்ணி இல்லாமே ஆன தூய்மை இருந்தது. ஏன்னா தியானமே பொருளாக இருந்தது. அதனால குளிக்கிறதே கிடையாது. ஆனா இருப்பார் அவர் பாட்டு உட்கார்ந்துருப்பார் எல்லாம் பேசுவார் சாதாரணமாக பேசுவார் அப்படி இருப்பார். அவர் தான் ஒண்ணு செய்தார்னு சொன்ன பாருங்க. திருவெண்காட்டுக்கு வந்திருந்தார் அப்ப வந்த போது அந்த கோவில் ஏதோ ஒரு விழா, அந்த விழா நாள்ல வந்தவர் அவங்க தங்கியிருக்கார். அங்க ஒரு அன்பர் அவருக்கு வேண்டியது, எனக்கு அவரெல்லாம் தெரியாது. ஆனா அங்க இருக்கிறது சொல்லி, ஐயா நீங்க மடத்துல எல்லாத்தையும் பெரியவங்க எல்லாம் பாக்குறீங்க, இந்த சாமி மடம் இல்லையே தவிர, ஆனா அந்த சாமி அருமையான சாமி, நீங்க இருங்களேன் பாத்தீங்கன்னு இருந்தோம். பேச்செல்லாம் முடிஞ்சப்படுறோம். இரவுல அருமையா பெருமானை நல்ல தேர்ல, ஏழாம் திருவிழான்னு நினைக்கிறேன், தேர்ல அருமையா கொண்டாந்து அந்த மாட்டை கட்டி அப்படியே தேர் வளம் வருது. முன்னால அருமையா நல்ல அந்த இன்னிசை வீணையர் ஆடின ஒரு வால் இருக்கோடு தோத்தரை அதெல்லாம் அருமையா வருது. வந்தா அது 10 மணிக்கு தொடங்கிருது. 3 மணிக்கு சாமிய நாங்கள் இருந்த இடத்துக்கு வருது பெருமான், அந்த அந்த அந்த வீதிக்கு வருது. வந்த உடனே அவங்க எல்லாம் சொன்ன உடனே நாங்கள் எழுந்திரிச்சோம். வந்த உடனே கொஞ்சம் நாள் நம்ம இங்க பீடத்துல படமே கொஞ்சம் எட்டு இங்க வாரம் அப்படின்னு கையை பிடிச்ச சிவா, அவங்க எல்லாம் நல்ல திருமையான உடையவர்கள், நாம எல்லாம் இப்படிப்பட்ட இது இருந்தா எல்லாம் தீபாவளி ஆச்சாரத்து வீட்டுல அவரை ஒருத்தர் கூப்பிட்டது, எப்ப கோவில் சாமி புறப்பட்டது, ராத்திரி 9 மணி, இப்ப என்ன மணி, 3 மணி. அந்த நேரத்துல இருந்த கட்டின மாடு இது வரைக்கும் அவுக்காம வந்திருக்குல்ல, அதுக்கு மட்டும் ஒரு பசி தாகம் இருக்காது, இங்க வாரம் அவிழ்த்து விடும் மாட்டை அவிழ்த்து அதுக்கெல்லாம் தண்ணி மற்ற இதெல்லாம் வையும், அது இவ்வளவு நேரம் இழுத்ததில்ல, நாம கொஞ்சம் எழுப்புமே என்றார். இழுத்தோம் சிவசிவ, அதான் திருவள்ளம் சாமி. ஒரு முறைதான் பார்க்க முடியுது எங்களுக்கு திருவள்ளுவர். அறிவினால் ஆகுவது உண்டோ, பிரிவின் நோய் தன்னோய் போல் போற்றாக்கரை. நீ மட்டும் ஒரு 1/2 மணி நேரம் ஏதேனும் வேலை செஞ்சேன்னு என்ன பண்ற, கேசு கேசுங்கிட்ட அது 9 மணி கட்டின மாடு, ஒன்னும் கடிதமாக இழுப்பு இல்ல, ஏன்னா வெறும் திருமணி இருக்கு. இருந்தாலும் அது ஐயோ ஓட்டாம அப்படியே பாவம் வந்துகிட்டு இல்ல, அதனால் அதை அவுத்து விட்டு அதுக்கெல்லாம் போட செய்து நாம கொஞ்ச நேரம் இழுப்புமே. சாமியே தொடரும்போது நாம எல்லாம் சும்மா இருக்கலாமா, சிவசிவா இப்படி ஒரு புண்ணியம் பெருமான் கிடைக்க வைத்தாருன்னு எல்லாம் என்ன எழுத்தாங்களா, என்ன எல்லாம் இழுக்க முடியுதா அப்படின்னா, எல்லாம் சாமியே எடுக்கும்போது நாங்க என்ன நாமெல்லாம் ஆ சாமி அது சாமி அதனால எடுத்து கொஞ்சம் வச்சுட்டு அவன் நிறுத்திட்டு வந்தேன். அந்த இவரு இது வாசிச்சா பாருங்க, நாசரம் இங்க வாப்பா என்ன வாசிக்கிறீங்க, எங்கே பாருங்க அந்த அந்த அதே சிந்தனையா இருக்கல, நந்தவனத்தில் ஒரு ஆண்டு தெரியுமா, கொஞ்சம் தெரியல, வாசிச்சான் நந்தவனத்தில் ஓராண்டி அவன் நாளோறும் வேதமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி, அதை கூத்தாடி கூத்தாடி போட்டு தாண்டி. கேட்டா யாரோ ஒருத்தர் புறத்தை வந்து கூத்தாடுறது, அவன் இல்லடா நீய நானும் செய்யற வேலையாரு என்னாரு, நீய நானும் ஒரு ஆண்டி. ஆமாமா பிறக்கும் போது கொண்டு வந்திய, போகும்போது மூட்டை எடுத்துட்டு போக போறிய, கிடையாதுல்ல ஏகன் அவ்வளவுதான், இப்ப அநேகன் அவ்வளவுதான், பின்னாலையும் மீண்டும் ஏகன் தான். யாராவது வருவாங்களா கொண்டி வச்சுட்டு முடிவிட்டு பூடுவோம் பேசாமி சிவனியன் என்னையா போய் 3 நாள் ஆச்சு சார், அவ்வளவுதான் மறந்து அவனால போயிடுது, அது மாதிரி போயிடுது. அதனால நந்தவனத்துல நாம தான் ஒரு ஆண்டி, 4-6 மாதமாய் 4-6 நாளும் 10 மாசம், 10 மாசம் தாய் வீட்டில் இருந்தமா, 4-6 மாதமாய் குயவனை வேண்டி யாரு பெருமான வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி. நாம தான் உடம்பு கொண்டு நமக்கு இது என்ன பண்ணும், அந்த கொஞ்சம் தோண்டிய வச்சா நல்லா பதுசா நல்லா சாமி கச்சனை பண்ணி மற்றதெல்லாம் வச்சிருந்தா, இவன் கூத்தாடி கூத்தாடி போட்டு உடைத்தாண்டி. இது யாருன்னா சாட்சாத் நாம தான். இதெல்லாம் பாடம் இப்ப எங்கே இருக்கிறோம், 195 அருமை அருமை அப்படிலாம் இடம் கூடி நாட்டுப்படுத்தணும் இல்ல, 95 மண்ணு திருப்பார் பேரணிந்து வணங்கி பருங்கி பரவி திருவல்லம் தன்னுள் எய்தி இறங்கி போய் சாரும் மேல்பால் தடைக்கற்றை பின்னல் முடியார் இடம்பலவும் பேணி வணங்கி பெருந்தொண்டர் சென்னி முயல்தோய் தடங்குவட்டு திருக்காலத்தி மலை சேர்ந்தார். அப்பா காலத்திக்கு சென்றாராம், சென்றால் தடுக்கலாக பெருங்காதல் தலை நின்றருளும் கண்ணப்பர். அப்பா தடுக்கலாக பெருங்காதல் அவருடைய அன்பை யாரும் தடுத்துட முடியாது, அப்படிப்பட்ட தடுத்தற்கு இயலாத பேரன்பா அப்படிப்பட்ட அன்புடையவர் அந்த நம்முடைய கண்ணப்பர். தலை நின்றருளும் கண்ணப்பர் இடுக்கண் கலைந்தாட்கொண்டருளும் இறைவர் மகிழ்ந்த காலத்தீ. அந்த கண்ணப்பருடைய இடுக்கனை நீக்கினார், என்ன இடுக்கன், கண்ணினை இழக்க செய்து மீண்டும் கண்ணினை தந்தார், 2 கண்ணையும் அப்படிப்பட்ட அருமையானது. பதினோராம் திருமறையில தான் கண்ணப்பருக்காக ரெண்டு நூலே இருக்கு, நூலே இருக்கு. கபிலர் பாடினது ஒண்ணு, பரணர் பாடினது ஒண்ணு. ரெண்டு பேர் என்ன பேரு? கண்ணப்ப தேவர் திருமரம். மரம்னா அந்த மரம், அந்த பெரிய ராணா பொண்ணும். சின்ன ராணா போட்டா இந்த மரம், பெரிய ராணா போட்டா வீரம்னு. கண்ணப்ப தேவர் திருமரம் என்று பதினோராம் திருமறையில தான் ரெண்டு நூல் இருக்கு கண்ணப்பரை பத்தியே பாடு. அதுலதான் சொல்லுகிறார், நில்லு கண்ணப்ப, நில்லு கண்ணப்ப, என் அன்புடை தோண்டல் நில்லு கண்ணப்ப. ரெண்டாவது கண் அப்படி அப்படி இறங்கும்போது பெருமான் எத்தனை சொன்னாராம்? மூன்று முறை சொன்னாராம். அது அப்படியே சேக்கிழார் வாங்கி சொன்னார். சேக்கிழாருக்கு முந்தி அவர் பாட்டு, நில்லு கண்ணப்ப, நில்லு கண்ணப்ப, என் அன்புடை தோண்டல் நில்லு கண்ணப்ப சொன்னதே பாடு. பதினோராம் திருமறை பல தனித்தன்மை வாய்ந்தது. அதெல்லாம் என்ன நல்ல வேலையா முடிச்சு வந்துட்டோம். இல்லன்னா எவ்வளவு பெரியது நம்ம ஐயாதான். திருவருகாட்டுப்படை பேசின போது திருவண்ணநல்லூர்ல கட்டிட திறப்பு அன்னைக்கு எல்லாரும் கட்டிட திறப்புக்கு மற்றப்பட்டதெல்லாம் செய்வாங்க. ஐயா கட்டிட திறப்பு அன்னைக்கு திருவருகாட்டுப்படையை பேசிருக்கேன். திருவண்ணநல்லூர்ல பேசுறேன். திருவருகாட்டுப்படை பல முறை பேசிருக்கிறோம். ஒரு கட்டிடம் தோற்று வைத்து அதற்கு இது பண்ணி என்னைக்கு அது கிரக பிரவேசமோ அன்றைய நாள்ல திருவருகாட்டுப்படை பேசிருக்கையா. குறிப்பு தொண்டர் என்ன செய்தார்னு தெரியணும். அதனால ஏன்னா அவர் ஒருத்தர் தான் அந்த மரபில தோன்றி அப்படி ஒரு அருமையான பணியை செய்தார். அதான் திருக்குறிப்பு தொண்டர் சொல்லுவேன். நமக்குள்ள பேசிக்கலாம். என்ன சார் சட்டையை வந்து துவச்சி வந்து போட்டிருக்கேன்னு கேட்டா திருக்குறிப்பு தொண்டர் வரல என்ன பண்றது அப்படிங்களா? இது யாரு நமக்குள்ள பேசலாம் அறிவர்களுக்குள்ள. வேற ஒருத்தர்னா அவன் என்னமோ பேசிட்டு அதனால இனிமேலாம் திருக்குறிப்பு தொண்டர் போட முடியாதியா? இன்ன ஒரு இதுக்கு அஞ்சு நாங்க ஏழு நாங்க இப்ப பத்து ரூபாங்கிறான் அர்ஜென்ட் செலவிக்கு. சிவ சிவ இனிமே நாமே திருக்குறிப்பு தொண்டர் ஆக வேண்டியது. பல பேர் ஆயிட்டாங்க, பல பேர் ஆயிட்டாங்க. இப்ப அந்த பக்கமே திரும்பறது இல்ல பாத்தீங்களா? நாமும் திருக்குறிப்பு தொண்டரே. ஆனா நாம திருக்குறிப்பு தொண்டராகலாம், கண்ணப்பராக முடியாது. ரொம்ப அருமையா அப்படிலாம் சில பேர்களை கொண்டு வாங்க மாதிரி நல்ல இளைஞர் சமுதாயம் தான் அப்படிலாம் கொண்டு வரணும். மகிழ்ச்சியா இருக்கு. எனவே இப்பொழுது நாம் இங்கே கண்ணப்பரத்தீங்களா இந்த பாட்டியா, இந்த பாட்டு தான் நாம் கண் கலைந்தாட்கொண்டருளும் இறைவர் மகிழ்ந்த காலத்தில் அடுக்கல் சேர அணிந்து பணிந்து அருளால் ஏறி அன்பாறு மடுப்ப திருமுன் செந்தைது மலை மேல் மருந்து வணங்கினார். அந்த மலை மேல பெருமான் எடுத்துள்ள இருப்பதனால மேல இவரும் சென்று சுந்தர பெருமானும் சென்று வணங்கினாராம். அப்படி வணங்கி மகிழ்ந்தாரு. வணங்கி உள்ளம் கொலி கலிகூற மகிழ்ந்து போற்றி மதுரை இசை அணங்கு செண்டாடு என்னும் பதியம் பாடி அன்பால் கண்ணப்பர் மனங்கொள் மலச்சேவடி பணிந்து வாழ்ந்து போந்து மண்ணுபதி இணங்கு தொண்டருடன் கழிமி இன்புற்றிருக்கு மன்னாளில் காலத்தில கொஞ்ச நாள் கலந்தாராம். நம்ம ஞானசம்பந்தர் வணங்கும் போது சேக்கிழார் ஒரு அற்புதமான செய்தியை சொன்னார். ஏன்னா காலத்தின்னு வந்ததுனால சொல்லிவிடும், வேற இங்க அந்த மாதிரி சொன்ன மாதிரி தெரியும். காலத்தினாக்க பெருமானை வணங்கி யார வணங்குறார்? நம்ம இவரை கண்ணப்பரை வணங்குறார். இந்த கண்ணப்பரை வணங்கிய பெருமான் தவத்தால் தான் காலத்தினாதிரியை வணங்குறோம். அப்போ அப்போ கண்ணப்பரை வணங்கிய தவம் இருந்ததுனாலதான் யாரை பார்க்கணும்? காலத்தினாதிரி வணங்கணும். அப்ப அவ்வளவு பெரிய நம்முடைய திருக்கல்துப்படியார்ல பதினாலு சாத்திரத்துல ஒரு அருமையான பாட்டு. நம்முடைய மணிவாசகர் கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மை கண்டமையால் என்னப்பன் என்னொப்பில் என்னையும் ஆட்கொண்டொருளி பண்ணப்பணித்தன்னை வாவெண்ட வாங்கரொளி சொன்னப்பண்ணிட்டே செந்தூதாய் கொத்துமின்படர். பெருமானே கண்ணப்பனுடைய அன்பையும் ஏற்றுக்கொண்ட நீ கேவலம் என்னுடைய அன்பை எப்படி பயத்துக்கூடிய? அவர் அன்பு ஒப்பற்ற அன்பு, அடியேன் அன்பு ஒன்றுமில்லாத அன்பு. கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பு இன்மை, இன்மை இனி அப்படி ஒரு அன்பை செலுத்த முடியாது. அப்படி கண்டவர் என்னப்பன் என்னொப்பில் என்னையும் ஆட்கொண்டது. இது அப்படியே வாங்கி திருக்கப்படுகிறார். கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மை என்றமையால், என்றமையால்னா என்று திருவாசகத்தில் சொல்லியிருப்பதனால கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பதனை கண்ணப்பருடைய அன்பினை ரெண்டு பேரு தான் தெரியும், வேற யாவனும் செய்ய முடியாது. யாருனா கண்ணப்பர் தாமரிதல் அந்த அன்பு செலுத்திய கண்ணப்பர் அந்த அன்பு அறியலாம். அந்த அன்பை ஏற்றுக்கொண்டாரு பாருங்க, காலத்து யார் அறிதல் அன்றி மற்ற யாரும் யாவரும் அந்த அன்பை காண முடியாது. அப்போ அன்பை செலுத்திய அந்த கண்ணப்பரும் அந்த அன்பை ஏற்றுக்கொண்ட காலத்தினாதர்மல்லி யாம் அறியும் அன்பு அன்று அது. இப்படி எல்லாம் போற்றப்படுகின்ற காலத்தினாதர். எனவே அந்த காலத்தினாதரை இவர் வணங்கினாராம். கண்ணப்பர் மனங்கள் மலச்சே வடிபணிந்து வாழ்ந்து போந்து மன்னுபதி இணைந்த தொண்டருடன் கெடுமி இன்புற்றிருக்கும் அந்நாளில் வடமாதிரத்து பருப்பதமும் திருக்கேதார மலை முதல் இடமாறனார் தாம் வந்த எல்லாம் எங்கே இருந்திருஞ்சி. இது ஒரு பழக்கம் வச்சுட்டாங்க. செல்ல முடியாத பொழுது எந்த இடம் வரைக்கும் செல்ல முடியுதோ அங்கிருந்து அவங்களை நினைச்சு பாடுவோம். அது ஞானசம்பந்தர் அப்பர் சுந்தர் மூணு பேருமே அப்பர் சுவாமியில் தான் கைலாயமே போன் நினைச்சார். இவங்க ரெண்டு பேரும் நல்லா இருந்ததுன்னு இருந்தபடி இருந்து காட்டி இங்க இருந்தே பாடிட்டாங்க. சுந்தரர் கேட்க வேணுமா யானையே அனுப்பி வாபாராஜான்ட்டார். அதனால எல்லாரும் வந்து காலத்து மலை ஏறி போனாங்க. இது யானை மேல போ, அதனால அப்படி யானை மேல ஏறி அது பாடு போ. அப்ப தானனை முன்படைத்தான் என்ற பதியம் எங்கே பாடப்பட்டதுன்னு கேட்டா, ஆமா கால கைலாய மலையை தான் செல்லுகின்ற பொழுது யானை அனுப்ப யானை மீது இவருந்து சென்ற பொழுது அருளியது என்று போடணும். அடங்கல் முறையில் என்ன இருக்குது, திரு அஞ்சக்களத்தில் பாடியது என்று. சிவ பொருந்துமா? பொருந்துமா. எனவேதான் அந்த வரலாற்று முறை என்ற ஒன்று வேணுங்கிறது நான் வற்புறுத்தினது காரணமே இதுதான். திருவஞ்சகலத்தில் பாடினத அதுல ஒவ்வொன்றிலையும் திரு அஞ்சக்களத்தப்பனேன்னு முடிக்கிறார், ஒத்துக்கொள்ற. ஆனா அஞ்சக்களத்தில் பாடியதோ அல்லவே என்னங்கிறது அவர் இல்ல, திருப்பூரூர்ல அவர். இவர் யானை வந்தது, யானை வந்தவன் இது பெருமான் தந்தது, இதில் தாங்கள் இவர்ந்தரும்னு சொன்னார். சரின்னு அப்படியே ஏறினவன் அப்படியே யானை போகுது. யானை போய்கொண்டு போ. அப்போ திருவஞ்சைக்களத்திலிருந்து பெருமான் அருளால் வந்த யானை மீது இவர்ந்து செல்லும் சுந்தரர் இவர்ந்து செல்லும் பொழுது அருளியது அந்த பரியம். அப்படி சொன்னாதான் உண்மையான அந்த இடம் சொன்னது. சொல்ல வேணாமா திருவஞ்சைக்களத்தில் அருளியதுன்னு தெரிய வேணுமா? தெரி வேணுமா? அதே போல சேரமான் பெருமாள் பாடினதும் பொன்வண்ணம் எவ்வண்ணம் அவ்வண்ணம்ங்கிறது கைலாயத்திலேயே பாடியது. திருக்கைலா ஞான உடையெல்லாம் இதெல்லாம் தெரியணும். எனவே இதெல்லாம் நம்ம சேக்கிடாரால தான் தெரிய முடியுது. இல்லைன்னு சொன்னா நிச்சயமா சேக்கிடார் வரலாறு மட்டும் இன்றதால் நீங்க இந்த மாதிரி நால்வர் பதிகத்தை சுவைக்க முடியுமா? இன்னமும் நம்ம வீட்டுக்கு அடுத்த வீட்டுக்காரர் மாதிரி ஐயா இது யானை மீது சென்று கொண்டிருக்கும் பொழுது பாடியது என்று சொன்ன என்ன உங்களுக்கு அடுத்த வீட்டுக்காரரா சுந்தரர் கிடையாது. சேக்கிடாரால் அறிய முடிகிறது. சிவ சிவ ஆகவே பாருங்க மேல போவோம். எங்க இருக்கோம்? 99 அங்கு சில நாள் வைகிய பின். எனவே நம்ம காலத்து அங்கிருந்தவாறு திரு கேதாரமலை எல்லாம் பாடினாராம். அந்த திரு கேதாரமலை பாடினதுதான் எது வாழ்வாவது மாயம் இது மண்ணாவது தென்னம் வாழ்வோவது பிறவிக்கடல் பதிதான் தாளாதரம் செய்மின் தட கண்ணான் மலரோனும் கீழ்மேல் ஒரு நின்றான் இரு கேதாரம். 4-5 பேர் சேர்ந்து பிள்ளை வந்து பிள்ளை முடிச்சுட்டோம். ஏன்னா அவ்வளவு ஞாபகம்னு அர்த்தம். எங்க படிக்கிறேன் அருமையான பாட்டு. எங்கிருந்தவாறு இந்த இங்க நம்முடைய தென்னாட்டு எல்லையில இருந்த பொழுதே கேதாரத்தின் வாழ்வாவது மாயம் இது மண்ணாவது. ஆனா அவருக்கு கிடைக்கல, நாம ஏதோ கிடைச்செல்லாம் போயிருக்கணும். கேதாரம் ஆனா கேதாரம் எல்லாம் போனோம்னா எப்படி அங்க போய் இந்த பாட்டை பாடவே முடியல? ஏன் நடுக்குது. எனவே அந்த பாதி வரைக்கும் போனோம். அதுக்கு என்ன பேர் அந்த இடத்துல ஒரு இடம் பேரு அந்த இடம் வரைக்கும் வந்து நீங்க குளிராது. அதுக்கு மேல போகும்போது குதிரை மேலதான் போகணும். அந்த குதிரையில போகின்ற பொழுது குதிரையில ஏறும்போது அது அப்படி நேரம் செங்குத்தா ஏறும்போது நம்ம இப்படி பின்னால தள்ளணும். கீழே இறங்கும் போது முன்னால தள்ளணும். நம்ம மேல போகும்போது என்ன பண்ணணும்? பேலன்ஸ் இப்படி வச்சுக்கணும். இப்படி பின்னால தள்ளுறதை இப்படியே வச்சுக்கிட்டு போகணும். கீழே இறங்கும் போது இப்படி வச்சுக்கிட்டு. அதனால 7 கிலோமீட்டருக்கு மேல இருக்குது. அதுல இந்த புறம் கீழே பார்த்தா ஒரே பாதாளமா இருக்கும். இந்த புறம் அந்த குதிரை அப்படியே தள்ளிச்சு சிறைக்கு இதுக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா மலை சரி திருவரன் போகணும். எல்லாம் திருப்பனந்தா சாமியோட இதுல சில பேர் குச்சி அங்க விக்கிறான் ஒரு 5 ரூபாய் என்னமோ அந்த குச்சி வாங்கிட்டு தான் ஊனிட்டே மேல வந்துருவான். சிவசிவ இல்ல நல்ல பிள்ளை தொட்டில் மாதிரி இருக்கு, தொட்டில் மாதிரி இருக்குது, அதுலயே உட்கார வச்சு அதுலயும் போகலாம். அங்க போய் நின்னா எங்க கேதாரம் போன உடனே மணி 3 மணி இருக்கும். 3 மணி 2.5 மணி 3 மணி இருக்கும். நடுக்குது. எல்லாம் சாப்பிட கூப்பிடுறாங்க. வேணா போர்வையும் இதுவும் கொடுத்தா போதும் அப்படின்னு எல்லாம் நடிகிட்டே இருக்கு. மறுநாள் காலை புறப்பண்ண அங்கிருந்து மறுநாள் காலை பல்லே விளக்க முடியல. என்ன எல்லாம் பல்லு இன்னைக்கு விளக்கினதே இல்லைன்னு அர்த்தம். ஆடு மாடு விளக்குதா அப்படிங்க வேண்டியதான். திருவஞ்சை கிழவு எல்லாம் பரவாயில்ல சொல்றேன். அதனால இப்படி ஏதோ பண்ணிட்டு இந்த வாழ்வாவது மாயம் இது மன்னாவது திண்ணம் பாடிச்சாவது போன நிச்சம் அதுவே அவளை கடினம். ஆனா சம்பந்தி ஊர் போனமே பத்ரிநாத் அது இவ்வளவு தொழில் இல்ல, ஏன்னா பஸ்ஸே போகுது. ரெண்டாவது அங்க போனா போகும்போது நினைப்பே உள்ளேயே கிளம்பு இருக்குது, அது சாப்பிட முடியலம்மால ஆனா கிளம்பெல்லாம் இருக்குது. சம்பந்தி இருக்கிறதா கொஞ்சம் அமைதியா இருக்குது. இது நட்டுக்கு சம்ஹாரமூர்த்தி அல்ல இது. அதனால இப்படி எல்லாம் இந்த வாழ்வாவது மாயம் இது மண்ணாவது தின்னுங்கிற இந்த கேதார பிரியத்தை ரொம்ப அருமையா இருக்கு.
3: ஓம் நம சிவாய. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.

புத்தரை வென்று அம்பலத்தில் இனிதி நாடும் பெறை முடித்த பிரான் எழுத கோவை திருவாதகப்பேர் பரங்குபாடல் மறை வகுத்த வாதவூர் மாணிக்க வாசகர்தாள் மனத்துள் வைப்ப

விக்னேஸ்வருடைய பெருங்கருணையினாலே சிவ தர்மோத்தர என்கின்ற ஞான நூலிலே மெஞ்ஞானி அஞ்ஞானி அவர்கள் தன்மை தானத்தினுடைய தன்மை பற்றி இப்பொழுது விரிவுரை செய்ய எண்ணுகிறேன். தானம் தவம் இரண்டும் தான் மனிதன் செய்ய வேண்டியது, ரெண்டும் செய்யாத ஜென்மம் ஏராளம். அதிசயமா இருக்கு. செய்ய வேண்டியது தானமும் தவம். அடாடா, தானமும் தவமும் தாம் செய்வாராயின் வானவர் நாடு வழி திறந்துடுமே. யாரு? அமைப்பாட்டி. ஆகையினாலே அப்படி இப்பொழுது இருக்கிற தானம் முன்னே செய்த தவத்தினாலே, தானம் என்றால் இடம், குலம், ஊரு, வாழ்வு எல்லாமே தானம் என்றால் இத்தனையும் அதில் அடங்கும். இப்பொழுது இருக்கிற தானம் முன்னே செய்த பாவ புண்ணியத்துக்கு தகுந்தவாறு இப்பொழுது இருக்கிறோம். முன்னே செய்த தானத்தினாலே இப்பொழுது இருக்கிற தானம், இப்போ செய்கின்ற தானத்தினாலே பின்னால் அடைய போற தானம் ஸ்தானம். இப்பொழுது செய்கின்ற நல்வினை தீவினையின்படிதான் அடுத்தார் போல ஸ்தானம் நமக்கு கிடைக்கும். அது தானத்தினாலே உயர்ந்த தானம் கிடைக்கும். உயர்ந்த தானத்தினாலே உயர்ந்த தானம் கிடைக்கும். அதனாலே இந்த தானம் என்பது தவத்தை விட உயர்ந்தது. அந்த ரூபத்தை தவம் உயர்ந்தது, தவத்தை விட உயர்ந்தது தானம். ஏனென்றால் தவம் செய்த ஞானிகளுக்கு தானம் செய்வதனாலே தவம் செய்யாதவனும் உயர்ந்த இடத்துக்கு போகிறான். அப்ப தானம் உயர்ந்தது. தவம் செய்யாதவனும் தவம் செய்கின்ற ஞானிகளுக்கு தானம் செய்வதனாலே தவம் செய்யாதவனும் அந்த தவம் செய்த ஞானிக்கு போய் இருக்கிற இடத்துக்கு போயிடறான். அப்படின்னா அப்ப எது உயர்ந்தது? தானத்திலும் தவத்திலும் தானம் உயர்ந்தது. இது எனக்கு நேரவரையும் தெரியாது. தவம் பெரியது தானே சொல்லுவோம். தவத்தை விட உயர்ந்தது தான், தவத்தை விட உயர்ந்தது தான். அதனாலே தானம் வந்து செய்கின்ற இடத்தை போல பலர்ந்தது, விதை போடுகின்ற இடத்தை போல பலர்ந்துருவது போல செய்கின்ற இடத்தை போல பலர்ந்தது. ஏற்கின்றவர்கள் எப்படிப்பட்டவர்களோ அதற்கு தகுந்தாற் போல பலன். ஏற்கின்றவன் பரமஞானியாக கிடைச்சிட்டான்னு வச்சுக்கோ, கேட்கவே வேண்டியதில்லை. அவன் அடைகின்ற தானம் செய்தவன் அடைகின்ற பலனை. அதனாலே இந்த தானம் தருமம் இரண்டு இருக்குது அல்லவா, தர்மத்தை விட தானம் உயர்ந்தது, தவத்தை விட தானம் உயர்ந்தது. அதனாலே தானம் என்பது அவசியமா செய்ய வேண்டியது. அவரால் இயன்ற வரையிலும் நல்ல தேசம் நல்ல பாத்திரத்திலே தானம். பரமஞானிகள் வந்து யாருகிட்டையும் போய் கேட்க மாட்டாங்க, அதை கூட இதை கூட கேட்கணும். ஞானிகள் வந்து தனக்கென்று கேட்க மாட்டார்கள். அவர்களை விரும்பி அவருடைய அருமையை அறிந்து தானம் செய்கின்றதை ஏற்றுக்கொள்வார்கள். எதற்காக ஏற்றுக்கொள்கிறார் என்றால், தானம் செய்தவன் உருப்படியாக வேணுமே என்று ஏற்றுக்கொள்கிறார்கள். தானம் செய்தவன் உருப்படியாக அஞ்ஞானி என்ன பண்ணுவான்னா, ஞானம் இல்லாதவன் வேஷ மாத்திரம் போட்டிருக்கான், ஞானம் இல்லைன்னா தன்னுடைய நலங்கருதி தானம் வாங்குவான். விஞ்ஞானி செய்யுந்தவனுடைய நலங்கருதி வாங்குவான். கொடுக்கிறவன் உருப்படியாகணுமே, ஆக இந்த தானத்தினாலே இவன் உயர்வு வேணும். அதனாலே வந்து அந்த விஞ்ஞானி கிடைச்சிட்டான்னா இவனுக்கு சிவன் கிடைச்சிட்டான். விஞ்ஞானி கிடைச்சிட்டான்னா இவனுக்கு சிவன் கிடைச்சிட்டான், அதுல ஒண்ணு சந்தேகமே கிடையாது. அதுல ஒண்ணு ஞானிக்கும் சிவனுக்கும் பேதம் இல்லை, விஞ்ஞானிக்கும் சிவனுக்கும் பேதம் இல்லை. சிவனுக்குள்ள விஞ்ஞானி இல்ல, விஞ்ஞானிக்குள்ள சிவன் இருக்கான். சிவனுக்குள்ள எல்லாம் இருக்குது, உலகம் முழுவதும் சிவனுக்குள்ள, சிவன் விஞ்ஞானிக்குள்ள இருக்கிறான். இறைவரோ தொண்டர் உள்ள தொடுக்கும் வேறமையான பாட்டு. அந்த பெரிது பெரிதுன்னு சொல்ற அல்லவா, பெரிது பெரிது புவனம் பெரிது, புவனமோ நான்முகன் படைத்தது, நான்முகனோ கரியமால் உந்தியில் வந்தோன், கரியமால அலை கடலில், அலகடலோ குறுமுனி கும்பம், குறுமுனி கும்பமோ புவியர் சிறுவன், புவியோ அரவனுக்கு ஒரு தலைப்பார், அறவோ உமையவள் சிறுவிரல் மோதிரம், உமையவளோ இறைவர் பாகத்துள் உடுக்கம், இறைவரோ தொண்டர் உள்ளத்துடுக்கம், தொண்டதன் பெருமையை சொல்லவும் தெரியும் என்று சொல்லிவிட்டாள். அதனாலே சிவனுக்குள்ள விஞ்ஞானி இல்ல, விஞ்ஞானிக்குள்ள சிவன் இருக்கிறான். அதனாலே விஞ்ஞானிக்கு செய்கின்ற தானம் செய்தவனே உயர்ந்த தானத்திலே வைத்து விடும். ஒருத்தன் தானம் கேட்க வந்தான், வாங்கிக்கிட்டு கீழே முத்தி விட்டான். அவனு ஒரு ஆள் பாதாளத்தில் உண்டி சதையில வச்சு விட்டான். அது சித்தியார்ல ரொம்ப கணிச்சு விட்டார். தானம் என்று இறந்து கேட்க தனக்கு மூவடி மண் கொடுப்ப, வானமும் அளந்து கொண்டு மாவலி தன்னை பின்ன ஈனமான் சிறையில் இட்டான் இறை அல்லன். வாங்கிக்கிட்டு அவங்களே சொல்றாங்க, மாவலியை சிறையில் வைத்தவன் அவங்களே சொல்றாங்க, விளங்குதா? அதனாலே ஈரான் கரையில் இட்டான் இறையல்லன், ஈர்ந்தோர் தங்கட்கு கொடுத்தவனுக்கு ஊனம் செய்துடுவோர் தாம உத்தமர் அல்லரா. உத்தமர்லயே சேர்க்க முடியாது, கடவுள் எப்படி சேர்க்க முடியும் என்பது சித்தியார். அதனாலே தானம் செய்கின்றவன், தானம் செய்கின்றவன் தானம் செய்வதற்கு ஏற்ற தானத்தை பெறுவதற்கு ஏற்ற பாத்திரம்,
கிடைக்க வேணும் திருவருளால, அதுவும் புண்ணியம் இருந்தா அத்தாவது கிடைக்கும். புண்ணியவான்கள் கிடைக்க புண்ணியவான்கள் கையில தானம் செய்ய, இல்லன்னா கிடைக்காது, சாமானியமா கிடைக்காது. நாயன்மாரெல்லாம் எதனால உயர்ந்தார்கள்? தானத்தினாலதான் உயர்ந்தார். மனைவியை கேட்டாரு, கொடுத்துட்டாரு தானம். அமுது கேட்டாரு, கொடுத்தாரு. எது கேட்கிறாங்களோ யாரு கொடுத்தா? சிவன் அடியார்களுக்கு செய்யார், சிவன் அடியார்களுக்கு கொடுத்தார். அதனாலே நாயன்மாரல் ஆகிவிட்டார். தானம் செய்துதான் நாயன்மாரல் ஆனார். அதனாலே மெய்யனை உணர்ந்த ஞானி வேணவா விடுத்தானேனும். ஞானிக்கு ஆசை இருக்காது, ஞானிக்கு ஆசை இருக்காது, அஞ்ஞானிக்கு ஆசை இருக்கும், ஞானிக்கு ஆசை இருக்காது. உலகப் பொருள்ல ஆசை இருந்தா ஞானி அல்ல, உலகப் பொருள் ஆசை

அதனால இங்க வந்து கடம்பளிக்கிட்டே நின்று முத்திய பெற்று விட்டாரு. காசு வந்து முடிஞ்சு விடுவாங்களாம். சார்ஜுக்கு கரூருக்கு போவோம், வெளியில போறதுன்னா அதே கண்டக்டர் எப்படி காட்டுவார அவுத்துக்கிட்டு. அதனால உண்மையிலேயே வந்து ஆசைய விட்டவர். அதனாலே அப்படி ஞானி ஆசைய விட்டவன் ஞானி, ஆசையை தொட்டவன் அஞ்ஞானி. அதனால நாம வந்து என்னமா இருக்கணும்னா, நம்ம என்னமா இருக்கிறது, அஞ்ஞானியா இருக்கிறதா அஞ்ஞானியா இருக்கிறதா, ஆசையை விட்டுறதா இல்ல விடாம இருக்கிறதா, விடாம இருந்தா அஞ்ஞானி சொல்றாங்க, என்னமா விடுறது அப்படித்தான இப்ப இருக்கிற, அதை விட்டுட்டா விஞ்ஞானின்னு சொல்றாங்க, சரி விட்டுறலாம்னா என்னமா விடுறது, எப்படி விடுறது, எதை விடுறது, மனைவியை விடுறதா, மக்களை விடுறதா, பொருளை விடுறதா, எதை விடுறது. ஆனால் விட வேண்டாம், எல்லாமே வைத்துக்கொள், வைத்துக்கொண்டு இது சிவன் தந்தது என்று எண்ணி, மனைவி சிவன் தந்தது, மக்கள் சிவன் தந்தது, பொருள் சிவன் தந்தது, இத சிவ தர்மத்துக்காக ஆக்கு. தேடிய மாடு நீடு செல்வமும் தெல்ல மன்றுள் ஆடிய பெருமான் அன்பர்க்கு ஆவன ஆகும் என்று நாடிய மனத்தினோடு, நாடிய மனத்தினோடு நாயன்மார் அணைந்த போது கூடிய கூடிய மகிழ்ச்சி உங்க குறைவர கொடுத்து வந்தார். குறைவர கொடுத்து பிறக்கும் பொழுது குடு வந்ததில்லை, பிறந்து மண்மேல் இறக்கும் பொழுது குடு போவதில்லை, இடைநடுவில் குறுக்கி மிச்சில்வன் சிவன் தந்தது என்று கொடுக்க அறியாது இறக்கும் கொலாம இருக்கு என் சொல்லுவேன் கட்சி அகம்பன் தாய்மானாரா பட்டினதார். அதனாலே இப்படி எல்லா பொருளையிலையும் நீ இருக்கலாம், எல்லா பொருளையும் வைத்திருக்கலாம். நாயன்மாரா எல்லாம் ஜாமியாரா, எல்லாம் குடும்பிகள், எல்லாமே குடும்பிகள். அவர் என்ன பண்ணினார்கள், எல்லாம் சிவனுக்காக சிவனடியார்களுக்காக ஆக்கினார். அதனால விட்டுற வேண்டாம், வச்சிரு, அதுல இதுதான் நிலையானது என்று எண்ணி விடாது. நீ மனைவியை நீயா சம்பாதிச்சு கொள்ளல, பிள்ளையை நீயா சம்பாதித்துக் கொள்ளல, செல்வத்தை நீயே சம்பாதித்துக் கொள்ளவன், எல்லாமே அவன் தான் தானா, இல்லாம பண்ணாலும் அவன் தான் காக்குவாய் காப்பாய். அப்புறம் என்ன பண்ணுவாரு, கொடுக்கிறவன் அவன் தான், கெடுக்கிறவன் அவன் தான். ஏதன்படி, நம்முடைய வினையின்படி. அந்த இடத்துல ஜாக்கிரதை யாரும் நினைக்கணும், கெடுப்பாரா சாமி, கெடுக்க மாட்டாரு, பின்ன அவர் தானே கெடுக்கிறான் சொல்லுவே, நம் வினையின் கணக்கு படி கெடுப்பார் விளங்குதா. ஆகையினாலே அப்படி எல்லா பொருளோடும் இருந்து இது சிவன் தந்ததென்று சிவ தர்மத்துக்காக ஆக்கினாயானால் நீ சிவத்தை பெற்று விடலாம் விளங்குதா. எல்லாவற்றையும் விட்டு விடு, இல்லைன்னா எல்லாம் சிவனுக்கு ஆக்கிவிடும். எல்லாவற்றையும் விட்டு விடு, பட்டினத்தார போல எல்லாவற்றையும் விட்டவன் தர்மம் செய்யறதுக்கு நியாயம் இல்லையே, தர்மம் செய்யறதுக்கு ஒண்ணும் இல்லையே, எல்லாவற்றையும் வைத்திருக்கிற நீ என்ன பண்ணணும், தர்மம் செய்யணும். அதனாலே பரமஞானிகள் ஆசையிட்டவர்கள், அவர்கள் விட்டாலும் அவர்கள் வந்து அடுத்தவர்கள் செய்கின்ற தர்மத்தை ஏற்றுக்கொள்வார், தானத்தை ஏற்றுக்கொள்வார். எதற்காக ஏற்றுக்கொள்கிறார் என்றால், கொடுக்கறவே உருப்படியாகணுமே என்கின்ற அந்த எண்ணத்தில், உயர்ந்த எண்ணத்தில் உருப்படியாகணும். இது இந்த நாளைக்கு இவன் தவம் செஞ்சு மேல வரப்போறான், தானத்தை கொடுத்தானா லெகுவாக உயர்ந்து வரப்போறான். இழிந்த மாந்தர்கை பொருளும், இழிந்த மாந்தர்கை பொருளும் இகவரத்தாசை கழிந்த யோகியர் கைப்படி. இப்ப பொருளே வந்து நல்லவங்கள்ட்ட வந்து பக்தி உள்ளவங்கள்ட்ட பொருளை வாங்கு, இல்லாதவன்ட்ட வாங்காதே, வாங்கக்கூடாது என்று ஓட எண்ணலாம், சொல்லலாம் எண்ணலாம், அப்படி இருக்க முடியாது. அவன் ஞானம் இல்லாதவன அஞ்ஞானியா இருந்தாலும் அவன் கொடுத்தான்னு வச்சுக்க, இந்த மாதிரி சகோரான விரிவுரைக்கு மாதேசுக்கு பெற்றுக்கொள்ள வேண்டியது, கொடுத்தான்னா அவனை வற்புறுத்தி இது பண்ண வேண்டியது இல்லை விளங்குதா. ஏதாவது ஓசந்துட்டு போறான் பாவம், அவன் எங்க கண்டான் தர்மத்தையும் அவன் எந்த காலத்துல தவம் செஞ்சு மேல போய் பெறப்போறான். இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு அறிந்தோ அறியாமலோ செய்த புண்ணியம். ஆகவே வேணவா விடுத்தான், உய்யவே பெறரும் முன்னே அவர் கொடை உகப்பன், அவர் கொடைன்னா அவர் செய்கிற தர்மத்தை அவன் உயர வேண்டுமே, இவன் நல்லகதியை அடைய வேணுமே என்று சொல்லி ஏற்றுக்கொள்வார்கள். யாரு, பரமஞானிகள். ஓப்பன் ஓரா கையர்கள் தம்மைத்தாமே காதலித்திருப்பன், ஓரா கையர், ஓராதார் உள்ளத்தில் ஒழிக்கும் ஒளியானே என்றார் போல். ஓராதார், ஓராதார்னா சிவனை எண்ணாதவன், சிவபக்தி இல்லாதவன், சிவனை தியானம் பண்ணாதவன். ஓர ஒட்டார் ஒன்றை உண்ண ஒட்டார் என்று கந்த புராணத்தில், இது கந்த அலங்காரத்தில். அதனாலே சிவனை வந்து ஓராதவர்கள், ஓராதவன நினையாதவர்கள். அந்த அவன் என்ன பண்ணுவான்னா, தன்னுடைய நலம் கருதி தானம் வாங்குவான், நாம நம்ம செலவுக்காக நமக்கு ஆகும் என்று சொல்லி தானம் வாங்குவான். தம்மைத்தாமே காதலித்திறப்பர், அவன் தம்மைத்தாமே காதலித்திறப்பர். அந்த பொய்யர்கை புகுத்தினார்கள் பொருளினை இழந்தார் போல்.

அந்த பொங்கி பொய் பொய்யரலாகி அஞ்ஞானிகையில தானம் பண்ணினவே பொருளை தொலைச்சு விட்டான், பொருளை தொலைச்சுட்டான், பொய்யரை புகுத்தினார்கள், பொருள் என இழந்தார் போட்டு. அதனால அஞ்ஞானிக்கே தரஞ்சிருவன் என்ன பண்ணுவேன், பொருளை தொலைச்சு விட்டான், பொருளை தொலைச்சு விட்டான், ஐயோ தொலைச்சு விட்டானே. அதனாலே அப்படி வந்து தானம் வாங்குகின்ற பாத்திரம் எப்படிப்பட்டதோ அதுக்கு தகுந்தா போல பலம். தானம் செய்கின்றவன் கட்டாயம் மேலே மேலுலகத்துக்கு சொல்லுவான், அது பிரத்யட்சமா ஒரு காட்சியாக ஒண்ணு சொல்லட்டுமா என்றால், கையால தானம் செய்யறாய் அல்லவா, தானம் செய்கிறவன் கையும் எங்க இருக்கும், மேல இருக்கும், வாங்குறவன் கைய கீழே இருக்கும், மேல இருப்பதனால எங்க போவான், மேல போவான். இன்னொன்னு பெரியோர்கிட்ட தானம் செய்யும் போது என்னமா பண்ணணும், பெரியோர்கிட்ட தானம் செய்யும் போது இந்த பெரிய நீங்க பெரிய ஒண்ணு வச்சுங்க, இந்த ஒண்ணு கொடுக்கப்படாது, அவங்க அப்படி கை நீட்டி வாங்கப்படாது, கொடுக்கறவன் இப்படி கொடுக்கணும் பெரியவங்கள்ட்ட, அவங்க எடுத்துக்கணும். இப்பவும் அந்த கொடுக்கறவங்க எங்க இருக்குது, மேல பார்த்தா இருக்கு, எங்க பாத்துக்கிட்டு இருக்குது, மேலதான் பாத்து. இதுதான் முன்புறம், இது பின்புறம், இது முன்புறம், இது முகம், இது எங்க பாக்குது, கொடுக்கும்போது காதலித்து ஈவார் அன்போடு கொடுக்கிறவன், வானை கலப்பதும் அவன் மேலுலகத்துக்கு சிவலோகத்துக்கு செல்றதே அவர் கை காட்டும், காதலித்து ஈவார் வானை கலப்பதும் அவர் கை காட்டும், கையை காட்டுறதுல இருந்து தெரிஞ்சுக்கலாம். ஆதலால் அதனால வானஞ்சேர ஆதார உடைய ஆரஞ்சு சிவலோகத்துக்கு போகணுமா இல்ல போகணுமா, ஆதரவுன்னா புரியுதா என்ன, பிரியம், சிவலோகத்துக்கு போகணுங்கிற ஆசை. இது கேட்காதவனுக்கு எங்க தெரியும் சிவலோகம், பேரே தெரியாது, சிவலோகத்துக்கு போகணுமா, ஆமா அப்படின்னா தானம் செய்ய சிவனடியார் கையில எப்படி செய்யற, அன்போடு என்ன பண்றது போட்டு தொலைக்கணுமே போடப்படாது, வந்துட்டாங்களே போடுறா அப்படின்னு போடப்படாது. ஆதலால் வானஞ்சேற ஆதரவுடையார் அஞ்சு பயந்து பாதபூஷணையும் பண்ணி, அவர்களுக்கு பாதபூஷணையும் பண்ணி, பாதபூஷணையும் பண்ணி பகர்ந்து சர்க்கார வாழ, நல்ல நல்ல வார்த்தைகளை, பிரியமான வார்த்தைகளை பணிந்த மொழியை சொல்லி கொடுக்கிறோம் என்று நீ கர்வத்தோடு ஏதாவது பேசிட்டீங்கன்னா தொலைஞ்சது போச்சு, செய்யாம இருந்திருக்கலாம், செய்யாம. கடுகெடுத்தாயிரம் செய்குவதில் இஞ்சொலார் களிகொண்டு அழைத்தல் நன்றும்பார் குமரேசத்தில், கடுகெடுத்து ஆயிரம் செய்குவதில் இஞ்சொலால் களிகொண்டு அழைத்தல் நன்று. அதனாலே தானம் செய்யும் போது எள்ளளவு கர்வம் இருக்கும், தானம் செய்யும் போது எள்ளளவு அயன்மார சரித்திரத்தை பார்த்தா தான் தெரியுமே, நல்லா இது யாரு உடையது, சிவன் உடையது, யாரு கொடுக்கணும், சிவன் தான் கொடுக்கும், யாரு கொடுக்க சொல்றா, சிவன் தான் கொடுக்க சொல்றாரு, அப்படி வந்து கருவல் எல்லளவு இருந்துச்சு, செஞ்சு செஞ்சு நீ சொன்னீதான் தொலைஞ்ச, செய்ததுல பிரயோஜனமே இல்ல, சண்முகத்தை நான் எவ்வளவு செஞ்சிருக்கிறேன் அப்படின்னா தொலைஞ்சது. அதனாலே ஆதரவு உடையார் அஞ்சி பாத பூஷணையும் பண்ணி பகர்ந்து சர்க்கார வாடை ஓதனம் மாதிரி ஈக அதிதிகட்கு உறவினோடு, ஓதனம் என்றால் அன்னம், ஓதனம் மாதிரி என்று சொன்னால் வஸ்திரம், பொன்பொருள், பசு, மற்றைய பொருள்கள், நம்பர் அடியார் அடைந்தால் நல்ல திரு அமுதளித்தல் செம்பொன்னு நவமணியும் செலும் துயிலும் முதலான தம்பறிவினால் அவருக்கு தகுதியின் வேண்டுகோ கொடுத்து உம்பருவரான் திருவடிக்குள் உணர்வு மிக உழுகிறாள், யாரு, கரைக்கிழமையர் விளங்குதா. அப்படி வந்து ஆதனம் ஓதன மாதிரி ஈக அதிதிகட்கு, இது ஆதனம்னு போட்டான், ஓதனம் மாதிரி ஈக அதிதிகட்கு, அதிதிகள் என்றால் மெய்யடியார்கள், உறவினோட, உறவினோட அன்பு. தர்மம் செய்யறதுல வந்து ஏழ்மையில இருந்து வருகின்றவர்கள், அதற்கு மேல ஆடம்பரமா செல்வத்தோடு இருக்கிற சாமியார்கள், செல்வத்தோடு இருக்கிற சாமியார்கள், அவன் பெரிய ஆடம் அல்லவா, அவ வந்து வசதி நிறையா இருக்கா, அங்க போய் தர்மம் செய்வான், அந்த சாமி அட்ட போய் கொடுப்பான், திருப்பதியில உண்டு கொட்டுறாப்புல இல்லை என்று இருக்கின்ற வந்து வறுமையில இருக்கின்ற அடியார்களுக்கு தரமாட்டான், இவன் செய்யறது தானமே அல்ல, இவன் பண்றது வியாபாரம், இவன் செய்யறது தர்மம், ஆளை பார்த்து வசதியை பார்த்து செய்யறான், வசதியான சாமியார் படத்துக்கு உண்டு படத்தை கொடுறான், வசதியான சாமியார் படத்துக்கு, வசதியா இருக்கிற கோயில்ல படத்தை கொட்டே போடுறேன், பூஜை இல்லாத கோயில் யாரும் கேட்கறது இல்ல,
அதுபோல செறிந்துதா வென்று நின்ற மிடியனை சிறியனாக்கி பக்கத்தில் வந்து நின்று குடு என்று கேட்கின்ற சிறியரை, சிறியரைன்னா வறுமையில பொருள் இல்லாதவர்களை, பொருள் இல்லைன்னா பெரிய ஆளா சின்னாளா அப்படி சொல்லு, பொருள் இல்லைன்னா தெரியாதரமா பாடி வச்சு விட்டார் நம்ம நந்தனார் சரித்திரங்கிற தெரியல கோபாலகிருஷ்ண பாரதி. அருகு பொன்னம் பலம் கிருபையிருக்குதோ அவனே பெரியவனாம்

0: அப்படின்னு பாடினார். அதனாலே உலக எல்ல பணம் உள்ளவன் பெரியவன், பணம் இல்லாதவன் சின்னவன். அதனால இப்படி அந்த பொருள் இல்லாதவர்கள் வந்தார்களேயானா அவர்களை பொருள் இல்லாதவர்கள் என்று எண்ணாதபடி அவர்களுக்கு தர்மத்தை செய்யணும். பல பேர் அப்படி செய்யறதில்லை. எங்க வசதியான மடம், பெரிய மடம், பெரிய சாமியாரு வந்தாவா இருக்காரோ அங்க ஓய் போட்டான். திருப்பதி கோயில்ல நாலு கிரீடம் இருக்குதான் நவரத்ன கிரீடம், கோடிக்கணக்கா போடுறது. இவர் நாலு கோடியில பண்ணி வச்சிருக்கா, அப்படி ஒரு சாமியார் பண்ணி வச்சிருக்காரு. விளங்குதா? எத்தனையோ சாமி பொங்கல் இல்லாம இருக்கு, சாமிக்கே பொங்கல், உள்ள இருக்கிற சாமி உண்டை சூத்து கழுவுது அப்படின்னு ஒரு பழமொழி. அதனாலே அப்படி செறிந்துதான் என்று நின்ற மிடியனை சிறியனாக்கி உறைந்துளான் பெரியன் எங்கென்று உளத்து ஊகம் செய்வான் என்று உளத்து ஊகம் செய்வான். இங்கே பெரிய சாமியார் இருக்கிறார் செய்வான். சிறந்த தாதாவே அல்ல அவன், வந்து தாதா அல்ல அவன், வள்ளல் அல்ல அவன், தர்மவான் அல்ல. செட்டு இவன் செய்கையெல்லாம், செய்யறதெல்லாம் செட்டு, வியாபாரம் வியாபாரம் செட்டு, செட்டு இவன் செய்கையெல்லாம். இறந்திடும் தர்மமேற்கு மிடியரும் என்று இலங்கும். அதையாலே மிடியர்களாகிய தரித்திரர்களால் ஏழ்மையில் இருக்கின்ற சிவனடியார்கள் முதலானவர்கள் இல்லையானால் தர்மமே இல்லாமல் போய்விடும். தர்மம் வாங்கறவில்லையா, தர்மம் இல்லாமல் போய்விடும். அதனால இந்த அறநெறிச்சாலங்கிற ஒரு நூல் வாங்கறவன் வள்ளலா கொடுக்கறவன் வள்ளலான்னு கூட ஒரு கேள்வியை போட்டு வாங்கறவன் தான் வள்ளல்னு சொல்லிச்சு. கொடுக்கறவன் வள்ளலா வாங்கறவன் வள்ளலா என்றால் யார் வள்ளல்? கொடுக்கறவன் தான் வள்ளல், அப்படித்தானே உலகத்தில் சொல்லுவான். இல்ல அது அல்ல, இல்ல அப்படி அது உண்மை அல்ல. வாங்கறவன் தான் கொடுக்கறவன், ஒண்ணு கொடுக்கறான், வாங்கறவன் ரெண்டு கொடுக்கறான். கொடுத்தவனுக்கு இந்த இந்த ஜென்மத்தில தர்மவான்கிற பேரை கொடுக்கறான், அடுத்த ஜென்மத்துக்கு மோட்சத்தை கொடுக்கறான். ஒன்ன வயிற்று ரெண்டு கொடுக்கறவன் வள்ளலா, ஒண்ணு கொடுக்கறவன் வள்ளலா. பரப்பு நீர் ஞானத்து பல்லுயிர்கெல்லாம் இறப்பாரின் வள்ளலிடம் இல்லை. இறப்பார் இம்மை புகழும் இனி செல்கதி பயணம் தம்மை தலைப்படுத்தலாம் என்பது அந்த நூல். அதனாலே தரித்திரன் இல்லையானால், வாங்கரம் இல்லையானால் தர்மம் இறந்து போகும். வாங்கரம் தர்மம் இருக்கிறது. அதனாலே இப்படியாக தர்மம் செய்யறது இறக்கத்தோடு இல்லாதவருக்கு கொடுக்கணும். ஈதல் இசைவட வாழ்தல் அதுவல்லது ஊதியம் இல்லை உயிர்க்கு. ஈதல் இசைவட வாழ்தல் அதுவல்லது ஊதியம் இல்லை உயிர்க்கு. உயிர்க்கு உறுதியை தருவது எது? தானம். உயிர்க்கு உறுதியை தருவது பொருளறிதாயில். இப்படி எல்லாம் சொன்னாரா, இப்ப நான் இல்லையே பணம் காசு, நான் எப்படியா தானம் செய்யறது, எப்படி கொடுக்கறது அப்படின்னு நினைக்கிறியா? அப்படி நினைக்காது. அதுக்கு ஒரு வழி சொல்றேங்க. பொருள் அரிதாயில் கேட்போருக்கு இன்சொலும் அரிதோ. பொருள் அரிதாயில் கேட்போருக்கு இன்சொலும் அரிதோ. இனிமையான நல்ல மொழிகள், உபசார வார்த்தைகள் சொல்றது கூடவா உனக்கு பஞ்சம் அசட்டு போயில கேட்டால். அவர் கோம்பர் இருக்கு இன்னொரு கேட்டால் திருவருளாலே என் அடிகளத்திலே இல்லாமல் இருக்கிறது, நான் செய்ய வேண்டும் என்கின்ற ஆசை இருக்கிறது, சிறுவருளால கிடைக்கும் போது செய்கிறேன், தேவரீர் வந்ததே எனக்கு புரியுது என்று ஒரு நல்ல வாக்கியத்தை சொல்லலாம். எந்த நிலையில சொன்னாரு இளையான் குடிமாரநாயனாரு? பட்டினியா கிடக்கும் போது சொன்னாரு. நாமன்னா காரு சீர்னு வயசுடுவோம், நம்ம பேசாம இருந்தாலும் வீட்டுக்காரி பேசாம இருப்பட ஆலசி எடுத்து போடுவா சாமியாரையும் வீட்டுக்காரனையும் ரெண்டு பேரும் பட்டினி. இதுல உனக்கு விருந்த தர்மம் போய அப்படின்வா. ஈரமேனிய நீக்கி நனைஞ்சுகிட்டே வந்தார் அந்த ஆளு, அக்கிரம அநியாயம் நனைஞ்சுகிட்டே வந்தார். ஈரமேனியை நீக்கி இடம் கொடுத்து ஆற இன்னமுது ஊட்டுவதற்கு ஆசையா. ஐயோ
1: என்ன சொல்றது?
0: அப்போ அவருக்கு அமுது ஊட்ட வேணுமா? அமுது ஊட்டுவதற்கு ஆசை. தாரமாதை நோக்கி, வீட்டுக்காரமா நோக்கி, தபோதனர் தீரவே பசித்தார் செய்வதன் என்று. தீரவே பசித்தார் என்ன தீர? நம்முடைய பிறவி தீரவே இவர் பசித்து வந்தார். தீரவேன்னா மிக பசி கொடுத்திருக்கிறார் என்பது பொருள் இல்ல. இல்ல, நம்முடைய பிறவி தீருவதற்காக இவர் பசித்து வந்திருக்கிறார். அவர் சாப்பிட்டா நம்முடைய பிறவி தீர்ந்துவோம். என்ன போய் பிறவி தீர வேணுமா? தபோதனர் உண்ண வேணும். எவ்வளவு உள்ள அவ்வளவு பூத்தி வச்சிருக்காரு பொருளை. தீரவே பசித்தார் செய்வது. அது உருவாள் மற்றொன்று எதிலாறு இனி தருவார் இல்லை. போதும் வைகிற்று பூம்பிடம் தீது செய் வினையிற்கு என்பது இளையான் குடிமாறனாயனார் புராணம். அதனாலே இன்சொல் பொருளறிதாயில் கேட்போர்க்கு இன்சொலும் அரிதோ. போந்தால் அவர்கள் வந்தார்களேயானால் யாரு அந்த அடியார்கள் தர்மங்கின்றவர் வந்தார்களேயானால் விரைவுடன் எழுகை அவர் வருகிறார் எழுந்து சென்று சென்று ஆற என்பு உணர்ந்த ஐயர் அன்பர் என்பது ஒரு தன்மையால் நேர வந்தவர் யாவர் ஆயினும் நித்தமாகிய பத்திமன் கூற வந்து எதிர்கொண்டு கைகள் குவித்து நின்று சிவிப்புலத்தான் சிவிப்புலத்து ஈரமின் மதுரப்பதம் பரிவு எய்த முன்னுரை செய்தவன் கொண்டு வந்து ஆட்டுகளை எத்தனை கோடி கொடுக்கிறது. இந்த மாதிரி ஒரு இலக்கியம் இந்த மாதிரி ஒரு அற்புதமான வாக்கியங்கள் எங்க கிடைக்கும்? இந்த நூலை இப்படி சொல்றது காலில் இப்படி பாட்டு இப்படி சொல்லாடா விரைவுடன் எழுகை அப்படி உட்கார்ந்து இருக்க கூடாது. வரட்டு பெண்ணா வர்றவன் தரித்திரனா இருக்கலாம் இருக்கிறவன் நீ சொல்வந்தனா இருக்கலாம். அங்கே சிவனடியாருட்ட அதை நீ காட்டப்படாது. சிவனடியார் பணம் இல்லையா கூட அவன் சிவனுடைய புத்திரன் இருக்கட்டும் இருக்கட்டும் ஏதோ காரணத்துல பணம் இல்லாம இருக்கிறான் இருந்துட்டு போறான். சிவனுடைய சிவனுடைய புத்திரன் சிவனடியார் யார் புத்திரன் சிவனுடைய விளங்குதா. அதனாலே விரைவுடன் எழுகை ஓடல் ஓடல் வியந்து எதிர்கொள்கை பீடத்து உரிமையின் இருத்த ஆதனத்திலே இருத்த ஆதனந்தன்னை சிவாயவன அங்கு உதவு மாதவர் வந்தால் உன் மனைக்கு சைவ சமய அடுத்தாப்பு நீங்க சைவ சமய நீதி பாடம் கேட்கணும். சைவ சமய நீதி பாடங்கள் அப்பத்தான் சைவர்கள் யாரு சைவர்கள் எப்படி நடந்து கொள்ள வேணும் சைவ ஆச்சாரம்னா என்ன தூங்குறதுல இருந்து படுக்கிறதுல இருந்து சாப்பிடுறதுல இருந்து எல்லாம் சொல்லு. ஆதனந்தன்னை சிவாயவன அங்கு உதவு மாதவர் வந்தால் உன் மனைக்கு அப்படி ஆதனத்தில் இருத்தல் பாதபூஷண யுகப்பு பாதபூஷண செய்தல் பாதபூஷணம் என்றால் ஐயாலே கால நேரம் எல்லாம் ஒத்துக்கொண்டால் முறையாக பாதபூஷணம் செய்யப்படணும். இல்லையாக்க ஒரு பத்திர புஷ்பத்தை போட்டு நமஸ்காரத்தை அது ஒன்னும் பெருசு இல்லையே. ஒரு பத்திர புஷ்பத்தை போட்டு ஒரு தோத்திரத்தை தோற்றியோ நம சிவாய் பூஷை ஆயிடுச்சு பூஷை ஆயிடுச்சு. ஒரு பத்திர புஷ்பத்தை போட்டு பூஷை பண்ணிடும் கணக்கு எழுதிமா ஓ இவர் சிவனடியாருக்கு நீ பூஷை பண்ணு கணக்கு எழுதிப்பா. பாதபூஷணை உகப்பு செய்கை உகப்பு செய்யன்னா அவர்கள் பிரியப்படுகிறா போல செய்யறது. உக்கரமா இருந்தா விசிறணும் உக்கரமா இருந்தா தாகமா இருந்தா திருத்தத்தை கொடுப்பது வந்து ஏதாவது அவங்க காரியமா ஒரு காரியம் பண்ணுமா நான் பாத்துட்டு வந்துறேன் செஞ்சிட்டு வந்துறேன். அவர் கரும உன்கருமமாக செய்து சித்தியார் அறிவறியான் தனையறிய அக்கையாக்கி ஈசனுக்கு அன்பில்லார் அடியவருக்கு அன்பில்லார் எவ்வுயிர்க்கும் அன்பில்லார் தமக்கும் அன்பில்லை. தமக்கு அன்பில்லாதவன் யார் என்று கேட்டால் சிவனடியானத்துல அன்பில்லாதவன் தான் தனக்கே அன்பில்லாதவன். ஏன்னா உருப்படியாகிறதுக்கான காரியத்தை செய்யல இல்ல அதனால இவனிடத்துல இவனுக்கே அன்பு இல்லை. அவன் நினைச்சிட்டு இருக்கலாம் நம்ம மேல நம்முடைய நாம் அனுபவித்திருக்கிறோம் இல்ல இல்ல. ஈசனுக்கு அன்பில்லார் அடியவருக்கு அன்பில்லார் எவ்வுயிர்க்கு அன்பில்லார் தமக்கும் அன்பில்லை.
2: ஓம் நம சிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org. Om Namah Shivaya.

ஓம் நம சிவாய். டியர் யூசர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர், வி ஆர் வெரி மச் டிலைட்டட் டு லெட் யூ ஆல் நோ தட் டியூ டு த ஷவர் ஆஃப் கிரேஸ் ஃப்ரம் அல்மைட்டி லார்ட் சிவா அண்ட் தி கண்டினியூஸ் சப்போர்ட் ஃப்ரம் எஸ்டீம்டு யூசர்ஸ் லைக் யூ, அவர் சைவம் டாட் ஆர் வெப்சைட் ஹேட் பாஸ்ட் 26 சக்சஸ்ஃபுல் இயர்ஸ் ஆஃப் சர்வீஸ் இன் த வேர்ல்ட் ஆஃப் சைவம். And it is all set to sustain the same with lot more new features in the forthcoming years as well. Adding to that, like one more diamond embedded to the golden crown, we are pleased to inform the existence of a new radio, Shiva Tattvam, specifically designed to telecast Shaiva discourses. It's a humble request to you to listen that as well and extend your support. Now you can listen all the Shaiva discourses being scheduled in Shaiva Lahari and Thiruneriya Tamilosi radios in Shiva Tattvam radio only. Thanks for your esteemed support. Om Namah Shivaya.

தலம் திருவாய்மூர். திருநாவுக்கரசு நாயனார் திருவாய்மூரை அணுகிய அளவில் இறைவன் மறைய அதுபொழுது பாடியருளிய பதிகம். ஐந்தாம் திருமுறை திருக்குறுந்தொகை.

அவரை போல் தேடிக்கொண்டு திருவாய்மூக்கேயனா ஓடி போந்து இங்கு ஒளித்தவாறு என் கோலோ திருவாய்மூக்கேயனா ஓடி போந்து

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: தலம் திருவாய்மூர், திருநாவுக்கரசு நாயனார் அருளிய ஆறாம் திருமுறை திருத்தாண்டகம். தாம் கண்டு வந்த திருவாய்மூர் இறைவனின் காட்சியை பிள்ளையாரும் அப்பரு வழிகண்டு காட்ட அருளியது இப்பதிகம்.

0: ஓம் நம சிவாய். டியர் யூசர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர், வி ஆர் வெரி மச் டிலைட்டட் டு லெட் யூ ஆல் நோ தட் டியூ டு த ஷவர் ஆஃப் கிரேஸ் ஃப்ரம் அல்மைட்டி லார்ட் சிவா அண்ட் தி கண்டினியூஸ் சப்போர்ட் ஃப்ரம் எஸ்டீம்ட் யூசர்ஸ் லைக் யூ, அவர் சைவம் டாட் ஆர் வெப்சைட் ஹேட் பாஸ்ட் 26 சக்சஸ்ஃபுல் இயர்ஸ் ஆஃப் சர்வீஸ் இன் த வேர்ல்ட் ஆஃப் சைவம் அண்ட் இட் இஸ் ஆல் செட் டு சஸ்டெயின் த சேம் வித் லாட் மோர் நியூ ஃபீச்சர்ஸ் இன் த ஃபோர்த் கமிங் இயர்ஸ் ஆஸ் வெல். ஆடிங் டு தட், like one more diamond embedded to the golden crown, we are pleased to inform the existence of a new radio, Shiva Tattvam, specifically designed to telecast Shaiva discourses. It's a humble request to you to listen that as well and extend your support. Now you can listen all the Shaiva discourses being scheduled in Shaiva Lahari and Thiruneriya Tamilosi radios in Shiva Tattvam radio only. Thanks for your esteemed support. ஓம் நம சிவாய.
1: ஓம் சிவாய நம. சைவம் தாட்டாகின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி தினம் ஒரு சிவாலயம். வழங்குபவர் சிவபாத சேகரன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம்

நாட்டிலுள்ள 32 தேவார பாடல் பெற்ற சடங்குகள் முதன்மையானது கரையாயதுமாகிய காஞ்சி மாநகரத்தில் உள்ள பக்தி திரு ஏகம்பர் ஆலயத்தை நாம் இன்றைய தரிசனமாக மேற்கொள்கிறோம். பக்தி திரு ஏகம்பன் கும்பக்கோயில் என்று திருவாதகத்தில் குறிப்பிடக்கூடிய பெருமையையும் பழமையையும் உடையது இந்த ஆலயம். பஞ்சபூத தலங்களுள் இதனை திருப்பதி தலமாக குறிப்பிடுவார்கள். பாலாற்றின் வடகரையில் அமைந்துள்ள இந்த தலத்தை ஒட்டி இடையில் வேகவதி ஆறு ஓடுகின்றது. இத்தலம் அமைந்துள்ள பகுதியை சிவகாஞ்சி அதாவது பெரிய காஞ்சிபுரம் என்று குறிப்பிடுவார்கள். சிவகாஞ்சி பகுதியில் ஏகாம்பரநாதர் ஆலயத்தை தவிரவும் காமாட்சியம்மனுடைய ஆலயமும் சத்யதேசம் குமரகோப்பம் கைலாசநாதர் கோயில் போன்ற பிற கோயில்களும் அமைந்துள்ளன. இந்த தலம் பிரம்மதேவனால் பூஜித்து வழிபடப்பட்டது. இதற்கு பல்வேறு பெயர்கள் உண்டு. அவற்றுள் சத்தியம்பதி, பூலோக கைலாசம், சிவபுரம், திருமூர்த்தி வாசம், பிரம்மபுரம், காமகீதம், கன்னி காப்பி, இந்தீரபுரம், சத்தியவர்தலம் ஆகியவை குறிப்பிடத்தக்கன. பழந்தமிழ் இலக்கியங்களில் இக்காஞ்சி மாநகரம் சக்தி பதி என்றும் சக்தி தோடு என்றும் குறிப்பிடப்படுகின்றது. முக்தியை தரவல்ல 7 தலங்களில் காஞ்சியும் ஒன்றாகும். மற்ற 6 தலங்களாவன அயோத்தி, மதுரா, துவாரகை, காசி, அவந்தி, மாயா என்றன. இவற்றில் காஞ்சி ஒன்று மாத்திரம் தென்னாட்டில் அமைந்துள்ள தலம். ஏனைய 6 வடநாட்டில் உள்ளன. காஞ்சிபுரத்தில் வசித்தாலே முக்தி பேறு கிடைக்கும் என்பது சிவபுராணத்தால் அறியப்படும் செய்தி. பஞ்சபூத தலங்களில் திருப்பி தலமாகையால் இங்குள்ள மூலவரும் மணலால் ஆனது. சக்தி பீடங்களுள் ஒன்றான காமாட்சியினுடைய காமகோதி பீடம் இந்த தலம் மிகவும் பிரசித்தியான ஒன்று. நகரேஷு காஞ்சி என்பார்கள். கல்வியை கரையில்லா காஞ்சி மாநகர் என்றும் உருவாகும். இப்படிப்பட்ட பெருமைகளை எல்லாம் தன்னகத்தே உடையது இக்காஞ்சி மாநகர். 12 திருமுறைகளுள் முதல் 7 திருமுறைகள் தேவார திருக்கொள்கைகள் எனப்படும். அவற்றை திருநாள் திருநாபேஸ்வரர் சுந்தரர் ஆகிய 3 ஆச்சாரிய பெருமைகள் அறிவித்துள்ளார்கள். இந்த 7 திருமுறைகளிலும் பதியங்களை உடையதாக விளங்குவது சக்தி ஏகம்பம். இதில் மூர்த்தி தலம் தீர்த்தம் ஆகிய இச்சிறப்புகளும் ஒருங்கி அமைந்துள்ளன. இத்தலத்தில் சர்வதீர்த்தம், மங்கள தீர்த்தம், சிவகங்கை தீர்த்தம், பம்பை தீர்த்தம், உலகாணி தீர்த்தம் ஆகியவை உள்ளன. இத்தலத்தில் 108 சிவாலயங்கள் உள்ளன என்பார்கள். இங்கு அமைந்துள்ள மாவடி மிகவும் பிரசித்தியானது. மாமர நிழலில் அறப்பெரும் செல்வியாக 32 அறங்களை செய்த தவக்கொழுந்தாக காமாட்சி அம்பிகை சிவபெருமான் வழிபட்ட சிறப்பினை உடையது. இந்த மாவடியே இத்தலத்திற்கு தலவிருஷமாக அமைந்துள்ளது. கந்தபுராணம், காஞ்சி புராணம் ஆகிய நூல்கள் இந்த தலத்தினுடைய பெருமையை விரிவாக பெற்றன. கரை இடம் கொள்ளும் கவிகளில் சிறந்த காஞ்சியின் தலம் போல் என்று முக்கியப்பெருமான்கள் குறிப்பிடுவதால் தலங்களுக்குள்ளேயே சிறந்தது காஞ்சி நகர் ஏகம்பதி என்று பெறப்படும். பதஞ்சலி முனிவர் தான் எழுதியுள்ள மகாபாஷியத்தில் இந்நகரத்தை பற்றி குறிப்பிட்டுள்ளார். சங்க இலக்கியங்களுள் பெரும்பாலாற்று கடை, நண்டி அலங்காரம், மணிமேகலை போன்ற இலக்கியங்கள் இந்த தலத்தினுடைய பெருமையை எடுத்து இயம்புகின்றன. ஆதிசங்கரர் சாதித்த காமகோடி பீடமும் இத்தலத்தில் உள்ளது. இந்த தலத்தில் அவதரித்துள்ள திருக்குறிப்பு தொண்டர், சாக்கிய நாயனார் மற்றும் இங்கு ஆண்ட ஐயடிகள் காடவர்கோம் ஆகிய மூவரும் 63 நாயன்மார்களை அவ்வரிசையில் அமைந்துள்ளவர்கள். திருக்குறிப்பு தொண்டர் முக்தி பெற்ற தலமாகிய விஸ்வீஸ்வரர் கோவில் இந்நகரின் அமைந்துள்ளது. அர்த்தசாஸ்திரத்தை இயற்றிய சாணக்கியர், திருக்குறளுக்கு உரை எழுதிய கருமீரழகர், கந்தபுராணத்தை கொண்டு உதவிய சத்தியத்த சிவாச்சாரியார் போன்ற மகான்கள் மேதைகள் அவதரித்த பதிவு இதுவே. மேலும் காமாட்சியம்பியின் மீது சித்தனைகள் இயற்றிய ரமா சாஸ்திரி, வடநூர் கடலையும் தென்தமிழ் கடலையும் கண்டு உணர்ந்த மாதவ் சிஞான சுவாமிகள் ஆகியோரும்
தளத்தைச் சேர்ந்தவர்களாகும். காஞ்சிநகரில் பெரிய கோவில் என்றாலேயே இந்த வெற்றி எழுநருடைய கோவிலைத்தான் அது குறிக்கும். தருவார் கத்தி சிறிய கம்பன் என்று நாகநந்தி பெருமானுடைய வாக்கில் இதனுடைய பெருமை எளிதாக விளங்கும். அதாவது இந்நகரில் வந்து வணங்குவோருக்கு நினைகள் வந்து சேரா என்பது வெளிப்படும். இந்திகைக்கு தனியாக சன்னிதி இல்லாவிட்டாலும் மாவடியில் இருந்துள்ள உத்தவருடைய சன்னிதியை நாம் தரிசிக்கின்றோம். அங்கு அம்பிகைக்கு ஏலவார் குழலாய் என்று பெயர் வழங்கப்படுகிறது. ஏலவார் குழலால் இணை நன்றை என்றும் ஏற்றி வழிபடத்தக்க காலகாலனை சந்தமின்மானி காணத்தன்னடியேன் பெற்றவாறே என்று சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இந்த அம்பிகையுடைய பெயரை அதில் குறிப்பிடுகின்றார். கண்ணிலுள் மணியை சத்தியேகம்பன் என்று அப்பர் பெருமான் கண்ணில் மணியாக வழங்கக்கூடிய பெருமான் இந்த எறிந்த பெருமான் என்று ஏற்றுகின்றார். ஏக ஆம்பரம் ஒரு மாமரத்தின் கீழ் இருந்து பார்வதி தேவியானவள் எழுதப்பட்டால் ஏகாம்பரம் என்றும் காணிக்கு ஏகாம்பரநாதர் என்றும் பெயர்கள். கல்வெட்டுக்களும் கோயில் திருஏகம்பம் என்றும் இறைவன் திருஏகம்பம் உடையார் என்றும் குறிப்பிடப்படுகின்றனர். கம்பை நதிக்கரையில் அமைந்துள்ளது என்று குறிப்பிடப்பட்டாலும் தற்போது அந்நதி அந்தர்வாகினியாக அதாவது பூமியின் கீழ் நீர்வேகமாக ஓடுவதாக கூறப்படுகிறது. பிரகாரத்தில் உள்ள கம்பை தீர்த்தம் அதற்கு சான்றாக சொல்லப்படுகின்றது. கோவில் சுமார் 23 ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ளது. 5 பிரகாரங்களை கொண்டது. வீட்டுகளில் மிக விசாலமாக அமைந்துள்ளது. மாவடி என்று இறைவன் லிங்கவடிவில் வந்து வேண்டியதாக வரலாறு குறிப்பிடப்படுகின்றது. முதலுடைய சன்னதியை வலம் வரும்பொழுது கலவிருஷ மேடையில் சுவாமி யோகீஸ்வரனாக அமர்ந்துள்ளதை அதில் காமாட்சி தேவி இருப்பதையும் நான் தரிசிக்கின்றோம். இந்த ஆலயத்திற்குள்ளே வெள்ளக்கம்பன், கள்ளக்கம்பன், நல்ல கம்பன் என்ற பெயர்களோடு சிவலிங்க மூர்த்திகள் இருக்க காண்கின்றோம். அதிரவும் கொடிமரத்தின் அருகில் பக்தி மயானம் என்ற ஒரு தலமும் நேற்று பார்த்தவனும் அமைந்துள்ளது. இந்த கோயிலின் பிரகாரத்தில் சகசிரலிங்கம் அதாவது 1008 லிங்கங்கள் கொண்ட ஒரு பெரிய லிங்கமூர்த்தி, 108 தனித்தனி லிங்கங்கள் இருக்க காண்கின்றன. ராஜகோபுரம் 192 அடி கொண்டது. 80 நிலைகளை கொண்ட உயரமான ஒரு கோபுரம். நச்சி ஏகம்பரை கோயிலில் நாள்தோறும் கத்தியில் வாழ்பவர் இறுதி காலையில் சிவலோகத்தை அணுக வைப்பதோர் எத்தனை ஏனையும் போலும் கோபுரம் என்று காஞ்சி புராணம் என்னை வர்ணிக்கிறது. அதாவது தினந்தோறும் காஞ்சியில் வாழ்பவர் ஏகாம்பரநாதரை தரிசித்து வரும் பட்சத்தில் அவர்கள் இறுதி காலத்தில் சிவலோகத்தை அணுகுவதற்கு ஏதுவாக

பெரிய ஊர்வில் விநாயகரும் சுப்பிரமணியரும் தனித்தனியில் கொண்டு அருட்காட்சி வழங்குகிறார்கள். கோபுரத்தின் நேராக உள்ளே சென்றால் வாகன மண்டபம் இருக்கிறது காண்கின்றோம். இதனை சரதேச மண்டபம் என்று நவராத்திரி நாட்களில் இங்கே இந்த வாகன மண்டபத்திற்கு வந்து அடையர்களுக்கு காட்சி நிற்கின்றார். இதனை அடுத்து உப்பிரகாரத்தில் இடப்புறம் ஆயிரங்கால் மண்டபம் அமைந்திருக்கிறது. அதற்கு சொல்லும் வழியில் இடப்புறம் பம்பை தீர்த்தம் இருப்பது காண்கின்றோம். இந்த நீர் அமிழ்தினும் சிறியது என்று காஞ்சி புராணம் குறிப்பிடுகின்றது. அமிழ்தின் மிக்கது பம்பை நீர் என்றார் ஆசிரியர். இதனை அடுத்து நடராஜர் சந்தவனம் அமைந்திருக்கிறது. இந்த ஆலயத்தின் கல விநாயகராகிய விகட சக்கர விநாயகர் சன்னதி ஆயர்கால் மண்டபத்தின் முகத்தில் உள்ளது. இரட்டை புலவர்கள் இந்த விநாயகர் பெருமான் பாடியிருக்கிறார்கள். இப்புலவர்கள் பாடியுள்ள திரியகம்பநாதர் உலா என்ற பிரபந்தம் அருமையான ஒரு நூலாகும். இந்த விகட சக்கர விநாயகரை பற்றிய ஒரு வரலாற்று குறிப்பையும் நாம் இங்கே குறிப்பிட வேண்டும் உள்ளது. ஜலந்தரன் என்ற அசுரனை அழிப்பதற்காக திருமால் பூர்மானை போட்டு சுதர்சனம் என்ற சக்கரக்கடையை பெற்றார். பத்து தேவியை அழித்த

0: திருநாவுக்கரசு சுவாமிகள் அருளி செய்த ஐந்தாம் திருமுறை திருக்குறுந்தொகை தலம் திருக்கோடியா.
1: பாடியிருப்பவர் மயிலை சர்க்குருநாத தேசிகர்.

0: ശിവായ. You're listening to shaivam.org radios 24/7 spiritual channels from shaivam.org. Om Namah Shivaya.
1: ஓம் சிவாய நம. நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருவாசகம். இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருச்சதகம். பாடியிருப்பவர் திரு சம்பந்த குருக்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.

ஓம் சிவாய நமஹ. நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருவாசகம். இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திரு சதகம். பாடியிருப்பவர் திரு சம்பந்த குருக்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.

0: திருச்சிற்றம்பலம் ஷைவம் டாட் ஓஆர்ஜியின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்க இருக்கும் நிகழ்ச்சி திருமந்திரம். தலைப்பு இயமம். பாடியிருப்பவர் சிவ சற்குருநாதன் ஓதுவார் அவர்கள்.
1: திருமூல தேவநாயனார் அருளிச் செய்த திருமந்திரம் மூன்றாம்

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நம சிவாய.
1: சிற்றம்பலம் சைவம் .org இன் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்க இருக்கும் நிகழ்ச்சி திருமந்திரம். தலைப்பு நியமம். பாடியிருப்பவர் சிவ சர்க்குருநாதன் ஓதுவார் அவர்கள்.
2: திருமூல தேவநாயனார் அருளி செய்த திருமந்திரம் மூன்றாம் தந்திரம் நியமம்.

0: ओम नमः शिवाय।
1: यू आर लिसनिंग टू शैवम.org रेडियो, द 24/7 स्पिरिचुअल चैनल फ्रॉम शैवम.org।
2: சிற்றம்பலம் shivam.org அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்க இருக்கும் நிகழ்ச்சி திருமந்திரம். தலைப்பு ஆதனம். பாடியிருப்பவர் சிவ சற்குருநாதன் ஓதுவார் அவர்கள்.
3: திருமூல தேவநாயனார் அருளிச் செய்த திருமந்திரம் மூன்றாம் தந்திரம்.

0: திருச்சிற்றம்பலம் 11 திருமுறை. பரணதேவ நாயனார் அருளி செய்த சிவபெருமான் திரு அந்தாதி. பாடியிருப்பவர் மயிலை நாகநாத தேசிகர் அவர்கள்.
1: திருச்சிற்றம்பலம் ஒன்றுரைப்பீர் போல பல உரைந்திட்டோயாரே, ஒன்றுரைப்பீராயினும் ஒரு துணையாம்

0: ശിവായ. യു ആർ ലിസണിംഗ് ടു ശൈവം ഡോട്ട് ഓർഗ് റേഡിയോസ് 24/7 സ്പിരിച്വൽ ചാനൽസ് ഫ്രം ശൈവം ഡോട്ട് ഓർഗ്. ഓം നമ ശിവായ.
1: திருச்சிற்றம்பலம் தெய்வ சேக்கிழார் பெருமான் அருளை செய்த திருத்தொண்டர் புராணம் எனும் பெரிய புராணம். தலைப்பு இம்பிரான் மானக்கஞ்சார நாயனார் புராணம். பாடியவர் மயிலை சத்குருநாத தேசிகர் அவர்கள். திருச்சிற்றம்பலம்
2: திருச்சிற்றம்பலம்.

பணிந்து தாழ்ந்து எழுந்த மடக்கொடி தன் மஞ்சு தழைத்ததென வளர்ந்த மலர்கூந்தல் புறம் நோக்கி அஞ்சலி மெய்த்துண்டரை பார்த்து

கங்கை குதித்த சடை கூத்தனார் எழும் பரிவு நம் பக்கல் உனக்கு இருந்த

0: திருச்சிற்றம்பலம் அருள் திரு மானக்கஞ்சாரநாயனார் திருவடி போற்றி.
1: ஓம் நம சிவாய்.
2: யூ ஆர் லிசனிங் டு சைவம் .org ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம் .org.
1: ஓம் நம சிவாய்.

0: திருச்சிற்றம்பலம்.
1: புற்றில் வாழறவும் மஞ்சேன், பொய்யர்தும் மெய்யும் மஞ்சேன், கற்றைவார் சடையம் மன்னல் கண்ணுதல் பாதம் நன்னி, மற்ற ஓர் தெய்வம் தன்னை உண்டன நினைந்தம் பெருமார்க்கு, அற்றிலாதவரை கண்டால் அம்மனா மஞ்சுமாறு, வெறுவரேன் வெட்கை வந்தால் வினை கடல் கொளினும் மஞ்சேன், இருவரால் மாறு காணா எம்பிரான் தம்பிரானாம், திருவுரு அன்றி மற்றோர் தேவரத்தேவர் என்ன, அறுவராதவரைக் கண்டால் அம்மனா மஞ்சுமாறு, வன்புலால் வேலும் மஞ்சேன் வழக்கையார் கடைக்கன் நஞ்சேன், என்பலாம் உருக நோக்கி அம்பலத்தாடுகின்ற என்பலாமணியை ஏத்தி இனிதருள் பருகமாட்டா, அன்பிலாதவரைக் கண்டால் அம்மனா மஞ்சுமாறு, கிளியனார் கிளவி அஞ்சேன் அவர் கிரி முருவல் அஞ்சேன், வெளிய நீர் ஆடும் மேனி வேதியன் பாதம் நன்னி, துளியுலாம் கண்ணாராகி தொழுதழுதுள்ளோ நெக்கிங்கு, அழியிலாதவரைக் கண்டால் அம்மனா மஞ்சுமாறு, பிணியலாம் வரினும் மஞ்சேன் பிறப்பினோடு இறப்பும் மஞ்சேன், துணிநிலா அணியினான் தன் தொழும்பரோடு அழுந்தி அம்மாள், திணிநிலம் பிளந்தும் காணா சேவடே பரவி வெண்ணீர், அணியிலாதவரைக் கண்டால் அம்மனா மஞ்சுமாறு, வாழுலாம் எரியும் மஞ்சேன் வரை புரண்டிடனும் மஞ்சேன், தோளுலா நீற்றன் ஏற்றன் சொற்பதம் கடந்த அப்பன், தாழ தாமரைகள் ஏத்தி தடமலர் புனைந்து நெய்யும் ஆளலாதவரைக் கண்டால் அம்மனாம் அஞ்சுமாறு, தகவிலா பழியும் மஞ்சேன் சாதலை முன்னம் மஞ்சேன், புகைமுக தெரிகை வீசி பொழிந்த அம்பலத்துளாடும் முகை நகை கொன்றை மாலை முன்னவன் பாதம் ஏத்தி, அகம் நெகாதவரைக் கண்டால் அம்மனாம் அஞ்சுமாறு, தரிசரி களிரும் மஞ்சேன் தழல் விழி உழுவை அஞ்சேன், வெறிகமல் சடையன் அப்பன் விண்ணவர் நன்ன மாட்டா, செறிதரு கடல்கள் ஏத்தி சிறந்து நீதிருக்க மாட்டா, அறிவிலாதவரைக் கண்டால் அம்மனாம் அஞ்சுமாறு, மஞ்சுலாம் உருவும் மஞ்சேன் மன்னரோடு உறவும் மஞ்சேன், நஞ்சமே அமுதமாக்கும் நம்பிரான் எம்பிரானாய், செஞ்சவே ஆண்டு கொண்டான் திருமுண்டம் தீட்ட மாட்டாறு, அஞ்சுவார் அவரைக் கண்டால் அம்மனாம் அஞ்சுமாறு, கோநிலா வாழி அஞ்சேன் கூற்றுவன் சீற்றம் மஞ்சேன், நீ நிலா அணியினானை நினைந்து நைந்துருகி நெக்கு, வானிலாம் கண்கள் சோற வாழ்த்து நின்றேத்த மாட்டா, ஆனலாதவரைக் கண்டால் அம்மன்

0: Om Namah Shivaya. Dear users of Shaivam.org, we are very much delighted to let you all know that due to the shower of grace from Almighty Lord Shiva and the continuous support from esteemed users like you, our Shaivam.org website had passed 26 successful years of service in the world of Shaivam, and it is all set to sustain the same with lot more new features in the forthcoming years as well. Adding to that, like one more diamond embedded to the golden crown, we are pleased to inform the existence of a new radio, Shiva Tattvam, specifically designed to telecast Shaiva discourses. It's a humble request to you to listen that as well and extend your support. Now you can listen all the Shaiva discourses being scheduled in Shaiva Lahari and Thiruneriya Tamilosi radios in Shiva Tattvam radio only. Thanks for your esteemed support. ஓம் நம சிவாய.
1: திருச்சிற்றம்பலம். பருவரே மங்கை தன் பங்கரே பாண்டியர் காருமுதாம், ஒருவரே ஒன்றுமில்லாதவரை கடற்போதிரஞ்சி, தெரிவர நின்றுருகி பரிமேற்கொண்ட சேவகனார், ஒருவரே அன்றி உருவறியாதன் உள்ளமதே. சதுரே மறந்தறி மாள்கொள்வர் சார்ந்தவர் சாற்றிச் சொன்னோம், கதிரை மறைத்தன்ன ஜோதி கழுக்கடை கைபிடித்து, குதிரையின் மேல் வந்து கூடிடுமேற் குடிகேடு கண்டீர், மதுரையர் மன்னன் மறுபிறப்போட மறுத்திடுமே. நீரின்ப வெள்ளத்துள் நீந்து குளிக்கின்ற நெஞ்சம் கொண்டீர், பாரின்ப வெள்ளம் கொள பரிமேற்கொண்ட பாண்டியனார், ஓரின்ப வெள்ளத்துருக்கொண்டு தொண்டரே உள்ளம் கொண்டார், பேரின்ப வெள்ளத்துள் பெய்கடலே சென்று பேணுமினே. செரியும் பிறவிக்கு நல்லவர் செல்லன்மின் தென்னன் நன்னாட்டு, இறைவன் கிளர்கின்ற காலமிக்காலம் இக்காலத்துள்ளும், அறிவொள் கதிர்வால் உரை கடித்த ஆனந்தமாக்கடவி, எரியும் பிறப்பை எதிர்ந்தார் புரள இருநிலத்தே. காலமுண்டாகவே காதல் செய்து உய்மின் கருத்தறிய, ஞாலமுண்டானொடு நான்புகன் வானவர் நன்னறிய, ஆழமுண்டான் எங்கள் பாண்டிப்பிரான் தன்னடியவர்க்கு, மூல பண்டாரம் வழங்குகின்றான் வந்து முந்துமினே. இந்திய மாயா இருள்கட எப்பொருளும் விளங்க, தூண்டிய ஜோதியை மீனவனும் சொல்ல வல்லன் அல்லன், வேண்டிய போதே விளக்கிலை வாய்தல் விரும்புமின்தாள், பாண்டியனார் அருள் செய்கின்ற முத்திப்பரிசிதுவே. மாயவனைப் பரிமேல் கொண்டு மற்றவர்கைக் கொழலும் போயரும் இப்பிறப்பெண்ணும் பகைகள் புகுந்தவர்க்கு, ஆய அரும் பெரும் சீருடை தன்னருளே அருளும் சேயனடும் கொடைத்தன்னவன் சேவடி சேர்மின்களே. அழிவின் நின்றதோர் ஆனந்த வெள்ளத்திடை அழுத்தி, கழுவில் கருணையைக் காட்டி கடிய வினையகற்றி, பழமளம் பற்றறு தாண்டவன் பாண்டிப் பெரும்பதமே, முழுதுலகும் தருவான் கொடையே சென்று முந்துமினே. விரவிய தீவினை மேலே பிறப்பு முன்னீர் கடக்க, பரவிய அன்பரி என்புருக்கும் பரம்பாண்டியனார், புறவியின் மேல் வர புந்திகொளப்பட்ட பூங்கொடியார், மறவியும் மேல் கொண்டு தம்மையும் தாமரியார் மறந்து, கூற்றை வென்றாங்கைவர் கோக்கலையும் வென்றிழந்தழகால், வீற்றிருந்தான் பெரும் தேவியும் தானும் ஓர் மீனவன்பால், ஏற்று வந்தார் உயிருண்ட திருளொற்றச் சேவகனே, தேற்றமில்லாதவர் சேவடி சிக்கன சேர்மின்களே. திருச்சிற்றம்பலம்.
2: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு Shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் Shaivam.org. ஓம் நம சிவாய.

0: வாழ்வித்தமருந்தே செம்பொருத்துணிவே சீருடை கடலே செல்வமே சிவபெருமானே எம்பொருத்துன்னை சிக்கடப்பிடித்தே எங்கெழுந்தருளுவது இனியே விடைவிடாது கொந்த விண்ணவர் கோவே வினையனே நுடைய மெய்ப்பொருளே முடைவிடாதடியேன் முத்தர மண்ணாய் முழுப்புழுக்குரம்பையுள் கிடந்து கடைபடா வண்ணம் காத்தனை ஆண்ட கடவுளே கருணைமா கடலே இடைவிடாதுன்னை சிக்கடப்பிடித்தேன் எங்கெழுந்தருளுவது இனியே அம்மையே அப்பா ஒப்பிலாமணிய அன்பினில் விளைந்த ஆரமுதே பொய்மையே பெருக்கி பொழுதினை சுருக்கும் புழுத்தலை புலையனேன் தனக்கு செம்மையே ஆய சிவபதம் அளித்த செல்வமே சிவபெருமானே இம்மையே உன்னை சிக்கனப்பிடித்தேன் எங்கெழுந்தருளுவது இனியே அருளுடை சுடரே அழிந்ததோர்கனிய பெருந்திரள் அருந்தவர்கரசே பொருளுடை கலையே புகழ்ச்சியை கடந்த போகமே யோகத்தின் பொழிவே தெருளிடத்தடியார் சிந்தையுள் பூண்ட செல்வமே சிவபெருமானே இருளிட துன்னை சிக்கனப்பிடித்தேன் எங்கெழுந்தருளுவது இனியே ஒப்புணக்கில்லா ஒருவனே அடியன் உள்ளத்துள் ஒளிகின்ற ஒளியே மெய்ப்பதம் அறியா வீரிலீயர்க்கு விழுமியதளித்ததோர் அன்பே செற்புதற்கரிய செழுஞ்சுடர் மூர்த்தி செல்வமே சிவபெருமானே எய்ப்பிட துன்னை சிக்கனப்பிடித்தேன் எங்கெழுந்தருளுவது இனியே அறவையேன் மனமே கோயிலா கொண்டாண்டு அளவிலா ஆனந்தமருளி பிறவி வேர் அறுத்தன் குடிமுழு தாண்ட பிஞ்சகா பெரியயும் பொருளே திரவிலே கண்ட காட்சியே அடியன் செல்வமே சிவபெருமானே இரவிலே உன்னை சிக்கன பிடித்தன் எங்கெழுந்தருளுவது இனியே பாசவேர் அறுக்கும் பழம்பொருள் தன்னை பற்றுமாறடியேற்கருளி பூசனை உகந்தன் சிந்தையுள் புகுந்து பூங்கடல் காட்டிய பொருளே தேசுடை விளக்கே செழுஞ்சுடர் மூர்த்தி செல்வமே சிவபெருமானே ஈசனே உன்னை சிக்கன பிடித்தேன் எங்கெழுந்தருளுவது இனியே அத்தனே அண்டரு அண்டமா நின்ற ஆதியே யாதும் ஈரில்லா சித்தனே பக்தரு சிக்கன பிடித்த செல்வமே சிவபெருமானே பித்தனே எல்லா உயிருமாய் தழைத்து பிழைத்தவை அல்லையாய் நிற்கும் எத்தனே உன்னை சிக்கன பிடித்தேன் எங்கெழுந்தருளுவது இனியே பால் நினைந்தூட்டும் தாயினும் சால பரிந்து நீ பாவியேனுடைய ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்கி உழப்பிலா ஆனந்தமாய தேனினை சொரிந்து புறம்புறம் திரிந்த செல்வமே சிவபெருமானே யானுனை தொடர்ந்து சிக்கன பிடித்தன் எங்கெழுந்தருளுவது இனியே புன்புலால் யாக்கை புரைபுரை கனிய பொன்னெடும் கோயிலா புகுந்தன் என்பலாம் உருக்கி எளிய ஆண்ட ஈசனே மாசிலா மணியே துன்பமே பிறப்பே இறப்பொடு மயக்கம் தொடக்கலாமறுத்தனர் ஜோதி இன்பமே உன்னை சிக்கன பிடித்தேன் எங்கெழுந்தருளுவது இனியே திருச்சிற்றம்பலம்.
1: ஓம் நம சிவாய். யூ ஆர் லிசனிங் டு சைவம் .org ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம் .org.
2: வணக்கம் குழந்தைகளா, சைவம் டாட் ஆர்கில் கதை கேட்க வந்திருக்கிறவங்க எல்லாரையும் வரவேற்கிறேன். நேத்து திருவிளையாடல் புராணத்தில் இதுவரைக்கும் நம்ம பார்த்தோம் தடாதகை பிராட்டியார் பிறந்து வளர்றத நம்ம பார்த்தோம் இல்லையா. இப்போது உமை அம்பிகை தடாதகை பிராட்டியாரா எதுக்கு மாதிரியில் பிறந்திருக்காங்க, ஈசனை சிவபெருமானை திருமணம் செஞ்சுக்க போகிறாங்க, அதுதான் அவங்க இங்க பிறந்ததற்கான காரணம். அந்த திருமணம் எப்படி நடக்குது அப்படின்றது தான் நாம இன்றைய கதையில பார்க்க போறோம். கதைக்கு போலாமா? இப்போ மீனாட்சி அம்மை பெற்றோருடைய அரண்மனையில நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமா ரொம்ப சந்தோஷமா வளர்ந்து வராங்க. அவங்க உமை அம்பிகையே மதுரை அம்பதியில் இருக்கிறதுனால மதுரை எப்படி இருக்கு, ரொம்ப சுபிக்ஷமாக இருக்காமா. மாதம் மும்மாரி பெய்யுது, அப்படின்னா என்ன, சீசன் தவறாமல் கரெக்டாக மழை பெய்யுது. சீசன் தவறாமல் மழை பெஞ்சா உடனே எப்படி இருக்கும், ஊரு நல்ல சுபிக்ஷமாக இருக்கும். வயல்வெளிகளில் நிறைய பயிர்கள் கரெக்டான சீசனுக்கு வளருது, அதுக்கு வேண்டிய தண்ணி சன்லைட் எல்லாம் இருக்கு, நல்ல அறுவடை நடக்குது, முப்போகம் விளையுது, அதனால விவசாயிகள் நல்லா இருக்காங்க. வியாபாரம், விவசாயிகள் நல்லா இருந்தா அந்த பயிர்கள் வியாபாரத்துக்கு வரும், வியாபாரம் ரொம்ப நல்லா இருக்கு, வரிகள் ஊர் மக்கள் எல்லாருமே ரொம்ப நல்லா இருக்காங்க. உமை அம்பிகையே இருக்கிற ஊர் இல்லையா, அப்ப அவங்க இருக்கிற ஊர் சுபிக்ஷமா தானே இருக்கும். எங்க பார்த்தாலும் பச்சை பசேல்னு இருக்கு, ஆறு குளம் எல்லாத்துலயும் தண்ணி நிறைய இருக்கு, எங்க பார்த்தாலும் ரிச்னஸ் இருக்காமா, அவ்வளோ நல்லா இருக்கு. இப்படி நாட்கள் போய்கிட்டே இருக்கு, மீனாட்சி அம்மை அழகா வளர்ந்துகிட்டே வராங்க. மலையத்வஜ பாண்டியனுக்கு ஒரே மகள், தவமா தவம் இருந்து பிறந்த மகள் இல்லையா, அதுக்கப்புறம் வேற வாரிசு மலையத்வஜ பாண்டியனுக்கு இல்லை, அதனால அந்த ராஜாவுக்கு மகளும் மீனாட்சி அம்மை தான், மகனும் மீனாட்சி அம்மை தான். இப்போ ஒரு மகன் இருந்தா மகனுக்கு அடுத்து ராஜாவாக போற அந்த முடிசூடல் விழாவை வந்து நடத்திருப்பாங்க, ஆனா மீனாட்சி அம்மை தான் ஒரே மகள், அதனால அவருக்கு வயசான பிறகு ராஜாங்கத்தை ஆட்சி பொறுப்பை வந்து மீனாட்சி அம்மைக்கு கொடுக்கறாங்க. மீனாட்சி அம்மைக்கு தான் தான் எதிர்காலத்துல அரசியாக போறோன்றது தெரியும், அதனால சின்ன வயசுல இருந்தே குதிரை ஏற்றம், வாள் பயிற்சி, போர் புரியறதுக்கான பயிற்சிகள் எல்லாமே கத்துக்கிட்டு வராங்க. அரசாள்றது, ராஜதந்திரம் எல்லாமே சின்ன வயசுல இருந்தே கத்துக்கிட்டு வராங்க. அதனால உரிய வயசு வந்த பிறகு அவங்க மலையத்வஜ பாண்டியன் கிட்ட இருந்து அரசாள்ற பொறுப்பை ஏத்துக்கிட்டு அவங்க அப்பாவுக்கு ஓய்வு கொடுக்கறாங்க. காலம் சென்ற பிறகு மலையத்வஜ பாண்டியன் வயசான காரணத்தினால அவரு இறந்து போறாரு, அதாவது விண்ணுலகம் போய் சேர்றாரு. தந்தையோட ஈமச்சடங்கு

மாதிரி உரிய வயதுல திருமணம் செய்யணுமே அப்படின்ற கவலை அவங்க தாயான காஞ்சனமாலைக்கு வந்துருச்சு. அப்பா இருந்தா இந்நேரம் தேடி தன் மகளுக்கு ஏற்ற ஒரு மணாளனை தேடி கண்டுபிடிச்சிருப்பாரு. ஆனா மலையத்வஜ பாண்டியன் தான் விண்ணுலகம் போயிட்டாரு, இப்ப இருக்கிறது காஞ்சனமாலை தான். அதனால அவங்களுக்கே எல்லா பொறுப்பும் வந்துருது. காஞ்சனமாலைக்கோ மீனாட்சி அம்மை மாதிரி வெளியே போக தெரியாது, வெளியே போய் நாலா பக்கமும் ஜெயிச்சுட்டு வராங்க பத்தியா, இது மாதிரி காஞ்சனமாலைக்கு வெளியே போய் திக்விஜயம் அதெல்லாம் தெரியாது. அவங்க அரண்மனைக்குள்ளேயே இருக்கிறவங்க, அவங்களுக்கு கவலையான கவலை. மீனாட்சி அம்மை இவ்வளவு பேரழகு, இவ்வளவு ஆற்றலோட ஒரு பெரிய அரசியா இருக்காளே, இவளுக்கு தக்க மணாளன் கிடைக்கணுமே, கரெக்டான கணவன் இவளுக்கு வாய்க்கணுமே அப்படின்றது பெரிய கவலை. அதனால காஞ்சனமாலை ரொம்ப கவலை தோய்ந்த முகத்தோடையே எந்நேரம் இருக்காங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட தடாதகை பிராட்டியார், அம்மா நான் இங்கே இருந்தா உன்னுடைய எண்ணம் நிறைவேறாது, உனக்கு எனக்கு கல்யாணம் பண்ணி பார்க்கணுன்றதுதானே உன்னோட எண்ணம், நான் இங்கே இருந்து ராணியா இப்படியே இருந்தேன்னா உன்னுடைய எண்ணம் நிறைவேறாது, அதனால நான் திக்விஜயம்ங்கிற பேர்ல நாலா பக்கமும் போறேன், பல நாடுகளும் சுற்றி வர்றேன், எனக்கு பிடிச்ச மணாளனை, எனக்கு தகுதியான மணாளனை நானே தேர்ந்தெடுத்து முன்னால கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அப்படி போறாங்களாம்மா, பெரிய படை. அவங்க தேர் வந்து நாலு குதிரைகள் பூட்டிய மீன் கொடி பறக்கிற தேர், அதுல நால் வகை சேனை, காலாட்படை, குதிரைப்படை, யானைப்படை, நால் வகை சேனை இதோட கிளம்பி போறாங்க. எங்க போறாங்க, பூலகத்துக்கு மட்டும் போறாங்கிறீங்களா? கிடையாது, விண்ணுலகத்துக்கும் போறாங்க. இப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும்ல, விண்ணுலகத்துக்கு இங்கிருந்து இப்படி மற்ற மனிதர்களால பறந்து போக முடியும்? தடாதகை பிராட்டியார் சாட்சாத் பார்வதி தேவி, அதனால அவங்களுக்கு வந்து பூலோகத்திலிருந்து விண்ணுலகத்துக்கு பறந்து போக முடியும். ஆனால் அவங்க படையில் இருக்கிற மற்ற வீரர்கள், தளபதிகள் எல்லாரும் வந்து மனுஷங்க தானே, அவங்க எப்படி போகிறாங்க அப்படின்னு கேட்குறீங்க இல்லையா? நம்மளை வழி நடத்திட்டு போகிற குருவோ ஆசானோ, நமக்கு யார் நம்மளை வழி நடத்திட்டு போகிறாங்களோ அவங்க அருள் வாய்ந்தவர்களாக இருந்தால் நம்மால் அவங்க அருளில் நம்ம இயல்பையும் தகுதியையும் மீறி நம்மளாலேயும் நிறைய விஷயங்கள் செய்ய முடியும். அதை உணர்த்துறது தான் இந்த சம்பவம். அதனால் அந்த காலாட்படை, குதிரைப்படை, யானைப்படை இந்த மாதிரி வீரர்கள் எல்லாம் பூலோகத்திலிருந்து விண்ணுலகம் போய் அங்கேயும் பல உலகங்களை வந்து ஜெயிச்சுட்டு வராங்க. பலமான ஆடை ஆபரணம், பொன்னு, ரத்தனம் எல்லாம் அவங்களுக்கு வந்து காணிக்கையாக கிடைக்குது. கிழக்கே அமராவதிக்கு பட்டணம் போய் இந்திரனை ஜெயிச்சுட்டு இந்திரன் கொடுக்குற பரிசா காமதேனு, கற்பகத்தரு, சிந்தாமணி எல்லாத்தையும் கொண்டு வராங்க. தென்கிழக்கு திசைக்கு போய் அக்னி தேவனையே ஜெயிச்சிடுறாங்களாம். அக்னி தேவன் என்ன காணிக்கையா கொடுக்கறாரு? தங்க கட்டிகள். தெற்கே வந்து யம பட்டணம், யமனையே போர்ல வென்று அவர் என்ன தகுதி தராரு? அவரு வந்து நிறைய வெகுமதிகள் தராரு. அதை வாங்கிக்கிட்டு தென்மேற்கே நிருத்தியை ஜெயிச்சு, மேற்குல வருண பகவான், வடமேற்குல வாயு, வடக்கே சோமன் எல்லாரையும் ஜெயிச்சு கடைசியில எங்க வராங்க தெரியுமா? வடகிழக்குல கைலாயம் நோக்கி வராங்க. ஜகத்துக்கே தலைவன் வந்து ஈசன். ஈசனுடைய ஒரு பாகத்தை உமையம்பிகை வாங்கியிருக்காங்க. அப்போ அவங்க போற போர் வந்து தோர்த்தா போவாங்க, எல்லா பக்கமும் அவங்க ஜெயிச்சுட்டு வராங்க. தேவி ஜெயிக்க யாரால முடியும்? அம்பிகை கைலாயம் போறாங்க. அவங்க அமைச்சர்கள், படைகள் எல்லாரும்
போறாங்க, அவங்க கூட போறாங்க.

ஐந்தெழுத்து மந்திரம், நமச்சிவாய என்ற ஐந்தெழுத்து மந்திரத்தை அவங்க வந்து ஜெபிச்சு ஜெபிச்சு தேவியோட திவ்யமான பார்வையில அவங்க அந்த படைகள் காலாட்படை எல்லாம் வந்து எல்லா திக்குகளையும் வருணன் எல்லாரையும் வென்று கைலாயம் நோக்கி போறாங்க. இப்படி ஒரு இடம் பாக்கி இல்லாம சுற்றி ஆயிடுச்சு, நமக்கான ஒரு கணவன் அகப்படலையே அப்படின்னு தேவிக்கு இப்போ கவலையாயிடுச்சு. ஏன்னா அவங்க எட்டு திக்குகளையும் வென்றுட்டாங்க, தேவர்கள் இந்திரலோகம் எல்லாத்தையும் வென்றுட்டாங்க. இனி வெல்றதுக்கு கைலாயம் ஒண்ணு மட்டும்தான் பாக்கி இருக்கு. அதனால தடாதகி பிராட்டியாருக்கு ஒரே கவலை, இந்த கைலாயத்திலையும் நமக்கு நமக்கான ஏற்ற கணவன் கிடைக்கலன்னா இனி நமக்கு சுற்றி போக சுற்றி பார்க்க வேறு உலகங்களே கிடையாது. நம்ம எல்லா உலகையும் ஜெயிச்சாச்சு, நம்ம அம்மா கிட்ட போய் எனக்கு எங்கேயுமே எனக்கு ஏற்ற கணவன் கிடைக்கல அப்படின்னு நம்ம சொல்ல முடியாதே அப்படின்னு வருத்தத்தோட கைலாயத்தை நோக்கி போறாங்களாம்மா. கைலாயத்தை நோக்கி வந்த தேவிய முதல்ல காவர்கணங்கள் தான் எதிர்கொள்றாங்க. கைலாயத்தை காவல் காத்துக்கிட்டு பூதகணங்கள் நிப்பாங்க இல்லையா, அவங்கள தான் முதல் முதல்ல தேவி பார்க்குறாங்க. அவங்க வந்து இன்வென்சிபிள், ஆக்சுவலி அவங்கள வெல்லவே முடியாது. ஏன்னா சிவபெருமானுடைய பூதகணங்கள் இல்லையா, அவ்வளோ ஈஸியாக யாராலையும் வெல்லவே முடியாது. ஆனால் தேவி அவங்களையும் ஈஸியாக வென்றுட்டாங்களாமா. பல மதில்கள் கைலாயத்துக்கு, பல மதில்கள் இருக்குது, பல காம்பவுண்டு பல கேட் இருக்குது, எல்லாத்தையும் தாண்டி தாண்டி ஈஸியாக வராங்க. தேவி தேவிக்கிட்ட நந்தியம்பெருமானே தோத்து போயிட்டாங்க. நந்தியம்பெருமான் தான் முருக கடவுளுக்கு போர் பயிற்சி கொடுத்ததே நந்தியம்பெருமான் தான். ஆனால் நந்தியம்பெருமானே தேவிக்கிட்ட தோத்து போயிடுறாங்க. தோத்து போன நந்தியம்பெருமானுக்கு வேடிக்கை பாருங்க, வந்திருக்கிறது தேவிதான்னு தெரியலை. அவங்க அவரு யாரோ அப்படின்னு பயந்து கைலாயத்தில் பெருமான் கிட்ட ஓடுறாரு, வேகமாக ஓடுறாரு. ஓடி போய் பகவானே, மூணு ஸ்தனங்களை உடைய ஒரு மங்கை வில்லும் அம்புமா வந்திருக்கிறாங்க, நம்ம பூதங்கணங்களை எல்லாம் வென்றுட்டாங்க, என்ன கூட ஜெயிச்சிட்டாங்க, நீங்கள் தான் காப்பாற்றணும் அப்படின்னு கை கூப்பி வேண்டினார். தேவியோட பிறப்பே ஈசனுடைய திருவிளையாடல் தானே. அப்படி இருக்க தேவியோட திக்விஜயத்தை பற்றி ஈசனுக்கு தெரியாமலா இருக்கும், அவர் இதைத்தானே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாரு. அஞ்சேல் அப்படின்னு நந்திக்கு அபயம் தந்தவர் எழுந்து வந்து போர்க்கோலம் பூண்டிருந்த தேவிய உத்து நோக்கிறாரு. என் பக்கத்துல ரொம்ப அழகா அம்பிகை, என் பக்கத்துல ரொம்ப அழகா வீற்றிருக்கிற அம்பிகை எப்படி தைரியமா போர்க்கோலம் பூண்டிருக்காரு அப்படின்னு ஒரு நிமிஷம் சந்தோஷமா இப்படி உத்து பாக்குறாரு. அம்மா தேவியும் யார் இவர் அப்படின்னு பார்க்குறாங்க. அவங்க பார்க்கும்போது அவங்க தேவி வந்து ஈசனை பார்த்த உடனே அவங்க அவங்களுக்கு மூணு ஸ்தனங்கள் இருக்கும், ஒரு ஸ்தானம் வந்து மறைஞ்சிரும். என்னைக்கு வந்து தனக்கு ஏற்ற கணவரை பார்க்குறாங்களோ அப்போ அந்த மூன்றாவது ஸ்தானம் வந்து மறைஞ்சிரும் அப்படிங்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி அது மறைஞ்சிருது. இப்போ தேவிக்கு புரிஞ்சிருது, ஆஹா இதுதான் நம்மளுடைய கணவன், நமக்கு இவரு தான் கணவனா வரப்போறாரு அப்படின்றது தேவிக்கு புரிஞ்சிருது. உடனே வெக்கம் வந்துருச்சாமா தேவிக்கு. என்னதான் அவ்வளவு பெரிய ராணியா இருந்தாலும், எட்டு திக்குகளையும் ஜெயிச்சு வர்ற பேரரசியா இருந்தாலும், அவங்களுடைய கணவரை பார்க்கவும் தேவிக்கு வெக்கம் வந்துருச்சாமா. தேவியின் சேனைகள் வந்து இதை வந்து கவனிச்சிடுறாங்க, ஆகா தேவிக்கு இந்த மாற்றம் ஏற்பட்டுருச்சு அப்படின்னு பார்த்துடுறாங்க. எல்லாருக்கும் ஒரே சந்தோஷம். அப்போதான் எல்லாரும், அது வரைக்கும் ஈசனை வந்து இன்னொருத்தரை நம்ம ஃபைட் பண்ண போகிறோம், நம்ம இவரையும் சண்டை போட்டு ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உத்வேகத்தோட கைலாயத்தில் இருக்கிற ஈசனை பார்க்குறவங்க தேவி கிட்ட ஏற்பட்ட மாற்றத்தை பார்க்கவும் சந்தோஷம் வந்துடுச்சு. ஆஹா, நம்ம அரசிக்கு வந்து ஏற்ற கணவன் கிடைச்சிட்டாரு
அப்படின்னு சந்தோஷம் வந்துருது. எல்லாரும் சந்தோஷத்துல குதூகலிக்கிறாங்க. ஈசனை அப்பதான் பாக்குறாங்க. ஈசன் இறைவன் இல்லையா, என்ன அழகு ஈசன் அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க. தேவி அத்தனை பேரையும் வெற்றி கொண்ட வீரமும் சாட்டுன்னு போயிடுச்சாமா. அவங்க கையில இருந்த வில்லும் அம்பும் நழுவி கீழே விழுந்துருச்சு. இது நாள் வரைக்கும் வெட்கத்தையே அறியாம இருந்த தேவி தலை குனிஞ்சு நிக்கிறாங்களாம். தடாதகை பிராட்டியாரோட அமைச்சர் யாரு, சுமதி தேவி. தேவிய பார்த்து சொல்றாங்க, தேவி இவர் தான் உங்களுக்கு ரொம்ப பொருத்தமானவர். ஓர கண்ணால இறைவனை பாக்குறாங்க. சுவாமியும் எதிர்பார்த்துட்டு இருந்தார் இல்லையா, ஈசன் வந்து உமையம்பிகை வர்றதா எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தாரு. அவரு இன்னிலிருந்து எட்டாவது நாள் சோமவாரத்து அன்னைக்கு நான் உன்னை மணக்கிறேன். சோமவாரம்னா மண்டே. மண்டேதான் திங்கக்கிழமை தான் ஈசனுக்கு உகந்த நாள். அன்னைக்கு நான் உன்னை மணக்கிறேன், எல்லாரும் ஊர் போய் சேருங்க அப்படின்னு உத்தரவிட்டார். உடனே பரிவாரங்களோட மதுரையை தேவி வந்து அடையறாங்க. வந்ததும் தன்னுடைய தாய் காஞ்சனமாலை கிட்ட சொல்றாங்க. காஞ்சனமாலை கிட்ட கேட்டதும் அவ்வளோ சந்தோஷம். ஆஹா, இந்த பூலோகத்துல தான் உனக்கு யாரோ மாப்பிள்ள கிடைக்க போறான் அப்படின்னு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். நீ கைலாயத்துல சிவபெருமானியே போய் திருமணம் செஞ்சுக்க போறியா, அவர்தான் உனக்கு மணாளனா அப்படின்னு கேட்டுட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. நாட்டு அரசர்களுக்கும் கல்யாண செய்தி சொல்லி அனுப்புறாங்க. தேவியோட திருமணம் இல்லையா, ஏதோ அக்கம் பக்கத்துல மட்டும் கிடையாது, எட்டு திக்கும் எல்லா தேவாதி தேவர்கள் ரிஷிகள் எல்லா நாட்டு அரசர்கள் எல்லாருக்கும் கல்யாண செய்தி சொல்லி அனுப்புறாங்க. அவங்க எல்லாம் வந்து தங்கறதுக்கு பெரிய பெரிய மாளிகைகள் அரண்மனைகள் கட்டப்படுறது. அவசர அவசரமா இந்த வேலைகள் எல்லாம் நடக்குதாமா. கல்யாணம்னா சும்மாவா, நம்ம மனிதர்களுடைய கல்யாணம்னாலே தட்ட புடலா செய்வோம் இல்லையா, அதுவும் இது இறைவியோட திருமணம். அப்ப எவ்வளோ தடபுடலா இருக்கும், எவ்வளோ கூட்டம் இருக்கும். நாட்களோ ரொம்ப கம்மி, ஒரு வாரம் கூட இல்லை. இறைவன் என்ன சொல்லி அனுப்புனாரு, இன்னிலிருந்து எட்டாம் நாள் சோமவாரத்து அன்னைக்கு நான் உன்னை மணக்கிறேன் அப்படின்றாரு. அப்போ நாட்கள் எத்தனை நாள் இருக்கு, வெறும் ஏழு நாள் தான் இருக்கு நடுவுல. ஏழு நாள்க்குள்ள இவ்வளவு ஏற்பாடும் அவங்க செஞ்சாகணும். மட்டமடன்னு காரியங்கள் நடக்குது. வேக வேகமா விருந்தினர்களுக்காக அரண்மனைகள் கட்டுறாங்க, பந்தல் போடுறாங்க, பொருட்கள் வாங்குறாங்க, பட்டு நகை எல்லாம் வேக வேகமா செய்யறாங்க. நெசவாளர்கள் வந்து தேவையான பட்டு, இப்பெல்லாம் நம்ம போய் பெரிய பெரிய கடைகள்ல போய் நம்ம வாங்குறோம், பெரிய கடைகள்ல நம்ம போய் வாங்குறோம். ஆனா அப்போலாம் வந்து நெசவாளர்கள் வந்து நெஞ்சு கொடுக்கணும். அதனால எல்லா பக்கத்துல இருந்தும் நெசவாளர்களை கூட்டிட்டு வராங்க. பட்டு விதவிதமா டிசைன் சொல்லி என்னென்ன பட்டாடைகள் இப்படி இப்படி நெய்யணும் அப்படின்னு சொல்றாங்க. பொற்கொல்லர்கள் எங்கெங்கிருந்தோ நிறைய பேரை வர வைக்கிறாங்க. வர வச்சு எல்லாருக்கும் டிசைன் சொல்லி ஒட்டியானம் இப்படி வேணும், இத்தனை ஒட்டியானம் வேணும், இத்தனை வளையல் வேணும், இத்தனை கம்மல் வேணும், அதில் என்னென்ன ரத்தனங்கள் பொருத்தி இருக்கணும், இப்படி வைடூரியங்கள் பொருத்தி இந்த மாதிரி செட்டு வேணும் அப்படின்னு நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. எங்கே பார்த்தாலும் வேலைகள் வேக வேகமாக நடந்துட்டுருக்கு. ஒரு பக்கம் சமையல் ஆட்கள் ஆயிரக்கணக்கில் கூட்டிகிட்டு வராங்க. ஏன்னா வரப்போற விருந்தினர்கள் எத்தனை பேர், எத்தனை பேருக்கும் சமைக்கணும் இல்லையா. அதுவும் வர்ற விருந்தினர்கள் யாரு, பெரிய பெரிய தேவாதி தேவர்கள் முனிவர்கள் ரிஷிகள் பல நாட்டு மன்னர்கள் அப்புறம் பல நாட்டு மக்கள் எத்தனை பேர் வரப்போறாங்க. அத்தனை பேருக்கும் சமைக்கணும், அதுவும் சுவையான பண்டங்கள் தேர்ந்தெடுத்த ரொம்ப மேன்மையான பண்டங்கள் சமைக்கணும் இல்லையா. இவங்க ஒரு பக்கம் பார்த்தா பெரிய பேங்க்வெட் ஹாலு பெருசா ஏற்பாடு பண்ணி சமையல் கூடம் ரொம்ப பெரிய ஏற்பாடு நடந்துகிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் அந்தணர்களை வர வச்சு பெரிய பெரிய யாகம் ஹோமம் இறைவன் இறைவிக்கு திருமணம் நடத்துறதுன்னா சும்மாவா, அதுக்கு பெரிய பெரிய
ஹோமத்துக்கான இழாக்கும் ஊர் ஃபுல்லா ஏற்பாடுகள் நடந்தாதான் வரப்போற அத்தனை விருந்தினர்களையும் தங்க வச்சு உபசரிச்சு யாருக்கும் வேணுங்கிறத வந்து குறைவில்லாம கொடுத்து நிறைவா செய்ய முடியும். அதனால இரு டைமும் ரொம்ப கம்மி. அதனால பெரிய பெரிய ஏற்பாடுகள் ரொம்ப வேகமா நடந்துட்டு இருக்கு. ஓயாத உத்தரவு, எங்க பார்த்தாலும் ஒரே சுறுசுறுப்பு, மக்கள் தூங்கறதே இல்லை, தூங்காம வேலை செய்யறாங்களாமா. தூங்கினா டைம் வேஸ்ட் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு தூங்காம வேலை செய்யறாங்களாம். மதுரைக்கு வர்ற எல்லா பாதைகள்லயும் நகருக்குள்ளேயும் தண்ணீர் பந்தல், மாப்பிள்ளை வீட்டாருக்கு வேணுங்கிற ஆடை ஆபரணங்கள் எல்லாத்தையும் ஒரு பஞ்சாலும் இன்னொரு பக்கம் பார்த்தா கற்பகத்தரு கொடுத்துக்கிட்டே இருக்கு. காமதேனுவோ கேட்கற நேரம் எல்லாம் பால், தயிர், நெய், சக்கரை எல்லாத்தையும் வாரி வாரி வழங்குது. சிந்தாமணியோ பொண்ணு, நகை, ரத்தனங்கள் எல்லாத்தையும் வந்து தருது. இதுல வந்து முத்துக்கள் ரத்தனங்கள் பதித்த கல்யாண மண்டபத்தை பல திறமைசாலிகள் அழகா கட்டி முடிக்கிறாங்க. ஊரெல்லாம் கமுகு வாழை கட்டின தோரணங்கள், வீதியெல்லாம் வண்ண வண்ண கோலங்கள். மாப்பிள்ளையை எதிர்நோக்கி அவளோட பெண் வீட்டார் காத்திருக்காங்க. இவ்வளவும் பெண் வீட்டார் பத்தியே நான் சொல்லிட்டு இருக்கேனே, மாப்பிள்ளை வீட்டுல என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியணும் இல்லையா? அதான் ஈசன் இறைவனுடைய சைட்ல என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியணும் இல்லையா? ஈசன் சுந்தரேஸ்வர பெருமான் வந்து கர்ணன், மகாகர்ணன், கண்டகர்ணன், தூலகர்ணன் அப்படிங்கிற தலைவர்கள் எல்லாம் வைகுண்டம், சத்தியலோகம், அமராவதி பட்டினம், திக்பாலகர்கள் இருப்பிடம் இப்படி பல திசைகளுக்கும் அனுப்பி திருமண செய்திய அறிவிக்க அனுப்பிடுறாரு. கருடன் மேல ஏறி ஸ்ரீதேவி பூதேவியோட கைலாசம் வராரு மகாவிஷ்ணு. அன்னவாகனத்துல சரஸ்வதியோட வந்து இறங்குறாரு பிரம்மா. இந்திரன் இந்திராணியோடையும் ரம்பை, மேனகை, ஊர்வசி, திலோத்தமை போன்ற அப்சர ஸ்திரீகளோட வந்து சேர்றாங்க இந்திரன். வித்யாதரர்கள், கந்தர்வர்கள் அவங்க எல்லாம் தங்க மனைவிமாரோட கைலாசம் வந்து சேர்றாங்க. மேரு முதலிய ஏழு மலைகள், நாவலம் முதலிய ஏழு தீவுகள், பார்க்கடல் முதலிய ஏழு கடல்கள், கங்கை, காவேரி, சிந்து, தாமிரபரணி போன்ற நதிகள் எல்லாம் நிஜ உருவத்தோட தங்கள் காணிக்கைகளோட சுந்தரமூர்த்தியை பின்தொடர்ந்து வந்து சேர்ந்தது. இப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும், அது என்ன? ஏழு மலை வருதா, தீவு வருதா, இதெல்லாம் நகர்ந்து வருமா? எப்படி நகர்ந்து வரும்? ஏழு மலை ஏழு தீவு அப்படின்னா இவங்க எல்லாம் அவங்களுடைய உண்மை உருவில வருவாங்க. வந்து நதியாகவும் மலையாகவும் கடலாகவும் இருக்க வேண்டி பணிக்கப்பட்டிருக்காங்க. ஆனா அவங்களுக்கும் தேவ உருவம் இருக்கும், அந்த தேவ உருவத்துல அவங்க எல்லாம் வராங்க. அவங்க எல்லாம் நம்ம கண்ணுக்கு புலப்படாத நிஜ உருவம் இருக்கும், தேவ உருவம் இருக்கும் அவங்களுக்கு. அந்த உருவத்துலதான் இவங்க எல்லாம் வராங்க. ஒரு முனிவர் பாக்கி இல்ல, தேவர்கள் மிச்சம் இல்ல. பின்ன மீனாட்சி சுந்தரேஸ்வர் திருமணம்னா பார்க்க யாருக்குதான் ஆசையா இருக்காது, எல்லாரும் கிளம்பி வராங்க. சுவாமியும் தன்னோட வழக்கமான புலித்தோல், மாந்தோல் இந்த ஆடைகள் எல்லாம் கலந்துட்டு பாம்புகள் எல்லாம் கழற்றிட்டு இறைவன் எப்பயும் எப்படி இருப்பாரு? எப்பயும் வந்து ஒரு புலித்தோல் ஆடை, அப்புறம் நிறைய ருத்ராட்சம், கையில ஆபரணம், கையில கழுத்துல எல்லாத்துலயும் நாகம், அதாவது பாம்புகள் தான் ஆபரணம். இதுல எங்க ஆசிரியர் ஐயா வந்து சுவாரஸ்யமா சொல்லுவாரு, காரைக்கால் அம்மையாருக்கு மட்டும்தான் இறைவன் கிட்ட வந்து தட்டி கேட்கிற அளவுக்கு ஒரு பாசமும் உரிமையும் இருக்குமா. காரைக்கால் அம்மையார் வந்து இறைவனை பார்த்து சொல்லுவாராம், என்னப்பா நீ இப்படி எங்க பார்த்தாலும் பாம்பை நிலைய விட்டுக்கிட்டு இருக்க, தலைக்கு ரெண்டு பாம்பு கட்டி வச்சிருக்க, கழுத்துல ரெண்டு பாம்பு போட்டிருக்க, கையில பிரேஸ்லெட்டா ரெண்டு பாம்பு போட்டிருக்க, இடுப்புல பெல்ட்டா ஒரு பாம்பு தெரியுது, அப்புறம் ருத்ராட்ச மாலை எது,
உன்னுடைய ஆபரணம் எது எதுவுமே வித்தியாசம் தெரியாம பாம்புகள் நெளிஞ்சுக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் பக்கத்துல இப்படி மேல பாம்பா தெரியுதே, பக்கத்துல உமையம்பிகை இருக்காளே, பயந்துர மாட்டாளா, இதையெல்லாம் போட்டுரு, உனக்கே இதெல்லாம் ரிஸ்க் தானே, தூர போட்டுறேன் அப்படின்னு சொல்லி காரைக்கால் அம்மையார் வந்து கேட்பாங்களாம். அந்த அளவுக்கு ஆபரணங்களே வந்து நாகாபரணம். அதனாலதான் வந்து எந்த ஒரு கோயில்லையும் சிவலிங்கத்தை பார்த்தீங்கன்னா நாகாபரணம்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பாம்பை வந்து வச்சிருப்பாங்க. ஏன்னா அவருடைய ஆபரணம் அதுதான். இப்ப கல்யாணத்துக்கு போறோம், அதனால பயந்துர போறாங்க எல்லாரும் அப்படின்னு சொல்லிட்டு இறைவன் என்ன பண்றாரு, இந்த நாகங்கள் எல்லாம் கழட்டி இதெல்லாம் நீங்க எல்லாம் இங்கே இருங்க, நான் கல்யாணம் முடிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்ன ஒன்னா கழட்டி இங்க இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு வராராம். இதுல இன்னொரு வேடிக்கையும் எங்க ஆசிரியர் ஐயா வந்து சொல்லுவாரு, இந்த மாப்பிள்ளை ஆனதுக்கு அப்புறம் நடந்ததா இதை வந்து சொன்னாரு எங்களுக்கு. மாப்பிள்ளைய எல்லாரும் கேலி பண்ணுவாங்க இல்லையா, இறைவனை வந்து ஆரத்தி எடுத்துட்டு தட்டுல வந்து பொருள் போடுங்க, நல்ல வேல்யூபிளா பொருள் போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ இறைவன் வந்து என்ன போட அப்படின்னு கேட்டிருக்காரு, உங்களுக்கு பிடிச்சத போடுங்களேன் அப்படின்னு நக்கலா இவர் என்னதான் போடுவாருன்னு பார்ப்போம், என்ன பணம் கொடுப்பாரு என்ன பொருள் கொடுப்பாருன்னு பார்ப்போம் அப்படின்னு நக்கலா வந்து ஆரத்தி எடுத்த பெண்கள் வந்து ஒரு பாம்பு ஒரு சின்ன பாம்பு எடுத்து இப்படி தட்டில் போட போனாராம். அவ்வளோதான், பாம்பா அப்படின்னு கத்திக்கிட்டு எல்லாரும் ஓடி போயிட்டாங்களாம். இது வந்து கல்யாணம் முடிந்த பிறகு புது மாப்பிள்ளையா இறைவன் இருந்தபோது நடந்த. சுவாமி வந்து எப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு கிளம்புறாரு அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா, தன்னுடைய வழக்கமான புலித்தோல் மான் தோல் ஆடைகளை கலைந்துட்டு பாம்புகள் எல்லாம் கழட்டிட்டு நல்ல வாசனை திரவியங்களை பூசிட்டு பட்டாடை உயர்ந்த ஆபரணங்கள் இதையெல்லாம் தரிச்சுட்டு தன்னுடைய புடை சூழ, அதாவது தேவர்கள் முனிவர்கள் ரிஷிகள் இவங்க எல்லாருடைய புடை ரிஷப வாகனத்துல ஏறி கிளம்புறாரு. இவருக்கு வந்து குடை பிரிக்கிறாங்க, யாரு குண்டோதரன் வந்து குடை பிடிக்கிறாங்க, ரத்தனங்கள் இழைத்த வெண்குடையை குண்டோதரன் வந்து பிடிச்சிட்டு வரோம். கணக்கூட்டங்கள் ஆயிரக்கணக்கான வாத்திய ஒலிகளை வாயாலேயே எழுப்ப அப்பா அந்த வைபவத்தை வந்து சொல்லவே முடியாதுங்கும் போது ஆயிரம் நா படைத்த ஆதிசேஷனாலேயே இதையெல்லாம் வர்ணிக்காது. மதுரை நகரோட வெளிப்புறத்திலேயே கால் வைக்க இடம் இல்லை. பூலோகத்துல 56 தேச அரசர்களும் தன் பரிவாரத்தோட வந்திருந்தாங்க. நந்திகேஸ்வரர் கை கொடுக்க ரிஷபத்துல இருந்து இறங்கி பட்டு கம்பளத்துல நடந்து வர விழுந்து வணங்கினாங்க. ஒரே நெரிசல், பின்ன இறைவனை பாக்குறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்குன்னு சும்மாவா, காஞ்சனமாலை தேவி தரிசனம் எவ்வளவு கஷ்டப்பட்டு தவம் இருந்து கிடைச்சது அப்படின்றத நம்ம பார்த்தோம் இல்லையா. இப்போ இறைவனை ஈஸியா எந்த தவமும் இயற்றாமல் தவம் இயற்றிதான் பார்க்க போறாங்க, ஆனாலும் அந்த அளவு கடுமையா விரதம் இருந்து பார்க்கல. எல்லாருக்கும் ஏதோ ஒரு முன்வினை பயன், சுலபமா இறைவனை பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அவருடைய திருமணத்தையும் பார்க்க போறாங்க, அந்த வாய்ப்பு வந்து அவங்களுக்கு சுலபமா கிடைச்சிருக்கு. அப்போ எல்லாரும் முட்டி மோதி நெரிச்சு ஒரு வாட்டி பார்த்தாலும் போதுமே அப்படின்னு நினைப்பாங்க இல்லையா. அதனால மாப்பிள்ளை வரும்போது அந்த ஊர்வலத்துல மாப்பிள்ளைய பார்க்க ஒரே நெரிசல். காஞ்சனமாலை சுவாமி கிட்ட வந்து என் மகளை முறைப்படி மணந்து இந்த பாண்டிய நாட்டையும் ஆண்டு எங்களை காப்பாத்தணும் அப்படின்னு ரொம்ப கெஞ்சி இறங்கி கேட்டுக்கிறாங்க. சுவாமி புன்முறுவல் பூத்தாராம். அழகு பெண்டியர் அவருடைய பாதங்களை அலம்பி மலர்களால பூசிக்கிறாங்க. முத்துமணிகளையும் பொன் மலர்களையும் அவர் பாதங்கள்ல கொட்டினாங்க காஞ்சனமாலை. விஷ்ணுவும் பிரம்மாவும் இருபுறமும் மாப்பிள்ளை தோழர்களா வர மணமண்டபத்துக்குள்ள போய் அமர்றாரு ஈசன். நாரதர் வீணை மீட்டுறாரு. அரம்பையர் யாரெல்லாம்
ஊர்வசி, ரம்பை, துலோத்தமை, மேனகை இவங்கெல்லாம் வந்து நடனம் ஆடி காமிக்கிறாங்க. வசிஷ்டர், பிரகஸ்பதி போன்ற முனிவர்கள் வேத மந்திரங்களை ஜபிக்கிறாங்க. சரஸ்வதியும் லக்ஷ்மியும் அலங்கரிக்கப்பட்ட தேவிய அழகாக அழைச்சிட்டு வந்து சுவாமிக்கு பக்கத்தில் உட்கார வைக்கிறாங்க. பிரம்மா ஹோமம் வளர்க்கிறாரு. காஞ்சனமாலை கெண்டியிலிருந்து நீர் வார்க்க மகாவிஷ்ணு மீனாட்சிய சுந்தரர் கைப்பிடிச்சு தார வார்த்து கொடுக்கிறாரு. சுந்தரேஸ்வர பெருமான் தடாதகை பிராட்டியோட சங்கு கழுத்துல அழகா திருமாங்கல்யம் கட்டுறாரு. தேவி அம்மை மிதிச்சு அருந்ததி பார்த்து மகாவிஷ்ணு பொறியிடுறாங்க. இதுக்கப்புறம் ஈசன் வந்திருந்த எல்லாருக்கும் பட்டாடை, ஆபரணங்கள், இந்த மாதிரி நிறைய பரிசு பொருட்கள் கொடுத்து எதிர்மரியாதை செய்கிறார். அவங்க எல்லாம் வராங்க, வந்திருக்காங்க. வந்தவங்க எல்லாரும் நிறைய பரிசு பொருட்கள் கொண்டு வந்திருக்காங்க. அதனால இறைவன் வந்து ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுக்குறாராமா, எதிர்மரியாதை செய்கிறாரு. அவர் சடையில் இருந்த இடத்துல இப்போ ரத்தன முடி. அவர் தான் இப்போ பாண்டிய மன்னன் இல்லையா, திருமணம் செஞ்சுக்கிட்டு அரச பதவி ஏற்பவர்கள் லிங்க பிரதிஷ்டை செய்யறது வந்து பாண்டிய குல வழக்கம். அப்போதான் அந்த பரம்பரை நிலைத்து நிற்கும் அப்படிங்கிறது ஐதீகம். லோக க்ஷேமத்துக்காக அரசால வந்த ஈசன் திருமண நாளன்னைக்கு மதுரை நகரோட நடுப்பகுதியில் பொன்னேர் பூட்டி உழுது மேற்கு திசை பார்த்து ஒரு லிங்கத்தை பிரதிஷ்டை செய்கிறாரு. அதுக்கு ஈகாபிஷ்ட பிரதர் அப்படின்னு பேரும் சூட்டுறாரு. அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? விருப்பங்களை பூர்த்தி செய்கிறவர் அப்படின்னு அதுக்கு அர்த்தம். முறைப்படி அந்த லிங்கத்துக்கு பூஜை பண்ணி பிரதிஷ்டை பண்ணார். அப்புறம் சுந்தரேச லிங்கத்துக்கும் பூஜை செஞ்சு வழிபட்டார். தேவர்களும் முனிவர்களும் ஈகாபிஷ்ட பிரத லிங்கத்தை முறைப்படி பூஜித்து வணங்கினாங்க. ஈஸ்வரனுடைய லிங்க பிரதிஷ்டையும் திருமண வைபவங்களையும் பக்தி சிரத்தையோட படிக்கிறவங்களுக்கும் கேட்குறவங்களுக்கும் கல்யாணமாகாமல் இருந்தால் கல்யாணமாகும், ஏற்கனவே கல்யாணமானவங்களாக இருந்தால் ரொம்ப அந்யோன்யமாக சந்தோஷமாக சண்டை சச்சரவுகள் இல்லாமல் இருப்பாங்க. மாணவர்களாக இருந்தால் என்ன கிடைக்கும் உங்களுக்கு? வா யோசிப்பீங்க, எவரோடையும் இணக்கமாக சந்தோஷமாக இருப்பீங்க. ஏன்னா இந்த திருவிளையாடல் புராணத்தினுடைய இந்த கதையில் நம்ம என்ன பார்த்தோம்? எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறது தானே பார்த்தோம். அது மாதிரி நீங்களும் சந்தோஷமாக இருப்பீங்க. நவரத்னங்கள் வந்து கிடைக்கும் உங்களுக்கு. நவரத்னங்கள்னா உங்களுக்கு நவரத்னங்கள் வருமா? கண்டிப்பாக வரும். நவரத்னங்கள் வந்து அடையும், நல்ல நலன்கள் கிட்டும். ஏதாவது நோய் இருந்ததுன்னா, உங்களுக்கு ஏதாவது சின்ன சின்ன இருந்ததுன்னா அதெல்லாம் நீங்கும். இதை வந்து தினம் படிக்கிறவங்களுக்கும் கேட்குறவங்களுக்கும் பூமியில் கிடைக்காததுன்றதே எதுவும் கிடையாது. சிவபெருமான் வந்து மீனாட்சியை திருமணம் செஞ்சுக்கிட்ட இந்த லீலை பெருமானுடைய 5வது திருவிளையாடல் ஆகும். நாளைக்கு உங்களுக்கு திருவிளையாடல் புராணத்தில் 6வது கதை, அதாவது பெருமான் வந்து திருக்கூத்து ஆடின கதையை வந்து நான் உங்களுக்கு நாளைக்கு சொல்ல போகிறேன். சரியா?

0: Shivaya. You're listening to Shaivam.org radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேயர்களுக்கு வணக்கம். அடுத்ததாக நீங்கள் கேட்க இருப்பது இன்றைய சிறப்பு நிகழ்ச்சி திருச்சிற்றம்பலம்.
2: ஓம் நம சிவாய்.
3: யூ ஆர் லிசனிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க்.
2: ஓம் நம சிவாய்.

0: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது திருமுறை சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருவம்பாவை, தலைப்பு ஒன்னி திலநகையாய். வழங்குபவர் சிவ குஞ்சிதபாதம் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
1: அடுத்த திருப்பாடல் ஒன்னி திலநகையாய் இன்னம் புலர்ந்தின்றோ, வண்ண கிளிமொழியார் எல்லாரும் வந்தாரோ, எண்ணிக்கொடு உள்ளவா சொல்லுகோம், அவ்வளவும் கண்ணை துயின்று அவமே காலத்தை போக்காதே. விண்ணுக்கொரு மருந்தை வேத விழுப்பொருளை கண்ணுக்கினியானை பாடி கசிந்து உள்ளம் உள்ளுக்கு நின்று உருக யாம் மாட்டோம், நீயே வந்து எண்ணி குறையில் துயிலேலோர் எம்பாவாய். ஒன் நித்தில நகையாய் முத்தன்ன வெண்ணகையாயின்னு முந்தைய பாடல்ல அழைத்தால் அல்லவா, அதே மாதிரியான ஒரு அழைப்பு தான் இதுவும். நித்திலம் என்றாலும் முத்துதான். ஒள் நித்திலம் சேர்த்து எழுதும்போது ஒன்னித்திலம்னு ஆகுது. ஒள் நித்திலம் ஒளி பொருந்திய முத்து, நகையாய் பற்களை உடையவளே, ஒளி பொருந்திய முத்து போன்ற பற்களை உடையவளே. இன்னம் புலர்ந்தின்றோ, உனக்கு இன்னமா விடியவில்லை, இன்னமா உனக்கு விடியவில்லை. உடனடியே அவ பதில் கொடுக்கிறான். போன பாடலையாவது அத்தன் ஆனந்த நமுதன் கல்லூர் தித்திக்க பேசுவாய் வந்துன் கடைதிரவாய் சொல்லி முடிக்கிற வரைக்கும் காத்திருந்தா, இப்போ உடனே இன்னம் புலர்ந்தின்றோன உடனே உடனே உள்ளே இருந்து மறுமொழி வருது. என்னமோ நான் தான் எழுந்து வராதபடி பேசுறீங்க. வண்ண கிளிமொழியார் எல்லாரும் வந்தாரோ, அழகிய கிளி போலும் மொழி பேசக்கூடிய நம்முடைய தோழிகள் எல்லாரும் வந்து விட்டார்களோ, என்னமோ நான் தான் வரா இன்னும் எழுந்து வராதபடி பேசுறீங்களே. எல்லாரும் வந்திருக்க மாட்டா எனக்கு தெரியும், ஏதோ வந்தமா கூப்பிட்டமான்னு இல்லாம இன்னும் விடியலையா, இன்னும் உறங்குறியான்லாம் கேள்வி பேசுறீங்களே, இன்னும் வராதவா எத்தனை பேர் இருப்பா அப்படின்னு சொல்லி இல்லையா. ஒரு ஆசிரியர் வகுப்புல மாணவனை பேசாம என்னடா பேசிட்டு இருக்கிறேன் அப்படின்னா, நான் மட்டுமா சார் பேசுறேன்மா உடனே இல்லையா, என்ன பாருங்க அவன் எனக்கு மேல கத்திக்கிட்டு இருக்கிறான், நீங்க எதுக்கு எடுத்தாலும் என்னதான் கேட்பீங்க அம்மா. அந்த மாதிரி எல்லாருக்கும் ஒரு குறையை சொன்னால் நம்ம வேற எல்லாரும் ஓகேனா அப்படின்னு கேட்கிற மாதிரி, என்ன வண்ண கிளிமொழியார் எல்லாரும் வந்தாரோ அப்படின்னா உடனே சொல்ற எண்ணிக்கொடு உள்ளவா சொல்லுவோம். எண்ணிக்கொடு எண்ணிக்கொண்டு, கொண்டு என்பது கொடு என்று இருக்கின்றது. எண்ணிக்கொடு உள்ளவா சொல்லுவோம். அப்ப நாங்க எண்ணி பார்த்து உள்ளபடி சொல்றோமா உனக்கு எல்லாரும் வந்தாரோன்னு கேட்கிறேன். நம்ம தோழிகள் எத்தனை பேருன்னு தெரியும், அதுல எத்தனை பேர் வந்திருக்காங்க எண்ணி பார்த்து சொல்றேன் இல்லையா. அப்பந்தான் நினைக்கிறான் இப்படி இவங்க ஏதாவது எண்ணிக்கிட்டு இருக்கட்டும், அந்த நேரத்துக்கு நம்ம ஒரு குட்டி தூக்கம் போட்டுக்கிடுவோம்னு நினைக்கிறா போலுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு, அவ்வளவும் கண்ணை துயின்று அவமே காலத்தை போக்காதேன். நாங்க எண்ணி தொகை கண்டுபிடிக்கிற வரைக்கும் என்ன, நீ கண்ணை தூயின்று காலத்தை அவமே போக்காதே. அவம் வீணாக தவத்தில் ஈடுபட வேண்டிய நேரத்தை வீணாக போக்குது. தவத்திற்கு நேர் மாறானது அவம். உலகத்தின் மீது பற்று வைத்து அந்த உலக வாழ்க்கையே உறுதியாக கொண்டு அதற்கு மேல திருவடி பேரெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படிங்கிற மனப்பான்மையோடு செய்யப்படும் செயல்கள் எல்லாம் அவம்தான். யாரு தவம் செய்யறாங்களோ அவன் தான் தங்களுக்குரிய வேலையை செய்யறவனா இல்லையா. நான் தூத்துக்குடி ஐயாலாம் அழைச்சி தூத்துக்குடி வந்திருக்கிறேன்னா இங்க வந்த வேலை எது, இங்க திருவம்பாவை சிந்தனை இதை செய்யணும் இல்லையா. இதை செய்யாம என்ன வாரம் வார மடத்துக்கு வரணும் வாரம் வாரம்னு சொல்லிட்டு அங்க போய் அவரை பார்க்கணும், இங்க போய் இவரை பார்க்கணும்னு இங்க டவுனு சுத்திக்கிட்டு இருந்தேன் வைங்க. அப்ப நான் என்ன செய்யறேன்னு அர்த்தம், அவத்தை செய்யறேன்னு அர்த்தம், அவத்தை பெருக்குகின்றேன். இங்க வந்தது ஐயா இங்க வந்து தவத்தை பெருக்கணும், ஏதோ உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்க என்று அழைத்திருக்க அழைப்பை ஏற்று இங்க வந்து நான் இதை விட்டு போட்டு வேற ஏதாவது செஞ்சோம்னா இல்லையா, அது நான் வந்து தவத்திற்கு மாறாக அவத்தினை பெருக்கிக் கொண்டிருக்கிறேன். ஆயிரம் இங்க வந்து நான் இதை சிந்திச்சாதான் இங்க வந்த வேலையை நான் பாக்குறேன்னு அர்த்தம். அது மாதிரி உலகத்துல எல்லாரும் வந்திருக்கிறோம், உலகத்துக்கு வந்திருக்கிறோம். கேவல நிலையிலிருந்து எம்பெருமான அருளால பிறக்கரிய மானிட பிறவியை பெற்று வந்திருக்கிறோம். வந்த நாம நமக்குரிய வேலையை எப்ப செய்யறோம்னா, எப்ப வழிபாட்டை செய்கிறோமோ, வழிபாடுதான் தவம், எப்ப வழிபாடாகிய தவத்தை செய்கிறோமோ அப்பதான் நமக்குரிய கடமையை செய்கிறோம் அர்த்தமா. தவம் செய்வார் தங்கருமன் செய்வார். சிலர் வந்து வள்ளுவர் எல்லாம் வந்து பொது நோக்கு உடையவர், அவர் இறை வழிபாடெல்லாம் சொல்லியிருக்க மாட்டார் அப்படின்னு இவங்களா ஒரு கற்பனையை வச்சுக்கிட்டு, தவம் செய்வார் தங்கருமன் செய்வார்னா தங்கருமன் செய்வார் தவம் செய்வார் அப்படி வச்சுக்கோங்க ஐயா. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வேலை இருக்குல்ல, ஒவ்வொருத்தரும் ஒரு ஒவ்வொரு உத்தியோகத்தில் இருக்கிறாங்க, அது மாதிரி குடும்ப பொறுப்புல இருக்கிறாங்க, அலுவலகத்தில் அந்த ஆபீஸ் வேலையை ஒழுங்கா பார்க்கணும், வீட்டுக்கு வந்தா குடும்ப பொறுப்போட நடந்துக்கணும். அவ்வளவுதான், அதாயா அதத்தாயா தவம்னு சொல்றாரு வள்ளுவர். வேற இறை வழிபாட்டெல்லாம் ஒண்ணும் சொல்லல. தங்கருமம் செய்வார், தவம் செய்வார். எவ்வளவு சிறப்பான விளக்கம் பாத்தீங்களா. ஆனா வள்ளுவர் அந்த பகுதியோட நிறுத்தல, இன்னும் கொஞ்சம் சொல்லி வச்சார். இப்படி ஏதாவது புரட்டி போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லி வச்சார். என்ன சொல்லி வச்சார், மற்றெல்லாம் அவஞ்செய்வார் ஆசையுட்பட்டுனர். அதாவது உலக ஆசையில் பட்டு அந்த உலக ஆசையை நிறைவேற்றுவதற்கே பொழுதை போக்கிக் கொண்டிருப்பவர்கள்லாம் அவத்தை செய்கின்றார்கள், வீண் வேலை செய்கின்றார்கள் சொல்லியிருக்கிறார். ஆகையினாலே வழிபாடு என்பது ஒன்று இல்லை என்று சொன்னால் எல்லாம் அலுவலக கடமை செய்ய வேண்டியதான், குடும்ப பொறுப்பு செய்ய வேண்டிதான். ஆனா இதெல்லாம் செய்வதற்கு வாய்ப்பா ஒரு பிறவியை யார் கொடுத்தார் இல்லையா? அது குடும்பத்தினர்களோ அல்லது அலுவலக மேலதிகாரோ கொடுக்கல, அலுவலகத்தில் உள்ள மேலதிகாரிகளோ அல்லது குடும்பத்தில் உள்ளவர்களோ கொடுக்கல. அந்த இதெல்லாம் செய்யக்கூடிய வாய்ப்பை கொடுத்தவன் பெருமான். அப்ப அவனை நினைச்சு அவனை வழிபடணும் இல்லையா? மேலும் இந்த கடமைகளுக்கு இடையூறு வராமல் இருக்கின்றவர்களுக்கும் வழிபடணும், எப்படி பார்த்தாலும் சரி இல்லையா? அதனால அந்த வழிபாட்டை செய்யாமல் மற்றவற்றையெல்லாம் செய்தால் அது அவன் செய்தல் தான். அதான் முதல்லயே கடவுள் வாழ்த்துன்னு ஒரு அதிகாரம் சொல்லிட்டு தானே இங்க தவம்னு அதிகாரம் சொல்லியிருக்கிறாரு. ஆகவே ஒரு குரல்ல ஒரு தொடர் மட்டும் வைத்துக்கொண்டு நாம அப்படி புரட்ட முடியாது. ஆகவே எவர் தவம் செய்கின்றார்களோ அவர்கள் தான் தம்முடைய கடமையை செய்பவர்கள் இல்லையா? ஆகையினாலே அதற்கு மாறானதெல்லாம் அவன் கண்ணை துயின்று அவமே காலத்தை போக்காதே என்று சொல்லிவிட்டு அவளுக்கு எல்லாரும் வந்துட்டாங்களான்னு எண்ணி எல்லாரும் வந்துட்டாங்களா தெரியணுங்கிறாள். சரி எண்ணுவோம் எத்தனை பேர் வந்திருக்காங்கன்னு என்ன முற்படுகின்றாள். ஆனா ஈசன்பால் முதிர்ந்த அன்பினாலே உள்ளம் உருகி என்ன சிந்தனைகள் அங்கே எண்ணி சொல்வதற்கும் சிந்தனை செல்லாமல் உள்ளம் அசைவற்று நிற்க, ஏன்னா எம்பெருமானை பாடிக்கொண்டே வந்ததனால இடையில எதோ இவளை எழுப்பதற்காக இவரிடம் பேச்சு கொடுத்தார்கள் அவ்வளவுதான் இல்லையா? அவளும் சேர்ந்து எல்லாருமே சேர்ந்து பாடணுங்கிறது தான் பேச்சு கொடுத்ததன் நோக்கம். ஆக எம்பெருமான் திருவடி சிந்தனையிலேயே இருக்கின்றார்கள். அதனால் அவளுக்கு எண்ணக்கூடிய வேலைகள் எல்லாம் ஈடுபட முடியல பாருங்க. அதாவது தொடர்ந்து அந்த இறை சிந்தனையிலே இருந்தால் என்ன மற்றதில் ஈடுபட முடியல. இது எவ்வளவு உயர்ந்த நிலை பாருங்க. அப்போ ஒரேடியா இறை பக்தின்றிருந்தா நம்ம அதனால் மற்ற வேலையிலே ஈடுபட முடியாதோ அப்படின்னு பயந்துடுறோம். அப்படி இல்லை, உலகத்தில் எந்த வேலையில ஈடுபடுறோமோ அப்போ அந்த ஒரு வேலையை தவிர மற்றதில் ஈடுபடாமல் இருந்தால் தானே அந்த வேலையை வெற்றிகரமாக செய்ய முடியும். இது எல்லா துறையினருக்கும் ஏற்றுக்கொள்ளக்கூடியது தானே இல்லையா? அலுவலக வேலைன்னு இருக்கும்போது அப்போ வீட்டை நினைக்க முடியாது. அப்போ அந்த வேலையிலே தான் கண்ணும் கருத்துமா இருக்கணும், அப்போ தான் அந்த வேலையை வெற்றிகரமாக செய்ய முடியும். இது மாதிரி வீட்டு பொறுப்புகளை கவனிக்கும் போது நேற்று ஆஃபீஸில் அந்த வேலை அப்படி பெண்டிங் நினைக்குதே அவர்கிட்ட ஃபோன் பண்ணுமா இவர்கிட்ட ஃபோன் இதே நினைச்சுக்கிட்டு இருந்தா வீட்டு வேலையை கொட்ட விட்டுருவோம். எப்போ எந்த வேலையில ஈடுபடுறோமோ அப்போ முழுமையா சிந்தனையும் செயலையும் அந்த வேலைக்கு அர்ப்பணிக்கணும் அப்படிங்கிறதான எல்லாருக்கும் உடன்பாடு. அது மாதிரி வழிபாடுன்னு எப்போ செய்கின்றோமோ அப்போது நம்முடைய சிந்தனைகள் செயல்கள் எல்லாம் வழிபாட்டில் நிலைத்திருக்க வேண்டும். வழிபாட்டுக்கு மட்டும் இது பொருந்தாதா இல்லையா? ஆனால் வழிபாடு என்ற ஒன்றை தவிர மற்ற எல்லா நேரத்திலையும் வழிபாட்டுக்குன்னு ஒதுக்கின அந்த கொஞ்ச நேரத்தை தவிர மற்ற எல்லா நேரங்களையும் உலகியல் சிந்தனைகளுக்குள்ளேயே நம்மை ஆட்படுத்திக் கொள்வதனால அந்த கொஞ்ச நேரம் வழிபாடுன்னு வரும்போது உள்ளம் நிலைத்து நிற்பது என்பது அரிய செயலாகி விடுகின்றது. ஆனா இந்த பெண்ணடியார்களுக்கு அதுதான் எளிய செயலா இருக்குது. வழிபாடு நேரத்தில் வேறொரு செயலை செய்வதுதான் அரிதாக இருக்கிறது. பெரிய செயல் ஒண்ணும் இல்லை, கூட வந்தவர்களை தனு என்ன முயல்கின்றால் அதுவே முடியல. எப்பேற்பட்ட நிலை பாருங்க, அதுவே முடியல. ஏன் முடியல என்பதை தெள்ள தெளிவாக சொல்லிவிடுகின்றார். தெள்ள தெளிவாக ஏன் என்ன சொல்ல முடியல, என்ன கணக்கு தெரியாத அவர்களுக்கு ஏன் என்ன முடியல, ஏன் என்ன முடியலன்னா பாடிக்கொண்டிருந்ததுனால என்ன ஓஹோ பாடி இசையில லயிச்சுட்டாங்களோ அப்படின்னா அப்படி அல்ல. யார் மீது பாடினார்கள், அந்த பாடப்பட்ட பொருள் எந்த பொருளை பாடினார்கள், விண்ணுக்கு ஒரு மருந்தை வேத வெளுப்பொருளை கண்ணுக்கு இனியானை பாடி பாடினார்களா? சரி பாடுறதுனால என்ன விளைவு ஏற்பட்டது, கசிந்து உள்ளம் உள்ளுக்கு நின்று உருக என்ன இல்லையா? பாடினால உள்ளம் கசிந்தது நின்று. பண்டிதமணி அவர்கள் உள்ளம் நின்று என்று கூட்டுகின்றார்கள். உள்ளம் நின்று என்றால் சலனமற்று நின்று, உள்ளம் அந்த சிவசிந்தனையில் நிலை பெற்று விட்டது. அதான் வேறொரு செயலில் ஈடுபட முடியல, எண்ணுதல் என்பதை செய்ய முடியல. எத்தனை பேர் வந்தா ஒன்று ரெண்டு மூணு என்ன முடியல, ஏன்னா உள்ளம் அந்த சிந்தனையில திருவடி சிந்தனையில் நிலை பெற்று விட்டது. உள்ளம் நின்று என்று கூட்டுகின்றார்கள் அருமையாக. உள்ளம் நின்று உள்ளக்கு உருக இல்லையா, உள்ளே அந்த மனமானது நெகிழ்ந்து உருகுகின்றது. சிவசிந்தனையிடம் நிலை பெற்று விட்டதனால இந்த உள்ளம் நெகிழ்ந்து உருகுகின்றது. அப்படி உருகிக் கொண்டிருக்கின்ற எங்களால் என்ன என்ன பண்ண முடியவில்லை, என்னை சொல்ல முடியவில்லை. இப்ப என்ன மாதிரி சாதாரண ஆளுக்கு எப்போ வரும்னா, ஒரு உலகியல் மகிழ்ச்சி, நான் எதிர்பார்த்ததை விட பெரிய ஒரு இன்பம் எனக்கு கிடைச்சிட்டுது, என் எதிர்பார்ப்பெல்லாம் தாண்டி எனக்கு இன்பம் கிடைச்சிடுதுன்னா அந்த மகிழ்ச்சியில திளைக்கும் போது சின்ன சின்ன வேலைகளை கூட செய்ய மாட்டேன் இல்லையா. அந்த புத்தகம் இருக்கு பாரு மேஜையில, அதை எடு அப்படின்னு யாரும் கேட்டா கூட சரியா ஒத்து கவனிக்க மாட்டேன் இல்லையா. எங்க புத்தகம் இருக்கு அதெல்லாம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு என்னோட மகிழ்ச்சியில திளைச்சிக்கிட்டு இருப்பேன். அல்லது நான் எதிர்பார்த்தது நடக்கல, பெரிய ஒரு ஏமாற்றம் எனக்கு கிடைச்சு போச்சு, பெரிய ஏமாற்றம் கிடைச்சு போச்சுன்னா அந்த ஏமாற்றத்திலேயே அமிழ்ந்து கிடப்பேன். அப்போ ஒரு சின்ன வேலை நீங்க சொன்னாலும் நான் செய்ய மாட்டேன் இல்லையா. அவருக்கு ஃபோன் பண்ணி சொன்னீங்களா, நான் சொன்னேன், அந்த ஆளுக்கு ஃபோன் பண்ணீங்களா, விவரம் கேட்டீங்களா அப்படின்னா எங்கய்யா ஒன்றும் மனசே சரியில்லை, ஃபுல்லாக மூட் அவுட்டு, என்னத்தை ஃபோன் பண்ண போங்க அப்படின்ட்டுருவேன். இந்த மாதிரி ஃபோன் பண்ணது சின்ன வேலை தான், அந்த சின்ன வேலை ஏன் செய்ய முடியலன்னா நான் வேற சில விஷயங்களில் பற்று வைத்துக் கொண்டு, அந்த பற்று நிறைவேறிய பட்சத்தில் மிகப்பெரிய மகிழ்ச்சியையும் நிறைவேறாத பட்சத்தில் மிகப்பெரிய ஏமாற்றத்தையும் இவற்றில் நான் அழுந்தி இப்படி வினைப்போகங்களிலேயே உழன்று கொண்டிருப்பதனாலே அதனால சின்ன சின்ன செயல்களை கூட செய்ய முடியாம இருக்கிறேன். எனக்கு உள்ள வேலைகள்லையும் அளப்பறைகள்லையும் நீங்க வேற போட்டு அதை செய்ய செய்யுங்கிறீங்க, அவங்க சின்ன சின்னதான் சொல்லியிருப்பாங்க, நீங்க வேற அதை செய்ய செய்யுங்கிறீங்களே அப்படின்னு சொல்லுவோம். ஆனா இப்படி சின்ன சின்ன செயல்களை கூட செய்ய முடியாமல் இருப்பதும் மிக மிக போற்றத்தக்கதாகிறது. எப்போ எம்பெருமானை நினைத்து அந்த நினைவிலே உள்ளம் நிலை பெற்று அவனை பாடி அதை பாடியதனால உள்ளம் அந்த திருவடியிலே நிலை பெற்று அது நெகிழ்ந்து கசிந்து உருகி அதன் காரணமாக மற்ற வேலைகளை செய்ய முடியாமல் இருக்கின்ற நிலை இருக்கிறதே அது மிகப்பெரிய நிலை. உள் நக்கு நின்று உருக யாம் மாட்டோம், எங்களால் முடியாம போயிட்டுது. அதனால எண்ணி சொல்ல முடியவில்லை, மாட்டோம்னா முடியவில்லைன்னு அர்த்தம், செய்ய மாட்டோம்னு மறுக்கிறது இல்லை இல்லையா. வி ஆர் அனேபிள் டு டூ தட் அப்படிங்கிறாங்க, முடியல முடியாத நிலைக்கு இருக்கிறோம். ஏன்னா ஒரு வேலை ஒரு செயல்ல எங்களை நாங்கள் முழுமையா அர்ப்பணிச்சிட்டோம், பாடி கசிந்து உருகுவதில் நாங்கள் எங்களை அர்ப்பணிச்சிட்டோம். ஆகவே எம்பெருமான பாடுதுன்னா அது உள்ளம் கசிய வேண்டும், உருக வேண்டும், அந்த திருவடியில் சிந்தனையிலே நிலை பெற வேண்டும். அதனால முடியாமல் போய்விட்டோம், நீயே வந்து எண்ணி. ஆனால் உன்னால் வந்து என்ன முடியும், என்ன நீ அந்த திருவடி சிந்த நிலை இல்லை, நீ சகஜமான நிலையில் இருக்கிற, நீயே வந்து எண்ணு. குறையில் இல்லையா, எண்ணிக்கை குறைஞ்சி போச்சு, நான் அவ வரல இவா வரலன்னு தெரிஞ்சா தூயில் கோயில் தூங்கிக்கோ, இவ்வளவுதானே. அதுதானே உன்னோட விவாதம், உன்னோட வாக்குவாதம் அதுதானே இல்லையா. எல்லாரும் வந்தாலும் நான் என்ன சொல்லலாம் அப்படிங்கிற, நீ வந்து எண்ணிப்பாரு, எண்ணிக்கை குறைஞ்சதுன்னா நீ போய் தூங்கிக்கோப்பா, எங்களால் எண்ணி சொல்லக்கூட முடியல அப்படின்னு சொல்லும் போது அவளுக்கு எப்படி இருக்கும், ஆகா இப்படிப்பட்ட நிலையில அவர்கள் இருக்கிறார்கள், நாமளும் இன்னும் விழித்து எழுந்து எழுந்த நிலையில கூட இல்லை, அறத்தூக்கத்துல ஏதோ பேசிட்டு இருக்கிறோமே அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு ஒரு பெரிய உறுத்தலாகி விடும் அல்லவா. ஆகவே அவளுக்கு உறுத்தணுங்கிறதுக்காக மட்டுமில்ல, இவர்களுடைய நிலைப்பாடே அதுதான், விண்ணுக்கு ஒரு மருந்தை வேத விழுப்பொருளை கண்ணுக்கு இனியானை பாடி கசிந்து உள்ளம் நின்று உள்நெக்கு உருக யாம் மாட்டோம், நீயே வந்து எண்ணிக்குறையில் துயிலேலோர் எம்பாவாய் என்று சொல்கின்றாள். விண்ணுக்கு ஒரு மருந்தை என்று சொல்லும் போது விண் என்பது ஆகுபெயராக விண்ணுலகத்தில் உள்ள தேவர்களை குறிக்கின்றது, விண்ணோர்களுக்கெல்லாம் மருந்தாக இருக்கின்ற ஆலகால விடமானது அவர்களை அழிக்க முற்பட்ட போது அந்த விடத்திலிருந்து காத்த மருந்து எம்பெருமான் அல்லவா இல்லையா. அங்கு அமுதமும் தான் தோண்டியிருக்கு, நினைச்சு பார்க்கணும், என்ன ஆலகால விடம் மட்டுமா தோண்டிச்சு, அமுதமும் சேர்ந்து தானே தோண்டியிருக்குது, அமுதத்தோடு விடமும் வந்து விட்டது. ஆனா அப்ப நினைச்சு பார்க்கணும், அமுதம் அமுதம்னு அதை கொண்டாடுறோமே, அந்த அமுதத்தினால ஆலகால விடத்தின் ஆற்றலை ஒடுக்க முடிந்ததா, முடியலையே. ஆலகால விடத்தின் ஆற்றலை யாரால ஒடுக்க முடிஞ்சது, பெருமான் ஒருத்தரால், மற்ற எல்லா தேவர்களும் இருக்கின்றார்கள். இன்று உலகிலே எத்தனையோ மக்களால் வழிபடக்கூடிய எத்தனையோ தெய்வங்கள்லாம் அங்க இருந்தார்கள், எல்லாரும் பிரசன்ட் தான் இல்லையா. அவர் இல்லைங்க, அவர் மட்டும் இருந்தாருங்க, அவர் ஒரு கை பார்த்திருப்பாரு ஆலகால விடத்தை அப்படின்னு சொல்றதுக்கெல்லாம் வழி இல்லை, எல்லாரும் இருந்தாங்க. யாரால ஒடுக்க முடிஞ்சது, எம்பெருமானால மட்டும்தான் ஒடுக்க முடிஞ்சது. அந்த அமுதத்துக்காக தானே இவ்வளவு முயற்சி பண்ணாங்க, அந்த அமுதத்தால அந்த செயலை செய்ய முடியவில்லை, ஆலகால விடத்தை ஒடுக்க முடியவில்லை. அமுதம் நல்வினை பயன், ஆலகால விடம் தீவினை பயன் என்று கொள்ளலாம். நல்வினை பயன் நமக்கு இன்பத்தை தரும், இன்பமாக வரும், ஆனா தீவினை பயனை தடுக்கும் ஆற்றல் நல்வினை பயன் கிடையாது. தீவினை பயனை தடுக்கும் ஆற்றல் இது கொண்டு சிவபுணித்துக்கு தான் உண்டு, சிவபெருமான் தான் அங்க ஒடுக்கி இருக்கிறாரு. தேவர்கள் எல்லாம் அந்த அமுதத்தை உண்டார்கள், இல்லையா? அதனால் அவர்கள் ஆயுள் நீட்டிக்கப்பட்டது அவ்வளவுதான். மற்றபடி என்ன நிலையா இருப்பார்களா? பேரொழி காலம் மகாசங்கர காலத்தில் எல்லாரும் ஒடுங்க வேண்டியதுதான். அதுவரை அவர்கள் நல்ல இளமையோட மகிழ்ச்சியோடு இருக்கலாம். என்ன அவ்வளவுதானே ஒழிய அந்த நிலை பேறு என்ற ஒன்றை, நிரந்தரமான ஒரு நிலை பேறு என்பதை அதனால் தர முடியாது. ஆனால் அந்த அமுதம் அவர்கள் உண்டு அவர்கள் நீண்ட காலம் வாழ்வதற்கு வழி செய்யும் வகையிலே பெருமான் நஞ்சை ஏற்றாரே, கண்டத்திலே கரையை காட்டி அருளினாரே, அந்த திருநீல கண்டத்திலேயே ஆழ்ந்து ஆழ்ந்து ஆழ்ந்து என்றும் அழியாத பெருவாழ்வு பெற்றார் நம்முடைய நாயனார். தேவர்கள் அமுதம் உண்டு போகங்களில் ஆழ்ந்து என்ன ஊழிக்காலம் வரை ஒரு வாழ்க்கை வாழ்ந்து விட்டு போனார்கள் அவ்வளவுதான். ஆனா அந்த ஆழகால விடத்தை அருந்திய அந்த கண்டத்தினையே நினைத்து நினைத்து இந்த அமுதத்தை பெறுவதற்கு ஏதுவாக பசுபுண்ணியங்களை செய்து தேவலோக வாழ்க்கை நாடாமல் அந்த ஆழகால விடத்தை உண்ட அந்த கரைகண்டத்தையே எண்ணி எண்ணி நம்முடைய திருநீலகண்ட நாயனார் போன்ற எத்தனையோ நாயனார்கள் அருளாளர்கள் எல்லாம் உண்டாய் நஞ்சை உமையோர் பங்கா என்றுள்கி தொண்டாய் திரியும் அடியார் தங்கள் துயரங்கள் அண்டாவண்ணம் அறுப்பானெந்தை ஊர் போலும் வெண்டாமரை மேல் கருவண்டியாள் செய் வெண்காடே என்றார். அந்த திருநீலகண்டத்தையே நினைத்து நினைத்து அழியாத ஒரு நிலைவேற்றினை பெற்றுவிட்டார்கள். தேவர்களுக்கும் மேலான வானோர்க்கும் உயர்ந்த உலகம் பெற்றுவிட்டார்கள். அப்படி விண்ணுக்கு ஒரு மருந்தாக இருக்கின்றார். விண்ணுலகத்துக்கு எப்போ இது மாதிரி ஆழகாலம் விட மாதிரி ஒரு பாதிப்பு வரும்போதோ அல்ல அசுரர்களுடைய கூடிய ஆதிக்கத்தினாலே அழிவு வரும்போதோ இல்லையா, மருந்தாக இருந்து காப்பவன் பெருமான். வேத விழுப்பொருளாக இருக்கிறான். வேதத்தில் எத்தனையோ பொருள்கள் வாழ்த்தப்பெற்றுள்ளன போற்றப்பெற்றுள்ளன. ஆனால் அந்த பொருள்களெல்லாம் மேன்மையான பொருளாக சொல்லப்பெறுவது சிவபெருமான் தான். வேதத்தில் பல பொருள்கள் போற்றப்பெறுவதனால வேதத்தில் என்ன அப்படின்னு சொன்னால் எல்லாரையும் தான் போற்றியிருக்காங்க, ஒரு இடத்துல சொன்னது இன்னொரு இடத்துல முரண்படுது என்றெல்லாம் சொல்வார்கள். அப்ப என்னன்னா அதை சரியான முறையிலே நாம தான் புரிந்து கொள்ள வேண்டும். குமரகுரு சுவாமிகள் நமக்கு அறிவுறுத்துகின்றார்கள். வேதம் குழப்புகிறது என்னன்னா கற்பவருக்கு முதிர்ந்த அறிவு இல்லாமையினாலே அவர் தம்மிடம் ஏற்படும் குழப்பத்தை வேதத்தின் மீது ஏற்றி வேதம் குழப்புகிறதுன்னு சொல்லிடுவான். இல்லையா, வகுப்புல சரியா கவனிக்காத மாணவன் என்ன சொல்லிடுவான், அது கெமிஸ்ட்ரியா, அது ஒரே போரியா, ஒரே ஈக்குவேஷன் எழுதிக்கிட்டு குழப்பிக்கிட்டு இருக்காரு, அது பாடம் குழப்பம், நடத்துகிற வாத்தியாரம் அதுக்கு மேலே குழப்பம்னு போயிடுவான். ஆனால் உண்மையில என்ன, இவன் ஒரு குழப்பமான சிந்தனையோடு இருந்து கொண்டிருக்கான், அதான் உண்மை. அதை ஒத்துப்பானா ஒத்துக்க மாட்டான். அதை மாதிரி குமரகுரு சுவாமியில் அருமையாக சொன்னார் என்னன்னா, தன்னுடைய மயக்கம் திசை மேல் வைத்து, அதாவது என்னன்னா எந்த தெருவுக்கு எப்படி போகணும் தெரியல, ஊருக்கு புதுசு, ஒரு தெருன்னு நினைச்சு இன்னொரு தெருவிலேயே போயிட்டான், போன உடனே தெரியுமா தெரியாது, அதில் ரொம்ப தூரம் போயிடுவான், போன பிறகுதான் நம்ம நினைச்ச இடம் வரலையே அங்கே இங்கே இங்கேன்னு தெரியுவான். ஆனா கேட்ட என்ன சொல்லுவான், திசை மயங்கி விட்டதுமா, திசை மயக்கம்னு அதுக்கு பேர். ஆனா திசை வந்து மயங்கல, இவனுடைய அறிவு தான் மயங்கி இருக்குது. தன்னுடைய மயக்கத்தை திசை மேல ஏற்றி திசை மயங்கியதுன்னு சொல்வது போல தன்னிடம் ஏற்பட்ட குழப்பத்தை வேதத்தின் மேல் ஏற்றி பல மறைகள் குழப்புகின்றன என்று ஒரு சாரார் கூறுவர் என்று அன்றைக்கே குமரகுரு சுவாமிகள் குறிப்பிட்டுள்ளார். தன்னுடைய மயக்கம் திசை மேல் வைத்து சென்னறி பிழைத்தோன் திசை மயங்கின்றன, திசை மயங்கிற்றன, மொழிகுவது ஏய்ப்ப ஏய்ப்ப போல, மொழிகுவது ஏய்ப்ப, முதுக்குறைவின்மையின் நுண்ணறிவு இல்லாததனாலே பழமறை மயங்கிற்றா, பழமறைகள் மயக்குகின்றன சொல்வார்கள் என்று அருமையாக சொல்லியிருக்கின்றார். அன்பர்களே, வேதத்திலே பல பல தேவர்கள் போற்றப்பெற்றாலும் அந்தந்த தேவர்களை போற்றும் போது அவர்களை வேதம் போற்றுகிறது அவ்வளவுதான். சிவபெருமானுடைய திருவருள் வியாபகத்திலே அவர் அருளாலே ஒவ்வொரு பதவியில் இருப்பதனால அது பற்றி போற்றுகின்றது. மேலும் ஒவ்வொருவருடைய பரிபக்குவப்படி ஒவ்வொரு தெய்வம் வரைதான் அவர்கள் சிந்திக்க முடியும், வழிபட முடியும். ஆகவே எல்லா தரப்பு மக்களுக்கும் பயன்படட்டும்னு அவ்வாறு போற்றுகிறது. ஆனால் சிவபெருமானை போற்றும் போதுதான் பிற தேவர்களோடு ஒப்பு நோக்கி சிவபெருமானுக்கு உயர்வு கூறி, அப்படி ஒப்பு நோக்கி உயர்வு கூறி போற்றுவது சிவபெருமானை மட்டும்தான். மற்ற எந்த தெய்வத்தையும் அவர் சிவபெருமானுக்கு இணையானவர் என்றோ சிவபெருமானுடைய மேலானவர் என்றோ போற்றவில்லையே, சும்மா போற்றிருக்க உபசாரமா அவ்வளவுதான். ஆனால் சிவபெருமானை போற்றும் போது மட்டும் இந்திரர் பிரம்மா திருமால் போன்ற பிற தெய்வங்கள் எல்லாம் பஞ்சபூதங்கள் போல தோன்றி இருந்து ஒடுங்குபவர்கள், தோற்றக்கேடுகளற்ற நிலையான பரம்பொருள் யார் என்றால் ஞானாகாசத்தில் விளங்குகின்ற சம்புவே ஆவான் என்று சிவபெருமானை இப்படி ஒப்பு நோக்கு உயர்வு கூறி பல இடங்களிலே போட்டுகின்றது. பிரம்மம் என்ற அந்த பரம்பொருள் என்ற பொது சொல்லை பலருக்கும் சொல்லியிருக்கலாம். ஆனால் பசுபதி, பசுவர்க்கத்துக்கு தலைவன் என்ற பொருள்படும் பசுபதி என்ற திருநாமத்தையோ யமனை வென்றவன் மிருத்யுஞ்சயன் என்ற திருநாமத்தையோ சிவபெருமான் ஒருவனை தவிர வேறு யாருக்கும் வேதம் வழங்கவில்லை என்பதும் அங்கே நினைவில் கூறத்தக்கது. ஆகையினாலே வேத விழுப்பொருளாக இருப்பவன் பெருமான் தான். அதனால தான் ஞானசம்பந்த பெருமான் வேதம் நான்கினும் மெய்ப்பொருள் ஆவது நாதன் நாவன் நமச்சிவாயவே என்றார்கள். வேத விழுப்பொருளை கண்ணுக்கு இனியானை இப்படி விண்ணுலகத்தவருக்கு மறந்தா இருக்கிறான், வேதத்தின் விழுப்புரளா இருக்கிறான். எளியவர்களாகி நாமளும் கண்ணார தரிசிக்கும் பொருட்டு ஆலயங்களிலே திருமேனி கொண்டு எழுந்தோடி இருக்கின்றான். கண்ணுக்கு இனியானை இல்லையா, அதை இப்படி விண்ணுக்கெல்லாம் மருந்தாக இருக்கின்ற பொருள் நமக்காக எளிவந்து கண்ணுக்கு இனியானாக இருக்கின்றானேன்னு அவனுடைய கருணையை நினைஞ்சு உருகும் போது எங்களால் இந்த எண்ணுதலாகிய வேலையை செய்ய முடியல என்று அருமையாக சொல்கின்றார்கள் என்ற அளவிலே இந்த நான்காவது திருப்பாடலை சிந்தித்து
0: ஓம் நம சிவாய. டியர் யூசர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர், வி ஆர் வெரி மச் டிலைட்டட் டு லெட் யூ ஆல் நோ தட் டியூ டு த ஷவர் ஆஃப் கிரேஸ் ஃப்ரம் அல்மைட்டி லார்ட் சிவா அண்ட் தி கண்டினியூஸ் சப்போர்ட் ஃப்ரம் எஸ்டீம்டு யூசர்ஸ் லைக் யூ, அவர் சைவம் டாட் ஆர் வெப்சைட் ஹேட் பாஸ்ட் 26 சக்சஸ்ஃபுல் இயர்ஸ் ஆஃப் சர்வீஸ் இன் த வேர்ல்ட் ஆஃப் சைவம் அண்ட் இட் இஸ் ஆல் செட் டு சஸ்டெயின் த சேம் வித் லாட் மோர் நியூ ஃபீச்சர்ஸ் இன் த ஃபோர்த் கமிங் இயர்ஸ் ஆஸ் வெல். ஆடிங் டு தட், like one more diamond embedded to the golden crown, we are pleased to inform the existence of a new radio, Shiva Tattvam, specifically designed to telecast Shaiva discourses. It's a humble request to you to listen that as well and extend your support. Now you can listen all the Shaiva discourses being scheduled in Shaiva Lahari and Thiruneriya Tamilosi radios in Shiva Tattvam radio only. Thanks for your esteemed support. ஓம் நம சிவாய.
2: வேயுறு தோழிவங்கன் என தொடங்கும் பதிகம். இதனை அருளியவர் திருஞான சம்பந்தர். பண் பியந்தை காந்தார். சைவம் தழைக்கும் பொருட்டு பாண்டிய நாடு நோக்கி திருஞான சம்பந்தர் புறப்பட்டார். அப்போது நாளும் கோளும் சரியில்லை என்று திருநாவுக்கரசர் சொல்ல, பரசுவது நம் பெருமான் கழல்கள் என்றால் நிச்சயமாக பழுது அணையாது என்று ஞானசம்பந்த பெருமான் இப்பதிகம் அருளி செய்தார். நவகிரகங்களிடமிருந்து நன்மைகளை பெற வேண்டுமா? இப்பதிகத்தை ஓதுங்கள்.

ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.

0: திருச்சிற்றம்பலம், எம்பிரான் மணிவாசக பெருமானார் அருளி செய்த திருவாசகம். பாடியிருப்பவர் சிவாக்கர தேசிகர் அவர்கள். திருச்சிற்றம்பலம்.
1: திருச்சிற்றம்பலம் மாணிக்க வாசக பெருமான் திருவாய் மலர்ந்தருளிய 33வது திருப்பதிகம் குழைத்த 10 திருப்பெருந்துறையில் அருளியது ஆத்தும நிவேதனம் என்ற தலைப்பில் அடிகள் பெருமான் பாடியருளிய இப்பதிகம் மணிவாசக பெருமானுக்கு உரிய மோகன பண்ணில் விண்ணப்பம் செய்யப்படுகிறது.

0: திருச்சாற்று சிற்றம்பலம். மாதவ சிவஞான சுவாமிகள் அருளிச் செய்த காஞ்சி புராணம். வழங்குபவர் ஸ்ரீ வித்யாசங்கர சிவாச்சாரியார், திருச்சிற்றம்பலம்.
1: இப்போ புராணத்துக்கு வருவோம். திளைத்தவர் கருவில் எய்தார் சுரகர தீர்த்த சென்றால். இதற்கு முன்னால் சுரகர தீர்த்தம்னு ஒரு கட்டம், அது என்னன்னா திளைத்தவர் கருவில் எய்தார். அந்த தீர்த்தத்தில் யாரோட மோகினாலோ அவர்கள் கருவில் வரமாட்டார்கள். நாம பிரார்த்தனை பண்ண வேண்டிய என்னன்னா, இனிமே எனக்கு பிறவி வேண்டாம், வேண்டுங்கால் வேண்டும் பிறவாமை. அவன்கிட்ட கேட்குற அப்போ எனக்கு என்ன பிறவி வேண்டாம்னு, அப்புறம் அவர் சரி பண்ணிக்கிடுவார். இதை கேட்டாச்சுன்னா அவன் எனக்கு பிறவி வேண்டாம் இல்லையா, அது தாத்தாவில் நான் என்ன செய்யணுங்கிற பார்த்து நம்ம அப்படியே இழுத்து கொண்டு விடுவார். எனக்கு அது வேணும் இது வேணும்னு கேட்டேன்னா அது அனுபவிக்கிறதுக்கு போகணும்னு பிறவி கொடுத்துட்டே இருப்பார். இவன் சரியாக வர மாட்டான், நான் நச்சா தான் சரியாக வருவான் கொடுத்து நச்சுக்கிட்டே இருப்பார். ஆகினால அவன்கிட்ட கேட்கறது சிவபூஜையில் கேட்கக்கூடியது வேணுங்கால் வேண்டும் பிறவான். அதான் இப்போ அந்த சுரகர தீர்த்தத்திலே மூழ்கினால் கருவில் எய்தார், அவர் கருவிக்கே வரமாட்டார்கள், கருக்குடியில் விடமாட்டார்கள். அடுத்தது இப்போ சிந்திக்கக்கூடியதுன்னா, தான் தோன்றீசர் இருக்கா, தான் தோன்றீசர் சுயம்பூலிங்கம் தானாக தோன்றியவர் என்பதற்கு பெயர். இழைத்தவர்க்கு இறங்கும் தாந்தோழீசர் இயல்பை குறிவான். என்ன சொன்னார், இழைத்தவர்க்கு என்ன இந்த வார்த்தை சொன்னார், இழைத்தவர்க்கு இறங்கும் தாந்தோழி. என்ன இழைத்தவர், இதுதான் சொன்ன, பல பிறவிகளிலும் பிறந்து உழன்று இழைத்தார், இழைத்துக்கம்மா அஞ்சு மாறேங்கிறார. அவனுக்கு அனுகிரகம் பண்றவர் தான் தோன்றி சார். அவருடைய இயல்பை இப்ப சொல்லுவான். முழுமல தொடக்கு நீங்கி ஆறுயிர் முத்தி சேர்வான், மழுவலான் தானே தோன்றும் வாய்மையால் தான் தோன்றீசற்கு எழுதகு பெயரின். முழுமல தொடக்கினை மலத்தினுடைய நிலையை நீக்கி ஆறுக்கு முத்தி சேர்ப்பான். வேலை தான் உயிருடைய மலத்தை நீக்கணும், முத்தி செய்து சேர்ப்பு சேர்க்கணும். இதான் இம்முழுமல தொடக்கு நீங்கி ஆறுகள் முத்தி சேர்வான். மழுவலான் தான் மழு கையிலே மழுவை உடையவன், மான் மழுவை உடையவன் சொல்கிறான்னா மழுவை உடையவன். மழுவலான் தானே தோன்றும் வாய்மையால் தான் தோன்றீசர் அவருக்கு பேரன். கெழுத்தகு பெயரின் ஒங்கும் கிழக்கும் இளைஞந்தன்னை, அதாவது அந்த அப்படி சிறந்த பெயரை பெற்ற அவர் லிங்கத்தினுடைய தன்மையை பற்றி அந்த லிங்கத்தை ஒருத்தன் வழங்கினான், ஒருத்தன் அந்த தாந்தீசரை வழங்கினான் ஒருத்தன். தொழுது ஒரு சிறுவன் தீம்பால் பெற்றவா சொல்ல கேட்டேன், அவன்கிட்ட போய் பால் வாங்கி சாப்பிட்ட கதையை சொல்றேன். அது யார் அப்படி ஒருத்தன் யாரோ ஒரு பய செய்திருக்கான் பாரு பாவம்.

0: தவ வசிஷ்டன் தங்கையை மணந்து ஞான புலிப்பல முனிவன் என்ற புகழ் உபமன்யனும். வசிஷ்ட முனிவர் அவரும் மிக பணக்காரர். எப்படின்னா அவர் காமதேனு அவற்றே இருக்கு, நினைத்ததை பெற முடியும் அவரால். அதனால அவர் அவருடைய தங்கையை மணந்தவரான வியாக்ரபாதர் புலிப்பல முனிவன் சொல்லுங்க, வியாக்ரபாத முனிவருக்கு தன் தங்கையை கொடுத்தார். அவருடைய வசிஷ்டருடைய தங்கையை மணந்து அதனாலே பெற்ற பகன் உபமன்ய முனிவன். ஒலிச்சிறு சதங்கைத்தாளோன் மாதுடன் உரையில் மேவி கலிப்பகை சுரகி தீம்பால் உண்டு உளம் கழித்து வாழ்நாள். மாதுடன் என்றால் மாமா, அதாவது மாமாவுக்கு சம்ஸ்கிருதத்தில் மாதுடன் சொல்லணும். மாமா விட்ட வளர்ந்தான் அந்த பையன். பொதுவாக குழந்தைகள் மாமா விட்டுலாம் வளரணும்னு ஒரு சொல்லுவாங்க. என்னன்னா அங்கேதான் கண்டிஷன் இருக்கும், நம்ம செல்லம் கொடுப்போம், நம்ம ஒரே பையன் தான், ஏதா ஏதான்னு செல்லம் கொடுவோம். மாமா செல்லம் நறுக்குன்னு ஒரு குட்டு வச்சிருவான். ஏடா ஏதா வச்சிடலன்னா நான் அப்படி குட்டி இருக்கேன். என்னுடைய சகோதரி பையங்க ரெண்டு பேரும் எங்கள்ட்ட தான் வளர்ந்தான். சேர்த்தப்பண்ணா இன்னும் கேட்டா சரி எப்பா தடவுப்பா நறுக்குன்னு ஒரு குட்டு நமக்கு இருந்து படித்து பெரியவனாகிட்டேன். எது சொல்கிறேன், மாதுளன் வீட்டில் இருந்தால் கொஞ்சம் செல்லம் இருக்காது, கண்டிஷன் இருக்கும் எங்களுக்காக. அது அந்த மாதிரி மாதன் மாமா விட்டு வளர்ந்தான். அப்படி வளர்ந்த என்ன ஆகுதுன்னா, வசிஷ்டர் காமதேனு இருக்கிறதுனால அவற்றை எல்லா செல்வம் வருமானது நல்ல அருமையான உயர்ந்த பசும்பால் அதை சாப்பிட்டு வளர். கலிப்பகை சுரபி தேம்பால், கலிப்பகை போக்குகளான சுரபி காமதேனுடைய பால் அதற்கு உண்டு உளங்கழித்து வாழ்நாள். இருக்கும் ஒரு பொது அப்படின்னா அக்கம்பத்துக்காரன் சும்மா இருக்க மாட்டான், எப்படியா இலக்கி விட்டுட்டே இருக்கணும். அவன் பாட்டு மாமாவிட்டு வச்ச பையன், நம்ம பையன் மாமாவிட்டு வந்துட்டான் நாம பேசாம இருப்போம். பையன் மாமாட்டானே இருக்கான் அவனும் இருப்பான், அவனும் நம்ம சகோதரி பையன் தானே அவனே இருப்பான். பக்கத்து இருக்கான் இருக்க முடியாது, அவனால் அதை பார்த்துட்டு இருக்க முடியாது. ஏ நீ ஒரு மனுஷனால ஒரு பிள்ளை உன்னால் காப்பாற்ற முடியும், அவன் விட்டு விட்டுட்டு வந்துச்சே ஆனால் இங்கே இலக்கி விடுவான், உசிப்பி விடுவான். அங்கே வா, இவனை உனக்கு வேற வேலை இல்லையா, அவங்களே விட்டு நீ எடுத்துக்கிட்டு இருக்க, ஆனால் அங்கே ஒன்று சொல்லிடுவான். ஆ அந்த பிள்ளை தெருவில் நிற்கணும், இவனுக்கு ஆசை வேற ஒன்றுமே இல்லை. அவன் நல்ல பால் சாப்பிட்டு வளரலாம், அதுக்கு அது என்னால் பொறுத்துக்க முடியாது, அதுக்கு ஏதாவது வேட்டு வைக்கணும். இது செலவினால் இருக்க முடியாது, அது அது உறவினருக்குள்ளே உறவினர் சொல்லுவாங்க, உலகத்தில் யாருனாருமே அது இருக்க முடியாது. என்ன நீங்கள் அவரை போய் கூப்பிட்டு பேச பேச கேட்டுட்டு இருக்கே, அவருக்கு என்ன தெரியும், உங்கள்கிட்ட சொல்லுவோம் எங்கள்கிட்ட ஒன்று என்ன, அவளுக்கு என்னவா மண்டலில் ஏறப்போதா, அவன்கிட்ட போய் நீ மூச்சை கொடுக்க எங்கள்கிட்ட ஒன்று சொல்லுவான், ஆ கலைச்சு விடும். அதாவது நல்ல காரியம் நடக்கப்படாது, சில பேருக்கு அது முடியாத அந்த உடம்பு உடம்பு. ஒரு நல்ல காரியம் ஊரில் தெருவில் வீட்டில் நடக்கணும், அவனால் சரிச்சிக்க முடியாது, அது ஒரு டிசீஸ். அதுக்கு ஏதாவது வேட்டு வச்சுக்கிட்டே இருப்பேன். அதே மாதிரி எவரை உசுப்புனானோ தெரியல, இவரை வியாக்கிரவாதரும் ரெண்டு பேரும் போய் கூட்டிகிட்டு வந்துட்டார். மாவட்ட போய் பிள்ளை கூட்டிட்டு வந்துட்டார். தாதையும் தாயும் ஏகி தனையனை கொண்டு தங்கள் மேதகம் இருக்கை உக்குமே ஒழி கூட்டு வந்து தன் வீட்டில் வச்சுக்கிட்டு அங்கே செல்லமாக வளர்ந்தவன். அருமையான பாலெல்லாம் சாப்பிட்டு செழிப்பாருணும். இந்த வியாக்கிரவாதர் வறுமையில் இருக்கார், இவற்றை ஒன்றும் கிடையாது, இங்கே ஒன்றும் கிடையாது. எப்படி இருக்கும்போது அவன் என்ன செய்தான், அங்கே பாலை சாப்பிட்ட ஞாபகத்தில் எனக்கு பால் வேணும்னு அழுதான். சிறுவன் தீம்பால் ஆடரம் எழுதி, அது தப்புன்னு காரம்னு போட்டிருக்கு, உங்கள்கிட்ட அப்படிக்கா காரம் போட்டிருக்கா இல்லையா, இப்போ மிஸ்டேக், தீம்பால் காரம் எழுதினு இருக்கு அப்படியா, தீம்பால் ஆடரம் எழுதி அன்னை அடிபணிந்து இறப்ப அழுதான். எனக்கு பால் வேணும்னு ஒவ்வொரு குழந்தை அழுது, என்ன செய்வாம்மா, அவளுக்கு ஆரஞ்சு வில்லை கூட வாங்கி கொடுக்க முடியாது, அந்த பிள்ளை எனக்கு அந்த அல்வா வாங்கி கிரீட்டுகள் அல்வா வாங்கி தான் அழுதா என்ன செய்வாப்பாவும், கிலோ 100 ரூபாயில நான் எனக்கு அறிஞ்ச 60 ரூபாயில இருந்து இப்போ 600 ரூபாய்க்கு வந்தாச்சு கிலோ. என்னடா, அதனால கூட்டம் குறையில. ஆமாம், எப்போ எங்கள் ஊரில் வந்து பார்க்கணும் அந்த கூட்டத்தை. என்ன செய்வான் பா, தாயிரமா முருகிறான், குழந்தை அழறதே கொடுக்க முடியலையே, என்ன செய்யணும்? அப்போ கோதரு நெல் மா நீரை குழைத்து இது கோடி என்றால், நல்ல மாவில தண்ணியை விட்டு கரைச்சி இது ஆண்டா பால் என்று கொடுக்கிறார். ஏத்தனன் பருகி தீம்பால் அன்றிரு புனல் என்றோச்சி மாற்றினன். ஆல எதை கொண்டு வந்த என்ன ஏமாத்துற, தூர எறிஞ்சிடும் பாயா, எதையே கொண்டு போய் பாலில் கொண்டு கொடுக்குறேன், தன்னைக்கு கொண்டு வந்து தூக்கி எறிஞ்சிட்டான். அவன் காமெடி எனக்கு பாலை உண்டவன் இறைச்சாடுவானா, அவன் தெரியாதா, தூக்கி எறிஞ்சிட்டான். ஏற்றனன் பருகி தீமால் அன்று இரு புனல் என ஓச்சி மாத்தினன். மாதுலன் தன் மனைவையின் பருகும் தீம்பால் ஆற்றவும் நினைந்து, மாமாவிட்ட சாப்பிட்ட பாலை நினைச்சு நினைச்சு அழறான், தேம்பி தேம்பி அழறான், நினைந்து தேம்பி அழுது இறங்க குழந்தை அழுது, இந்த பால் அந்த பாலையே நினைச்சு அழுது. நோக்கி கோற்றொழி நற்றாய் நெஞ்சம் உழந்திரு கூழற்றாள் தாய். என்ன சிவாபாவம், மனசு உழஞ்சி கடைசி சொல்ல, இப்பா நான் சொல்ற கொஞ்சம் கேளு. என்ன தவம் பொறி நிலையின் வைகம் சார்பினே நதானந்து. நான் உங்க அப்பாவும் தவம் செய்து வரலப்பா, இந்த பிறவி தவம் செய்யலை, அதனால இந்த பிறவி இப்படி அடைஞ்சிருக்கோம். சிவன் என்பனை வழிபடாமை இளம்படுத்திரத்தினே. இந்த வறுமைக்கு காரணம் போன ஜென்மாக்களை சிவனை வழிபடாதான் காரணம், சிவனை வழிபடாததுனாலே இந்த நிலைமை எங்களுக்கு. அப்போ என்ன, சிவனை வழிபட்டால் எல்லா செல்வமும் கிடைக்கும். இப்போ எல்லாம் குபேரலட்சுமி யாகம் நடக்கும், கேள்விப்பட்டீங்களா? குபேரலட்சுமி யாகம் பணம் கொட்டணும், முன்னாலே எழுதி வச்சிருக்கேன் எனக்கு இப்படிதான், அதை போய் மாற்ற முடியுமா யாராவது? கொஞ்சம் மாற்றலானாலும் குபேரன்கிறது யாரு, நம்மளை சிவருமான சர்வன்ட், அவன் ட்ரெஷரர், அவ்வளோதான். அவனால் ஒன்றும் எடுத்து கொடுத்துட முடியாது, செக்கு வந்தால் தான் பாஸ் பண்ணுவான் அவன், ஒன்றும் கூட அவன் எனக்கு தானு கூட நீட்டு தான் பதிலாண்டுவான். இல்லை அவன் சிவருமான செக்கு வேணும், அவருடைய செக்கு கொடுத்தா தான் அதை கொண்டு நீட்டினா தான் இந்த ஆண்கள் எடுப்பான். அவனால் எடுத்து கொடுக்குறவனுக்கு ரைட்டே கிடையாது, அவனை போய் கும்பிட்டான் கிடைக்கும். புகிரனுக்கும் பேரனானவன் எம்பெருமான், அவனை வழிபடானால்தான் நமக்கு இந்த வறுமை. எங்கள் அவன் தெரும் ஆண்பால் யாண்டு பெருகுவான். நாங்கள் பாலுக்கு எங்கப்பா போவோம், அப்பா முக்கண் பவந்தனை வழிபாலாற்றி பால் மிக பெருதி கண்டாய். நீ போய் பவனை வழிபடு என்றான். பவனை வழிபாட்டா பால் வாங்கி சாப்பிடுவோம் என கையை காட்டிட்டார். பவன் என்பதை என்னன்னு சிவபெருமானுடைய ஒரு பெயர், என உலகத் தோற்றத்துக்கு காரணமானவன் என ஒரு அர்த்தம், அழிவில்லாதவன் என்றார். பவாய தேவாய நமஹா, சர்வாய தேவாய நமஹன் வர்த்தனை பண்றோம். அந்த பவன் போய் நீ வழிபாடாற்றி உனக்கு வேணுங்கிற பாலை வாங்கிப்பா. நான் சொன்னேன் இப்போ விட பிள்ளையான உனக்கு பாலை வாங்கி கொடுக்க வைக்கிறீ, அங்கே போ இங்கே வந்துருக்கிய, அதான் உனக்கு இப்போ வாங்கி கொடுக்க வைக்கல, அவன்கிட்ட போ இவன்கிட்ட போனேன், எவன்கிட்ட போனேன் அவன் தருவான், ஆனால் எழுத்து பேசு அப்படி சொல்லலை, அது அந்த காலத்து பிள்ளை. நான் என்னச்சுண்ணா, கச்சிமா நகரத்து எய்தே கண்ணுதல் பூசையாற்றி இச்சையும் ஏற்றமாக பெருவை என்று எம்பும் மன்னே. காஞ்சிபுரத்துக்கு போப்பா, அங்கே போய் அவரை வழிபட்டு உனக்கு விருப்பத்துக்கு உன் விருப்பத்துக்கு என்னெல்லாம் தேவையோ அதை அடைந்து கொள். நான் மெச்சிட விடை கொண்டேகி விடைதகு காஞ்சி செய்து முச்சகம் புகழும் தாண்டோன்றீசர் முதலை கண்டான். நேர காஞ்சிபுரம் போனார். முச்சகம் புகழம் முச்ச ஜகம் நல்ல உலகம் வளமொழி முச்சகம் அங்கதான் முச்சகம் ஓடுது. அந்த மூன்று உலகம் கொடுகின்றான். நான் தாண்டோன்றீசரை போய் பார்த்தான். பார்த்து கண்டு உள்ளம் குழைந்து நெக்கு கரையினால் காதல் பொங்கி தொண்டனேன் உயிந்தேனன்று தொழுது எழுந்து ஆடி பாடி இந்தேவா சரீரத்தன்னல் இணையடி அரிச்சித்து அங்கன் அண்டருன் இயக்குமாற்றால் அருந்தவம் புரியமில்லை. போனால் சுவாமியை பார்த்தவொன்னு மனம் குழஞ்சி போச்சு. இன்னும் பக்குவம் ரெடியா இருக்கு. இதங்காலம் நான் இவரா இவரை கூட பாரு அது நான் கேட்டு அப்படி இல்லை. போனோடனே மனம் உடஞ்சாச்சு. அதான் முன்வினை பக்குவத்தோடு வந்தால் அந்த கண்ணு ஈரத்தான் செய்யும். இல்லைன்னா கண்ணில் கண்ணீர் வராது. ஆமாம். கண்டு உளம் குழைந்து நெக்கு கரையிலா காதல் பொங்கி தொண்டனேன் உயிந்தேன் ஐயா நான் இப்போதான் நான் உயிந்தேன் எம்பெருமான பார்த்தினால என்று தொழுது எழுந்து ஆடி பாடி அதாவது அதனால பாடலாம் ஆடலாமாயா. ஆனால் பக்தி பிரவசம் வருவது அவன் அறியாமலே ஆட ஆரம்பிச்சான். ஆமாம். அதுக்கு அவன் நிறுத்தி அவன் ஆடணும்னு ஆடலை அவன் அறியாமலே அவனுக்கு ஆட்டம் வரும். அது வரும். ஆமாம். சில பேருக்கு பக்தி இல்லாமலே ஆட்டம் வருது. இங்கே பக்தி இருந்தால் ஆட்டம் வந்துடும். ஆமாம். தொண்டனேன் ஒய்ந்தேன் என்று தொழுது எழுந்து ஆடி பாடி இன்றைவான் சடிலற்று அண்ணல் இணையடி அரிசி இண்டை என்பது ஒரு மாலை. அது மட்டமாக இருக்கும். எம்பெருமாடு சரசில் வைக்கக்கூடிய மாலைக்கு இண்டை மாலை என்பது. இப்போ கூட பூ கட்டுறவனுக்கு இண்டைன்னு சொன்னால் தெரியல. நான் போட்டேன் இண்டை பத்துன்னு போட்டிருந்தேன். அவன் அது என்ன சாமி இண்டை ஏங்க நாசமாக போச்சு. அப்போ அவனுக்கு எல்லாம் விளக்கி அப்படியா இதா அந்த சொல்லே மறைஞ்சு போச்சு. இல்லைங்க சொல் பழக்கம் மறைஞ்சது. அவனுக்கு துண்டு ஒரிச்சான் துண்டுன்னு போனோம். அப்புறம் நாம் தான் இண்டையை ஆக்கிக்கணும். நாம் அந்த சொற்கள் பழைய சொற்கள்லாம் மறைஞ்சு போனதுனால அவன் தெரியல. பத்தி வைத்த ஆறாம் ரெண்டுன்னு போட்டான். என்ன பத்திங்க வாசனை பத்தி தான் அது அதை வச்சு கட்டு. பத்தி வைத்தா என்ன பத்தி ஆகினா இப்போ வேற என்ன சொல்லானோ தெரியல. அதுக்கு எனக்கு தெரியல. பற்றினா ஒன்றும் இல்லை. வாசனை பற்றி கடையில் வைக்கிறேன். அதை சேர்த்து வச்சு கட்டிதான். அதே மாதிரி இண்டைவார் சரீரத்து அண்ணல் இணையடியை அரிச்சித்து அங்கன் அண்டரும் வியக்குமாற்றால் அருந்தவம் புரியும். உலகத்தவரெல்லாம் வியக்கும் அளவு அவர் தவம் செய்தாராம் வமனை யோர்மானை நோக்கி. தகைவரும் சுயம்புலிங்க தலச்சுரை கணிச்சி தகைவரும் சுயம்புலிங்க தலத்து உரை கணிச்சி பூத்தே கணிச்சினா மழு மழுவி உடையவள் உலகை முகில் ஊர்தி அண்ணல் உருவு கொண்டு எய்து பத்தி மிகையினை அளந்து தானான் தன்மையை விளங்க காட்டி நகைமுகம் அருளி தீம்பார் கடலினை அழைத்து நல்கி. இந்த சிவருமான் இருக்கார பம்பு பிடிச்ச ஆளுவர் நேராக வந்து அவரை சுயரூபத்தை காட்டி செய்யலாம்ல. இந்திரன் ரூபத்தில் வந்தாராம் ஜெய்க்கு. இந்திரன் ரூபத்தில் வந்தோடனே அவனை போய் தவங்க அவர் மனுஷனா அவன் நோக்கி நீ தவங்கிட்டு இருக்கிய அவன் அவனால் என்ன முடியும். அவன்கிட்ட என்ன இருக்குது காளமாடு இருக்குது மான் மாடு இருக்குது வாகனம் ஒரு கூட இல்லை ஒரு நல்ல கார் கூட அவன்கிட்ட இல்லை. எங்கிட்ட பாருங்க எப்படியான ஒரு இருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி அவன் தாறுமாறுமா மாறிட்டிருந்தான். இதை படிக்கும்போது ஒரு ஞாபகம் காளிதாச குமார சம்பவம்னு ஒரு காவியம் சேர்த்து கந்தபுராணத்தை வேற அவருடைய இலக்கியநாயகமாக சொல்றார். அப்போ பார்வதி தவம் செய்கிறார் சூரமானை நோக்கி பஞ்சாக்கினை வச்சு தவம் செய்கிறார். அப்படி தவம் செய்கிறேன் இருக்கும்போது சூரமா ஒரு அந்தனர் வேடத்தில் வர பிராமண வேடத்தை கொஞ்சம் வயசான வாழ வெள்ள வாழ வந்து என்னமா நீ என்ன பண்ணிட்டு இருக்க என்ன சொல்றான்னு. அவனையா சே அவன்கிட்ட ஒரு நல்ல வாகனம் உண்டா, இந்த கழுத்த ஒரு நல்ல சங்கிலி உண்டா, அவன்கிட்ட பத்தோட சங்கிலி ஏதாவது போட்டிருக்கானா? ஒன்றும் கிடையாது. பூசியிருக்கிற வெறும் சாம்பல் சாமல் அள்ளி பூசியிருக்கான். பாம்பு கழுத்த போட்டு பாம்பு கிட்ட நெருங்க முடியுமா அவனால? பாம்பு போட்டிருக்கான். இப்படி அவன் நல்லா மைனஸ் பாயிண்ட் உண்டா அவர்கிட்ட சொல்லி அவளை மனசு வெறுக்குது. சரி நீ ஒரு மனுஷனா அவரை போய் சொல்றேன், அவனை விடு என்ன கல்யாணம் பண்ணிக்கோ. ஆனே நான் ஏதோ பெரிய மனுஷனுங்கிறதுக்காக மதிப்பு மரியாதை கொடுத்து பேசுறேன் என்ன பண்ணுறீங்களான்னு சொல்லி கோபத்தில் கையை பிடிக்க போனாராம். கோபத்தில் கையை உதறினாராம். உதறணும் போது என்ன உதற உதரில் அவருடைய உடல் நெகிழ்ந்ததான் சுவாமி அனுகிரகம் பண்ணாராம் சொன்னார். அது குமார சம்பத்தார் சொல்றார் இலக்கிய நாயத்தோட. அவர் சும்மா அது மாதிரி இங்கே வந்து அதே மாதிரி இந்திரன் ஓட்டாண்டு அப்படி இப்படி அவனை போட்டு தவமுன்னாரெல்லாம் கழித்து பார்த்தார். அதாவது சுவரமான விடங்கள் பொதுவாக தவம் செய்தால் இந்திரனாரியர்கள் வந்து கலைப்பார்கள், அது அவங்க வேலை. ஏன்னு சொன்னால் இந்த தவம் பலிச்சுட்டுன்னு சொன்னால் அவன் பதவிக்கு வேட்டாயிடும். அதுக்காண்டி எப்படியா அவனை கலைச்சு தவம் பண்ண விடாமல் பண்ணணும். இப்போ விஸ்வாமித்தர் தான் தான் பண்ணான். விஸ்வாமித்தர் தவம் பண்ணான், கடும் தவம் பார்த்தோம். எப்போ இப்படி தவம் பண்ணான்னா நம்மவே பதவிகளை ஆபத்து சொல்லி தான் அவளை அனுப்பிச்சான். சௌந்தர்யாவா அனுப்பிச்சான். அதாவது நான் சொல்லுவேன், நான் சுத்த பிரம்மச்சாரியா அப்படி இப்போ நான் தெரியல பிரம்மச்சாரியன். வெறும் சருகை மாத்திரம் உண்டு காற்றை உணர்ந்து தவம் செய்தார் பல ஆண்டுகள். ஒன்றும் சாப்பிடும் காய்கனிகள் சாப்பிடல, தண்ணி குடிக்கல, காற்றை பருகி உலர்ந்த வெறும் சருகளை மாத்திரம் சாப்பிட்டு பல்லாண்டு காலம் தவம் செய்தார் விஸ்வாமித்தர். அப்படி தவஞ்சு அவரே ஒரு செகண்ட் சகுந்தில விழுந்துட்டார் இல்லையா? நீங்க மாத்திரம் இல்லை பல அதனால அப்பேற்பட்ட விஸ்வாமித்தர் பண்ணார். அதை மாதிரி இவர் வந்து சொன்ன உடனே அவர் கோவனுக்கு சூர்மானங்கிட்ட வந்து எதிராக பேசுகிறான்னு சொல்லி அஸ்திரம் அந்த ஜவிச்சு பூஜி அவர் மேலே போட ஆபத்தவனு நந்தியருமான் தளர்த்தாரான். அதாவது அடியாருக்கு வந்து கோவந்தால் எருவனால் தாங்கிக்க முடியாது. ஆமாம், அப்புறம் அவனுக்கே கஷ்டமாயிடும். அதனால நந்தியபெருமான் வந்து கையை பிடித்தார், போடாதடா வந்திருக்கிற யார் தெரியுமா ஆன். அப்புறம் இவர் சூர்வத்தை காட்டுறாராம். மிகையினை அளந்து தானான் தன்மை விளங்க காட்டி நகைமுகம் அருவிழி அவதான் நகைமுகம் புன்சிரிப்பு சிரித்து தீம்பார் கடலினை அழைத்து நல்கி பார்க்கடலையை கொண்டு வந்திருந்தார் சாவு ஆனாராம். பெரிய புராணத்தில் ஒரு வரி, அத்தர் தந்த அருட்பார் கடலுண்டு சித்தமான செவிட்டியல் வாழ்ந்தான். யோமனியை சொல்லாம வரும், அத்தர் தந்த அருட்பார் கடன் எனக்கு தெரிஞ்ச அத்தர் என்னாச்சு, சோரோஸ் அத்தரா சாண்டில் அத்தரா? அத்தர் வந்த முடிவில்லாதவன். அவன் தந்த அருட்பார் கடலுண்டு சித்தம் ஆர்ந்த தெவிட்டி வளர்ந்தவன். அந்த மாதிரி பால் கடல் அழைச்சி கையில் சாப்பிடுப்பான்னு கொடுத்தாரான். முற்றுணர் தெளிவும் முற்றுணர் வந்துட்டான் அவனுக்கு. மூவா இளமையன் அவர் எப்போதும் இளமையாக இருக்கக்கூடிய தன்மை. சாக்காடு எய்தா பெற்றியன் சாவே கிடையாது. உதவி இன்னும் வேண்டுவ பேசுக என்றான். இன்னும் உனக்கு என்ன வேணும்பா கேள்தரன். கற்பகம் சுரவி சிந்தாமணி வளை கமலமெல்லாம் பற்றுடை அடியார் ஏவ பணி செய்ய பணிக்கும் வள்ளல். ஆனால் கொடுத்தாச்சு கற்பகம் சுரவி சிந்தாமணி தங்க நெறி பருமநெறி ஏவல் செய்கிற ஆட்கள் எல்லாம் கொடுத்தாச்சு, எல்லாம் வேணும் ஒன்றும் வேண்டான்ட்டான். என்னும் மணிவன் போற்றி எளியனுக்கு உணர்வு இப்படி பைசா உண்டா இவ்வளோ கொடுத்துருக்க அனுபவிக்க மாட்டானா? ஆமாம், இதெல்லாம் எனக்கு வேண்டாம், என்னும் முனிவன் போற்றி அப்படி சொன்னோன்ன இந்த முனிவர் போற்றி எளிய மேற்கு உனது நோன்றாள் மண்ணு பேரன்பு வேண்டும். உன் தாழ எனக்கு அன்பு வேண்டும், வேற ஒன்றும் வேண்டாம். எப்போதும் உன்னையே நினைந்து கொண்டிருக்கிறான ஒரு இயல்பு வேண்டும். மற்றும் இவ் லிங்கமூர்த்தி தன்னில் இதுதான் பெரியவாழ் கிடையாடும். அவ தனக்குன்னு ஒன்றும் கேட்க மாட்டான், எல்லாம் அடுத்த வாழ்க்கை தான் கேட்பான். அவனை கொடு இவனை கொடு, இதான் உலகம் நன்மையாக இருக்கணும் க்ஷேமமாக இருக்கணும் தான் விரும்புவான். எங்களை ஆசீர்வாதம் பண்ணணும் ஆச்சாரியன் ஆசீர்வாதம் பண்ணுவார் சுக நிகழ்ச்சிகள் எல்லாம். அவனுக்கு இதை கூட அவனை கூட எல்லாம் சொல்லிட்டு கிடையாது. சர்வே ஜனா சுகினோ பவந்து சர்வனன் மங்களானி சொல்லி தான் முடிவோம். உலகம் எந்திருச்ச நுழைப்பதே எல்லாம் வேறென்று அறியேன் பராவரன். எல்லாரும் உலகம் க்ஷேமமாக இருக்கணும் அதான் சொல்லி முடிப்போம். அந்த மாதிரி இவர் என்ன பண்ணார், என்னதும் முனைவன் போற்றி எளியமேற்கு உணவு எளியமேற்கு உணவு நோன்றாள் மண்ணு பேரன்பு வேண்டும். மற்றும் லிங்கமூற்றி தன்னில் எக்காலம் நீங்காது அண்ணல் அருள் கொழித்து வாழ்ந்து துண்ணினோர் எவர்க்கும் பாவம் துமித்து வீடுதவ வேண்டும். இந்த லிங்கத்தினுங்க எப்போதும் சாநித்தியமாக இருந்து யாரெல்லாம் இதை வந்து வணங்குகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் பாவத்தை நீக்கி வீடு பேர் உதவ வேண்டும் என்று சொல்றார். இப்போ நானும் அதுதான் கேட்டுட்ருக்கேன். ஏன்னா சூழல ஒவ்வொருத்தரும் படுற கஷ்டத்தை, வீட்டில் கிழறுகளாம் படுற கஷ்டத்தை பார்க்கும்போது அதிபயங்கரமான உலகம் தோணும். சுஞான சாமி சொல்லுவார், இந்த உலகம் எப்படி தெரியுமால, அதிபயங்கரமான உலகம் தான் ரொம்ப நல்ல உலகம் இல்லை மேடம். அவ்வளவு குழந்தைகள் கஷ்டப்படாது, வயோதிகத்தில் கவனிப்பார் இல்லை, பிள்ளையால முடியுமா? அவன் 7:30 போயிட்டு 9:00 வரான், காலையில் 7:30 போயிட்டு ராத்திரி 9:00 தான் வரான். அவர் முதலாக வருவான். அவன் எங்கள் அப்பாவை என்ன கவனிக்க முடியும், அம்மாவை கவனிக்க முடியுமா? சரி அம்மா கவனிப்பானா, அவள் இவனுக்கு மேலே டவுனாக இருக்கா, அவர் தூக்கி வச்சு கொண்டாட முடியுமா? ஒன்றும் பண்ண முடியாது, கவனிக்க ஆள் கிடையாது. இப்படி நிறைய இடங்களில் வயோதிகள் கஷ்டப்படுறாங்க, தன்னுடைய கஷ்டத்தை சொல்ல முடியாது. சில சரீர கஷ்டங்களை அது வயோதிகளுக்கு தான் தெரியும், அடுத்த சொல்ல முடியாது. உனக்கு வேறு வேலையில் ரெண்டு போயிடுவான். ஒவ்வொரு நாளைக்கு ஒன்று, ஒரு நாளைக்கு கண் வலிக்கும், ஒரு நாளைக்கு காது வலிக்கும், ஒரு நாளைக்கு கால் வலிக்கும், உனக்கு இதே சோழியாக போச்சு போக வேண்டு போயிடுவான். அப்படின்னா அப்படி கஷ்டங்கள் நிறைய நாட்டை இருக்கு, அதெல்லாம் பார்த்துட்டு முதலடி வரமாட்டேங்க. அந்நதா சரணம் நாஸ்தி தொமேவ சரணம் நம காருண்யபாவேன ரட்ச ரட்ச மகேஸ்வர. அதை முதலடி இப்போ வரமாட்டேங்க, அதுதான் இதுதான் அந்யதா சரணம் நாஸ்தி வேற யாரும் தொமேவ சரணம் அம தஸ்மாச்சு, அதனால காருண்யபாவின கருணையினால என ரட்சிப்பா. உண்மையில பக்தி தான் வேணும் சொல்றேன், வரமாட்டேன். அதாவது எனக்கு அகால மரணம் வரக்கூடாது, படுத்தேன்னு இருக்கக்கூடாது. இப்ப தானே பார்த்தேன்னு சொல்லணும், இப்பதானே பார்த்தேன் யாரு சொல்லணும். அவர் கடந்து சீரழிஞ்சு கிடக்காரு ஆன்னு சொல்லக்கூடாது. அவர் இன்னும் பேசினார மேடையில் எப்படி கிடக்காரு தெரியுமா ஆன்னு சொல்லக்கூடாது. அப்படிலாம் வரக்கூடாதுன்னு பிரார்த்தனை, சோமதடி வரமாட்டாங்க நம்ம. அதனால அதுதான் பிரார்த்தனை, ஒன்று அடியடி திருவடி ஞானம் தான் எனக்கு வேணும், வேற ஒன்றும் எனக்கு எனக்கு தேவையில்லை. எல்லாம் தந்தாச்சு போகிறோம், என்னை கொடுத்தா என்னால் அனுபவிக்க முடியாது. எங்கிட்ட வந்து கொடுக்குறேன் இவனை என்னால் அனுபவிக்க முடியுமா? என் வயசு தாண்டியாச்சு, அதனால் போகிறோம்ப்பா. துண்ணினோர் எவர்க்கும் பாவம் துமித்து வீடு எய்த வேண்டும் என்று உபமன் வேண்டுகிறார். என்று நின்று இரண்டு போற்றம் இரவலுக்கு அருளி செய்து மண்டலான் குழலியோடும் லிங்கத்தில் மறைந்தான் ஐயன். இப்படி இறந்து கேட்டவுடனே அந்த இளவலுக்கு வணங்குறையெல்லாம் கொடுத்துட்டு மண்டலம் குழவியோடும், அதாவது வாசனை மிக்க கூந்தலை உடையவளோடு லிங்கத்தில் போய் ஐக்கியமாயிட்டார், சக்தியோடு போய் ஐக்கியமாயிட்டார். அன்று தொட்டு அறிஞர்க்கெல்லாம் அருட்பெருங்குறவனாகி வென்றிகொள் விடையான் சைவம் விளக்கி வீற்றிருந்தான் அண்ணோ. அன்று முதல் அவனுக்கு ஆச்சாரிய ஸ்தானம் கிடைச்சு சைவத்துக்கு ஒரு ஆச்சாரியனாக இருந்து சைவத்தை விளக்கி நின்றார், சைவத்தை பற்றி விளக்கி கொண்டிருந்தார். பிருகுமா முனிவன் சாப பிணைப்பினால் பிறந்து ஈயும் மறுமல துளவோன் கண்ணனாயனாள். இப்போ நமக்கெல்லாம் பிறந்திருந்து பிறந்து இழைப்பு வருதுன்னு சொல்லுவோம் இல்லையா. அவனுக்கு திருமகளுக்கு விஷ்ணுவுக்கு என்னன்னா பிருகு முனிவர் சாபத்தினால 10 பிறவி. அந்த 10 பிறவி அவனுக்கு அழுப்பம். நாம 100 கணக்கான பிறவி நாம அணிஞ்சிருக்கோம், இன்னும் இழப்பு இல்லை. பறக்கணும்னா தோணுது, அப்படி பறக்கணும் இப்படி பறக்கணும்னா எனக்கு இன்னும் நமக்கு தோணுது. எப்படி பிறந்தாலும் கஷ்டம்தான். ஆமாம், அது தெரியல, நமக்கு இன்னும் மண்டையில் உரைக்கலை. ஆமாம், ஆனால் அவருக்கு விஷ்ணுவுக்கு எப்படின்னா மறுமுல துளவோன், அவனுக்கு துளசி மாலை அணிஞ்சவருக்கான புகு சாபத்தினால 10 பிறவி எடுத்தான். அது அவனுக்கு அயற்சி ஆயிட்டான். அப்போ நான் மனித யாக்கை அருவெறுப்பன, மனுஷன் பெரிய ஒரு பிறவியா ஆனா வெறுப்பு வந்து வச்சான். முனிவன் தன்பால் உடனே போமன்கிட்ட வந்தார், எனக்கு இந்த மாதிரி ஆகி போச்சு, மனசு வெறுத்து போச்சு, அதனால எனக்கு அனுகூரம் பண்ணார். திருவள தீக்கையுற்று தேக சுத்தியினை பெற்றான். அவருக்கு சிவதீட்சை பண்ணியிருக்கார் கண்ணபிரானுக்கு. அபுவன் ஓமன் முனிவர் சிவதீட்சை செய்து வைத்தார். இது புராணத்தில் உள்ளது, கட்டுக்கதை இல்லை, மகாபாரத்தில் இருக்கு. ஆமாம், பாண்டவர் தூதன்ன பகிரியே பயரான் அங்கன் ஆண்டகை அடிகள் போற்றி வைகினான். பாண்டவர் தூதன் அவனுக்கு பேர். தூதுங்கிறது புராணங்கள் நிறைய இருக்கு. அங்கே ராவணனுக்கு அனுமன் தூது போனான் ராமாயணத்தில், ஸ்காந்த புராணத்தில் வீரபாகு தூது போனார், மகாபாரதத்தில் கிருஷ்ணன் தூது போனான். இப்படி ஒவ்வொரு புராணத்தில் ஒவ்வொரு தூது போயிருக்கார். ஒரு புகையிலை விடு தூதுன்னு ஒரு நூல் இருக்கு, ஒரு கவி பாடிட்டான், புகையிலையை தூது விடுறான், புகையிலை விடு தூதுன்னு ஒரு கவி. இப்படி ஒருத்தர் தூது விடுறார். எங்க ஆசிரியர் ஒரு பட்டிமண்டலத்தில் பேசினார், ஹனுமன் தூது, கிருஷ்ணன் தூது, வீரபாகு தூது, இது எது ஏற்றமுடைய தூது சொல்லி கம்பேர் பண்ணி பேசி வீரபாகு தூது தான் உயர்ந்தது என நிலைநாட்டினார். நோட்ஸ் எடுத்துக்காம அந்த காட்டில் அப்படி அருமையா இருந்தது. அப்படி பாண்டவருக்கு தூது போனவனான பணன் அங்கன் ஆண்டகை அடிகள் போற்றி வைகினான். அன்று தொட்டு நீண்டு உலகழந்த மாலை நிறசிறு நீற்றுக்கோலம் பூண்டையர் சைவன் என்ன புகன்னிடம் உலகமெல்லாம். உடனே அதில் இருந்த திராட்ச மாலை, இப்போது திராட்சதாரன்தான் கிருஷ்ணன் இருக்கார். அப்படியிருந்து சைவன் என்ன பெயரை பெற்று உலகமெல்லாம் போற்றக்கூடிய முறையில் அந்த கிருஷ்ணர் இருந்தார். கைலாசுக்கு போனான் அர்ஜுனனும் கண்ணனும், கைலாசுக்கு போயிட்டு வருவான். போகும்போது பூஜைப்படி மறந்துட்டு போயிட்டான் கர்ஜுனன் கொண்டு போகல. நாம என்ன செய்வோம், நல்ல வேலை ஒட்டி தொலைஞ்சி பூஜை மிச்சான்னு யாருன்றோம். இப்போ கேட்டால் பூஜை பிடி தொலைஞ்சி நான் என்ன பண்ணுறது, பூஜை பிடி தொலைஞ்சி வச்சு நாமன்னு சொல்லிகிட்டே இருக்கல. ஆமாம், அப்படி சொல்லலை, நேரம் பூஜை பண்ண வேண்டிய நேரம் வந்து கிருஷ்ணா இந்த மாதிரி பூஜை பண்ணணுமே சூஜை என்ன பண்ணுறது, இருந்தால் பிரமாணம் என்ன பண்ணு, நான் கலந்துக்கேன் சூஜை பண்ண கைலாசு போகிறேன். இவற்றை போட்ட பூரா சூரியன் மேலே நம்மளை என்னாச்சல பச்சலா, இவர் கோயில போட்டு அவர் சிறை சிறை இருக்குன்னா அப்போ ரெண்டு பேரும் ஒன்று தானே, அப்படி தானே அர்த்தம். அப்போ சூரியமானோட கிருஷ்ணன் உயர்ந்தவர் தானே, அப்படி என்ன அப்படியா இல்லை. அதாவது கண்ணன் சிவதீட்சை பெற்று பெரிய சிவோகம் பாவனையில் உள்ளவன், அப்படியே சிவோகம் பாவனையில் அப்படி உட்கார்ந்துட்டான், சிவனாகவே இருக்கான். நம்ம பூஜையிலே சிவகுமாரன் சொல்லியிருக்கு, பொய் சிவகுமாரன் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அவன் சிவகம் பாவனை அப்படி உட்கார்ந்தவனு அவன் பூஜை பண்றது மலர் சிவருமானே பண்ணனமார். ஆகையினால செய்த மலர் சிவருமானம் சேர்ந்தது. அதனால வெறும் கிருஷ்ண பூஜை பண்ணல, சிவோகம் பாவனையில் இருந்த கிருஷ்ணனை பூஜை பண்ணார். ஆகையினால இந்த மாதிரி பரம சாம்பவன் ஸ்ரீகிருஷ்ணன், ஸ்ரீராமனும் சைவன் தான். சூரிய குலத்து வம்சர்கள் பூரா சிவபூஜை திறந்தார், சிவபூஜா திறந்தவர்கள் தான். அழுதும் அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா தான் என்னன்னா, அந்த மாதிரி இந்த உபமன்னியினுடைய சரீரத்தினாலே நமக்கு கிடைக்கின்ற என்ன இம்மைக்கு வேண்டிய பொருள்களும் சிவருமான வழிபாட்டினாலேயே கிடைக்கும். சொன்னாலும் ஜாக்கர்வாதன் மனைவி சொன்னா இல்லையா, நான் போன ஜென்மா நாங்கள் சூஜை பண்ணல ஆனால் தான் வறுமையில் இருக்கோன்னு நடக்கும். அதோடு முக்தி என்பதை கொடுக்கக்கூடியவன் சிவருமான் ஒருவனை, மற்றவனால் கொடுக்க முடியாது. விடுதலை அவனால் தான் என்ற இரண்டு காரணங்கள் இந்த சரித்திரத்தினாலே நமக்கு கிடைக்கின்றது. இந்த அளவு இந்த சிந்தனையை நாம் நிறைவு செய்கின்றேன். தோத்ருணாம் பும்சாம் படதாம் பும்சாம் ஆலாஸ்ய மதுராபதே சிவம் பூஜா சிவம் பூஜா சிவம் பூஜா சிவாஜ்ஞயா ஆரிரு கடந்தோள் வாழ்க அருமுகம் வாழ்க வெப்பை கூறுசை தனிவேல் வாழ்க கொக்குடம் வாழ்க செல்வேல் ஏரிய வஞ்சை வாழ்க யானைகன் நடங்கு வாழ்க மாறினா வண்டி வாழ்க வாழ்க சீரடியாரெல்லாம் வான்முகில் வழாறு பெய்க மறுவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிழா உயிர் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகங்கள்லாம் மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் நம பார்வதி வதயே மகாதேவ.
1: ஓம் நம சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு shaivam.org ரேடியோஸ், 24/7 spiritual channels from shaivam.org. Om Namah Shivaya.
2: தலம் திரு ஐயாறு திருஞான சம்பந்த மூர்த்தி நாயனார் அருளி செய்த இரண்டாம் திருமுறை பண் இந்தளம் ராகம் மாயா மாளவ கௌளை.

0: Om Namah Shivaya. Dear users of Shaivam.org, we are very much delighted to let you all know that due to the shower of grace from Almighty Lord Shiva and the continuous support from esteemed users like you, our Shaivam.org website had passed 26 successful years of service in the world of Shaivam, and it is all set to sustain the same with lot more new features in the forthcoming years as well. Adding to that, like one more diamond embedded to the golden crown, we are pleased to inform the existence of a new radio, Shiva Tattvam, specifically designed to telecast Shaiva discourses. It's a humble request to you to listen that as well and extend your support. Now you can listen all the Shaiva discourses being scheduled in Shaiva Lahari and Thiruneriya Tamilosi radios in Shiva Tattvam radio only. Thanks for your esteemed support. Om Namah Shivaya.
1: Om Namah Shivaya. You are listening to Shaivam.org radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
2: இன்றைக்கு நம்முடைய சைவம் டாட் ஆர்க் வானொலி மூலமாக திரு ராமநாத பிள்ளை அவர்கள் இந்து சமய அறநிலை ஆட்சித்துறை அதில் பணிபுரிந்து ஓய்வு பெற்ற அந்த ஐயா பல திருக்கோயில்களில் மிகவும் சிறப்பான பணியை ஆற்றியிருக்கிறார்கள். அதில் குறிப்பாக கூற வேண்டியவை நம்முடைய திரு எறும்பூர் திருக்கோயிலில் திருக்கோயில் தேரினை விழாவாக செய்ததும் மற்றும் அவிநாசி திருக்கோயிலில் தெப்ப திருவிழாவாக செய்தது மற்றும் பல திருக்கோயில்களுக்கு தன்னுடைய நேர்மைக்கு இடையூறாக வருகின்ற காலத்திலும் உறுதியாக நின்று திருக்கோயிலுக்கு வேண்டும் என்று பணிபுரிந்து ஓய்வு பெற்ற காலத்திலையும் திருக்கோயில்கள் சிறப்பாக அமைய வேண்டும் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து பணியாற்றிட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு அதிகாரி நமக்கு இந்து சமய அறநிலைய ஆட்சித்துறைக்கு கிடைத்தது ஒரு பெரிய பேராக அமைந்திருக்கிறது. அந்த நிலையில் அவங்க மூலமாக இந்து சமய அறநிலைய ஆட்சித்துறை என்பது நம்முடைய சைவர்கள் எல்லாம் தெரிந்து கொண்டு பலவிதமான கேள்விகள் நாம் வச்சிட்ருக்கிறோம். அதை பற்றிய விஷயங்களை வந்து தெரிந்து கொள்வதற்காக இந்த உரையாடலில் மூலமாக இந்த இந்து சமய அறநிலைய ஆட்சித்துறை பற்றியும் அதிலிருந்து நம்முடைய அன்பர்கள் வந்து திருக்கோயில்களுடைய சிறப்பான செயல்பாட்டுக்கு இவ்விதமாகலாம் நம்ம அந்த துறையும் அதை சார்ந்த அலுவலர்களும் மற்றும் திருக்கோயில் பணியாளர்களும் பொதுமக்களும் அடியார்களும் எப்படியெல்லாம் பங்கு பெறலாம் அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கு கலந்துரையாடல் செய்யப்படுகிறோம்.
3: ஐயாவை பற்றி அறிமுகம் கொடுக்கறதுக்கு வந்து ஏன்னா உங்களை பற்றியும் தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னாதான் இப்படிப்பட்டவங்ககிட்ட வந்து நம்ம கேட்குறோம் அப்படிங்கிறதும் அவங்களுக்கு குறிப்பாக நம்ம செய்தி போய் சேர்றதுக்கு யார் மூலமாக வருது அப்படிங்கிறதும் அவங்களுக்கு வேணுங்களா. அதனால்
4: வேற என்னை பொறுத்தளவில் நான் 1951 பிறந்து 4 57 14 வயசுலேருந்து 12 ஆண்டுகள் தேவார நிர்வாகம் தேவார பாரசாரம் மாணவனாக இருந்து படித்தேன். அந்த மாதிரி 12 தேவார பாரசாரம் மாணவனாக இருந்து படித்து அந்த 4 தொடர்ந்து கோயில் போயிட்டு இருக்கிறேன். என்னோடய 31 தான் நான் தேர்தல் அலுவலராக எடுத்து எல்லாம் பணிக்கு வந்தேன். அதுக்கு முன்னாடி 26 தொடர்ந்து எல்லா கோயிலுக்கும் போய் எல்லா கோயில் பூஜை முறைகள் அது கோயில் ரொம்ப ஈடுபாடாக இருந்தேன். அதனால் எனக்கு மனசுக்கு ஏற்றபடி என்னோடய வாழ்க்கையிலையும் எடுத்துக்கிட்டாவே கோயிலில் பணி கிடைச்சது ஒரு நிறவாக இருந்தது. ஆக என்னுடைய 58 கிட்டத்தட்ட 54 வந்து கோயிலோட ஒரு அனுபவம். இது இஓவர் ரிட்டையர் ஆகும்போது 27-28 ஆஃபீஸில் இருந்தேன். 27-28 வந்து உங்களுக்கு ஆஃபீஸில் அல்லாத நிலையில் கோயிலோடு ஈடுபாடு இருந்ததுனால ஓரளவுக்கு கோயிலை பற்றி நடைமுறை அனுபவங்களும் தெரியும். இவோ இல்லாத பற்றி என்னென்ன நடக்கும் அப்படின்னு இருந்ததுனால ஒரு இயல்பாகவே அது ஒரு ஈடுபாடு இருந்தது. அதனால் நிர்வாக அதிகாரம் வந்த பிற்பாடு எனக்கு அது ஏற்கனவே கோயிலில் உள்ள அனுபவம் வந்து ரொம்ப கை கொடுத்தது. ஒரு பிரச்சனை எப்படியே தீர்த்து வைக்கணும் என்னென்ன மக்களுக்கு என்னென்ன செய்யணும் அப்படின்னு இருந்தது. நான் ஆஃபீஸில் வரதுக்கு முன்னாடியே கோயில் சிப்பந்தியால் கோயில் பூஜை முறையோட தடைகளை தெரிஞ்சனால நம்மளால் எவ்வளோ தூரத்துக்கு அதை செய்ய வைக்க முடியுமோ அதை என்ன செய்யணுங்கிற எண்ணத்தில் தான் ஆஃபீஸில் வந்து நிறைய கோயில் இன்னும் போன திருவிழா கூட நிறுத்தி வச்சுருக்கிறோம். முதன் முதல் புளிய முடியல சுப்பிரமணிய சாமி கோயிலில் இருந்தோம். அந்த சூரன் திருவிழா கிடையாது, ஒரே ஒரு நாள் தான் நடக்கும். இன்னும் இருந்தாலும் 6 அந்த திருவங்கோவில வந்து முதல் 6 நாளுக்கு ஒவ்வொரு நாளுமே தமிழாசிரியரை ஸ்கூல்ல போய் பிடிச்சி நீங்க ஒவ்வொரு நாளும் சொற்பொழிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லி 6 நாளும் சொற்பொழிவு ஏற்படுத்தி மக்களுக்கு 6 நாள் திருவிழாவா மாற்றி கொண்டு வந்தோம். அதுல இருந்து மக்கள் சந்தோஷமா இருக்குது. அது பிற்பாடு பாளையங்கோட்டைக்கு டான்ஸ்லாம் வந்தோம். பாளையங்கோட்டையில இருக்கிற பொழுதும் அந்த திருவிழா பெருமா கோயில் சிவன் கோயில் எல்லா கோயிலுமே டெய்லி காலையிலும் சாயங்காலமும் கோயில ஏற்பாடு பண்ணி பூஜைகள் பண்ணி கணிக்கும். ஒரு ஆபீசர் இருந்ததுன்னா நிர்வாகத்தை மட்டும் போகக்கூடாது, உள்துறையும் வெளித்துறையும் கண்காணிச்சா மட்டும்தான் அந்த கோயில் நல்லபடியாக இருக்கும். மக்கள் எப்போதுமே நிர்வாகத்தை மட்டும் இருப்பாங்க. ஆனால் நிர்வாகம் அதை சரியாக பயன்படுத்திட்டாங்கன்னா எந்த பிரச்சனையுமே இருக்காது. இது என்னுடைய நான் அனுபவத்தில் பார்த்தது. இன்னமும் மக்கள் வந்து ரெடியாக தான் இருக்கிறாங்க. ஆனால் நாம் நினைக்கணும், நம்ம ஒரு ரிஸ்க் எடுத்து எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அதற்கு முன்னணி தீர்க்கணும். முதல் பாட்டு ஆபீஸில் இருந்தாலேயே 90% பிரச்சனை தீங்கிப்போம். என்ன ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் உடனே அவங்க போய் தலையிட்டு அதை ஏற்பாடு பண்ணிட்டோம்னா உடனே அவங்களுக்கு அதோட பரிகாரம் கிடைக்கும். அது நிச்சயமான எத்தனையோ இருந்தாலும் அனுபவத்தில் பார்த்துருக்கேன். நிறைய பிரச்சனை தீர்த்து வச்சிருக்கோம்.
3: இந்த இந்து சமய அறநிலை ஆட்சித்துறை அப்படிங்கிறது எதற்காக அமைக்கப்பட்டது, அதனுடைய நோக்கம் என்ன, அதனுடைய செயல்பாடுகளாக நம்ம இது வச்சிருக்கிறது என்ன அப்படிங்கிறத பற்றி சொல்லலாம்.
4: இந்து சமய அறநிலை ஆட்சித்துறை உலகத்திலேயே அதிகமான கோயிலுடைய இந்தியா, இந்தியாவிலேயே அதிகமான கோயிலுடைய தமிழ்நாடு. அந்த அளவிற்கு அதிகமான கோயிலை கொண்ட தமிழகத்திலே ஒரு நல்ல பலதரப்பட்ட மக்களும் சமுதாயத்தில் பலதரப்பட்ட மக்களும் சுவாமியுடைய தரிசனம் நல்ல முறையில் கிடைக்கவும் அந்த நிர்வாகம் ஒழுங்காக நடத்தினால் அரசனுடைய கட்டுப்பாட்டில் இருந்தால் ஒழுங்காக நடக்கும் என்ற முறையிலே தான் அறநிலைத்துறை அமைப்பு ஏற்பட்டது. அதனுடைய உண்மையான நோக்கம் என்னன்னா ஒவ்வொரு கோயிலில் உள்ள பழக்க வழக்கங்களை காப்பாற்றி கொடுப்பதுதான் அறநிலைத்துறையினுடைய உண்மையான நோக்கம். தன் அரசு தன் கைக்கு வந்த காரணத்துக்காக அந்த பழக்க வழக்கங்களையோ நடைமுறைகளையோ மாற்றுறதுக்கு எந்த உரிமையும் கிடையாதுன்னு தெளிவாக சட்டம் சொல்கிறது. அரசு வந்து கோயில் நிர்வாகத்தில் தலையிடலாமே தவிர கோயில் பூஜை முறைகளை மாற்றியமைக்கவோ தன் விருப்பப்படுத்த திருத்தவோ அதுக்கு உரிமை இல்லை. கலாச்சார பண்பாடையும் பழக்க வழக்கங்களையும் காப்பாற்றி கொடுப்பதற்காகத்தான் அறநிலை வந்தது. எனவே இந்த அறநிலையினுடைய நோக்கம் என்னவென்றால் கோயிலை பாதுகாக்கவும் கோயிலுடைய பூஜை முறைகளை பாதுகாக்கவும் கோயில் சொத்துக்களை பாதுகாக்கவும் அதை காலங்காலத்திற்கு சூரிய சந்திர உள்ள மட்டுக்கும் அதை புதிதாக திருப்பணிகளை செய்து அடுத்த தலைமுறைக்கு சேதம் ஏற்படாமல் கொடுப்பதற்காக அமைக்கப்பட்டதுதான் இந்த அறநிலைத்துறை.
3: அப்ப நிர்வாகத்திற்காக நம்முடைய அரசாங்க கட்டமைப்புல செய்யப்பட்ட ஒரு துறை வந்து அறநிலை ஆட்சித்துறை. திருக்கோயில் வழிபாடுகளை பொறுத்தவரை அந்த திருக்கோயில்களுடைய வழிபாட்டில் காலங்காலமாக எந்த வழிபாட்டு முறைகள் இருக்கின்றதோ அதைத்தான் அதை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அதற்கு நிர்வாகம் அப்படிங்கிற நிலையில தான் இந்து சமய அறநிலை ஆட்சித்துறை வருகின்ற.
4: ஆமாம், நிர்வாகம் அந்த என்ன பழக்க வழக்கமோ அதை அப்படியே ரெக்கார்ட் பண்ணி அதையே தொடர்ந்து செய்து அதை காப்பாத்தி கொடுக்க வேண்டியதான் அவங்களுடைய பொறுப்பு. அதில் ஊடுருவி தன்னுடைய சொந்த கருத்தையோ தன்னுடைய கருத்துக்களையோ கொள்கையோ அங்கு திணிக்கக்கூடாது. எது பழக்க வழக்கமோ அதை அப்படியே காப்பாற்றி கொடுக்க வேண்டியதுதான் நம்மளுடைய அமைப்பின் அமைப்பு தான். ஆனால் நடைமுறைகள் அப்படி பார்த்தால் சில இடங்கள் இல்லாமல் இருக்கிறது. அது காரணம் என்னவென்றால் உதாரணத்துக்கு நம்ம வடமொழியிலேயே அர்ச்சனை பண்ணுவோம்னு இருக்குது. ஆனால் இவர்கள் தமிழ்நாட்டிலே தமிழ்னு பண்ணா என்ன, வடமொழி நமக்கு தெரியாது அப்படிங்கிறாங்க. அங்கே அந்த அர்த்தம் தெரியும் சவுண்டு சிஸ்டம் தான் அங்கே முக்கியம். அந்த ஒலியினுடைய வைப்ரேஷன்ல ஏற்படக்கூடிய அதிர்வுகள் வச்சு தான் அந்த அர்த்தனைக்கு எஃபெக்டே தவிர அது என்ன அர்த்தம் சொல்லியிருக்கேங்கிறது முக்கியம் கிடையாது. அந்த வைப்ரேஷன் வேறு லாங்குவேஜ் மாறும்போது வைப்ரேஷனை மாறும். அப்படி வைப்ரேஷன் மாறும்போது அதன் பலன் கிடைக்காம போகும். அதனால தான் கற்பகரமாக இருக்கட்டும் அதுதான் நவநீதமான கற்கள்லாம் ஒட்டக்கூடாது. ஏற்கனவே உள்ள அந்த கற்க ரப்பனையோ அதில் அது பற்றி ரிஃப்ளெக்ட் ஆகி அந்த வைப்ரேஷன் சரியாக கிடைக்கும். ஆனால் இப்போ மக்கள் அதில் உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்காங்க. ஏதோ தமிழை ஆதரிக்கிற மாதிரியும் தமிழ் வழியில் அர்ச்சனை பண்ணுற மாதிரியும் தமிழ் அர்ச்சனை பண்ணால் தான் உங்களுக்கு மக்களுக்கு புரியும் அப்படிங்கிற மாதிரிலாம் கொண்டு போகிறாங்க. அப்படி நமக்கு அர்ச்சனை வேணும்னா நம்ம அந்த மொழியை படிச்சுக்கணும். அப்போதான் அதனுடைய எவ்வளவோ செய்யும் போது ஒரு சுவாமிக்காக ஏன் தமிழை தமிழை தான் பண்ணணுமா இந்த வடமொழி தான் பண்ணணுமா தமிழில் பண்ணக்கூடாதான்னு கேட்குறாங்க. அந்த கேள்வி வந்து சாதாரண மக்களுக்கு எப்படி தெரியும், நியாயமாக தெரியும். ஏன் தமிழ்நாட்டில் தமிழை கும்பிட்டாங்கன்னா அப்படின்னு அங்கே அது வடமொழியும் வேதங்களை பொறுத்த அளவில் அது வடமொழியிலும் கிடையாது. நிறைய வடமொழியில் இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அது எழுதாக்கிழவின்னு பேர், அதுக்கு வார்த்தையே கிடையாது. அந்த சவுண்டு சிஸ்டம் தான். எந்த ரிஷிகள் பேர்ந்த வேதம் இருந்தோ எந்த ரிஷியும் வேதத்தை உருவாக்கலை. அவங்க ஒழுந்து கம்போசர் தான். நாட்டு ஆதரவு கிடையாது. அவங்க அந்த ஞானத்தினால அந்த சவுண்டை ஆதரிச்சு அதன் மூலம் அவங்க சொன்ன சொன்னதான் அந்த வேகங்கள். எனவே அந்த சவுண்டு சிஸ்டம் சொல்லக்கூடிய அந்த வைப்ரேஷனுக்கு தான் முக்கியத்துவம் தவிர லாங்குவேஜ் முக்கியம் இல்லை. எனவே ஒரு கோயிலில் பொறுத்த அளவில் அந்த இன்னமும் விஞ்ஞானபூர்வமாக பூலோகத்திலேருந்து எந்த மொழியில் அதிகமாக பேசினா உச்சகட்டத்து போகணும்னா வடமொழியில் தான் அந்த சவுண்டு போகுது அப்படின்னு நிரூபிச்சிருக்காங்க. எனவே கோயிலில் பொறுத்த அளவில் வந்து தமிழ் அர்ச்சனை பண்ணுது, அது சமஸ்கிருதம் மொழி வாரியாக பார்க்குது, தவறான செய்தி. அது வந்து சவுண்டு அந்த வார்த்தையோட சப்தத்தினுடைய வைப்ரேஷன் தான் அங்கே முக்கியம். அதை புரிஞ்சு கொண்டா அந்த தமிழா சமஸ்கிருதமான்னு சொல்லக்கூடிய பிரச்சனை வராது. ஆனால் அது அந்த அளவுக்கு தெரியாத அளவுக்கு அது சுப்ரீம் கோர்ட்டு வரை போய் அவங்க இந்த தமிழிலும் பண்ணலாம் வடமொழியிலும் பண்ணிக்கணும்னு ஒரு முறையில் ஒரு தீர்ப்பு சொல்லியிருக்காங்க. ஆனால் உண்மையிலே பார்த்தோம்னா அது வந்து என்ன ஒரு அமைப்பு இருக்கோ பழங்காலத்தில் என்ன கொடுத்தாங்களோ அந்த பெரியவர்கள் அதை ஃபாலோ அதை கடைப்பிடிப்பது தான் முறையான செயலாக இருக்கும். ஆனால் இப்பொழுது அந்த முறையில் இல்லாத பொறுத்த அளவில் கோர்ட் லெவலையே தமிழ் கேட்காலுக்கு தமிழில் பண்ணிக்கொடு மற்றாலும் நம்ம பண்ணணும்னு ஒரு தீர்ப்பு ஆகிருக்குது. ஆனால் தனிப்பட்ட முறையில் எனக்கு அது உடன்பாடு கிடையாது.
5: இப்போ அந்த ஹச்ஆர்என்சிஇ அப்படின்னு சொல்லுகின்ற அந்த அமைப்புல வந்து இப்ப நிர்வாகம் அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது எந்தெந்த விதமான நிர்வாக நிலைகள்லாம் இருக்குது? இப்ப வந்து ஈவோன்னு சொல்றோம், இப்ப வந்து தக்கார்கள் அரங்காவலர்கள் அப்படின்லாம் சொல்றோம், இப்ப ஜாயிண்ட் கமிஷனர் எல்லாம் சொல்றோம். இப்ப எந்தெந்த விதமான நிலைகள் இருக்கின்றன அப்படிங்கிற ஒரு அமைப்பை பற்றி?
4: அதாவது கோயிலை பொறுத்த அளவுல அருள துறக்கின்னு சொல்லி ஒரு தனியா செயலர் இருப்பாரு, அது வந்து செக்ரட்டரியில தலைமை செயலகத்துல அப்போ டிபார்ட்மெண்ட் ஹெட்னு கமிஷனர் ஒருத்தர் இருப்பாரு, அவருக்கு கீழே வந்து அவர் ஆணையர்னு பேரு, அதுக்கீழே இணை ஆணையர், துணை ஆணையர், உதவி ஆணையர், ஒரு கூடுதல கமிஷனரு, செயல் அலுவலர், சூப்ரண்டு, இன்ஸ்பெக்டர், பல ரேங்கில் வந்திருக்காங்க. பொதுவாக ஒரு கோயிலை நிர்வகிக்கும் போது அவருக்கு எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்னு சொல்லக்கூடியத செயல் அலுவலர் நிர்வாக அதிகாரிங்கிறத அது என்ன அதிகாரின்னு சொல்றதுக்காக செயல் அலுவலர்னு பேரை மாற்றி அது மாதிரி ஒரு கோயிலில் ஒரு ஈஓ இருப்பார். அதை அவர் தான் அந்த கோயிலுடைய உள்துறை வெளித்துறை சொத்தை காப்பாற்றுறது, கோர்ட் வழக்கு நடத்துறது, சகலமும் பொறுப்பும் முழு இன்சார்ஜ் அவரை பொறுத்தது தான். ஆனால் அவங்களும் ஒரு டெஸ்ட் போர்ட் பாடி இருக்கும், அஞ்சு பேர் கொண்டு மூணு பேர் கொண்ட டெஸ்ட் போர்டு இருக்கும், அவங்களுடைய ஆலோசனை டெஸ்ட் போர்டு ஆலோசனை கலந்து தீர்மானம் ரெசல்யூஷன் பாஸ் பண்ணி இதையெல்லாம் செய்ய வேண்டிய முழு பொறுப்பும் அந்த செயலர்கள் பொறுத்தது. அது கோயிலுடைய வருமானத்தை அடிப்படையில் கிரேடு 4, கிரேடு 3, கிரேடு 2, கிரேடு 1 ஈஓன்னு இருக்காங்க. ஒரு அசிஸ்டன்ட் கமிஷனர் ஈஓ, டெப்டி கமிஷனர் ஈஓ, ஜாயின்ட் கமிஷனர் ஈஓன்னு சொல்லி கோயிலையும் இருப்பாங்க. நிர்வாகத்திலையும் அதே மாதிரி அசிஸ்டன்ட் கமிஷனர், டெப்டி கமிஷனர், ஜாயின்ட் கமிஷனர் முறையில் அங்கங்கே நிர்வகிக்க மண்டல ரீதியாகவும் இருப்பாங்க. எனவே இந்த கோயிலுடைய பதவிகள் வந்து கோயிலோட வருமானத்தை பொறுத்த அளவில் அந்த கேடர் மாறினே தவிர ஆனால் ஒர்க்கு ஒரே ஒர்க் தான். அது கிரேடு 4 ஈவோ என்ன வேலை பார்க்குறாரோ அதுதான் ஜாயின் கமிஷன் பார்த்தாகணும். அந்த நிர்வாகத்தினுடைய வருமானத்துக்கு அடிப்படி கோயிலுடைய சைஸை பொறுத்து கிடையாது, வருமானத்தின் அடிப்படையில் அது கேடர் மாறும். உதாரணத்துக்கு சமயபுரம் கோயில் சின்ன கோயில் தான் அளவில் இருக்கு, ஆனால் ஜாயின் கமிஷன் வர்றாங்க. பெரிய சின்ன தஞ்சாவூரில் பெரிய பெரிய கோயில் தான் இருக்குது, அது சாதாரண நாளான நிலையில் பார்க்குறாங்க. எனவே கோயிலை பொறுத்த அளவில் வருமானத்தின் அடிப்படையில் தான் அந்த ஜாயின் கமிஷன் நிர்வகிக்காங்க. இப்படி பலதரப்பட்ட நிர்வாகம் இருக்குது. ஒவ்வொரு கோயிலும் டிரஸ்ட் போர்ட் இருப்பாங்க, அறங்காவலர் குழுன்னு இருப்பாங்க. அது அந்தந்த அரசியல்வாதி ஆன்மீக பெருமக்கள் தான் போடணும். ஆனால் காலப்போக்கில் அவங்க இந்துவாக இருந்தால் சரிதான் அப்படிங்கிற முறையில் இந்துக்களாக இருக்கக்கூடிய மக்களை போட்டு நிர்வாகம் நடந்து கொண்டு இருக்கிறது. அதில் நல்லவங்களும் இருக்காங்க, அது பல விதமான பிரச்சனையும் வரக்கூடிய பண்ணக்கூடிய ஆளும் இருக்காங்க. அது பொதுவாக ஒரு கோயில் நிர்வாகம் நல்லா இருக்கும்னா அது செயலாளராக இருந்தாலும் சரி அரங்கவாக சரி அது ஒரு உண்மையான ஈடுபாடு உள்ளவங்களாக மட்டும்தான் அதை சரிப்படுத்த முடியுமே தவிர பேரளவுக்கு இந்தியன் முறையில் ஈஓ இருந்தாலும் சரி அதில் ட்ரெஸ் போர்ட் இருந்தாலும் சரி அந்த கோயில் நிர்வாகத்தை சரிப்படுத்த செய்ய முடியாது. அந்த விருப்பு வெறுப்புனா பார்க்கணும், ஒரு இன்வால்மெண்ட்னு சொல்லணும், ஒரு ஈடுபாடு இருந்தால் மட்டும்தான் அதை செய்ய முடியும். ஆனால் அதே சமயம் ஒரு செயலூரில் நினைச்சானா ஒரு கோயில் நல்ல முறையில் கொண்டு வரலாம். மக்கள் எப்பவுமே ஒத்துழைக்க ரெடியாக இருக்காங்க, பக்தர்களாக இருக்கட்டும் பொதுமக்களாக இருக்கட்டும், அவங்க வந்து செயலூர்களுடைய ஈடுபாடாக இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவர்கள் கைவிட்டுவதற்கு நிறைய பேர் இருக்காங்க. அதான் என் அனுபவத்தை நிறைய பார்த்துருக்கேன், அதில் சந்தேகமே கிடையாது, எவ்வளவோ ஹெல்ப் பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு திருவரம்பூரில் 30 வருஷமாக தேர் ஓடாமல் இருந்தது, அந்த தேர் எடுக்கும்போது பெல் டவுன்ஷிப்பில் போய் வெறும் 10,000 தான் கட்டினோம், 1.5 லட்சம் ரூபா வீடை கொடுத்து மீது ரைட் ஆஃப் பண்ணாங்க டெல்லிக்கு எழுதி. அந்த அளவு கோயில் செய்தாங்க. 30-40 வருஷம் நின்று போன கட்டடக்காரங்களை ஒவ்வொரு வீடாக போய் பார்த்தோம், திருப்பி நாங்கள் செய்கிறோம், அவங்க பேரன் பிள்ளைகள் சந்ததிகளை வந்து நாங்கள் செய்கிறோம், 30 வருஷம் விட்டு போன போகிறவங்கள விட்டு கொடுக்கல, நாங்களே செய்கிறோம்னு சொல்லி இப்போ தொடர்ந்து 20 வருஷமாக அந்த திருவிழா நடந்துட்டு இருக்கு.
6: அதே மாதிரி எந்த ஒரு சாந்தோஜியமில் தெப்பம் ஓடாமல் இருந்தது, அந்த கோயிலும் தெப்பம் ஓடிக்கிட்டு இருக்கு, அவிநாசியில் தெப்பம் ஓடிக்கிட்டு இருக்கு. இப்படி கரூர் ஈஸ்வரன் கும்பாஷ்மான் நங்கவரம் பொறுத்த அளவில் சுவாமியே அந்த நிலமே பள்ளமாயி பீடமே அந்த பூமியே வெடித்த மாதிரி இருந்தது. எழுதி உத்தரவு வாங்கி அந்த திட்டத்தை மேலே எடுத்து திரும்பி மறுபிரவேசம் பண்ணி கோயிலை புதுசாக கட்டி கும்பாஷம் பண்ணோம். அதை செய்ய முடியாதுன்னு ஒன்று கிடையவே கிடையாது. ஒரு தேர்தலில் நம்ம ஈடுபாடாக இருந்தால் எவ்வளோ காரியங்களை சாதிக்கலாம், அது சந்தேகமே கிடையாது. அது முழு பொறுப்பும் என்னுடைய எந்த கேட்டால் ஸ்பாட்டில் ஈவோ இருக்கணும், ஈடுபாடாக இருக்கணும். இருந்தால் கோயில் நிச்சயமாக நல்லாயிருக்கும். அந்த கோயில் வருமானம் இல்லைன்னு கவலைப்பட வேண்டாம். இவங்க உழவார் பணிக்கு அன்பர்களை கூப்பிட்டா அவங்களே வந்து சாப்பாடு கெட்டி கொண்டு வந்து அவங்களே சாப்பிட்டுக்கிட்டு அவங்களே உழவார் பணி செய்து போகிறாங்க. இந்த 10 பைசா கூட நிர்வாக செலவில்லாத அளவு செய்கிறாங்க, அதை ஒரு பாக்கியமாக நினைக்கிறாங்க. அப்படி உள்ள மக்களை நாம் பயன்படுத்த தவறும், கோவில் நிர்வாகம் பக்தர்களை பயன்படுத்த தவறுகிறது அப்படின்னு தான் என்னுடைய அனுபவத்தை நான் புரிஞ்சு கொண்டேன். ஆனால் அதை நான் நல்ல முறையில் பயன்படுத்திக்கிட்டேன். போகிற இடங்கள் எல்லாம் எல்லா அடியார்களையும் அந்த முறையில் பயன்படுத்தி அவங்களுக்கும் சொல்ல முடியாத அளவு மன மகிழ்ச்சி. ஒரு ஈவா வாதத்தை கேட்டால் தெய்வம் கேட்கமா நினைக்கிறாங்க, அப்படிதான் இருந்தது. இல்லைன்னு சொல்லவே மாட்டாங்க. ஒரு கோயிலுக்கு ஒரு லைட் வாங்கி போடுங்க, மணி வாங்கி கேட்டினா அவங்க என்ன ஃபீல் பண்ணுறாங்க, சாமி கேட்குறாரு அப்படின்னா நினைக்காத தவிர ஒரு ஈவோ கேட்கன்னு நினைக்க மாட்டேங்கிறாங்க. அவங்க கொஞ்ச நேரம் மனசில்லாத ஆளுகள் கூட சரி கேட்டாங்க, கோயில் சந்தித்து கேட்டாங்கன்னு செய்கிறாங்க. அந்த அளவுக்கு ஒரு ஈவோ பற்றி ஒரு ஈவோக்கு ஒரு கல்யாணம் விட்டு போனால் விட சாமி வந்த மாதிரி நினைக்கிறாங்க. அப்படிலாம் இருக்குது, நான் அனுபவப்பூர்வமாக பார்த்தேன், எத்தனையோ அனுபவம் வாழ்க்கையில் பார்த்துருக்கேன். எனவே ஒரு ஐச்சாரன்சியில் இருக்கக்கூடிய செயல்படுபவர்கள் ஈடுபாடோடு இருந்து அக்கறையோடு இருந்து பண்ணால் நிச்சயமாக நல்ல முறையில் கோவில் நிர்வாகத்தை கொண்டு வரலாம். ஆனால் அதே சமயம் இந்த குத்தகை போன்ற சம்மந்தப்பட்ட போகும்போது அது குத்தகாரர்களுக்கு சாதகமாக தான் சட்டங்கள் இருக்குது. அப்படி இருக்கும்போது நாம் அந்த சட்டத்துக்கு கட்டுப்பட்டு நடக்கும்போது வருமானங்கள் குறைஞ்சி போகுது. வருமானங்கள் குறையும் போது அது உண்டியது அத்தனை பிரார்த்தனை சலமாக இருந்தால் வருமானம் மூலம் கோயிலை கொண்டு வரலாம். ஆனால் கிராமப்புறங்களில் நஞ்சை நிலத்தை நம்பி இருக்கிற கோயிலில் வருமானம் குறைஞ்சி வரலாம், பூஜைகள் குறைய ஆரம்பிக்கும், மேளதாளங்கள் கொடிமரம் போன்ற விஷயங்கள் எல்லாம் திருவிழா நின்று போக காரணம் என்னென்னா பொருளாதார குறைவுனால் தான் வருது. ஆனால் இதை சரி செய்யணுமானா ஒரு சிப்பந்திகளுக்கு சம்பளம் பண்ணால் இருக்க கோயிலேருந்து இல்லாத கோயிலுக்கு எடுத்து கொடுத்து அது மூலம் செய்தாங்கன்னா கண்டிப்பாக எல்லா கோயிலுமே நல்ல முறையில் கொண்டு வரலாம், வேறு சந்தேகமே கிடையாது.
5: சரிங்க, இப்போ அப்போ ஈவோன்னு சொல்றது வந்து ஒரு திருக்கோயிலுக்கா இல்லை எனக்கா ஒரு பல திருக்கோயில்?
6: ஈவோ பத்து அளவில் 10-15 கோயிலோட கொடுப்பாங்க. அதுக்கு வந்து நிர்வாகத்தில் வந்து ஒரு குரூப் டெம்பிள்னு போடுவாங்க, ஒரு டெம்பிள் மெயினாக வச்சுது, அதுக்கீழே 10-15 கோயில் கொடுப்பாங்க. அந்த கோயில் பூராவே அவங்க நிர்வாகம் பண்ணணும். ஆனால் டெய்லி அந்த கோயிலுக்கு போக முடியாட்டால் கூட அந்தந்த கோயிலுக்குன்னு தார்த்து இருப்பாங்க, அர்த்தர் இருப்பாங்க. இவர் வாரத்துக்கு ஒரு நாள் கூட அந்த கோயிலை பார்த்துட்டு போகலாம். அது நிச்சயமாக அதை கண்காணிக்கலாம், விசேஷ நாளைக்கு போகலாம். இப்போ ஒரு நாளைக்கு திருக்கார்த்திகைன்னு வைங்க, உலகத்தில் 2 நாள் தான் எல்லா கோயிலும் விளக்கெரியும், ஒன்று சிவராத்திரி ஒன்று திருக்கார்த்திகை. சிவராத்திரி என்னைக்கும் திருக்கோயில் என்னைக்கும் அடைச்ச கோயிலோடு திறப்பாங்க, அது எந்த ஊராக இருந்தாலும் சரி. அப்போ அங்கே ஒரு ஈவோ வரணும், எல்லாருமே ஈவோ வரணும்னு எதிர்பார்ப்பாங்க. இப்போ காலையில் 6 மணிக்கு எனக்கு டூர் போனால் நைட்டு 10 மணி வரைக்கும் ஊர் சுற்றிட்டே வரணும். அந்த கோயிலில் போய் சார் சார் வந்து கால் தந்துட்டு போயிட்டாரு, ஒருத்தன் மீனும் வரலே வரலன்னு நினைப்பாங்க. அந்த கிறிஸ்திய நாள் கூட வரல, கார்த்திகை தீபம் சுழதைக்கு வரல, சிவராத்திரி வரலன்னு நினைப்பாங்க. அதனால அப்படி வரும்போது ஒரு ஈவோக்கு 10 கோயில் கொடுத்தாங்கன்னா 10 கோயிலும் அட்டன் பண்ணான்னா ஒரு ஆத்ம திருப்தியாக இருக்கும். சார் வந்துட்டு போனார், சார் 10 கோயில் என்ன முதல் நிற்க முடியாது, ஏதாவது ஒரு கோயில் நாங்கள் மெயினாக நிற்போம். அந்த மாதிரி வரும்போது உங்களுக்கு அந்த பூஜை முறையில் கண்காணிக்க வருவான்னு தெரிஞ்சாலேயே அவங்களும் கரெக்டாக இருப்பாங்க. அதனால் நமக்கு வந்து எல்லா முறையிலையும் நமக்கு வந்து ஒரு ஈடுபாடோடு செய்தான்னா நிறைய பிரச்சனைகள் தீர்ந்து போகும். நீ கோயில் நிர்வாகம் வந்து கெட்டு போகிறது சட்ட திருத்தினால் அல்ல, மட்டும் இல்லை ஆட்களோட ஈடுபாடு குறைஞ்சினால தான். நமக்கு என்ன வந்தோமா போனோமா? இப்போ என்னுடைய ஒரு விதத்துக்கு சொன்னீங்க, திருவண்ணாமலை தேர் ஓட்டணும், வடம் கிடையாது, சேர்த்துணும் கிடையாது, வாகனம் கிடையாது. வடத்தை வந்து திருவானை கோயிலேருந்து எடுத்தோம், சேர்த்துனே திருவானை கோயிலேருந்து எடுத்தோம், வடத்தை நானாசு கோயிலேருந்து வாகனம் எடுத்தோம், சேர்க்குள்ள குதிரையே மரக்கோட்டையிலேருந்து எடுத்தோம். இப்படி ஒவ்வொரு கோயிலையும் எழுதி எழுதி தபால் வாங்கி அங்கேருந்து வண்டியில் லாரிக்காரங்களை அவங்களும் ஃப்ரீயாக கொடுத்தாங்க, லாரி ஓனர்லாம். இப்படி இவ்வளோ செய்த உடனே திருவிழா நடுமையாக நடந்து அடுத்த இவோ என்ன திட்டுறாரு, இவருக்கு தேவையா திருவிழா நடத்த சம்பளம் கிடைச்சாதா, இவருக்கு மழை பெய்தானே வெயில் அடித்தானா பனி பெய்தானா காற்று அடித்தானா, இவரு போட்டு போக வேண்டியதுனே பம்பை எடுத்துகிட்டு போயிட்டு அறிவு நாம் கண்ட அவஸ்தப்பட வேண்டியிருக்கு, எதுக்கு இது தேவையா அப்படின்னு இத்தனைக்கு நான் ஒரு வழிவகுத்து வச்சுருக்கேன். அவர் ரொம்ப ஈஸி, இதே தவறாக ஃபாலோ பண்ணால் கிடைச்சிடும், யாரும் கொடுக்க மாட்டேன்னு சொல்ல மாட்டாங்க. எதுக்கு இப்படி உஸ்கரித்து வேலை செய்கிறாரு, 4 கோயிலில் தங்கி செய்யணுமா அப்படின்னு நினைக்கிறாங்க. உண்மையிலே முதல்ல அப்படி நடந்தது, வளம் கிடையாது, தேர்த்துணி கிடையாது, மின்னுள்ள குதிரை கிடையாது, எல்லாம் ஜோடி வாகனம் கிடையாது, நானா சோழ எடுத்து எல்லாமே செய்கிறோம். அதை நம்ம செய்யணும்னு நினைச்சாச்சுன்னா அது மக்களுக்கு இன்னைக்கும் தேர் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. அப்புறம் என்ன செய்தாங்க, அடுத்த வருஷம் ஊர் மக்களை சேர்ந்து தேர் வடம் செய்தாங்க, தேர் துணி வாங்கி கொடுத்தாங்க, எல்லாமே செய்து இப்போ எல்லாமே ஃபுல் ஃபிளஜாக இருக்கு, நிறவா இருக்குது. ஓரளவு ஒவ்வொன்றும் செய்தாங்க, சரி அங்கேருந்து எதுக்கு வாங்குறீங்க, நம்ம இதே செய்திடலாம் அப்படின்னு உபயதாரில் பிடிச்சி பிடிச்சி எல்லாமே நல்ல முறையாக செய்து அந்தந்த மண்டபுரிகாரங்களே அந்தந்த வாகனத்திற்பார் பார்க்குறாங்க. இப்போ நம்ம உங்கள் வாகனம் அந்த சந்திர வாகனம், நந்தி வாகனம், ரிஷவ வாகனம் இப்படி சொல்லும்போது அவங்க என்ன செய்கிறாங்க, சரி நம்ம மண்டபம் இப்படி இதை வந்து நம்மளே பார்த்துக்கலான்னு சொல்லி அவங்களுக்கு போகிறாங்க. கோயிலுக்கு செலவு இல்லாமலும் அதே சமயத்துலாம் நடக்கும்போது கண்டிப்பாக நமக்கு ஒத்துழைப்பு கொடுப்பாங்க, ஏமாந்து போக வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம என்னன்னா நம்ம ரெஸ்ட் எடுக்கணும், மற்ற ஆஃபீஸ் வேலை மாதிரி சட்ட அழுக்காகாமல் இருக்குன்னு நினைக்கக்கூடாது. நம்ம உண்மையிலே உடச்சோம்னா கண்டிப்பாக பலம் கிடைக்கும். இப்போ அவினாசி கோயிலில் பொறுத்தவரை தான் தெப்பம் ஓட்டணும், 700,000 ரூபாய்க்கு சென்னை சில்க்ஸ் தான் அவங்க திருப்பூர் சென்னை சில்க்ஸ் தான் செலவு செய்து இன்னைக்கு காங்கிரீட் போட்டு தெப்பம் ஓட்டி அம்மன் தேருக்கு இரும்பு பைப்லாம் கொடுத்து நல்ல முறையில் செய்து கொடுத்தாங்க. இன்றைக்கு அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக செய்தாங்க. அதனால் அதே மாதிரி நாம் வந்து உபயதாரில் அணுகி கொடுத்தோம்னா கோயில் நிர்வாகத்தில் இருந்து அரசு அதிகாரியின் முறையில் ஒரு பவர் இருக்கிறதுனால கண்டிப்பாக அதை பயன்படுத்தி நல்ல முறையில் சேவாத்திகளோடும் பொதுமக்களோடும் அணுகி போனால் தருவாங்க. அதே போல் புத்தகக்காரர்கள் பரம்பரை நேரில் கேட்டாங்கன்னா 90% கொடுப்பாங்க. ஆமாம், அதாவது உதாரணமாக புத்தகை போகிறோம், தெருவில் போய் யூஎன்னு பார்த்தோன்னா 4 சந்தி சேகரித்து நிற்கிறோம், 4 பேர் கூடுறாங்க, என்ன சார் இவ்வளோ பாக்கி வச்சுருக்காண்ணா அப்படின்னு நமக்கு தெரிஞ்ச உடனே அவன் யோசிக்கிறான், 4 பேர் பண்ணுவோம் யோசிக்கிறது தெரியாதா, இவ்வளோ கோயில் பாக்கி தூங்கி வாயும் பேசியா அப்படிங்கிறான். அப்போ நம்ம பாக்கி வழியை தெரிஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லியும் கேட்டாலே இருக்காங்க. சார் வந்து நிறையா நடக்காது இல்லையா, நீ குத்தக பாக்கி வச்சிருக்க, இவ்வளோ நாளும் ஒன்றுமே தெரியாமல் போச்சுது, கோயிலத்துக்கு இவ்வளோ பாக்கி வச்சிருக்க, அந்த ஒரு காலம் பார்த்தமாரி சொல்லும்போது அவன் சமுதாயத்தில் மரியாதை குறையின்னு தெரிஞ்ச உடனே அந்த மாதிரி ஆட்களும் சரி வேண்டாம் நம்ம ஏன் பாக்கி வச்சேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சில இடங்களில் வந்து எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டான் அந்த மாதிரி ஆளுங்க இருக்காங்க. சில பேர் வந்து சரி உங்கள் பிள்ளை இருந்தானே செய்வீங்க செலவு செய்வீங்க அது மாதிரி சாமி கொடுங்கன்னா கொடுப்பாங்க. இது பல வட்ட மக்கள் இருக்காங்க, யாராச்சும் எப்படி நம்ம அணுகணுமோ அப்படி அணுகி நங்கவரத்து பட்டாளர்கள்னா சூரியனூர் மான்வந்தாம்பாறை கவுண்டம்பட்டியிலாம் நிறைய ஊர்களில் நிறைய இருக்குது, அங்கே போய் 400-500 வந்து வசூல் பண்ணோம் கொடுத்தாங்க. நல்ல முறையில் கேட்கும்போது இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. நம்ம வந்து நிற்கும்போது நீங்கள் விளைஞ்சால இருக்கிறத கொடுங்க, பின்னாடி பாக்கினா இருக்கட்டும், சுத்தமாக இல்லைன்னு இல்லாச்சுன்னா அவங்களுக்கு எப்படிதான் இருந்தாலும் நம்ம இன்னும் மக்கள் மனசாட்சியோட இருக்கிறாங்க. கேட்டோன்னா இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. பாதி பேர் கேட்காமல் இருக்கனாலையும் ஒழுங்காக கணக்கு வைக்காத்தினாலையும் பேங்கினுக்கு ரசீது கொடுக்காத்தினாலையும் போன தடையாக கொடுத்த ரசீது வரல நீ கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சில தில்லுமுள்ளு நடக்கிறதுனாலையும் தான் மக்கள் வந்து மக்களுக்கு எடுக்கதே கோயில் நிர்வாகம் ஒழுங்காக ரசீது கொடுக்காத்தினாலையும் ஏற்படுது அப்படியும் வருது. அப்போ அதுதான் சரி பண்ணணும். அப்படி பண்ணி விட்டாச்சுன்னா அவங்க ஏன் 4 தடவை கொடுத்து ரசீது வரலன்னு சொல்லும்போது நீ கொடுக்கல அளக்கலன்னு போய் சொல்லாச்சுன்னா நான் வந்தேன் ரசீது வரலம்பாங்க. அப்போ இந்த மாதிரி வரும்போது நாம் கரெக்டாக இருந்தாச்சுன்னா அவங்க என்ன செய்கிறாங்க, நான் போகும்போது சார் வந்துட்டாரு உடனே ரசீது கொடுப்பாரு கையோட நெல்லா வந்து ரசீது வாங்கிடுங்க. அப்போ அவங்க ரசீது கிடைக்குன்னு தெரிஞ்ச உடனேயே எவ்வளோ கஷ்டப்பட்டால் கூட குத்தி ஆரம்பிச்சுட்டு இன்னைக்கு வா நாளைக்கு வா 6 மாதம் கழிச்சு வா ஆஃபீஸர் இல்லை அவர் கழித்து போட்டோம் தரணும்னு சொல்லும்போது நான் வர வைக்க விட்டுட்டான்னா பிரச்சனை. அப்போ நான் கஷ்டப்பட்டு 5 தடவை கொடுத்தேன் வர வைக்கல எங்கே போச்சுன்னு தெரியல நெல் வாங்கிட்டு போனான் ரசீது வரலன்னு பிரச்சனை வருது. அப்போ இதெல்லாம் செய்யணும்னா ஸ்பாட்டில் ஆஃபீஸர் இருந்து முடிச்சாச்சுன்னா நிச்சயமாக எல்லாருமே ஒரு குறைக்கு கொடுப்பாங்க. இந்த அளவுக்கு மக்கள் இன்னமும் தெய்வ நம்பிக்கையோடு தான் இருக்கிறாங்க, தெய்வத்துக்கு மனசார வஞ்சணும்னு யாருமே நினைக்கல. இந்த அளவுக்கு இன்னும் இந்தியா கெட்டு போகல. நம்ம நிர்வாகம் கொஞ்சம் இறங்கி வந்து அவங்களோட தோல் கொடுத்து போயாச்சுன்னா கண்டிப்பாக எல்லா கோயிலுமே நல்ல முறையில் இருக்கும்.
5: ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சிங்க. அதை வந்து எல்லாரையும் குற்றம் சொல்றதை விட இந்த நேர்மையோடையும் ஆர்வத்தோடையும் கோயில் நிர்வாகத்தார் வந்து செயல்படுகின்ற பொழுது அதற்கு நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் வருது அப்படின்னு சொல்றீங்க, ரொம்ப மகிழ்ச்சி.
6: இதுதான் உண்மையான உண்மை. கண்டிப்பா அது எவ்வளவு பெரிய பிரச்சனைன்னு தீர்த்து வைக்கலாம். ஓடாது இவங்க கூட பெருமாவுல தேர் ஓடல ஓடல நாங்க தேர் வந்து நீங்கள் ஒரு தேரை செய்து கொடுங்கணும், அவங்களே ஒரு தேரை செய்து அந்த சிற்பத்தை நாங்கள் ஃபிட் பண்ணி தேர் ஓடிட்டு இருக்கு. அதனால் நம்ம வந்து அரசாங்கத்தில் அங்கே ஆடுறவங்கன்னு இங்கே ஆடுறவங்கன்னு சொல்லுவேன்னா கச்சாரிச்சு பொறுத்தவரை 10 பைசா செலவு இல்லைன்னா ஈஸியாக ஆர்டர் வாங்கலாம். அவங்க கோயில் பணத்தை செலவு செய்யும்போது தான் திட்டம் போட்டு இன்ஜினியர் எஸ்டிமேட் போட்டு அது என்ன முறைன்னு கேட்டு அது கூட ரிஸ்க் கிடையாது, 4 தடவை கொடுத்துருவாங்க. ஆனால் நம்ம வந்து நேர்மையாக இருந்தாச்சுன்னா கண்டிப்பாக அதுக்கு பலன் இருக்கும். இப்போ நான் எவ்வளோ பேப்பர் எழுந்தாலும் திருப்ப மாட்டாங்க, சார் கரெக்டாக இருக்காரு உடனே சாங்ஷன் பண்ணி அவர் என்ன பட்ஜெட் சாங்ஷன்காக அப்படியே பண்ணும்பாங்க சொல்லியிருக்காங்க. இப்போ உதாரணத்துக்கே ஒரு உண்டியல் பிறப்பு சாதாரண கோயிலில் 100 ரூபாய் சாங்ஷன் பண்ணுறான், ஆனால் அன்னைக்கு அந்த கோயிலை பார்த்தா நான் வெறும் டீ தான் வாங்கி கொடுத்தேன். வருஷத்துக்கு ஒரு நாளும் திறப்பாங்க, சாதாரண சின்ன கோயிலுக்கு வருஷத்துக்கு ஒரு நாளும் திறப்போம். அது பட்ஜெட் சங்கம் 100 ரூபா இருக்கு. நான் 100 ரூபா எழுதுனா ஆடிட்டு அப்ஜெக்ஷன் பண்ண மாட்டான். அன்னைக்கு எல்லாருமே வெறும் டீ தான் வாங்கி கொடுத்தோம். 15 ரூபா ஆச்சு, 15 ரூபா தான் எழுதுனேன். அவன் ஆடிட்லே சொல்லுவான், 100 ரூபாய் உங்களுக்கு ஒரு ப்ரொவிஷன் இருக்கு சார், நீங்க 100 ரூபாய் எழுதலாம், இங்கே கேட்க போறதில்லை, ஆனால் வெறும் 15 ரூபானே எழுதியிருக்கீங்க. ஆமாம் சார், டீ மட்டும் குடித்தோம், இப்போ நாங்களே வீட்டில் போய் சாப்பிடுவோம்னு சொல்லிட்டாங்க. ஏன் சாப்பிட்ட மாதிரி கணக்கு எழுதுவானே, அது தேவையில்லை, உள்ளதே வீட்டுக்கு போகிறோம் பரவாயில்லையேன்னாங்க. அது எதுக்கு நம்ம கரெக்டாக இருக்குன்னு நினச்சோம்னா கண்டிப்பாக பப்ளிக்கு ஆசை இருக்கும், டிபார்ட்மெண்ட்லேயும் நல்ல பேர் கிடைக்கும். நம்ம வந்து அதுக்கு என்னடா 100 ரூபாய் சாங்ஷன் இருக்கே, நமக்கு செலவழிக்கலாமே நம்ம போட்டோம்னா யாருக்கும் அது ஆட்டோமேட்டிக்காக சாங்ஷன் ஆகிரும். ஆனால் உண்மை அப்படி இருக்காது இல்லையா, அதுக்காக சொல்ல வரோம். அதனால் நம்ம வந்து நேர்மையாக இருக்கணும்னு நினச்சோம்னா கண்டிப்பாக அதுக்கு ஒத்துழைப்பு, பொதுமக்கள் ஆதரவு இருக்கும், பக்தர்கள் ஆதரவு இருக்கும். மக்கள் என்ன விரும்புவாலும் செய்து கொடுக்க நம்ம இருக்கோம், சட்டத்துக்கு உள்பட்டு செய்து கொடுக்கணும். சுவாமி புறப்பாடு ஆகுதுன்னா ரிஷப் வந்து ரிஷ்மாந்திர பொறுப்பு கொடுக்கணும், கேரளத்தில் பொறுப்புள்ள காயர் இல்லை அது இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் நம்ம எது இருந்தாலும் செய்து கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் கூட நம்ம உபயோகம் தேவைப்படுங்கன்னு போர்டில் போட்டால் வந்து செய்து வந்துட்டு போகிறோம். அது நடக்க முடியாதுன்னு காரியம் கிடையவே கிடையாது. உதாரணத்துக்கு குளித்தலையில் கூட ஐயர் மேலே தெப்பங்க ஒரு 30-40 வருஷமாக நின்று போச்சுது. இப்போ என்ன வாக்கியான அரைச்சாச்சு, தண்ணி வரதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆனாலும் தெப்பம் ஓட்டலாம், அந்த இடத்த சுத்தப்படுத்தி காங்கிரீட் தளம் போட்டு போர் போட்டு தெப்பத்தை நேரத்தில் அழகாக ஓட்டலாம். வாக்கி அரைச்சி போச்சுங்கிறதுக்காக தெப்பங்கன்னு அவசியம் கிடையாது. அடுத்த மாற்று ஏற்பாடுனா அது பார்த்துடலாம். அது மாதிரி சரி, இப்போ அந்த மாதிரி இதுக்கான முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறோம். கிட்டாரான பிற்பாடு கூட இது செய்யலாம் அப்படின்னு நிறைய மக்கள் ஆலோசனை கேட்குறாங்க, எப்படி எப்படி செய்யணும்னு. அது மூலம் அறியாமல் செய்து கொடுத்துட்ருக்கோம். அது ஒரு எது தெரிஞ்சாலுமே ஈடுபாடோடு செய்தோம்னா கண்டிப்பாக அது சக்ஸஸ் ஆகும். தெய்வம் நமக்கு தொடங்கிக்கும். நம்ம தெய்வம் பார்க்கலன்னு நினச்சி நம்ம ஏமாற்றக்கூடாது. தெய்வம் பார்த்துட்டு இருக்குன்னு நம்ம நினச்சி செய்தோம்னா கண்டிப்பாக அதில் வெற்றி அடைகிறோம். அது எந்த கொள்கை நான் எனக்கு வந்து அத்தனை ஊர்லேயும் மக்கள் சப்போர்ட்டு தான் இருந்தாங்க, மகிழ்ச்சி சந்தேகமே. இப்போ நான் கூட இங்கே வந்தது திறந்து வந்தெல்லாம் கன்னியாகுமரி, இங்கே செட்டில் ஆனதே இங்கே இந்த ஊர் வந்து இங்கே போகக்கூடாதுன்னு மக்கள் சொன்னதாலும் இங்கே வீடே வாங்கி கொடுத்தாங்க. ஒரு வீடு வந்து சார் இங்கே இருங்க, பக்கத்தில் இருங்க அப்படின்னு. அந்த காலையில் வந்து திருப்பில் அடித்து சாயங்காலம் சுப்பிரபாதி உங்களுக்கு விஷ்ணு சாஸ்திரநாமம் அதை தேவாரம் எல்லாம் போடுவோம். அது அந்தந்த காலையில் பாட வேண்டிய பாட்டு சாயங்காலம் பாட வேண்டிய பாட்டுன்னு தனியாக எடுத்து வச்சு சிப்பந்திட்டேன். இதை மட்டும் போடு, அவனுக்கு அது ஆகும் தெரியாது. அன்றைக்கி சாயங்காலம் போடும்போது மேலே அறியா இருக்கும்போது அவ்வளோ பெற்றாச்சலை கோயிலில் அது சுற்றிலும் வயக்காடு, மக்கள் அந்த தேவாரத்தை கேட்டு அவ்வளோ ஆனந்தப்பட்டாங்க. பரவாயில்ல, அந்த சாயங்காலத்துல அந்த பாட்டு அந்த ரம்யமான சூழ்நிலை மக்கள் இருந்து கேட்டுட்டு இனம் தெரியாத ஒரு நிம்மதி அவங்களுக்கு மனசு வருது. அது தேவாரத்தை கேட்ட உடனே நிறைய சுவாமிநாதன் சாப்பாடு தேவாரத்துலேருந்து எல்லாருமே பாடும்போது அந்த மெந்த சவுண்டில் மென்மையாக அந்த குழந்தை சுற்றுலாத்தில் இருக்கும்போது அந்த காதில் இருந்து விழும்போது ரொம்ப இன்பமாக நான் சொல்ல முடியாத ஒரு சாந்தி அவங்களுக்கு கிடைக்கும். அந்த மாதிரி வருது.
5: இந்த திருக்கோயில்கள் சொல்லுகின்ற போது ஒரு சில திருக்கோயில்களில் நிறைய வருமானம் வருது, ஒரு சில திருக்கோயில்களில் வருமானம் ரொம்ப குறைவாக வருது. இப்போ இந்த வருமானம் அதிகமாக உள்ள திருக்கோயிலிருந்து வருமானம் குறைவாக உள்ள திருக்கோயில்களை உடைய செலவுகளை பார்க்கறது, அந்த மாதிரியான ஒரு வசதி வந்து HRNC அமைப்பில் இருக்குதா?
6: இருக்குது. அதாவது ஒரு வருமானம் அதிகமான உள்ள கோயிலிருந்து வருமானம் குறைந்த கோயில் அதோட சேர்த்து இணைச்சி விட்டு அந்த வருமானத்திலிருந்து இந்த கோயிலுக்கு நம்ம ஈடு செய்து சிப்பந்தியர் சம்பளம் கொடுக்கலாம், எல்லாம் செய்யலாம். ஆனால் அந்த கோயில சொத்து இருந்தும் வருமானம் வரலைன்னா இங்கேருந்து கொடுத்தாலும் அவங்க ஒரு வேலையில் தான் போயிடும், அவங்களும் அந்த வேலையை செய்யணும். மற்ற கோயிலில் கடன் கொடுக்காதேன்னு நினச்சிட்டு வாழ்க்கை போடாமலோ குத்தே வசூல் பண்ணாமலோ இருக்கக்கூடாது. ஏன் அந்த கோயிலுக்கு வருமானம் குறைஞ்சது, எதுனாலும் அந்த கோயிலுக்கு ஒன்று காண தாராஞ்சது, பட்சமே அதுக்கு கோயிலிருந்து கொடுத்து அந்த மாதிரி செய்யலாம். உதாரணமாக பாடுபட்ட கோயிலில் ஓதுவார் எல்லாமே இருக்கு, அந்த ஓதுவாரை போட்டு அந்த சம்பளத்தை எந்த நிதி வசதி இருக்கோ அந்த கோயிலை அனுப்பி விட்டுறோம். இவர் இங்கே வேலை செய்வார், அங்கே சம்பளம் வாங்கிக்கலாம். அந்த மாதிரி நிர்வாகத்திலேருந்து ஒரு வசதியான கோயிலேருந்து வசதி இல்லாத கோயிலுக்கு அட்டாச் பண்ணி அதை செய்து கொடுக்குறோம். வருமானம் இல்லாத ஒரு கோயிலில் வருமானம் இல்லாத இடம் இருக்குது, கல்யாணம் பண்ணி கட்டினா நம்ம வருமானம் வரும்னு தெரியுது. வருமானம் உள்ள கோயிலேருந்து 10 லட்சம் 20 லட்சம் கடன் வாங்கி இந்த வருமானம் கல்யாணம் பண்ணணும் கட்டி இந்த வருமானத்துலேருந்து கருத்தை அடைச்சலாம். பாதி வருமானம் கோயிலுக்கு வச்சுட்டு பாதி ஒன்று கருத்தை அடைச்சா காலப்போக்கில் வந்து கடமடைப்படி சொந்தமாயிடும். இந்த மாதிரி வருமானம் இல்லாத கோயிலுக்கு வருமானம் உள்ள கோயிலேருந்து நீதி உதவி பெற்று வருமானம் வரக்கூடிய சோர்ஸஸை ஏற்படுத்தியாச்சுன்னா இந்த கோயிலும் காலத்தால் உயர்ந்துடும், அதுக்கும் அந்த கோயிலும் நல்லா இருக்கும். அப்படி செய்யணும், அதுக்கு வசிமுறை இருக்குது, கண்டிப்பாக முடியும்.
5: இப்போ பழனி, மதுரை, சமயபுரம் இந்த மாதிரியான திருக்கோயில்களில் நிறைய
6: சர்ப்ளஸ் ஃபண்ட் இருக்குது.
5: அப்போ இந்த சர்ப்ளஸ் ஃபண்டை வச்சு HRNC ஒரு எந்தெந்த கிராமப்புற திருக்கோயில்களுக்கெல்லாம் தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே வந்து இந்த ஃபண்டெல்லாம் சேனலைஸ்
6: பண்றாங்க. அதாவது ஆணையர் பொதுநல நிதினு ஒரு அமைப்பு இருக்கு, ஆணையர் பொதுநல நிதிக்கு இங்க இந்த ஃபண்ட் எடுத்து அதை ஒரு அமௌண்ட் உருவாக்கி அது சின்னது இல்லாத கோயில்களுக்கு கிராமப்புற திருக்கோயிலுக்கு திருப்பணி கொடுப்பாங்க. அந்த முறை அந்த முறை இருக்குது, செயல்பட்டு இருக்குது. இவங்க இந்த 10,000 25,000 50,000 வரை கொடுக்குறாங்க. அந்த மாதிரி ஆணையர் ஃபண்ட்லேருந்து கொடுக்கலாம், அரசு மானியம் வர கொடுக்கும். அரசு மானியம் எப்படி கொடுக்கணும்னா, இந்த பழமையான கோயிலில் அந்த ஸ்ட்ரக்சர் இருக்கு இல்லையா, அந்த கலாச்சார பண்பாடு உள்ளதுக்காக அதை காப்பாற்றுறதுக்காக கொடுப்பாங்க. மத ரீதியாக கொடுக்காம அது வந்து ஏற்கனவே நினைவு சின்னம், அதை பாதுகாக்கணும் அப்படிங்கிற முறையிலையும் விமானங்கள் ராஜகோபுரங்கள் இதுக்குன்னு அரசு மானியமே கொடுக்கும், மானியம் கொடுத்து வாங்கியிருக்கோம். கோவில் நிதி அல்லாமல் அந்த கட்டடங்களையும் கோபுரங்களையும் விமானங்களையும் பாதுகாக்கிறதுக்கு அரசு மானியம் வாங்கியும் திருப்பணி செய்து அரசும் கொடுத்துட்டு இருக்குது. அரசு பல நல்ல திட்டங்களை செய்திருக்குது, அதை செயல்படுத்துற ஆளுகளுடைய தகுதியின்மையினாலும் திறமையின்மையினாலும் தான் அந்த திட்டங்கள் பாழாகுது. இதுதான் அந்த அடிப்படையான உண்மை. அதை ரிஸ்க் எடுத்து அதை அடிச்சல் பார்க்காம அதை செய்யணும்னா கண்டிப்பாக அதுக்கு பலன் கிடைக்கும், அது எல்லாரும் ஒத்துழைக்கணும்.
5: இப்ப அரசு திட்டங்கள்னு சொல்றப்ப எந்தெந்த விதமான அரசு திட்டங்கள்? ஒரு அரசு திட்டம் உடனடியாக நினைவுக்கு வர்றது என்னன்னா, இந்த ஆலய ஒரு கால பூசை திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டம். அந்த திட்டத்துக்கு இப்ப பல திருக்கோயில்கள்ல கிராமப்புறத்துல பல கோயில்கள் வழிபாடே இல்லாம இருக்கிற கோயில்கள்லாம் இருக்குது. அவங்க வந்து இந்த திட்டங்களை பயன்படுத்திக்கிறதுனா என்ன மாதிரி அவங்க அணுகுமுறை செய்யணும்?
6: அதுக்கு அந்த ஒவ்வொரு டிவிஷன்லயும் ஆய்வர் இருப்பாங்க, இன்ஸ்பெக்டர்னு இருப்பாங்க, அந்த அறநிலையத்துறை சார்ந்த ஆய்வர்கள் இருப்பாங்க. அவங்க கோயில் பேரை சொல்லி இந்த மாதிரி ஒரு வார பூஜை இல்லாமல் இருக்குன்னு ரிப்போர்ட் கொடுத்தாங்கன்னா அந்த சீனியாட்சி பிரகாரம் ஒவ்வொரு கோயிலுக்காக ஃபில்லப் பண்ணி அதை செய்து கொடுப்பாங்க. ஒரு கோயிலோட பூஜை இல்லாமல் இருக்கக்கூடாதுங்கிறது தான் கோயிலுடைய இந்த அரசனுடைய எண்ணம். அதனால் அதை நம்ம செயல்படுத்தும் போது அந்த சீனியாட்சி பிரகாரம் அவங்க கண்டிப்பாக கொடுப்பாங்க. நிறைய கோயிலும் போது ஒவ்வொரு வரா எடுத்து எடுத்து காலப்போக்கில் வந்துடும். அதுவும் அர்ச்சகர் சம்பளம் சிப்பந்திகள் சம்பளம் எல்லாமே தனியாக ஃபண்டு ஒதுக்கி அதுலேருந்து வட்டியிலிருந்து எடுத்து சிப்பந்திகளும் கொடுக்குறாங்க. அது ஒரு வருஷத்துக்கு ஒருக்க கிடைக்கும், என்னன்னாலும் ஒரு மாதந்தோறும் கிடைக்காட்டால் கூட என்னைக்கும் அவனால் அது கண்டிப்பாக அதை கொடுத்து செயல்படுத்திட்டு இருக்காங்க. அதுக்கு சில வழிமுறைகள்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. கோயிலோ கோயில் பூஜையோ கோயில் சிப்பந்திகளுக்கோ எந்த விதத்திலையும் பொருளாதார குறைவு வரக்கூடாது என்பதற்காக சர்ப்ளஸ் ஃபண்ட் உள்ள கொஞ்சம் பணத்தை எடுத்து அது பிரச்சாரத்தில் போட்டு சில வழிமுறைகள்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அதன் மூலம் அவங்க பலன் அடைஞ்சிட்டு இருக்காங்க, அது நடந்துட்டு இருக்குது.
5: இப்ப கோயில் பணியாளர்கள் சிப்பந்திகள்னு சொல்றப்ப எந்த முறையில வந்து இப்ப ஒரு திருக்கோயிலுக்கு இத்தனை சிவாச்சாரியர்கள் இருக்கலாம், இத்தனை ஓதுவார்கள் இருக்கலாம், இத்தனை சிப்பந்திகள் இருக்கலாம் அப்படிங்கறதெல்லாம் ஒரு முன்னாடி இருக்கிற நடைமுறைப்படி
6: நடைமுறைப்படி மட்டுமல்ல, அது கோயில் காலக்கிரமத்தில் கோயில் பிரபலமாகுன்னா அந்த கோயில் அதிகமான சேவாரத்தில் வரும்போது அதிகமான டிக்கெட் கவுண்டர் வரும்போது சிப்பந்தி அதிகமாக தேவைப்படும். அப்படி வரும்போது அதுக்கு அதிகமான வருமானம் இருந்ததுன்னா சிப்பந்திகளை அதிகான அளவுக்கு நம்ம சேர்த்து கொள்ளலாம். அதே சமயம் உங்களுக்கு அந்த கோயில் பூஜை முறைகள் அதிகமான காலங்கள் பூஜை இருந்தால் அதுக்கும் சிப்பந்திகள் தேவைப்படும். அப்படி வரும்போது கோயில்களுடைய பிரபலமாக பொறுத்தும் வழிபாடு சனமாக இருந்தாலும் சரி பிரார்த்தனை சனமாக இருந்தால் அதிக அளவு சிப்பந்திகள் தேவைப்படும். வருமானம் இருக்கும்போது அதிகமான சிப்பந்திகள் போட்டுக்கலாம். ஏன்னா எப்படி கொடுத்தாலும் கோயில் பணம் தான் கொடுக்குறோம், அதுக்கு அரசுக்கு எந்த நஷ்டமும் கிடையாது. இப்போ அன்னதானம் நடக்குன்னா அது அரசுடைய திட்டம், கோயில் பண்ணம் தான் கொடுக்குறாங்க. அதனால உங்களுக்கு அது எவ்வளோ தூரம் தேவையோ வருமானம் தகுந்தபடி கோயிலுக்கு அந்த சிப்பந்திகளை நம்ம அதிகமாக ஏற்படுத்திக் கொள்ளலாம்.
7: ஓம் நம சிவாய். யூ ஆர் லிசனிங் டு Shaivam.org ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் Shaivam.org.

சமீபத்தில் ஒரு சங்கீதத்தை பத்தி கட்டுரை எழுதினேன். அதுல என்னுடைய கருத்தை எழுதி இருக்கிறேன். ஒரு பாட்டுக்காரன் என்று வியாபகத்தில் வந்தவர்களை அத்தனை பேரையும் நினைத்து பார்த்தால் எப்படி அவர்கள் புகழ்ச்சிக்கு வந்தார்கள், மக்களால் போற்றப்பட்டார்கள் என்று பார்த்தால், சாரீரத்தை ஒழுங்கு பண்ணணும். சாரீரம் என்பது தொண்டை இல்லையா? சாரீரம் ஒழுங்காக பாட வந்தால்தான் அவன் பாட்டுக்காரனாக ஆக முடியும் அல்லவா? ஆமா, ஒரு பெண்ணு அழகா இருக்கான்னு சொன்னா நம்ம கைய பாக்குறோமா, காலை பாக்குறோமா, எதை பாக்குறோம்? முகத்தை அல்லவா? அது போல ஒரு நல்ல பாட்டுக்காரன் சொன்னா சாரீரத்தை தான் பார்ப்பான். அப்ப சங்கீதம் வேண்டாமான்னு நீங்க கேட்கலாம், சங்கீதம் வேண்டாமான்னு கேட்கலாம். சங்கீதம் 25 மார்க்கு தான், 75 மார்க்கு சாரீரம் தான். இப்போ ஒரு சட்டி நிறைய பாயசம் இருக்கு, அதை எடுத்து போடணும், அந்த ஆப்ப வந்து ஓட்ட என்ன பண்ணுவீங்க இல்லையா? ஒண்ணும் பண்ண முடியாது. ஏ ஆமா, அதத்தான் அப்பர் சாமிகள் சொன்னார், காம்பில்லா மூகை மூளை போல கருதுக்கே முகக்க மாட்டேன் அப்படின்னார். மூளை என்பது அகப்பை அல்லவா? அது போல சாரீரம் ஒருத்தனுக்கு ஒழுங்கா இருந்தாத்தான் அவன் பாட முடியும். ஆனா சங்கீத இலக்கணம் தேவைதான். நான் அதை இல்ல வேண்டான்னு நான் சொல்ல தயாரா இல்ல. எத்தனை மார்க் இருக்கணும்? 25 மார்க்காவது அதுக்கு இருக்கணும். அப்ப சாரீரம் 75 மார்க் இருக்கணும். அப்படி இருந்தவர்கள் தான் பாட்டுக்காரராக நம்ம நாட்டில் உலவினார்கள். எவ்வளவுதான் கெட்டிக்காரத்தனம் இருந்தாலும் கூட நல்ல சாரீரம் இல்லைன்னா அவன் பாட்டுக்காரனாக வரவே முடியாது, மக்களிடையே அவன் பேர் வாங்க இயலாது என்பதை நீங்கள் எண்ணிக்கொள்ளுங்கள் அல்லவா? ஆமா, அந்த மாதிரி சாரீரத்தை நம்ம சரி பண்ணணும். சாரீரத்தை அன்னன்னைக்கு நம்ம சரி பண்ணணும். திருவாவடுதுறை ராஜரத்னம் பிள்ளைன்னு ஒருத்தர் இருந்தார், அது உங்களுக்கு எல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன் அவரை. ஆமா, நாதஸ்வர உலகத்திலேயே அப்படி ஒரு மனிதன் தோன்றவில்லை என்று சொல்லிட்டாங்க. தஞ்சாவூர் ஜில்லாவில் நாதஸ்வரக்காரர் சொன்னா ராஜரத்னம் பிள்ளையை தான் குறிப்பிடும். தவுல்காரர் சொன்னா நீடாமங்கலம் மீனாட்சிங்கிறம் பிள்ளையத்தான் குறிப்பிடும். ஆமா, அதே மாதிரி ஒரு ஒரு காலத்து 60 வருஷத்துக்கு முந்தி பாகவதர் பாடுறார் அப்படின்னு ஒரு யாவனா ஒருத்தர் சொன்னானே, ஆனால் யார சொல்லும்? எம்கே தியாகராஜ பாகவதர் தான் சொல்லும். ஆமா, செம்ப வைத்தியநாத பாகவதர் இருந்தாரு. இன்னும் எத்தனையோ பாகவதர்கள் நம்ம நாட்டில் இருந்தாங்க. ஆனா பாகவதர் கச்சேரி இன்னைக்கு அப்படின்னு அவர் தான் வேணாவிரதம் சொன்னா எம்கே தியாகராஜ பாகவதரை தான் குறிக்கும். ஏன்? அப்படி ஒரு திவ்யமான சாரீரம், பவுன் கம்பி எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும் அவருடைய சாரீரம். அவர் எனக்கு சொந்தக்காரன் அல்ல அல்லவா? ஆமா, அப்படித்தான் நான் எழுதி இருந்தேன் அதுல. அந்த மாதிரி அண்ணன்னைக்கு சாரீரத்தை சரி பண்ணணும். ராயரத்னம் பிள்ளை சொல்லுவார், தான் பெரிய எவரஸ்ட் மாதிரி அவர் வந்தபோது கூட நான் தினந்தோறும் வீட்டிலே வாசிப்பேன் அப்படின்னு அவர் சொல்லுவார். ஆமா, அந்த ஊர்ல போய் கேட்டா ராயரத்னம் பிள்ளை இருக்காரான்னு கேட்க வேண்டிய இல்லையா, இருந்தாருன்னா 4 மணிக்கு ஊதுவார் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி அவர் தினந்தோறும் சரி பண்ணதுனாலதான் அவருடைய பேர் சாகர வரைக்கும் இருந்தது. ஆமா, நிச்சயம். அதுபோல நான் கூட தினந்தோறும் சாரீரத்தை சுத்தப்படுத்துவேன். சுத்தப்படுத்தினால் தான் கடவுளுடைய அருளாலே எனக்கு இந்த வரைக்கும் இந்த சாரீரம் உதவுபடி எனக்கு வந்துகிட்டு இருக்கு இல்லையா? ஆமா, ஆயிரக்கணக்கில் கேசட் நான் பாடியிருக்கேன்னு சொன்னா சாரீரத்தை ஒழுங்கு பண்ணி வச்சிருக்கேன். ஒழுங்கு பண்ணி வச்சாத்தான் முடியும். 82 வயசுல ஒருத்தன் பாடவும் முடியாது, அதுலயும் ரெக்கார்டும் பண்ண முடியாது. சாரீரம் ஆடி போகும், ஒரு ஆட்டம் வந்துடும். அந்த ஆட்டம் வந்தா நல்லா இருக்குமா? பேச்சே நல்லா இருக்காது, பாட்டு எப்படி நல்லா இருக்கும்? ஆனால் அவருடைய கடவுளுடைய அருளும் தேவை, அதே சமயத்துல இவனுடைய உழைப்பும் தேவை.
உழைப்பால் வராத உறுதியும் உழவோ அப்படின்னு சொன்னா பாருங்க, அது கரெக்ட். அது அதாவது மதுரை மாரியப்ப சாமின்னு ஒருத்தர் ஒரு காலத்துல பெரிய பாட்டுக்காரர், அவர் பாடினால் எல்லாரும் அழுதுகிட்டே இருப்பாங்க. அப்படி ஒரு பக்திமான், தேவாரம் திருவாசகம் திருப்புகழ் அவரே இயற்றிய பாடல்களை தவிர வேற ஒன்னையும் பாடவே மாட்டவர். நாக்கை அறுத்து கொண்டார், சரியா பாடவில்லைன்னு.

ஏன்னு சொல்லிட்டே இருந்தாங்க. நான் அப்போ ரொம்ப சின்ன பையன், தம்பூர் என்னதாச்சா அதுல இருக்கிற நுட்பம் எனக்கு தான் தெரியும், சில குறைபாடுகள் இருக்கும் அல்லவா இல்லையவா. ஆமா நான் சேர்க்கட்டுமான்னு கேட்டேன். அவங்கள நான் கேட்கப்படாது, ரொம்ப பெரியவங்க இருந்தாலும் தம்பூர் என்னதாச்சேங்கிறதுக்கு நான் சேர்க்கட்டுமா அப்படின்னு சொன்னேன். சேரு அப்படின்ட்டாங்க, என்ட்ரி எடுத்து கொடுத்தாங்க, சேர்ந்து போச்சு. மீட்ல சரியா இருக்கு, ஆஹா சவாஸ் நல்லா இருக்கு, உன் பேர் என்ன அப்படின்னு கேட்டாங்க. என் பேர் சுவாமிநாதன். வேற எவன் எனக்கு சுதி சேர்த்து கொடுப்பான், சாமிநாதன் எனக்கு சேர்த்து கொடுப்பான் அப்படின்ட்டு. அந்த மாதிரி என் பேரும் சாமிநாதன், இந்த புத்தகத்தை கொடுத்தவரும் சாமிநாதன். வடபடினியில வேலாயுத ஓதுவார்னு ஒரு ஓதுவார் இருந்தார், பழமையான ஓதுவார். நான் அவரை ரொம்ப மதிப்பேன். தமிழ்ச்சி சங்கத்துக்கு பலகாலம் அவரு வந்திருந்து தன்னுடைய கருத்தை சொன்னவர். அவருடைய பிள்ளை இவர், அவருடைய பிள்ளை என்பதனாலேயே நான் இவர்கிட்ட கொஞ்சம் பிரியமா இருப்பேன். என்னை வந்து பார்த்துட்டு தான் வந்தார். அந்த அஞ்சு பாட்டும் ஏன் விடுவானேன்னு சொல்லிட்டு அவர் புஸ்தகம் வச்சிருந்திருக்கிறார். முருகன் அதையும் விட விரும்பவில்லை இல்லையா. ஆமா என்பதை சொல்லி சுந்தரருடைய தேவாரத்தை நாம பார்த்துக்கிட்டோம். திருவண்ணை நல்லூர்ல அவரை ஆட்கொண்டார். சுந்தரருடைய வரலாறு, ஏன் சுந்தரர் இந்த நில உலகத்துல பிறந்தார் அப்படின்னு சேக்கிழார் சொல்லும் போது நடுமத்தில ஒரே ஒரு விஷயம், வருஷப்பிறப்பு அன்னைக்கு தமிழ்ச சங்கத்துல வருஷப்பிறப்பு விழா கொண்டாடுகிறார்கள். தமிழர்கள் அல்லவா, தமிழ்ச சங்கம் அல்லவா, அதனால தமிழ் வருஷப்பிறப்பை கொண்டாடுகிறார்கள். மாலையில் 4 மணிக்கு இங்க இசைக்கல்லூரியில எல்லா விதமான இதுவும் வச்சிருக்காங்க, வாய்ப்பாட்டு வச்சிருக்காங்க, மருதங்கம் வச்சிருக்கிறாங்க, நாயனம் வச்சிருக்கிறாங்க, பரதநாட்டியம் வச்சிருக்கிறாங்க, பிடில் வைத்திருக்கிறாங்க, வீணை வச்சிருக்கிறாங்க, தவுல் வச்சிருக்கிறாங்க, எல்லாம் வச்சிருக்காங்க. அவ்வளவு கவர்மெண்ட் சர்டிபிகேட் இல்லையா. ஆமா நடக்குது. அப்படி அந்த மாணவர்கள் நாயனம் வாசிப்பார்கள் 4 to 5 PM. 4 to 5 PM அவர்கள், 5 to 6:30 PM அடியேன் திருமுறை பாடுவேன். திருமுறையில என்ன பாடுவதுன்னு நான் யோசனை பண்ணினேன். முன்னே ஒரு தடவை திருமூலர் திருமந்திரம் இங்கே பாடி காட்டியிருக்கேன் இதே மேடல். திருமூலருடைய காலம் கி.மு. 600. இப்ப திருஞான சம்பந்தர் கி.பி. 7வது நூற்றாண்டு, திருநாவுக்கரசர் 7வது நூற்றாண்டு, சுந்தரர் 9வது நூற்றாண்டு. மாணிக்கவாசகருக்கு காலம் சொல்ல இயலாது. ஆராய்ச்சியாளர்கள் முன்னையா பின்னையா, முன்னையா பின்னையா என்று இன்னும் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். அதனால அது ஆராய்ச்சிக்கு அகப்படல. ஆனதுனாலே திருமூலருடைய காலம் ஆராய்ச்சியில கி.மு. 600 அல்லவா. ஆம், 3000 தமிழ் பாடினார் அவர். 3000 தமிழ் கிடைக்குமா, கிடைக்குமா, கிடைத்தக்கரிய சொத்து. சரி, அந்த சொத்தை நமக்கு எடுத்து கொடுத்தவர் யார் உங்களுக்கு நினைவு இருக்கா? நான் சொல்லியிருக்கேன், திருஞான சம்பந்தர் தான் எடுத்து கொடுத்தார். ஆமா, திருஞான சம்பந்தர் திருவாவூர்துறைக்கு போனார். அந்த அரச மரத்தடியின் கீழே இருந்துதானே அவர் பாடினார் என்று வரலார். யாரு? திருமூலர். அதை செப்பேடு பண்ணி யாரோ அந்த அரச மரத்தின் கீழே புதைத்து வைத்திருக்கிறாங்க. அப்பெல்லாம் பணத்தை முதற்கொண்டு பேங்க்ல போடுறது இல்லையா, பேங்க் எல்லாம் கிடையாது அல்லவா, பேங்க் எல்லாம் கிடையாது. அதனாலதான் பாடுபட்டு தேடி பணத்தை புதைத்து வைத்த கேடுகட்ட மானிடரே கேளுங்கள்னு சொன்னது. பணத்தை புதைச்சுதான் வைப்பான், நோட்டும் கிடையாது, ஏதோ ஒரு சில சின்ன சின்ன காசுகள், அடையாள குறிகள், அதுதான் பானையில போட்டு புதைச்சு வச்சிருவான். அவன் புதைச்சு வச்சவன் சொல்லாம போயிட்டான்னா எப்பாவது எவனா

0: பார்த்தான்னா கிடைச்சதுன்னா தான் அதை புதையல்ங்கிறான் இல்லவா? ஆமா. இப்ப மாத்திரம் என்ன பேங்க் இப்ப நான் பரிபூர்ணமா நம்ப முடியுதா? முத்து என் மேல கோவப்பட மாட்டீங்களே? ஆமா, பேங்க்லயே இருந்து வருவார். இப்ப சமீபத்தில் கூட பேங்கினுடைய ஒரு பெரிய தகராறு வந்துட்டு பாத்தீங்களா, எவ்வளவோ தகராறு வந்துகிட்டு இருக்கு. எத்தனையோ பேர் பணத்தை பேங்க்ல போட்டுட்டு அதை வச்சுக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறவங்க எத்தனையோ பேர் இருக்கான் இல்லையா? அவன்லாம் டின்ன கட்டிட்டு கிடக்கிறான். என்ன ஆகுமோ, நம்ம உயிரோடு உள்ளற வரைக்கும் இந்த பணம் நமக்கு கிடைக்குமான்னு நினைக்கிற அளவுக்கு நீ போயிடுது. அது போயிட்டு போகுது. நாம நம்பத்தான் வேணும், நம்பாமல் இருக்க முடியாது. நம்பத்தான் வேணும், நம்பாமல் இருக்க முடியுமா? பேங்க நம்பாம இருக்க முடியுமா? முடியாது இல்லையா? ஆமா, அது பெரிய கதை, நாங்க விட்டுறேன். அந்த மாதிரி புதைச்சி வச்சாங்க. திருஞான சம்பந்தர் அங்க போய் அந்த அரச மரத்தடியில் நின்னார். இங்க என்ன தமிழ் வாசனை அடிக்கிறதுன்னு சொன்னாராம். நமக்கு தெரியுமா, அவர் தூய தமிழர் இல்லவா? நற்றமிழ் ஞான சம்பந்தன் அப்படின்னு சொன்னார். தன்னை அவரே சொல்லிக் கொண்டார், நற்றமிழ் ஞான சம்பந்தன், நான்மறை கற்றவன். அப்ப செகண்ட் லாங்குவேஜ் தான் அவர் வந்து மறையை நினைத்து இருந்திருக்கார். யாரு? திருஞான சம்பந்தர் தன்னை தமிழன் என்றுதான் அவர் சொல்லிக் கொண்டார். இன்னைக்கு வேற ஒருத்தன் சொல்லிக்க வேணா? சொல்லிக்க மாட்டான், சொல்லிக் கொள்ளவில்லை. தன்னை தமிழன் என்றே சொல்லிக் கொண்டார். நற்றமிழ் ஞான சம்பந்தன், நான்மறை கற்றவன் என்று சொன்னார். ஆமா, என்ன தமிழ் வாசனை அடிக்குதுன்னு சொன்னாங்க. அப்பதான் தோண்டி எடுத்து பார்த்தார்களாம், இந்த திருமூலர் திருமந்திரம் கிடைத்தது என்று ஒரு வரலாறு உண்டு. அது உங்களுக்கு தெரியும், சிலருக்கு தெரியாமல் இருக்கு. நான் சொல்ல வேண்டிய கடப்பாடு இல்லையா? அதனால திருமூலர் திருமந்திரமாக அன்று 5-6 வரைக்கும் பாடலாம் என்று நான் எண்ணி இருக்கிறேன். முதல்ல ஒரு தடவை நாங்கள் பாடியிருந்தாலும், எத்தனை தடவும் தான் இட்லி சாப்பிட்றோம், எத்தனை தடவையும் தான் சாம்பார் சாப்பிட்றோம், எத்தனை தடவையும் தான் மனைவியை பார்க்கறோம். 10 வருஷம் ஆச்சு, நீ போடி வீட்டுக்குன்னு நாம சொல்ல தயாரா இருக்கிறோமா? சொல்லலாமா? சொல்ல தயாரா இருக்கிறோமா? சொல்லலாமா? ரெண்டும் கூடாது அல்லவா? அதனால அன்னைக்கு திருமூலர் திருமந்திரம் பாடலாம் என்று நான் எண்ணி இருக்கிறேன். அதற்கப்புறம் ஒரு நாட்டிய நிகழ்ச்சியும் வைத்திருக்கிறார்கள், இதற்கெல்லாம் நீங்கள் வரணும் அப்படின்னு தமிழிசை சங்கத்தின் சார்பில் நான் கேட்டுக்கொள்ளுகிறேன். இப்போ சுந்தரர் திருத்துறையூர்ல போய் தனக்கு தவநெறி வேண்டும் என்று கேட்டார்னு நான் உங்களுக்கு நினைவு விட்டினேன் இல்லையா? ஆமா, கரியை கிரியை யோகம். சுந்தரருடைய வாழ்க்கை யோக வாழ்க்கை என்று பெரியவர்கள் சொல்லுவார்கள் இல்லையா? ஆமா, அதுகிட்ட நான் போக தயாரா இல்லை இல்லவா? ஆமா, ஞானம் மாணிக்க வாசகர், சரியை திருஞான சம்பந்தர், இதியை நாவுக்கர், யோகம் சுந்தரர். 2 திருமணம் செய்து கொண்டாருன்னு நாம எண்ண முடியுமா? மற்றொரு இடத்துல அவர் சொல்லுவார், சங்கிலியினுடைய தோள்ல தவம் இருப்பதை பார்த்தேன் அப்படின்னு. நாம சொல்ல முடியுமா? ஆம், அப்படி ஒரு தவ சிரேஷ்டர் சுந்தரர். அவர் இந்த நில உலகத்துக்கு வருவதற்கு காரணம் தெய்வ சேக்கிழார் பெருமான் சொல்றார், தீதில்லாத திருத்தொண்ட தொகையை தருமான் வேண்டி மாதிரி மேல் மனம் போக்கினார். திருத்தொண்ட தொகை அவ்வளவு பெரிய அற்புதமான நூல், 63 பேருடைய வரலாறை தொகுத்து சொன்னவர் அவர். சைவர்களாக பிறந்தவன் தினந்தோறும் அந்த 11 பாடலையும் சொல்ல வேண்டும் என்பது நியதி. ஆமா, நீங்க கேட்கலாம், நீ சொல்றியா? தவறவே மாட்டேன், தவறதில்லை. சில வேளையில தூக்கம் கலைஞ்சு போனா எந்திரிச்சு உட்காருவேன், உட்கார்ந்து பஞ்சாட்சதை சொல்லுவேன். அப்படி இல்லைன்னா திருத்தொண்ட தொகை பூரா சொல்லிவிட்டு மறுபடியும் படுப்பேன். ஆமா, ஏன் செயற்கரிய செய்கையை செய்தவர்கள் 63 நாயன்மார்கள். அதனால்தான் அவர்களை கடவுளோட கடவுளாக கோயிலே வைத்தார்கள். ஆமா, அதை சொன்னவர் சுந்தர், அதை விரிவாக கொஞ்சம் விரிவாக சொன்னவர் நம்பி ஆண்டார் நம்பி, நல்ல விரிவாக சொன்னவர் தெய்வ தேக்கிழார் பெருமான். ஆமா இல்லையா? ஆமா.
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிசனிங் டு shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் shaivam.org. ஓம் நம சிவாய.
2: அதுபோல அவங்க எல்லாம் நாத்தியம் பேசி நாத்திலும் பேணுனா, இவன் நமச்சிவாய சொல்லி நாத்திலும் பேணும், அது சரிதான். இல்லைங்கிறவன் அதுதான் சொல்லுவான், உண்டுங்கிறவன் அதான் சொல்லுவான். சிவஜிவ போய் இதுக்கு என்ன ஒரு தெரிய, இல்லை இல்லை இல்லை இல்லவே இல்லை அப்படின்னாரு. இங்கே நமச்சிவாய நமச்சிவாய நமச்சிவாய சிவஜிவ நமச்சிவாய அப்படின்னு, அவ்வளவுதான். அவங்களுக்கு அந்த நாட்களும் நமக்கு இந்த நாட்களும் சிவம் எப்படி ஆக. எனவே பொருந்திய பொச்சிலை குனித்தாய் அருளமுதம் புரியாயேல் வருந்துவன தமியே நான் மற்றே நான் ஆமாரே. ஆனா பெருமானி, அடியேன் நான் அடியவனாக இருந்தாலும் சரி, இனி அடியவனாக ஆதற்குரிய தகுதியை நீ செய்தாலும் சரி, நீ முன்னே விட்டுவிடாதப்பா, என்னை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தோடு அந்த பரிந்துரையாக முடிக்கிறேன். அல்லவா?
3: அப்படி வருகின்ற பகுதியிலே நாம் சென்ற முறை 13வது பாட்டு பார்த்தோம். அடுத்தது நம்முடைய மனோகரன், இது ஏன்னா எங்களுக்கு ரத்னகிரியிலே மற்ற இடங்கள்லாம் கூட நாம் எங்கே நிற்கிறோம் எங்கே தொடங்கணுங்கிறத அவர் தான் சொல்வார். அந்த வகையிலே இப்பொழுது 14வது பாடலாக இருக்கிற பகுதியை பார்த்தோம். ஆமாறு உன் திருவடிக்கே அகங்குடையேன் அன்புறுகேன் பூமாலை புனிந்து ஏத்தேன் புகழ்ந்துரையேன் புத்தேடில் கோமான் நின் திருக்கோயில் தூகேன் மெழுகேன் கூத்தாடேன் தாமாரே விரைகின்றேன் சதுராலே சார்வாணி என்று சொல்ற தன் நெஞ்சுக்கு சொல்வது. தன் நெஞ்சு இதெல்லாம் செய்யாமல் இருக்கிறது, அதை வைத்துக் கொண்டு நெஞ்சுக்கு நேரே சொல்லாமல் மறைமுகமாக நெஞ்சுக்கு சொல்லுவது, ஆனா நமக்கு சொல்வதாக அமைந்திருக்கு. ஆமாறு உன் திருவடிக்கே அகங்குழையேன், ஒரு அருமையான தமிழ் சொல்லுங்கே. ஆம் ஆறு, 4வது வரியில சாம் ஆறு இல்ல. அப்போ ஆமாறு ஆமாறுன்னா நாம் வாழ வேண்டிய வழி, சாகுமாறுன்னு தெரியும் போறவர் அல்லவா. இப்ப வாழ வேண்டுமா அல்லது சாதல் வேண்டுமா என்று கேட்டால், சாதல் என்று வாழ்தல் வேண்டும், அதுதான் ஆம் ஆறு. இந்த ஆன்மாவானது வளர்கின்ற வளர்ச்சி, ஆறுன்னா வழி. இந்த ஆன்மாவானது வளர்கின்ற வளர்ச்சிக்கு போகணும்னு சொன்னா அது எதுவா இருக்க முடியும்? அடிக்கடி சொல்லுவது திருக்குறள், திருவள்ளுவர் எது அறிவு என்றார், நன்றின் பால் இப்பது அறிவு, எத்தனையோ அறிவு சொல்றார். பிறப்பென்னும் பேதமையை நீங்க சிறப்பென்னும் செம்பொருள் காண்பது அறிவு என்று ஒரு குறள். எதுவரையிலும் நாம் பிறக்கிறோமோ அதுவரைக்கும் நாம் பேதமை அறிவற்றவர்களாக இருக்கிறோம். அப்ப என்று இந்த பேதமை நீங்க சிறப்பென்னும் செம்பொருள் காண்கிறோமோ அதுதான் தலையாய அறிவு. இத முதல் அதிகாரத்திலேயே சொல்லியிருக்கார், 10வது குறள்ல. 10வது குறள்ல பிறவி பெருங்கடல் நீந்துவன் யார்? இறைவனடி சேர்ந்தார், சேராதார் நீந்தார் என்று சொன்னார். அப்போ பிறவியாகிய பெருங்கடலை நீந்துகின்ற உரியவர்கள் யார்? அவர்கள் தான் தெரியும், அது அவர்தான் செம்பொருள். அதுதான் செம்பொருள் என்பது பெருமானையே அறிவது. அந்த சிறப்பென்னும் செம்பொருளாக இருக்கின்ற பொருளை அடைந்து அறிவு அடைந்தால் தான் இந்த பிறப்பென்னும் பேதமை நீங்கும். அப்போ உயிருக்கு ஆம் ஆறு எது என்று கேட்டால், பிறப்பென்னும் பேதமை நீங்க சிறப்பென்னும் செம்பொருள் காண்பது, பெருமானுடைய திருவடியை காண்பது. அப்படிப்பட்ட ஆமாறு உன் திருவடிக்கு, உன்னுடைய திருவடிக்கு. நான் முன்னே சொல்லியிருக்கிற பலமுறை திருக்குறள்ல 10 குறள்ல 7 குறள் திருவடியை பற்றி பேசுகிறது. 7 குறள் திருவடியை பற்றி பேசுகிறது. வாளறிவன் நற்றால் தொழாரனின் மலைமிசை ஏகினான் மானடி, வேண்டுதல் வேண்டாம் இலானடி, அறவாடி அந்தனன் தாள், என் குணத்தான் தாள், இறைவன் அடி, வேண்டுதல் வேண்டாம் இலானடி. மூன்று குரல் தான் திருவடியை பற்றி சொல்லாது. பத்துலில் ஏழு குரல் திருவடியை பற்றி. அதனால நம்முடைய தமிழர்கள் திராவிட பாரம்பரியம் என்பது நல்ல இறைவனுடைய திருவுருளில் தோய்ந்த திராவிட பாரம்பரியமே தவிர வந்து சும்மா சாதாரண இல்லைங்கிற பாரம்பரியம் அல்ல. இருக்கிற நம்ம நூலை வச்சு பார்த்தோம்னா அப்படிதான் சொல்றது அல்லவா. தொல்காப்பியம் முதல் தொல்காப்பியம் வினையின் நீங்கி விளங்கிய அறிவன் முனிவன் கண்டது முதனூலாகும். வினையை பற்றி சொல்லுகிறார். அது நின்றும் நீங்கியவன் யார்? விளங்கிய அறிவன் அவன்தான் இறைவன். அதைத்தான் திருவள்ளுவர் வாலறிவன் என்றார். தொல்காப்பியம் விளங்கிய அறிவன் என்று. அதனால வெளியே வந்து அந்த பெருமானை அடைவதுதான் இந்த உயிரினுடைய ஆம் ஆறு வாழுகின்றவர்கள் உண்மையாக வாழ வேண்டியது அதுதான். அந்த ஆமாறு உன் திருவடிக்கு, உன் திருவடிக்கு நான் ஆகுமாறு என்ன செய்யணும்? அகங்குழையேன். இந்த குழைதல், குழைதல்னா நெகிழ்தல் என்று பொருள். இந்த அந்த அகமானது உள்ள உள்ளீடாக இருக்கிற மனமானது குழைய மாட்டேங்குது. பெருமான் அடைவதற்கு வேற எதற்கெல்லாம் குழைகிறது, ஆனால் எந்த ஒன்றிற்கு குழையணுமோ அந்த ஒன்றில் குழையிலாம். அகங்குழையேன். சரி வேண்டாம், அது ரொம்ப பெரிய நிலை. அகங்குடைதல் என்பது இன்னும் பெரிய நிலை. இன்னும் அடித்தளமா இருக்கிறது. அன்பு உருகேன். ஒரு அன்பாவது இருக்குதா பெருமாண்டத்துல? அந்த அன்பு இருக்குமானால் கொஞ்சம் படிப்படியா மேல போலாம். திருமூலர் அன்பும் சிவமும் இரண்டென்பர் அறிவிலா, அன்பே சிவமாவது யாரும் அறிகிலா என்று சொன்னார். அப்போ அன்பு என்ற ஒன்றுதான் பெருமான் அடைவதற்குரிய தலையாய நெறி, நிலையாய நெறி அல்லவா. நாம் அபிஷேகம் பண்றோம், அர்ச்சனை பண்றோம், இதெல்லாம் வேற. இந்த அபிஷேக அர்ச்சனை எல்லாம் இல்லாமல் இடைவிடாது பெருமானத்தில் கொள்ளுகிற அன்பு இருக்கிறதே, அதுதான் ஆமாற்றுகிறது. நம்முடைய உயிரானது வாடுதற்குரிய முத்திய நேற்றுக்கு சேர்ந்த வழி. அதனால அப்படி அன்பு உருகேன். அந்த அன்பு கூட அன்பு செய்யேன் இல்லல, அன்பு உருகேன். இந்த அன்பு செலுத்த செலுத்த செலுத்த என்ன கேட்டா, தண்ணில் தண்ணில் தாரதார தாரையா வரும் அந்த உருக்கத்தினால். திருவள்ளுவர் அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள் ஆர்வலர் புங்கன் நீர் பூசல் தரும். இந்த அன்பை நீங்க ஒருத்தருக்கு இருக்குன்னு சொன்ன அதை அடைச்சி வைக்க முடியாது. ஏன் அப்படின்னாரு, ஒருவர் மீது ஒருவருக்கு அன்பு இருந்ததுன்னு சொன்னா இவரா இப்படியா என்று சொன்ன உடனே என் கல்ல தண்ணி தானா உண்டு. அப்போ இந்த அன்பினை அடைப்பது முடியாது, ஏனென்றால் கண்ணீர் அது புலப்படுத்திவிடும் என்று சொன்னார். அதுபோல அன்பு உருகேன், என்னுடைய அன்பானது பெருமான் மீது நிலையாக செலுத்த செலுத்த செலுத்த என்னுடைய அப்படியே உருக்கம் ஏற்படும். அந்த உருக்கத்தினாலே கண்ணீரானது அப்படியே ஏற்படும். அதற்கு அதுவும் செய்யே அன்புருகேன். சரி, பூமாலை புனிந்து ஏத்தேன். பெருமானை அடைவதற்குரிய பல்வேறு நெறிகளிலே இந்த மலர்களை தொடுத்து பெருமானை வழிபாடு செய்தல், மலர்களை தொடுத்து வழிபாடு செய்தல். இந்த மலர்களை தொடுத்து வழிபாடு செய்தல் என்பது நம்ம சங்ககால தமிழர்களிடத்திலேயே இருந்திருக்கிறது. எல்லா இலக்கியம் இருக்குது. திருமுருகாட்டுப்படி பத்து பாட்டுல முதல் நூல், பத்து பாட்டுன்னு ஒரு நூல் இருக்கு, பத்து பாடல் எப்படி, அதுல முதல் திருமுருகாட்டுப்படி முருகப்பெருமான் அருமையாக முருகா உன் திருவடியில இந்த மலர்களை எல்லாம் அணிவித்து என்று வருது. இதோட நூறுடம் புறநானூல், புறநானூல். குவிமுகள் எருக்கம் ஆயினும் உடையவை கடவுள் பேனையும் என்ன வாங்கு. பெருமானுக்கு நீங்க போடுகின்ற பொழுது நல்ல ரோஜா பூவா மலர்ந்த பூவா போடணும்னு இல்ல, கிடைச்சா போடலாம். நல்ல அருமையா மல்லிகை மலரா செய்தா செய்யலாம், பரவாயில்ல. தாமரையா செய்தா செய்யலாம். ஐயா எங்க ஊர்ல இதெல்லாம் ஒண்ணு கிடைக்காது, பின்ன என்னதான்ப்பா கிடைக்கும். தப்பா நினைச்சுக்காம சொல்றீங்களா? தப்பா இந்த நேரத்திலயும் தப்பா நினைக்காம இருக்கீங்களா? அப்படின்னா தப்பா நினைக்கிறாங்க. எங்க ஊர்ல மன்னிக்கணும், மன்னிக்கணும், மன்னிக்கணும். எருக்கம் பூதான் இருக்குது, அங்கங்க கிடக்கும். அடாராடா அந்த மலர் எடுத்து போடு. புள்ளிலை எருக்கம் ஆயினும் ரொம்ப மட்டமான பூ, தாழ்ந்த பூ, எருக்கம் பூ. அந்த எருக்கம் பூவா இருந்தாலும் கூட உடையவை கடவுள் பேணேம் என்ன வாங்கு. பெருமான் அதை வேண்டாம்னு சொல்ல மாட்டானு. அன்பினால் போடுவது அப்படியாப்பா, இருக்கும் போதுதான் கிடைச்சதா, ரொம்ப நல்லதுப்பா என்று தலைவன் இங்கு ஏற்றுக்கோங்க. என்ன வாங்கு பாட்டு நாலேவரி தான். மடவர் மெல்லியர் தெளினும் கடவன் பாரி கைவன்மையே, பாரியை பற்றி பேசுகிற பாட்டு. நீங்க நல்ல புலவர்களால வந்து அருமையான வெண்பாவோ ஆசிரியப்பாவோ பாடினாதான் எங்க பாரி கொடுப்பான் இல்ல, ஒண்ணுமே இல்லாத ஆளு வசன கவிதை இருபதாம் நூற்றாண்டு ஆளு, அத்தானனன் தானே பொத்தான நீ தானே பாடுறப்பல்லவா. இந்த ஆள் போய் எங்க பாரிய அது மாதிரி சாதாரண மட்டமால சொன்னா கூட சரிதான் போ என்று கொடுப்பான். எது போல நல்ல மலர்களால் இல்லாமல் வெறும் எருக்கு பூவை போட்டா கூட ஆண்டவன் எப்படி அந்த அன்பு செய்யறானோ அது போல எங்களுடைய பாரி மடவர் மெல்லி ஏத்தலினும் ஒண்ணுமே தெரியாது, இடதுக பெருவாக ஏதோ ரெண்டு வரிய நாலு வரிய என்னமோ கட்டி கட்டி எடுத்துட்டு போனான் போய் பாரியே அப்படின்னு சொன்னா கூட பாப்பா என்று பதில் தருவான் என்று கொரோனா. அதனால திராவிட பாரம்பரியத்துல அருமையாக கடவுள் கொள்கை இல்லை என்றால் அது திராவிட பாரம்பரியம் அல்ல என்று சொல்லுவாங்க. ஆகவேதான் பூ மாலை புனைந்து ஏத்தேன், இது மலர்களாக தனித்தனி மலர்களாக வழிபாடு செய்வதும் உண்டு, மலர்களை மாலையாக தொடுத்து பெருமானுக்கு அணிவதும் உண்டு, ரெண்டும் உண்டு அல்லவா. அதனால இப்படி மலர்களாக தொடுத்து அணிவதும் அல்லாமல் பூ மாலை புனைந்து ஏத்தேன் அருமையாக நாரெடுத்து அந்த மலரை கட்டி அல்லவா பெருமானுக்கு கழுத்தில் அணிவது, தோளில் அணிவது, அப்புறம் சிரத்தில் அணிவது, இப்படி எல்லாம் பல்வேறு அமைப்பா இருக்கு. அது மாலை கட்டுறவங்களை கேட்டோம்னா பல்வேறு கட்டுவாங்க. ஆகவே அந்த மாதிரி இருக்கிற பூ மாலை புனைந்து ஏத்தேன் உனக்கு அது கூட செய்யலையப்பா. நம்ம திருமூலர் இன்னும் கீழே போனார், இவங்காவது பூலியே நின்னாங்க. திருமூலர் யாவர்க்குமாம் இறைவர்க்கு ஒரு பச்சிலை, அந்த எருக்கும்போ கூட கிடையாது சாமி எங்க ஊர்ல என்ன இருக்கு, ஏதோ இந்த தழை தாம்பு இந்த வேதிய பாருங்க அதுல இவ்வளவு ஒன்று வந்து வந்து ரெண்டு தழை இருக்குனர், அடாடாடா அதுவே போடும் ஆண்டவனுக்கு. யாவர்க்குமாம் இறைவர்க்கு ஒரு பச்சிலை, பச்சியா இருந்தா போதும். ஆகவே அப்படி பூ மாலை புனிந்து ஏத்தேன் அப்படிப்பட்ட மலர்களை கொண்டு நான் வழிபாடு செய்யல, புகழ்ந்து உரையேன் நான் உன்னை போற்றியாக பெருமானை போற்றி உரை செய்யவில்லையே அப்படின்னு சொன்னேன். இந்த புகழ்தல் என்பதற்கு என்ன அப்படின்னு கேட்டோம்னா திருமுறையிலிருந்து திருமுறையே உரை காணும் அப்படி அப்படிலாம் ஒரு காலத்தில் இருந்தது. சங்கிலக்கியங்களுக்கு சங்கிலக்கியத்தை விட்டு போகாமையே உரை காண்பது, அதுபோல திருமுறை என்றால் திருமுறை இடத்திலிருந்து விடாமலேயே உரை காண்பது, சித்தாந்த சாஸ்திரம் என்றால் சித்தாந்த சாஸ்திரத்துக்குள்ளேயே உரை காண்பது, அப்படின்லாம் பெரிய பேராசிரியர்லாம் இருந்தாங்க அல்லவா. நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன் நாங்கெல்லாம் பேராசிரியர் அல்ல, எங்க பேராசிரியர் அவ்வளவுதான், பேராசிரியர் எங்கேயோ இருக்கிறாங்க என்று சொல்றேன். அப்படி உரை செய்யும் அப்படி வருகின்ற பொழுது புகழ்ந்து உரையேன் என்று சொல்ற. அப்ப என்ன புகழ்ந்து உரைப்பது, திருமுறையை கொண்டே சொல்லணும். இது எட்டாம் திருமுறை திருவாசனம், மற்ற நீங்க மற்ற பதினோரு திருமுறை அல்லது இந்த திருமுறையிலேயே பின்னால் எங்க இருந்தாலும் கூட சொல்லுங்க பதிவுறாது, ஆனா திருமுறைக்கு திருமுறையே இருக்கணும். என்ன செய்யணும், என்ன எப்படி போகணும்னு சொல்லுவது. இந்த பாடலிலே அடுத்த வரியெல்லாம் என்ன பாருங்க, புனிந்துரையேன் அப்புறம் புத்தேளிர் கோமானின் திருக்கோயில் தூகேன் மெழுகேன் கூத்தாடேன். திருக்கோவில ஒரு நாளைக்கு ஒரே தூசி துப்பமா இருந்ததுன்னா ஒரு விளக்கமா எடுத்து கூட்டிருக்கனா அதுவும் செய்யலையே. அரை விளக்கமா எடுத்து கூட்டி நல்லா தூய்மையா இருந்துன்னு வச்சுங்க, இதெல்லாம் எந்த காலத்துல சாணி கண்டதோ இன்னமும் ஒரு நாளைக்கு எடுத்து மெழுகிறத என்ன செய்யலாமே. இந்த சாண் தமிழனுக்கு இருந்த அறிவுல எவ்வளவோ தலை சிறந்த அறிவு, அதுல ஒண்ணு மாட்டமில்ல. இந்த பசுவினுடைய சாணம்தான் இந்த கிருமிகளை போக்க வல்லது என்று கண்டான் இந்த காலத்தில். இல்லைன்னா வேற எதையாவது மெழுகிறோமா, நீங்கெல்லாம் தண்ணி ஊற்றி கழுவிட்டு ஆரம்பிச்சிடும், ஏன்னா எல்லாம் முசக போட்டோம், அதனால அது பக்கமே திரும்பலமா. ஆனால் பசுஞ்சானத்தில் அந்த கிருமிகளுக்கு நீக்கும்படியான அமைப்பு இருக்கிறது என்று தமிழுடைய அது இன்னைக்கு நேரத்தில் தங்க இலக்கியத்தில் இருக்கு. மெழுகும் ஆப்பி கண்களுள் நீராணி, தலைவன் இறந்துட்டான் ஓராண்டு ஆச்சு, அந்த ஓராண்டு நினைவில் போய் அப்படியே தன்னுடைய வீட்டை மெழுகிறார். மெழுகும் போது எப்படி மெழுகிறான், பைப்பு தண்ணியோ அல்லது குளத்தண்ணியோ எடுத்துக்கல, மெழுகும் ஆப்பி, ஆப்பின்னா பசுவினுடைய சாணம், கண்களுள் நீராணி. பாவம் சென்ற ஆண்டு இருந்தாங்க இன்னைக்கு இல்லை, இனிமே என்னை காணப்போம் என்ன நினைக்கும் போது அப்படியே கண்ணீர் சொட்டுது. அந்த கண்ணீரால அந்த சாணத்தை குளித்து மெழுகிறார். மெழுகும் ஆப்பி கண்களுள் நீரான். அப்ப பசுவின் சாணத்தில் தான் இந்த கிருமி நாசினி இருக்கிறது என்பதை என்னைக்கு கீ மூவில் கண்டான் தமிழன். இன்னைக்கு அது மாறுபாடு. ஆகவே அந்த தூகேன் மெழுகேன் கூத்தாடின் என்று பின்னால வருகிறது. இவை எல்லாம் நீங்க பார்க்கின்ற பொழுது இதுக்கு என்னன்னு பேரு சித்தாந்த சாஸ்திரம் படிச்சிருக்கீங்க அருமையா. ஆகவே கோவில்ல போய் அருமையாக கூட்டுவது, மெழுகுவது, பூமாலை மலர் பறிப்பது, தொடுப்பது, பெருமானு கணிவது, பெருமானை போற்றுவது, இதெல்லாம் என்னன்னு பேரு சரியை பாத்தீங்களா. அதான் திருவண்ணாமலையில சொல்லணும் பாத்தீங்களா. நீங்க தஞ்சை மாவட்டத்துல கேட்டீங்கன்னா என்ன சொல்றது, என்ன என்ன சொல்லுவீங்களோ சரியை. அப்ப பெருமானை அடைவதற்குரிய நெறிகளிலே நான்கு நெறி, சரியை, கிரியை, யோகம், ஞானம். இந்த சரியை என்பது என்ன, இது மாதிரி திருக்கோவிலுக்கும் நல்ல அருமையாக தூய்மைப்படுத்தாவிட்டால் தூய்மைப்படுத்துவது, மெழுக இயலாவிட்டால் மெழுகுவது, பிறகு மாலை கொடுப்பது, பெருமானை போற்றி வணங்குவது, இதெல்லாம் சரியை என்று. இந்த சரியை நெறியை விளக்க வந்தவர் யார், அப்பர் பார்த்தீங்களா. அப்ப நால்வர் பெருமக்களிலே ஞானசம்பந்தர் நாவுக்கரசர் சுந்தரர் மணிவாசகர் ஆகிய நால்வரிலே சரிய நெறிய விளக்க வந்தவர் அப்பர் சுவாமி. அதனால்தான் அவர் கையில் என்ன வைத்திருந்தார், உழவார திருப்பணி வைத்திருந்தார். உழவாரம் திருப்பணி என்றெல்லாம் சொல்லணும்னு சொன்னா அதுக்கு முன்னோடியாக இருந்த பெருமை நாவுக்கரசருக்கே உரியது. அவர்தான் கையில் உழவாரப்படி வைத்திருந்தது. அப்போ அவர் சரிய நெறிய விளக்க வந்தவர். அவர் ஒரு அருமையான பாடல், அந்த பாடல் உங்களுக்கு தெரியும், தொடக்கம் சொன்னாலே சொல்லுவீங்க. நிலை பெருமாறு என் உதியேல் தெரியுமில்ல, நிலை பெரும் இங்க பேர் ஆமாறு உன் திருவடிக்கே என்று சொன்னார்ல. உனக்கு வந்து ஏதோ நீ வந்து ஆகர வழியா பாக்குறியா இல்ல சாகர வழிய பாக்குறியான்னு. ஆகர வழிய பாக்குறதுன்னா இவையெல்லாம் தெரியும். அவர் நிலை பெருமாறு என் உதியேல் அது அறிவுறுத்தா நெஞ்சுக்கு, நெஞ்சு நீ இந்த மாதிரி இருந்து பிறந்தும் செத்தும் பிறந்தும் செத்தும் போறதை விட்டுட்டு பிறப்பென்னும் பேதனை நீங்க சிறப்பென்னும் செம்பொருள் காண்பதற்குரிய உனக்கு நிலை வேண்டுமா என்று கேட்டார். ஆமாங்க வேண்டும். நெஞ்சே நீ வா, இங்க வாடா, இங்க உட்கார்ந்துட்டு பாக்குற, இங்க வா. நெஞ்சே நீ வா வந்துட்ட என்ன செய்யணும், நித்தலும் எம்பிரானுடைய கோவில் புக்கு எப்ப போகணும், புலர்வதன் முன் புக்கு விடியற்காலம் கதிரவன் வருவதற்கு முன்னால. எனவே கதிரவன் வருவதற்கு முன்னால புக்குன்னு அப்படியே தூங்கணும்னு அப்படியே மூஞ்சியோட போகாது. காலை எழுந்து கழித்து கலந்ததோர் காதல் கசிவோடு காவிரி வாய் குளித்து, திருவிழாத்துல பாடினதுனால காவிரியில குளிச்சாரு, திருவண்ணாமலையில பைப்பில குளிச்சுன்னு அர்த்தம், அவ்வளவுதான். ஆமா இங்க எங்க காவிரிக்கு போறது, அதனால அங்கேயேதான் இப்ப எங்க காவிரிக்கு போறது, அங்க மேல அங்க கர்நாடகா விட்டாலும் இங்க குளிக்கிறதுக்கு என்னது பண்ணுவான் பாவம், ஒண்ணும் அதனால திருவிழாத்திலேயே கூட கஷ்டம் தான் வந்துச்சு, ஏதோ கொஞ்சம் போவோம். அதனால எனவே அந்த காலையில எழுந்து நீராடி நீரும் ஆடி அந்த வழிபாடெல்லாம் முடித்து கொண்டு போகணும் அல்லவா. எங்கே திருக்கோயிலுக்கு, உலர்வதன் முன் அலைகிட்டு நல்ல கூட்டி விழுக்கும் இட்டு பூமாலை புனிந்தேத்தி அருமையா. இதே அப்படிதான் பொழுந்து பாடி, என்ன பொழுந்து பாடுவது, எல்லாரும் திருமுறை படித்தவங்களா, எல்லாரும் திருவாசகம் படித்தவங்களா, இல்லை இல்லை. அதனால அவர் தன் வாயினால என்ன சொல்றாங்களோ அதெல்லாம் பெருமானுக்கு போச்சுதான் அல்ல. என்னது, சங்கராஜய போற்றி போற்றி என்றும் அலை புனல் சேர் செஞ்சடயம் ஆதி என்றும் ஆரூரா என்றென்றே அலரா நில்லே. அந்த பாட்டு தான் சரிய நெறி. அதை வைத்துதான் அதை அதையும் ஒப்பிடலாம். அதனால அப்ப புகழ்ந்துரையேன் என்ன போனதுன்னு சங்கரா போட்டு இல்ல, நமக்கு திருவாசகம் தெரிஞ்சது அருமையா, என்ன செய்யலாம், ஈசன் அடி போற்றி எந்த அடி போற்றி தேசன் அடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயத்தே நின்ற நிமலன் அடி போற்றி அருமையா தெரிஞ்சு தெரிஞ்சது அது சொல்லலாம். தெரியல நம்ம வாயினால ஏதோ பெருமானே நான் அவ்வளவுதான் எனக்கு தெரியுதுப்பா, என்னை நீதான் பாட்டு வேற யாருப்பா இருக்கிறா என்று சொல்வதெல்லாம் போற்றியவர்கள் தான், அவ்வளவுதான் என்ன செய்யணும். எனவே இங்க என்ன செய்யணும், பூமாலை புனிந்து ஏத்தி புகழ்ந்து பாடி. புகழ்ந்து பாடின்னு சொன்னா அந்த போட்சியாக இருக்கிற திருமுறைகளை சொல்லலாம், தாய்மானார் சொல்லலாம், அப்படி எல்லாம் சொல்லலாம். சரி, அதெல்லாம் ஒண்ணு தெரியல, என் வாயினால் அப்படி என்ன செய்வோம் அது சொல்லலாம். திருமுருகாற்றுப்படையில முருகப்பெருமானை எப்படி எல்லாம் சொல்லி வாழ்த்தினார். அரும்பெறல் மரபில் பெரும்பெயர் முருக, நசியினருக்கு ஆர்த்தும் இசை பேரால, அலந்தோர்க்கு அழிக்கும் புலம்பூன் செய்யெல்லாம் சொல்லி முருகா. ஆகவே மலர் கொண்டு இப்படியெல்லாம் வழிபாடாட்டியமைக்கு சான்று இருக்கிறது சங்கலிங்கில்லி, பின்னால் திருமுறைகளும். அதனால் எனவே புகழ்ந்து பாடி, எப்படி பூமாலை புனிந்துரையேன் புகழ்ந்துரையேன், புத்தேடில் கோமானின் திருக்கோயில் தூகேன். இந்த தூதல் தூதல்னா கூட்டுதல் அர்த்தம். அதுக்கு பேரு என்ன, நல்ல அருமையான தமிழ் சொல், அலகிடுதல். அலகிட்டு மெழுக்கும் இட்டு அலகிடுதல் கேட்டேன். ஆனா லானா அந்த லானா இல்ல, அலகிடுதல் லானா அந்த சின்ன ஒரு பழஞ்சக்கரை அந்த லானா அலகிடுதல் அப்படின்னா கூட்டுதல் என்று பொருள். அருமையான தமிழ்ச்சொல் அலகிடுதல். அதுதான் நம்ம என்ன பண்ண கேட்டா விளக்கமாறுன்னு ஆரம்பிச்சோம். நம்ம கிராமங்கள் என்ன இருக்கு, விளக்கமாறு. என விளக்கம் செய்கின்ற அந்த மாறு தோகை, இப்ப அதுவும் போட்டு ஏன் எல்லாம் மொசக்கையா வந்த பிறகு விளக்கமாறு ஐசி விளக்கமாறு அப்படின்ட்டு. ஆமா ஆமா, இனிமே வருகிற தாய் குலத்துக்கு என்ன தெரிய போகுது, நியூது கழுவுறதோட சரி கூட்டுறதுன்னு அப்படின்னா என்ன அப்படி கூட்டுறது, அது என்ன கூட்டுறதுங்கிறது அப்படி போடு போயே போட்டுதல். பழைய காலத்துல இருக்கவங்களுக்கு அதே போல உரல் உலக்க இதெல்லாம் பொருட்காட்சிக்கு போட வேண்டியது. என்ன பண்றது, ஏன் உரல் எது உலக்க எது இதெல்லாம் அதே நேரி உலக்கங்குது, அது என்ன பண்றது என்ன, அதுல தாண்டி தானியத்தை போட்டு குத்துவாங்க. அடியும் இவ்வளவு பெரிய தானியத்தை நம்ம குத்த முடியுமாடி, மிஷின்ல கொடுத்தா 10 நிமிஷத்துல அரைச்சு கொடுத்துருவான் மக்கு அப்படின்னு போடுவோம். அதனால உரல் உலக்கை ஆகிய வியாதி விளக்கம் அறிவை எல்லாம் எங்க போடும், பொருட்காட்சி வைத்து. இது 20ஆம் நூற்றாண்டிற்கு முன்னர் இது வந்து ஒரு தூய்மை செய்வதற்குரிய ஒரு கருவி, ஐசி தூய்மை செய்வது கருவி, இவ்வளவு நீளம் இருக்குது. இதை வச்சு தூய்மை செய்வாங்க நம்மள அந்த காலத்துல செஞ்சிருக்கிறாங்க அப்படின்ட்டு போகுது. போ இப்பவே போயிட்டது இன்னும் போயே போடுவோம். எனவே அழகிட்டு மெழுக்கும் இட்டு என்று சொன்னார். இங்கே புத்தேடி கோமானின் திருக்கோயில் தூகேன் அப்படின்னு நான் அழகிடு, அது நான் கூட்டவில்லை, மெழுகேன் அங்க மெழுக்கும் இட்டுனர் அப்பர் சுவாமிகள். இங்க மெழுக்கிட்டு ரெண்டு பாட்டு ஒரே உண்மை தான். நிலைபெருமாறு எண்ணுதியல்ங்கிற பாட்டு அப்பர் சுவாமிகள் பாடலை வைத்துக் கொண்டு இந்த ஆமாறும் திருவடிக்கு என்ற திருவாசத்தை வைத்தால் அப்படியே இணைந்து பொருள் தருகிறது. ரெண்டும் சரியை பத்தி பேசுகிறது, சரியை பத்தி. இப்படி எல்லாம் வருகின்ற பொழுது நீங்க நாளைக்கு பிறகு எல்லாம் அழகா படிச்சுட்டு திருமுறைகளில் சரியை என்று ஒருத்தன் எழுதலாமே தீசிஸ், அருமையா ஆய்வு எழுதலாமே. திருமுறைகளில் சரியை, திருமுறைகளில் கிரியை, திருமுறைகளில் யோகம், திருமுறைகளில் ஞானம் கொள்ளலாம். ஒரு பய எழுதல் என்ன எழுதலாம், எழுதலாம், இதெல்லாம் வரணும், வரணும் கூட உண்மையா. அதனால 12 திருமுறைகளும் சரியை பற்றி எங்கெங்கே பேசப்படுகிறது ஒரு எண்ணம் வேணாமா, கிரியை பற்றி எங்கெங்கே பேசப்படுகிறது ஒரு எண்ணம் வேணாமா, செய்ய வேணாமா, எதுக்கு அதெல்லாம் செய்ய போறோமோ அல்லவா சிவ சிவ. அதனால இங்க திருக்கோயில் தூகேன் மெழுகேன் கூத்தாடேன். அது என்னது கூத்தாடுவது அப்படின்னு கேட்டா நினைச்சு போய் இப்படி ஒரு ஆட்டம் அப்படி ஒரு ஆட்டம் போடுறதில்லை, தன்னை மறந்து ஆடுவது. கூத்தாடுதுன்னா ஒரு 5 நிமிஷம் யாராவது கூத்தாடி எங்கேயாவது ஆடினதை பார்த்துட்டு அப்படி வந்து இப்படி அப்படி அப்படி அப்படி ஆடணும்னா இது ஏதோ கொலையும் போச்சுன்னு அர்த்தம். தம்பி நல்லாதான் இருந்தாயா, கீழ்ப்பாக்கத்தில் கொஞ்சம் அட்மிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவோம். இங்க கூத்தாடுதல் என்பது என்ன கேட்டா தன்னை மறந்த நிலையில் தாமே வருவது, தாமே வருவது. அதனால கூத்தாடேன். அப்போ இந்த ஒன்றுமே செய்யலையே ஆமாறுங்கிற வழியில, அகங்குழையேன் அன்புருகேன் பூமாலை புனிந்தேத்தேன் உண்துறையேன் புத்தேடி கோமானின் திருக்கோயில் தூகேன் மெழுகேன் கூத்தாடேன். ஒண்ணுமே செய்யும் போது என்ன இந்த ஆன்மை எங்க கடத்திட போகுது? சாமாரே விரைகின்றேன். இது என்ன என்ன பண்றது? மீண்டும் மீண்டும் செத்து செத்து பிறப்பதற்கே தொழிலாகி இறக்கின்றாரே அப்பர் சுவாமி. பெயர்த்தும் செத்தும் பிறப்பதற்கே தொழிலாகி இறக்கின்றாரு. இதே வேலையாடா நமக்கு, பிறக்கிறது இறக்கிறது பிறக்கிறது இறக்கிறது, இதுதான் வேலையா? இந்த வேலைக்கு தான் வந்தமா? இதுதான் நமக்கு வேலையா? இல்லையே. ஆதலால் இந்த பிறப்பை நீக்கி சிறப்பை பெறுவதல்லவா அந்த ஆன்மா செய்ய வேண்டிய பகுதி. அதை செய்யாம இருக்குதா எப்படி பயன்படும்? அதனால் சாமாரே விரைகின்றேன். ஆகவே இந்த ஆன்மா எதற்குன்னு கேட்டா புழைக்கிற வழி தெரியல. இதுக்கு என்ன பண்ணது? செத்து செத்து பிறக்க போகுது. செத்து செத்து பிறக்க போகுதான் சுவாமிகள் எங்களுக்கு மறக்க முடியுமா? பூரண சுவாமிகளை நானும் மறக்க மாட்டேன், இப்ப ஐயா எல்லாம் மறக்க மாட்டேன். ஏன்னா நான்கு ஐந்து ஆண்டுகள் அங்கே இருந்து அருமையாக படித்தேன். அல்ல பூரண சுவாமிகள் செத்து பிறக்கின்ற தெய்வங்கள் மனவாள செங்கி இறையாடியருடே எங்க வைத்தியன் கோயில இருக்கிற முருகப்பெருமானை பாடுபோது செத்து பிறக்கின்ற தெய்வங்கள் மனவாள செங்கீரையாடி அருளே. செத்து செத்து பிறக்கின்ற தெய்வங்களுக்கு எல்லாம் தலைவனாக இருக்கின்ற முருகா நீ செங்கீரையாடு. அப்போ தெய்வங்கள்லயும் செத்து பிறக்கிற தெய்வம் தெய்வமாகாது, சாவாதிருக்கிற தெய்வம் தான் என்று நிலையாக இருக்கிற தெய்வம். அதனால்தான் அவ்வையார் வாழ்த்தினார், நெல்லிக்காய் கொடுத்த உடனேயே அதிகமானி வாழ்த்துகின்ற பொழுது யாரை போல வாழ்க என்றார்? நீல மணிமிடற்று ஒருவன் போல மன்னுக பெருமணி. நீலகண்டத்தை வைத்திருக்கிறானே பெருமான் ஒருவன், அவனை போல நீ வாழ்கிறார். ஏன்? அவன் தான் செத்து பிறவாதவன். செத்து பிறவாதவன் உடனே இளங்கோடிகள் பிறவாயாக்கை பெரியோன் கோயிலும். எந்த காதை? இந்திர விழுவூர் எடுத்த காதையாக இருக்கலாம், இந்திர விழுவூர் எடுத்த காதையாக இருக்கலாம். முதல் மூணு காதை அது பூம்புகார்ல என்னென்ன கோயில் இருக்குன்னு சொல்றார். சொல்லும் போது முதல்ல எது சொல்றார்? பிறவாயாக்கை பெரியோன் கோயிலும், அருமுக செவ்வேள் அநீதிகள் கோயிலும். முருகப்பெருமை முதல்ல இங்கதான் சொன்னார். இன்னொரு இடத்துல சொல்லும் போது இன்னொரு விளக்கி சொன்னார், தொகுத்து சொல்லுகிறார். முதல் விடி நாட்டத்து இறையோன் முதலா பதிவாள் சருக்கம் ஈரா. யார முதன் வச்சார்? முதல் விடி நாட்டம் நெற்றிக்கண்ணுடைய சிவபெருமானுடைய கோயில் முதலாக மற்ற எல்லா தேவதைகளும் இருந்தது. அப்ப எதுக்கு முதன்மை கொடுக்கிறாங்க? பெருமானுக்கு முதன்மை கொடுக்கிறார்கள். யாரு? இளங்கோடிகள் கொடுக்கிறார், சேரநாட்டு மன்னரின் தம்பி இளவன். அதனால சைவ சித்தாந்தமோ அல்லது நம்ம சிவநெறியோ திருமுறைக்குத்தான் வந்ததில்ல, திருமுறைக்கு முன்னமேயே அந்த சிவநெறி அருமையாக தலைத்திருந்தது, சந்தேகம் இல்லை. ஆகவே எனவே பிறவாயாக்கை பெரியோம் என்று சொல்லுவோம். இப்படி எல்லாம் இருக்கின்ற பெருமான் அந்த பெருமானை திருக்கோயில் தூகேன் மெழுகேன் கூத்தாடேன் சாமாரே விரைகின்றேன். நான் மெதுவா சாவதற்குதான் போற வழி காக்க தவிர ஆமாறு தெரியாமல் இருக்கிறேன். சதுராலே சார்வாணி, அது என்னது பாருங்க, சதுராலே சார்வாணி. முறையாக இந்த மாதிரி கோயில் அலைகிடுதல், மெழுக்கிடுதல், பூமாலை புனைந்தல், புகழ்ந்துரைத்தல், இதான் நெறியான முறை. இதை நான் ஒன்று செய்யாமல் குறுக்கு வழியில, என்ன குறுக்கு வழியினர், நல்ல திருநீர் எப்படி பூசுறாங்கன்னு பாக்கிறது, எத்தனை அங்குலம் பூசுறாங்கன்னு பாக்கிறது, அது மாதிரி பார்த்துட்டு இருக்கிறது. அது திருநீரா அல்லது வேற ஏதோ ஏதோ ஒண்ணு வெள்ளையா இருக்கிறது என்று கிழக்கு நோக்கியோ வடக்கு நோக்கியோ என்னும் இருக்கு, அதெல்லாம் கிடையாது. 16 இடங்கள்ல இருக்கணும் இருக்கு, அதுவும் தெரியாது. இது எங்கெங்க எத்தனை அங்குலம் இருக்கணும் இருக்கு, அதுவும் தெரியாது. ஏதோ அவர் பூசுறாருன்னு நம்ம போய், அவர் போறான்னு நம்ம போய், அவர் ஏதேனும் தன்னை மறந்து பாடும்போது நமக்கு தன்னை மறக்க முடியல, தாம் ஏதோ மறந்த மாதிரி பாவித்து. ஆகவே என்னன்னா நாடகம் நடிக்கிறேன். நாடகத்தால் உன் அடியார் போல் நடித்து, பின்னால் அவர் சொல்ல போறார். ஆகவே சதுராலே சார்வான் என்ன அர்த்தம் கேட்டா, எனக்கு உண்மை நிலை இல்லை, சதுரன நாடகமா நடிச்சுட்டு இருக்கேன், அடியார் போல நடிச்சுட்டு இருக்கேன். இப்படி இருந்தா எப்படி கிடைத்திடுவேன் என்று சொல்றது. இதெல்லாம் அவர் அப்படியே செய்யாதா? தங்க கம்பியவர் நம் நிலையை எடுத்து தான் நிலையில வைத்துக் கொண்டு பேசுகிறார். அவர் தங்கமானும் இல்லைன்னா அவர் எப்படி பெருமான் வந்து குருநாதனாக இருந்து ஆட்கொண்ட அவ்வளவு பெருந்தகைவர். ஆனாலும் இப்படி சொல்லுவதனுடைய காரணம் நம் போன்றோருடைய நிலைமையை தாம் எடுத்துக்கொண்டு சொல்லுகிறார். இப்படி எல்லாம் நான் இருக்கிறேனே என்று சொல்லுவார். சதுராலி சார்வாணி, நான் எப்படி சார்ந்து கொண்டிருக்கிறேன், நடித்துக் கொண்டு போறேன் அவ்வளவுதானே தவிர உண்மை நிலையில் நான் இல்லை என்று தம்மை பற்றி ரொம்ப தாழ்வாக சொல்கிறார். அப்புறம் அடுத்தது சார்வாணி என்ற அந்த பாடல் நிறைவு பெறுகிறது. எனவே அந்த வான்கிற சொல்லை அடுத்துக்கிட்ட எழுதுகிறார். ஏன், இது வந்து அந்தாதியாக இருப்பதுனால அல்லவா, ஒரு சொல்லுடைய. அதனால வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமா இன்மையுமாய் பெருமான் எப்படி இருக்கிறான், எல்லாமாக இருக்கிறான். வானாகி பொருள் வேண்டாம், மண்ணாகி பொருள் வேண்டாம், வழியாகி அதான் கொஞ்சம் வேணா கடினமா இருக்கலாம், காற்றுன்னு அர்த்தம் வழி காற்று. ஒளியாகி, ஒளின்னு சொன்ன உடனே நீங்க என்ன பண்ணுவீங்க, ஒளி தருகின்ற பொருள் மூன்று என்னென்ன, நண்பகல்ல இருப்பது சூரியன், இரவில் வருவது மரியம், நம்முடைய வீட்டுக்கு விளக்கம் தருவது நெருப்பு அல்லவா. ஒளியாகி
4: திருச்சிற்றம்பலம் சைவண்டாட்டாகின் அன்பார்ந்த நேர்களே, அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு, தலைப்பு திருமந்திரம் யான உரை, வழங்குபவர் ஜெயபால் ஐயா அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
5: அப்புறம் இந்த நடுநாடி பயிற்சின்னு சொல்றாங்க, நடுநாடி பயிற்சி, இதை நம்ம சித்தர்கள் சொல்ற நடுநாடி பயிற்சி சொல்ற. இப்போ வந்து தியான பயிற்சி, யோக பயிற்சி, அவ்வளவுதான் நடுநாடி பயிற்சி. ஆனா அதுக்குள்ள வந்து வாசியோக பயிற்சின்னு ஒண்ணு இருக்கு. இந்த வாசியோக பயிற்சி கொடுத்து அந்த வாசிய பிடிக்கணும். இப்ப இந்த வாசி வந்து இந்த நாசி வழியா போகாது, இந்த காத்து தான் நாசி வழியா போகும். இந்த வாசிங்கிறது எப்படின்னு கேட்டீங்கன்னா, நடுநாடி இந்த முதுகு தண்டுக்கும் மத்தியில ஒரு ஹோல் இருக்கும், அது மூலாதாரத்திலேருந்து கணக்கு, மூலாதாரத்திலேருந்து ஆறு ஆதாரங்களை கடந்து இந்த துவாதசாந்த பிரிவுகள் வரைக்கும் போகும், அதுதான் நடுநாடி, அதில் காத்து போகணும். இப்ப இந்த வாசி யோகத்துக்கு பயிற்சி கொடுத்துட்டோம்னா இந்த மூச்சு காற்று அது உள்ள அடங்கிடும். ஆனா அந்த மூச்சு காற்று மூக்களை வந்து சுவாசிக்கிறவங்களுக்கு வாசி வராது, ஆனா வாசி பண்ணவங்களுக்கு இந்த மூச்சு காற்று இந்த மூக்குல மூச்சு விடுறாங்கல்ல அது வந்து உள்ள அடங்கிடும். அதனால இந்த வாசி யோக பயிற்சிங்கிறது இன்னும் முக்கியம். அதுக்கு சித்தர்கள் நிறைய வச்சிருக்கிறாங்க, நிச்சயம் சித்தர்கள் வந்து அதுக்கு வந்து மயில் கூத்து, குயில் கூத்து, அதே மாதிரி வந்து ஞமலி கூத்து, சர்ப்பக்கூத்து, மலைக்கு சொல்லி வெறுப்பு கூத்து, மலைன்னா வெறுப்புனா மலை, மலை கூத்துன்னு சொல்லி ஒரு கூத்துக்களை வச்சு நம்ம ஆசனத்தில் சொல்லிக் கொடுப்பாங்க. வஜ்ராசனம் செய்து கொண்டிருக்கின்ற பொழுது வஜ்ராசத்தின் வழியாக அந்த ஐந்து கூத்துக்களையும் சித்தர்கள் செய்வாங்க, அவங்க சொல்லியும் கொடுப்பாங்க, சித்தர்கள் சொல்லிக் கொடுப்பாங்க. அப்ப அந்த அந்த பயிற்சி நம்ம எடுக்கும் பொழுதுதான் நமக்கு வந்து இந்த சக்கராஸ் ஓபன் ஆகும். ஆறு ஆதாரங்கள் நம்மகிட்ட இருக்கு, நம்மகிட்ட ஆறு ஆதாரங்கள் நமக்கு இருக்கு. ஆறு ஆதாரங்கள்னா மூலாதாரம் முதல்ல இருக்கும். இந்த மூலாதாரம்ங்கிறது ஒரு ஒரு அங்குலம் தான், அதுக்கு அவருடைய அளவு ஒரு அங்குலம் தான். எருவாய்க்கும் கருவாய்க்கும் இரண்டு விரற்கடை மேல் கிட்ட இந்த குணலை கவுத்து வச்சோம்னா எப்படி இருக்குமோ அது மாதிரி இருக்கும். அப்படி அது எப்படின்னா அந்த முதுகு தண்டு முடிகிற இடத்துக்கும் கீழே, அதான் மூலாதாரம். அதுக்கு பேர் கடை வாசல்னு பேர், அது அந்த அந்த அதுக்கு பேர் கடை வாசல், வாசல்ல கடைசி வாசல். அப்புறம் மூலாதாரத்துக்கு அப்புறம் இந்த அதுக்கு மேல ஒரு மணிபூரகம் அப்படின்னு ஒரு, அதுக்கப்புறம் சுவாதிஷ்டானம், அப்புறம் இந்த மார்புகளை அநாகதம், இதுக்கு விசுத்தி, இது ஆக்ஞை, இது ஆறு ஆதார சக்கரம். இதற்கு பிறகு இங்க ஒரு ஹெட்லைட் மாதிரி இங்க ஒரு வெளிச்சப்பகுதி ஒன்று இருக்கு, இந்த இடம் முக்கியம், இது முக்கியமான இடம் தான். இதுக்கு மேல சகசிராரம் என்று சொல்லக்கூடிய உச்சி, இதையெல்லாம் நம்ம யோகத்தின் வழியாக நம்ம செய்யணும். இதுல மூணாம் தந்திரம் முழுவதும் யோகம் தான். ஏழாம் தந்திரத்துல கூட கொஞ்சம் குறிப்பிட்டு காட்டுவாங்க. அப்ப அந்த மூலாதாரத்தின் வழியாக நடுநாடி வழியாக நாம் வந்து அந்த பயிற்சி எடுக்கணும். நடுநாடி வழியாக எடுக்கணும். அதான் நம்ம ஒவ்வொரு ஸ்டேஜ் போகணும். ஆறு ஆதாரங்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஆறு ஆதாரங்களிலும் இதழ்கள் உண்டு, தாமரை இதழ்கள் உண்டு. ஆறு சக்கரங்கள், இந்த ஆறு சக்கரங்களிலும் எழுத்துக்கள் உண்டு. எத்தனை இதழ்கள் இருக்கோ அத்தனை எழுத்து இருக்கும். ஆதார தெய்வங்கள் உண்டு, அதுக்குள்ள மந்திரங்கள் உண்டு. இதையெல்லாம் நம்ம வந்து அனுபவம் உள்ள யோகியரிடம் பயிற்சி எடுக்கணும். இப்போ இதில் வந்து 50 எழுத்து சொல்கிறார் அவர். 50 எழுத்துக்கு தான் 50 தாமர இதழ் போட்டு 50 எழுத்து சொல்கிறார். ஆனால் 50ங்கிறது 51 வருங்கிற பொழுது 51 எழுத்து தான் இருந்தாலும் 50க்குள்ளே அதை முடிச்சுக்கிறார். அந்த லா இந்த ரெண்டு லாவும் ஒரே மாதிரி இருக்கிறதுனால அந்த 50க்குள்ளேயே திருமூலர் சொல்லிடுறார் அந்த ஆறு ஆதாரத்தை. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மூலாதாரம் அப்படிங்கிறோம். இந்த மூலாதாரத்தில் பார்த்தீங்கன்னா 4 இதழ் இருக்கும். மூலாதாரத்துக்கு அப்புறம் சுவாதிஷ்டானத்தில் 6 இதழ் இருக்கும். மணிபுரத்தில் 10 இதழ் இருக்கும். அதுக்கப்புறம் 4, 6, 10. அப்புறம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 12 இதழ், 12 எழுத்து இருக்கும். இசுத்திக்கு மட்டும் 16, இங்கே 2. இந்த பூர்வ மத்தியங்கிறது 2 இதழ் இருக்கும். இந்த 6 ஆதாரங்களிலும் நிறங்கள் உண்டு. இந்த 6 ஆதாரங்களில் இந்த பூர்வ மத்திய பிறகுள்ள அது முக்கியமான பகுதி. அதுதான் இந்த லலாடத்தானம் அப்படின்னு சொல்கிறது, பூர்வ மத்தியன்னு சொல்கிறது. அதுதான் பொட்டு வைக்கிறோம், அதில் பாதுகாக்கிறோம் அந்த பகுதி. அந்த 6 ஆதாரங்கள் இருந்தாலும் பல நிறங்கள் இருந்தாலும் இது வயலட் கலர் ரொம்ப வயலட் கலர் முக்கியம். அது அந்த பழைய காலத்துலலாம் பெண்கள் வந்து இந்த வயலட் கலர் குங்குமம் தான் வச்சுருப்பாங்க. இப்போ தான் அந்த சிவப்பு குங்குமம் மாறிட்டாங்க. அதனால் அந்த தியானம் செய்யக்கூடிய அறையில் பார்த்தீங்கன்னா இந்த வயலட் கலரில் வெள்ளை அடிப்பாங்க. வெள்ளை அந்த கலர் வந்து வெள்ளை அந்த வயலட் கலரில் இருக்கும். அந்த கத்திரிக்கை இந்த இதில் கூட பார்த்தீங்கன்னா அந்த வயலட் வந்து ஒரு மன ஒற்றுமை கொடுக்கும். மன ஒற்றுமை கொடுக்கறதுனால தான் அன்றைக்கி அந்த கல்யாண வீட்டில் கூட இந்த கத்திரிக்காய் சாம்பார் போடுவாங்க. இந்த கத்திரிக்காய் வந்து வயலட் கலரில் இருக்கும். அப்போ அந்த வயலட் கலரை இந்த பூர்வ மத்தியில் வந்து இந்த வயலட்டு வந்து நமக்கு தேவைப்படுது. நிறைய யோக ரகசியம் இருக்கு. அதனால் அந்த இது உலகியலே நம்ம வந்து பார்த்துக்கலாம். இந்த ஆராதாரம் சொல்லும் பொழுது இந்த மூலாதாரத்தின் மூன்றெழு கணல், இது வந்து ஔவையாருடைய அகவல். மூலாதாரத்தின் மூன்றெழு கணலை காலால் எழுப்பும் கருத்தறிவித்து. அப்ப மூலாதாரத்தில் கணல், அங்க தணல் இருக்கும். அந்த கணல் பார்த்தீங்கன்னா நல்லா தணலுன்னு இருக்கும். அது கால்னா காத்து, இந்த காத்து வழியா அப்படியே மேலே வரும். மூலாதாரத்தின் மூன்றெழு கணலை காலால் எழுப்பும் கருத்தறிவித்து அப்படின்னு அந்த ஔவையாருடைய யோக ஔவையாருடைய அகவல் வரும். நிறைய சொல்றாரு இந்த பாடல்ல. 9 வாயில் 1 மந்திரத்தால் 50 கதவை அடைப்பதும் காட்டி. முதல்ல இந்த 50 கதவு இருக்கு பார்த்தீங்களா, அதை க்ளோஸ் பண்ணிவிடணும். வெளில தெரியக்கூடாது, மனசு வெளியே தெரியக்கூடாது. அப்புறம் கருவிகள் ஒடுங்கும் கருத்தறிவித்து. இந்த கருவிகள்னா அகக்கருவிகள், இந்த மனம், புத்தி, சித்தம், அகங்காரம், இது எல்லாமே இதுதான் அகக்கருவிகள்னு பேர். நிறைய கருவிகள் இருக்கு. இந்த கருவிகள் எல்லாம் என்ன பண்ணணும்னா அப்படியே ஒடுங்கணும். கருவிகள் ஒடுங்கும் கருத்தறிவித்து தலமுறு நான்கும் தந்தன கருளி. விநாயகர்கிட்ட கேட்கிறாரு அவரும், இடை பிங்களையின் எழுத்து அறிவித்து கடையில் சுழுமுனை கபாலமும் காட்டி குண்டலி எதனில் கூடிய அசைவை வெண்டேழு மந்திரம் வெளிப்பட உரைத்து. இது எல்லாமே யோக ரகசியம்தான். இது சித்தர்கள் யோகிகள் இவங்கெல்லாம் என்ன பண்ணாங்கன்னா, அந்த உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய ரகசியத்தை கண்டுபிடித்து அதன் வழியாக அந்த இறைவனை உணர்ந்தார்கள். இப்போ அந்த நடுநாடி பயிற்சி வழியாக பார்க்கும் பொழுது, அந்த நடுநாடியிலே ஜோதி வடிவத்தில் இறைவனை கண்டு ஜோதியாக கலந்தார்கள் அப்படியே கொண்டு போவார். அதே அப்படியே ஒவ்வொரு படியாக தாண்டி மேலே போய் அப்படி போயிடுவார். இது ஒரு வகையான தியானம். சில சித்தர்கள் மேலிருந்து கீழே இறங்குவார்கள். அது அந்த சித்தர்களுடைய பக்குவத்தை பொறுத்தது. மேலிருந்து கீழ் இறங்குவது ஒரு முறை, கீழிருந்து மேல் செல்வது ஒரு முறை. அது அந்த சித்தர்களுடைய அனுபவத்தை பொறுத்த விஷயம். அது யாரை நாம் குருவாக ஏற்றுக்கொள்கிறோமோ, அந்த குரு எந்த பாதையில் செய்து சென்றிருக்கிறாரோ அந்த பாதையை நம்ம ஃபாலோ பண்ணணும். ஆனால் எப்படி போனாலும் பிரபஞ்சத்துக்கு போயிடலாம், பிரபஞ்சத்தோடு இணைஞ்சிடலாம். இந்த இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த தோலாக இருக்கும், இது வழியாக தாண்டிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் பிரபஞ்சத்தோடு நம்ம இணையிற ஸ்டேஜ் நமக்கு வந்துடும். இதுக்கப்புறம் பிராசாத யோகம் இருக்குது, அதுக்கப்புறம் வெட்டவெளி இருக்குது. இந்த வெட்டவெளிக்கெல்லாம் போயிடலாம். வெட்டவெளிக்கெல்லாம் போனவங்க தான் சித்தர்கள். அப்படியே சித்தர் அப்படியே அந்த வெளியில் போய் உலாகி இருக்காங்க. இது சிவபாகர் சொல்றார், உருத்தரித்த நாடியில் ஒடுங்குகின்ற வாயுவை கருத்தினால் இருத்தியே கபாலம் ஏற்ற வள்ளுகிறேன். கபாலம் ஏற்ற வள்ளுகிறேன், விருத்தரும் பாலராவார். அப்ப வயது கிடையாதுங்க. அது விருத்தம், விருத்தம்னா வயது, நான் முதிர்ந்தவர் அர்த்தம், பாலர்னா இளமைன்னு அர்த்தம். அப்ப இளமை தொடர்ந்து இருப்பாங்கன்னு அர்த்தம். மேனையும் சிவந்திடும். மேனை எப்படி சுரக்கும் அப்படின்னா, ஹீமோகுளோபின் ரொம்ப நிறைய சுரக்கும் பிளட்ல. அப்ப மேனையும் சிவந்திடும், ரத்தம் சுத்தமா இருக்கும். அருள் தரித்த நாதர் பாதம் அம்மை பாதம் உண்மை. அப்படி பார்த்தோம்னா சிவசக்தியினுடைய இரண்டு திருவடிகளை பார்க்கலாம், யோகத்துல பார்க்கலாம். நம்ம அப்பர் சுவாமி பார்த்திருக்காருல, கண்டேன் அவர் திருபாதம் கண்டறியாதன கண்டேன். அப்பர் சுவாமிகள் உள்ள பார்த்தாரு, தேடி தேடனா தேவனை என்ன உள்ளே தேடி கண்டு கொண்டேன். வரலாறுகள் எல்லாம் உள்ள பார்த்துருக்குறாங்க. அப்ப யோகத்தாலையும் பார்க்கலாம். இந்த அப்பர் பெருமான் வந்து நான்கு நிலைகளிலும் அவர் வந்து அருள் அனுபவம் பெற்றவர். அவருடைய அவருடைய அப்பர் பெருமானுடைய அந்த தேவாரம் 4, 5, 6 இந்த திருமுறைகளை நீங்க படிச்சுக்கன்னா ஒரு உண்மை புரியும். இப்போ நம்ம திருமூலர் சொல்றாரு, கடைவாசலை கட்டிங்கிற கடைவாசல மூலாதாரம், காலை எழுப்பி, கால்னா காத்துன்னு அர்த்தம், அந்த காத்து வழியாக தான் மேலே ஏறி ஆகணும். இடைவாசல் நோக்கி, அப்ப இடையில பாத்தீங்கன்னா அந்த நடுநாடியில இருக்கக்கூடிய அந்த 6 ஆதாரங்களை பார்க்க வேண்டும். இடைவாசல் நோக்கி இனிது உள் நிறுத்தி, அப்ப இறைவனை உள்ளே நாம் நிறுத்தி வழிபாடு செய்ய வேண்டும். அப்ப பார்க்கணும், ரொம்ப பொறுமை இருக்கணும். இதுக்கெல்லாம் மடைவாயில் கொக்கு போல் வந்தித்திருப்பார் உடையாமல் ஊழி இருக்கலாம். உடையாமல்னா உடம்பு உடையாமல் அர்த்தம், பல ஊழிய காலம் வாழலாங்கிறார். கொக்குங்கிறார், கொக்குன்னா ஒரு இதில் வள்ளுவர் சொல்லுவார், ஓடு மீன் ஓட உரிமீன் வருமளவும் காத்திருக்குமாம் கொக்குன்னு ஒரு திருக்குறளை உண்டு. சில ஓடிட்டே சில மீன் ஓடிட்டே இருக்கும், கொக்கு என்ன ஒன்று பார்த்துக்கிட்டே இருக்கும். ஏன் பார்க்குதுன்னா, பெரிய மீன் வந்தவொன்னே அப்படியே கொத்தும், பெரிய மீன் வந்தவொன்னே தான் கொத்தும், அது வரைக்கும் பொறுமையாக இருக்கும். அது மாதிரி நம்ம என்ன செய்யணும், ஒரு கொக்கு எப்படி காத்துக்கிட்டு இருக்கோ அது மாதிரி எல்லாம் யோகா அனுபவம் வர்ற வரைக்கும் பொறுமையாக இருக்கணும். பொறுமையாக இருந்தோம்னா நம்ம யோகா அனுபவத்தை நம்ம பெற்று விடலாம். அப்புறம் அந்த இந்த வைக்க சொல்கிறாரு, ஒரு ஒரு பாடல ஒரு ரகசியம் சொல்கிறாரு. எங்க புருவ மத்திய சொல்றாரு, இந்த புருவ மத்தியில தியானம், புருவ மத்திய இந்த இதுக்கு புருவ மத்தி, புருவ மத்திக்கு உள்ளார வந்து அகக்கண் இருக்கும், ஞானக்கண் சொல்றோம் இல்லையா, மூன்றாவது கண் அப்படின்னு ஞானக்கண். இது ரெண்டு ஊனக்கண், இந்த ரெண்டு ஊனக்கண்ணும் உலகளை பார்க்கும், உள்ள இருக்கிற ஞானக்கண்ணும் உள்ள இருக்கிற இறைவனை பார்க்கும். அப்ப ஞானக்கண் ஓபன் ஆகணும். இந்த ஞானக்கண் திறக்கக்கூடிய ரகசியம் தான் நமக்கு தேவை. இப்ப ஞானக்கண்ணை திறக்கணும் அப்படின்னா இந்த புருவ மத்திக்கும், அதாவது மூன்றாவது கண் இருக்கக்கூடிய புருவ மத்தி உள்ளுக்குள்ள, அதுக்கும் இந்த இந்த சகசாரம் சொல்லக்கூடிய பத்தாவது துளை, இந்த துளைக்கும் உள்ளருடைய துளைக்கும் உள்ள கனெக்ஷன், அதை பற்றி அதிகமாக சொல்லக்கூடிய நூல் அந்த ரகசியங்களை குறிப்பிடும் நூல் திருமந்திரம். நாட்டம் இரண்டும் நடுமூக்கில் வைத்திடில் அப்படிங்கிற, நடுமூக்குன்னா எதுன்னு கேட்டா இந்த புறமொழி அடிமூக்கு. இந்த அதாவது என்ன செய்வாங்கன்னா, சில பேர் இங்க வச்சு பார்த்துருவாங்க, இங்க வச்சு நான் முயற்சி பண்ணி பார்க்கும்போது தலைவலிக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த இடம். இப்ப இது இங்க இந்த ஸ்டேஜ்ல வைக்கணும், இந்த ஸ்டேஜ் வச்சோம்னா இந்த இடத்துல உடையணும். இப்ப இங்கதான் நம்ம புருவ மத்தியில தான் பார்க்கணும். அதனாலதான் வந்து ஞானியர்கள் இறைவனை வழிபாடு செய்யக்கூடிய இடம் வந்து அநாகதம், யோகியர்கள் இறைவனை வழிபாடு செய்யக்கூடிய இடம் புருவ மத்தி, மூன்றாவது கண் வழியா பார்ப்பாங்க. அந்த கண்ணு திறக்கணும். நாத்தம் இரண்டும் நடுமூக்கில் வைத்திரில் வாட்டமும் இல்லை, மனைக்கு அழிவில்லை. மனைனா அந்த உடம்பு, இங்க புருவ மத்தியில வச்சு தியானம் பண்ணாங்கன்னா அந்த உடம்பு அழியாதுன்னு. யோகிகள் பல இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், வாட்டம் இல்லை, அந்த அந்த உணர்வு இல்லை, தான் இல்லை, தேட்டமும் இல்லை, சிவன் அவனாமே, உடலே சிவம் என்று நினைக்கக்கூடிய நிலை. அவர் என்ன செய்வாங்கன்னா அந்த உடம்பையே அவர் சிவலிங்கமாக பாவித்து அவர்கள் தன்னைத்தானே அர்ச்சிக்கக்கூடிய நிலைக்கு வந்துடுவாங்க அவங்க. அப்போ அவங்களுக்கு ஆராய்ச்சி மனப்பான்மை கிடைக்காது, மனம் ஒடுங்கிடும். இறைவனை பற்றி ஆராய்ச்சி பண்ண முடியாது, அளவு கடந்தவன் கற்பனை கடந்த ஜோதி இல்லையா. அப்போ தத்துவ ஆராய்ச்சியெல்லாம் ஒடுங்கிடும், பேச அனுபூதி நிலை வந்துடும். இறைவனுடைய மொழியே மௌனம் தானே, அந்த மௌனத்துக்கு வந்துருவாங்க. அப்ப ஆராய்ச்சியெல்லாம் வராது, அனுபவத்துக்கு வந்துருவாங்க. தான் என்ற எண்ணம் இருக்காது அவங்களுக்கு. ஒரு ஒரு சித்தருக்கு என்ன இலக்கணம் அப்படின்னா தான் என்ற உணர்வு இருக்காது, அகம்பாவம் இருக்காது, தன்முனைப்பு இருக்காது, சுயநலம் இருக்காது. இதெல்லாம் அந்த சித்தர்களுக்குள்ள இலக்கணம். இந்த உணர்வு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இந்த உலக உணர்வை பற்றி கவலைப்பட மாட்டாங்க. நேற்றைய ஞானியினுடைய செயலை பற்றி நான் பேசினேன். யோகிகள் என்ன பண்ணுவாங்கன்னா உலகம் இருக்கு, உலகத்தோடு தான் வாழ்வாங்க, ஆனால் உலக உணர்வு வந்து அவர்களுக்கு ஒட்டாது. தாமரைகளை தண்ணீர் போலங்களாம், அந்த புள்ளப்பூச்சிம்பாங்க, புள்ளப்பூச்சின்னா சேற்றிலே வாழ்ந்தாலும் கூட சேறு அவங்களுக்கு ஒட்டாது. அம்மா அவர் தெரிஞ்சுக்கிட்டு இருப்பாங்க அவ்வளோங்க. அப்போ உலக உணர்வு அவங்களுக்கு ஒட்டாது. இந்த பிராணன் கூட என்ன பண்ணும்னா நடுநாடியில் இயங்கும், அந்த பிராணன் கூட அந்த நடுநாடியில் போய் இயங்கிக்கிட்டு இருக்கும், அந்த காற்றையே அவங்க சுவாசிப்பாங்க. குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் அப்படி தான் நம்ம காற்றை சுவாசிக்கணும். நல்ல காற்று வேணும்னு தான் நம்ம காட்டுக்கெல்லாம் போய் மலைக்கெல்லாம் போய் உட்காந்து நல்ல காற்றை சுவாசித்து அந்த காற்றையே உணவாக கொண்டு பல காலம் வளர்றோம். அப்போது சித்தர்களுடைய நிலை இதெல்லாம். பல பேர் முயற்சி பண்ணுறாங்க, பல பேர் முயற்சி பண்ணாலும் அது சக்ஸஸ் ஆக மாட்டேங்குது. சொல்ற எண்ணாயிரத்தாண்டு யோகம் இருப்பினும் கண்ணார் அமுதினை கண்டார் இல்லை, கண்டறிவார் இல்லை, கண்டவர் இல்லை. எங்க இருக்காங்க இந்த அமுது ஊறணுங்க, இந்த அமுது ஊர் அமுதுதாரன்னு பேரு. அப்படியே மேலே போனால் அந்த அமுது ஊறி அப்படியே அண்ணாக்க வழியே சொட்டணும், அண்ணாக்கு வழியாக சொட்டி அப்படியே உள்ள பரவணும், அதுதான் அமுதுன்னு பேர். இவ்வளோ ஒரு சித்தர் சொல்லார், மாங்காய் பால் உண்டு மலைமேல் இருப்பவருக்கு தேங்காய் பால் எதுக்கடி குதம்பாயினர், குதம்பை சித்தர் பண்ணார். அது இதுதான் பழகும், மங்காத பால் இங்கே உள்ள இருக்கு, இங்கே சொட்டணும், சொட்டி அப்படியே அந்த அண்ணாக்கு வழியாக சொட்டணும், அப்படியே உடம்பெல்லாம் பரவும், அதுதான் அமுதுன்னு பேர். திருமலை சொல்றார், எண்ணாயிரத்தாண்டு யோகம் இருப்பினும் கண்ணார் அமுதனை கண்டறிவார் இல்லை. சரி, யாரெல்லாம் கண்டுபிடிப்பாங்க? உள்நாடிங்கிற தேடுறதில்லை, நாடுதல் தேடுதெல்லாம் வெளில தேடுறது, நாடுதெல்லாம் உள்ளார நுழையணும். உள்ளே நாடி, உள் நாடி

அப்படின்னா தூசி தட்டி இருப்போம், தூசி இருக்கும், அந்த தூசியை எடுத்துட்டோம்னா பல பல பலன் இருக்கும். அது போல இறைவனை பார்த்து உள்ளே பார்க்கலாங்கிற, இறைவனை உள்ளே பார்க்கலாம், அவங்க தானே யோகி. இறைவனை வந்து கோவிலில் பார்க்குறவங்கெல்லாம் பக்தர்கள், இறைவனை உள்ளே பார்ப்பவர்கள்லாம் யோகிகள், பக்தர் நிலை. அதெல்லாம் இறைவனை வந்து தேடி இவங்க கோவில் குளம் எல்லாம் தேடி இருக்கிறவங்கலாம் பக்தர் நிலை அது. அதுவும் ஆரம்ப நிலை தேவைதான். ஒரு முடிவான நிலையில் வரும்போது இறைவனை உள்ளே பார்த்துருவாங்க. ஏன்னா உள்ளம் பெருங்கோயில் உன்னுடம்பே ஆலயம் ஒரு பாடல்ல. இப்படி அவர்கள் வந்து உடம்பையே காயக்கல்பம் செய்து உடம்புக்குள்ளே இறைவனை கண்டு உடம்புக்குள்ளேயே அனுபவித்து உடம்புக்குள்ளேயே இறைவனோடு கலந்து இவர்களுக்கு என்ன பலன் அப்படின்னு நம்ம பார்க்கணும். என்ன பலன் அப்படின்னா இவர்களுக்கு சித்திகள் கிடைக்கும், அட்டமாசித்தி. அந்த அட்டமாசித்திகள் வந்ததுனால தான் சித்தர்கள்னு பேர். யோக அனுபவம் வந்ததுனால யோகி, அது சிவத்தோடு சேர்ந்ததுனால சிவயோகி, சிவத்தோடு சேர்ந்த சித்தர் சிவசித்தர். அந்த ஞானி சிவத்தோடு சேர்ந்தா சிவஞானி. அந்த இணைப்பு, இந்த சொல்லுவாங்கல்ல இந்த ப்ரிஃபிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, முன்னாள் இணைதல். அப்போ அவருக்கு அட்டமாசித்தி, அந்த அட்டமாசித்திகளுக்கு மேல அவங்களுக்கு கிடைக்கும் யோகா அனுபவம் கிடைக்கும். அப்ப அட்டமாசித்தினா என்ன அப்படின்னா, அனிமான்னு ஒண்ணு இருக்கு. அது என்ன அப்படின்னா, அனிமான ரொம்ப மைனூட்டா போறது, அதிசூக்கும நிலையில் இருத்தல், ரொம்ப சின்ன அந்த உடம்பையே அப்படியே சின்னதா மாத்திக்கலாம். அந்த காலத்துலாம் சித்திரங்கள் நிலையை காட்டுவாங்க திரைப்படங்களை கூட, நீங்கள் பார்க்கலாம். அதெல்லாம் அதெல்லாம் உண்மைதான், அது அப்படியே வந்து அவங்க காட்டுறாங்க. அப்புறம் மகிமா அப்படிங்கிறது பெரிய வழியாக மாற்றிக்கிறது, அப்படியே நம்ம உடம்பை அப்படியே பெருசாக அப்படியே கொண்டு போயிடலாம். அதுக்கு தான் இந்த பயிற்சிக்கு தான் நம்ம வந்து நல்ல குருகிட்ட பாடம் கற்றுக்கிறது. அப்புறம் லகிமா, இந்த லகிமாங்கிறது என்னன்னா, இந்த காற்றுலே நடக்கலாம், நடந்து காத்திலே போகலாம். பூமி வந்து அந்த கால் வந்து பூமியில் படாமல் இருக்கும், அப்படியே காற்றுல அப்படியே உழவிக்கிட்டு அப்படியே போயிட்டு இருக்கலாம். அது லகிமான்னு பேர். இதெல்லாம் அட்டமாசியத்தில் வரும். எல்லாம் இப்போ என்ன இப்போ எல்லோரும் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த காலத்தில் எல்லா சித்திரம் செஞ்சாங்க. திருமூலரே கூடுகிட்டு கொடுப்பாஞ்சார். அருணகிரிநாதர் அருணகிரிநாதர் தன்னுடைய உடம்ப விட்டு விட்டு கிளி உடம்புக்குள்ள பூந்தார். இதெல்லாம் செஞ்சுருக்காங்க அந்த காலத்தில். இந்த பிரார்த்தின்னு ஒன்று இருக்கு. அப்போ அப்படின்னா நாம் நினைச்சதை அப்படியே பெறலாம். ஒரு பொருள் வேணும்னா நம்ம வாங்கிக்கலாம். அப்புறம் அந்த பிரகாமியம் அப்படின்னு சொல்றோம். பிரகாமியம்னா நம்ம நினைத்த வடிவத்தை பெறுதல். இப்போ நம்ம வந்து ஒரு மனித உடம்பு இருக்கு, திடீர்னு ஒரு கிளி உடம்பு வேணும்னா கிளி உடம்புல போயிடலாம். இந்த பசுமாட்டினுடைய உடம்பு வேணும்னா பசுமாட்டு உடம்பு மாறிடலாம். அது நினைத்த வடிவத்தை நினைத்த நேரத்தில் பெறக்கூடிய ஒரு நிலை, அது பிரகாமியம்னு பேர். அப்புறம் ஈசத்துவம், ஈசத்துவம்னா அங்கே நமக்கு மேலே இருக்கக்கூடிய தேவர்கள் இருக்காங்க, நம்மளாம் மனிதர்கள், தேவர்கள் இருப்போம். இந்த தேவர்கள் என்ன பண்ணுவாங்க, நம்முடைய தகுதி அறிந்து நம்மளையும் அவர்கள் வந்து பூசிப்பார்கள். அது பேர் ஈசத்துவம்னு பேர். அது அந்த அந்த நிலையில் பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் வசித்துவம். இந்த வசித்துவங்கிறது அதுதான் இந்த நான்காம் தந்திரம் பேசும்போது அந்த ரகசியம் சொல்லித்தரேன். அந்த அந்த அந்த சிவாய நமங்கிற மந்திரத்துக்குள்ளேயே அந்த ரகசியம் இருக்கு. இந்த வசித்துவம் அப்படிங்கிறது பஞ்சபூதங்களை எல்லாம் கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றல். இப்போ மழை வரணும்னா மழை வரும், மழையை வந்து நிற்க வைக்க முடியும். அதாவது வந்து இந்த பஞ்சபூதங்களை எல்லாம் கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றல் அந்த சித்திரங்களுக்கு உண்டு. இடைக்கடன் ஒரு சித்தர் இருந்தார். அவர் என்ன பண்ணார், நேராக பஞ்சம் உலகத்துக்கு பஞ்சம் வருது கண்டுபிடிச்சிட்டாரு. நேராக அவர் அப்படியே என்ன பண்ணார், நேராக ஆகாயத்தில் பறந்தார். ஆகாயத்தில் பறந்து அந்த கிரகங்களை எல்லாம் மாற்றி வச்சுருந்தார். கிரகங்களை எல்லாம் மாற்றி வச்சவொடனே மழை பெய்யுது. அப்போ அந்த கிரகங்களையே மாற்றி வைக்கிறாங்கள சித்தர்கள். அப்போ அவர்களுக்கு எவ்வளவு வலிமை இருக்குன்னு பாருங்கள்.

0: பஞ்சபூதங்களை கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றல், உலகத்தை கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றல், இது எல்லாமே வசித்துவம்னு பேர். அப்புறம் அந்த கரிமா, கரிமாங்கிறது என்னன்னா இந்த காலத்தை வெல்லும் ரகசியம். எல்லா விஷயங்களும் தெரிஞ்சிருந்தாலும் தெரியாத மாதிரி இருப்பாங்க, இந்த காலத்தில் என்ன நடக்கும் அப்படிம்பாங்க. அது சித்த ரகசியம் தான். இந்த மாதிரி இந்த எட்டு சித்திகள் அப்படிம்பாங்க, எட்டு சித்திகளையும் தெரிஞ்சவங்க தான் சித்தர்கள் சொல்றது. அது எட்டு சித்திகள்னு சொல்றாங்க, அட்டம்மா சித்தின்னு. எட்டு எட்டு எட்டு 64 சித்திகளும் கைகூடுமா சிவபெருமான் நினைச்சா. அப்ப இது எல்லாமே சித்தர்கள் நிலை. இந்த இதுக்கு நிலைக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம கடவுள்கிட்ட மனமாற வேண்டிக்கணும். கடவுள்கிட்ட நமக்கு இந்த மாதிரி யோக நிலையும் சித்த நிலையும் வழங்குப்பான்னு சொல்லி கடவுள்கிட்ட கேட்கணும். கடவுள்கிட்ட கேட்டோம்னா தக்க நேரத்தில் தக்க குருநாதரை இறைவன் அனுப்பி வைப்பான். அப்படி அனுப்பும் பொழுது நமக்கு அந்த ரகசியங்கள்லாம் புரிஞ்சிடும். இந்த சித்தர் நிலைக்கு நம்ம போயிட்டோம் அப்படின்னு சொன்னா, ஒரு பரிபக்குவமான ஒரு சித்தர், வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சித்தர் அவர்களுடைய உடலில் புகுந்து கொள்வார். இப்ப நமக்கு இந்த தலையில பார்த்தீங்கன்னா நிறைய அறைகள் இருக்கும். ஒரு அறையில் ஒருத்தர் உட்கார்ந்துருப்பார், அவர் உள்ள சொல்லுவார், அவர் சொல்ல சொல்ல நம்ம எழுதலாம், அப்போ நமக்கு வந்து புரியும். அப்போ ஒரு இறைவனை நம்ம வணங்குவது தான், இறைவனிடம் கேட்டால்தான் இந்த யோக ரகசியங்கள் நமக்கு தெரியும். இது தன்னுடைய சுய முயற்சியினால் இதை நம்ம அடைய முடியாது. போன ஜென்மத்தில் புண்ணியம் பண்ணியிருக்கணும், நல்ல குரு கிடைக்கணும், நல்ல யோக அனுபவம் தெரிந்த யோகி நமக்கு வந்து குருநாதராக வரணும், அவங்க சொல்லி கொடுக்குற ரகசியத்தை நம்ம ஃபாலோ பண்ணணும். அதுக்கு நம்ம இந்த அத்தாங்க யோகம்னு சொல்லக்கூடிய ஆரம்ப பயிற்சி தேவை. அதுக்கு பிறகு நமக்கு வந்து சந்திர யோகம்னு ஒன்று இருக்கு. இந்த சந்திர யோகங்கிறது தான் இந்த இடத்துல அப்படியே ஷவர் பாத் மாதிரி அப்படியே உள்ளார அப்படியே ஊத்துறது, அது சந்திர யோகம்னு பேர். அதுக்கப்புறம் கேசரி யோகம்னு ஒன்று சொல்கிறார். கேசரி யோகம்னா உள்நாக்கம் மடித்து வைக்கிறது, உள்நாக்கம் மடித்து இந்த அண்ணாக்கு வழியாக நம்ம யோகத்தை பிடிக்கலாம், அது ஒரு வகையான முறை. அதே மாதிரி நடுநாடி வழியாக செய்கின்ற முறை. இப்படி யோக ரகசியங்கள் நிறையா இருக்குது. அந்த யோகிகள் என்ன பண்ணுவாங்கன்னா, தொலை தூரத்தில் வந்து பார்ப்பாங்க. இப்போ தொலை தூரத்தில் இருந்து பார்க்குறத மட்டும் ஒரே ஒரு செய்தியை சொல்கிறேன். தொலை தூரம் இப்போ கண்ணால் அடி பார்க்க முடியாது அப்படின்னாரு. இந்த டிவியில் மானிட்டர் மாதிரி உங்களை பார்க்க முடியும். இப்போது நம்மளுடைய திருவண்ணாமலையில் ஒரு இரண்டு சித்தர்கள் இருந்தாங்க, ஒருவர் குரு ஒருத்தர் சிஷியர். குகை நமச்சிவாயர் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். குகை நமச்சிவாயர் தான் பெரியவர். அவருடைய மாணவர், அவரும் சீடர், அவர் சீடர் உட்காந்து யோகம் பண்ணிட்டு உட்காந்துருக்க திருவண்ணாமலையில் குகையில் உட்காந்துருக்க. இன்னைக்கு அந்த குகை இருக்கு. அப்போ திடீர்னு என்ன செஞ்சாருன்னா, அந்த சீடராக இருக்கக்கூடிய நமச்சிவாயர் அவர் சிரிச்சார். உடனே குரு கேட்கிறாரு, பெரியவர் கேட்கிறார், ஏன்பா சிரிச்சேன்னு கேட்கிறார். ஏன் சிரிச்சு தெரியுமா, அங்க திருவாரூர் தேரோட்டம் நடக்குது, அந்த தேரோட்டத்தில் லேசா மழை தூருது, மழை தூர்ன உடனே நடன மாதர்கள் நடனம் ஆடிக்கிட்டு போறாங்க. நடனம் ஆடுகின்ற பொழுது ஒரு நடன மாதுவுக்கு அந்த கொலுசு லேசா விட்டு போச்சு. அப்ப நடனம் வந்து பிசகிடுச்சு. நடனம் பிசகின உடனே கீழே விழ வந்துட்டாங்க. விழ வந்துட்ட உடனே நடனம் தப்புன உடனே எல்லாரும் பார்த்து சிரிச்சாங்க, அதை பார்த்து நான் சிரிச்சேங்கிறார். இப்போ திருவண்ணாமலையில் குகையில் இருக்கக்கூடிய அந்த சீடர் நமச்சிவாயருக்கு திருவாரூரில் நடைபெற்ற தேரோட்டம் எப்படி தெரிந்தது? அப்போ அவங்க தொலை தூரத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை இருந்த இடத்திலிருந்து பார்க்கக்கூடியவர்கள். இன்றைக்கு நம்ம கருவிகள் வழியாக பார்க்குறோம், இன்னைக்கு டிவி வழியாக பார்க்குறோம், அமெரிக்காவில் நடக்கிறது, லண்டனில் நடக்கிறது, எங்கேயோ உலகத்தில் ஒரு மூலையில் நடக்கிறதை ஒரு கருவி வழியாக நம்ம பார்க்குறோம். சித்தர்கள் கருவி இல்லாமலேயே காற்று வழியாக அவர்கள் பார்த்தார்கள். அந்த சீடருக்கு பிற்காலத்தில் என்ன பேர் தெரியுமா? அவர் தான் குரு நமச்சிவாயராக ஆகிவிட்டார். நிறைய அற்புதங்கள் நிறைய நடத்தியிருக்காங்க. அதே மாதிரி சித்தர்களை பற்றி நம்ம பேசுகிறோம், நிறையா பேசலாம். அவர்களுக்கு வைத்திய சாஸ்திரம் நிச்சயமாக தெரியும், வான சாஸ்திரம் தெரியும், யோக அனுபவம் தெரியும். இப்படி எல்லா கலைகளிலும் சிறந்தவர்கள் தான் சித்தர்களும் யோகிகளும் ஞானிகளும். அவர்களெல்லாம் வாழ்ந்த நாடு, வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நாடு, அந்த நாட்டிலே நாம் வாழ்ந்து கொண்டு அவர்களை சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். அப்ப நிச்சயமா நாமளும் ஏதோ ஒரு பிறவியிலே புண்ணியம் செய்திருக்க வேண்டும். அப்படி புண்ணியம் செய்ததனால்தான் இந்த சித்தர்களையும் யோகியர்களையும் ஞானியர்களையும் இறைவனுடைய திருவருளால் நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இப்படி இன்று இந்த யோக ரகசியங்கள் நிறைய இந்த திருமந்திரத்தில் பொதிந்திருந்தாலும் கூட, இந்த ஒரு மணி நேரத்தில் இறைவனுடைய திருவருள் எந்த அளவிற்கு எனக்கு உணர்த்தியதோ அந்த அளவிற்கு உணர்த்த முடிந்தது. அதாவது தொட்டது துளி அளவுதான், ஆனால் நான் சொல்லாமல் விட்டது கடல் அளவு இருக்கிறது. யோக ரகசியத்திலே இறைவனுடைய திருவருளால் நான்காம் தந்திரத்தில் சந்திப்போம். நான்காம் தந்திரம் என்பது மந்திரமும் யந்திரமும் நிறைந்த ஒரு பகுதி. அதில் சக்கரங்கள்லாம் உண்டு. அந்த இரகசியங்களை நாம் சிந்திப்போம் என்று கூறி இந்த உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.
1: ஓம் சிவாய நமஃ. shaivam.org-இன் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி பெரிய புராணம் சொற்பொழிவு. தலைப்பு: திருஞான சம்பந்த நாயனார் புராணம். வழங்குபவர் திரு கு சுந்தரமூர்த்தி அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: தாங்கள் எங்கு செல்லுகிறீர்கள்? அதுக்கு பின்ன நான் வந்துடுறேன். யாரு? நாவுக்கரசர். அப்ப தலையாத்திரை, இந்த தலையாத்திரை மேற்கொண்டு போனது நாவுக்கரசர் திருவுள்ள எங்க கால் போகுதோ அதோட கூட பல்லக்கு போகுது. அப்படி ஒரு அருமை பார்வைத்துக் கொண்டாரு. இதெல்லாம் எப்படி உலகியல் அறிவு அல்லவா? உலகியல் அறிவு. இப்ப ஒருத்தர் ஸ்கூட்டர்ல வந்திருந்தார், இன்னொருத்தர் நம்ம சும்மா போறோம்னா அவங்க அதுலயே ரெண்டு பேர் போறாங்க. போகும்போது இவர் என்ன, இல்ல நீங்களும் வாங்க, எல்லாம் மூணு பேரும் பேசிட்டு போலாம்னா நம்ம என்ன பண்ணலாம்னு கேட்டா, அந்த ரெண்டு பேர் வந்தவங்களை உண்மையாவே நீங்க முன்ன போங்க, அல்லது நான் நீங்க பின்ன வாங்க, நாங்க முன்ன போயிட்டே இருக்கிறேன் என்று சொல்லிவிட்டோம்னா நல்லது. இல்லைன்னா ரெண்டு பேர் அவங்க இதுல வர, தான் நடந்து வர சங்கடம், நடந்து வரவங்களுக்கும் சங்கடம் இருக்கும், ஸ்கூட்டர்ல வரவங்களுக்கும் சங்கடம் இருக்கும். ஒண்ணு, அவங்க ஒரு மைல் முன்ன போயிட்டாங்கனாலும் நான் பாட்டு பின்ன போயிட்டு இருக்கலாம், அல்லது நாம முன்ன போயிட்டோம்னு பின்ன வந்து இருக்கலாம். இப்படிப்பட்ட ஒரு அருமைப்பாட்டை தங்களுக்குள் நிகழ்த்தி கொண்டார்கள் என்பது ரொம்ப அருமையா இங்கே கவனிக்கணும். இந்த அருமை பாட்டோடு இப்ப எப்படி அப்ப நாவுக்கரசர் முன்னையே கொள்வார். அதனால இப்ப நீங்க பாருங்க, இந்த ஒரு 30-35 தலங்கள் ரெண்டு பேரும் வழிபாடு செய்யறாங்க. இந்த 35 தலத்துல என்ன பண்ணுவாங்க, நாவுக்கரசர் முன்வர அவரை எதிர்கொண்டார்கள் என்று முடிப்பாங்க. பிறகு அடுத்தாற் போல என்னன்னு கேட்டா, ஞான சம்பந்தர் பின்வர அப்புறம் அவர் எதிர்கொள்வார்கள் என்று வருவார். அந்த மாதிரி ஒரு அமைப்பு வரும். பல்வேறு பதிகளுக்கு சென்று வணங்கியவர்கள் இப்பொழுது திருவேயமண்டலைக்கு வருகிறார்களாம். திருவேயமண்டலை வந்து இரண்டு பேருமாக வணங்கி வாழ்ந்து கொண்டிருக்கிற பொழுது ஒரு நிகழ்ச்சியின் அனுப்புறாங்க. என்ன அது என்றால், நாட்டுல ரெண்டு விதமான முறையில பஞ்சம் வரும் அப்பெல்லாம். ஒன்று, மழை நிறைய பெய்து வெள்ளப்பெருக்கனால போய் அப்படி வர்றோம், இல்ல மழை பெய்யாமலே விட்டு போயிடும். அப்ப வான் சுருங்கினாலும் அதான் மிகினும் குறையினும் நோய் செய்யும் திருவள்ளுவர். எந்த ஒன்று மிகுந்தாலும் கஷ்டம், குறைஞ்சாலும் கஷ்டம். அதே போல மழை நிறைய பெய்தாலும் கடினம், மழை நிறைய குறைந்தாலும் தப்பு. சரிங்களா? அது ரொம்ப அது மாதிரிதான் நம்ம இதுல கூட. திருப்பன்கூர்ல மழை இல்லைன்னு வேண்டாங்களாம், 12 வேலி நல்லா எழுதி வச்சாங்களாம், உடனே மழை பெய்ய ஆரம்பிச்சுதான். பெய்தது பெய்து கொண்டே இருக்குதான், நிக்கிறதுக்கு 12 வேலி எழுதி வச்சாங்க. ஆகவே மழையானது என்னைக்குமே எதுவுமே சொல்றேன் அளவுதான் இருக்கு, எந்த ஒன்றுமே அளவில் இருந்தால்தான் சரியாகும். அதனால திருவேயமண்டலை வந்த போது மழையே இல்லாமல் ரொம்ப சுருங்கி இருக்குதான். அதுதான் ரொம்ப ஒரு பாட்டுல ரொம்ப அருமையா சொன்னார். மண் நின்மிசை வான் பொய்த்து நதிகள் தப்பி மண்ணுயிர்கள் கண் சாம்பி உணவு மாறி விண்ணவர்க்கும் சிறப்பில் வரு பூசையாற்றா மிக்க பெரும் பசி உலகில் விரவக்கண்டு. ரெண்டு வரிதான், இந்த ரெண்டு வரியும் நமக்கு இப்ப அனுபவத்துல மழையில என்னன்னு தெரியும் தெரியும். மண்ணின் மிசை வான் பொய்த்து, வான் பொய்த்துன்னா மழை பெய்யல, அப்புறம் வான் பொய்த்து அதனால என்னென்ன எல்லாம் தீங்கு வரும் என்று சொன்னால், நதிகள் தப்பி ஆத்துல தண்ணி வராது, என்ன மண் உயிர்கள் கண் சாம்பி உயிர்கள் எல்லாம் வாழ முடியாது. ஏன் உணவு மாறி அந்த மண் உயிர்கள் வந்து ஏன் வருத்தப்படுதுன்னா உணவு தனக்கூடியது கிடைக்காதனால. விண்ணவர்க்கும் சிறப்பில் வரு பூசையாற்றா மிக்க பெரும் பசி. கோவில் குளங்கள்ல நல்லா பூஜை நடக்காது, இவையெல்லாம் நிகழும் என்று சொன்னா. இது எங்க சொல்றது அப்படின்னு கேட்டா, நம்ம ரெண்டாவது காலத்துல திருக்குறள் அப்படியே இருக்குது, திருக்குறள் வாங்கி புழிஞ்சுட்டு இருந்தது. ரெண்டாவது யாரும் வான் சிறப்பு. ஏன் வான் சிறப்பு சொன்னார்னா, இந்த உலகத்துல எந்த ஒரு செயல் நடக்கணும்னாலும் மழை அழிவே பொழியணும், அந்த மழை பொழிவன் என்பதற்காகத்தான் அந்த வான் சிறப்பு ரெண்டாவது யாரத்துல சொன்ன. கூட சொல்லிட்டு வரேன், எங்க ரத்தனகிரியில சொல்லிட்டு இருக்கிறேன். ரத்தனகிரியில சொல்றது இவங்க எல்லாம் தெரியும். இப்ப நீதி நூல்கள் நமக்கு நிறைய இருக்குது. நாளடியார், நான்மணிக்கடிகை, இன்னா நாற்பது, இனிவை நாற்பது, திரிகடுகம், பழமொழி நானூறு, இந்த இப்படி நூல் இருக்கு, திருக்குறளும் இருக்குது. ஆனால் நீதி நூல்களில் திருக்குறளுக்குரிய இடம் என்று ஒருத்தன் தீகச்சரி பண்ணணும். அணுகிற முறை இப்படிப்பட்டது என்று எல்லாம் ஒப்பிட்டு பண்ணா, எங்கேயோ இருக்கிறார் திருவள்ளுவர், திருவள்ளுவர் எங்கேயோ இருப்பார். அதுல இப்ப வான் சிறப்புன்னு ஒரு அதிகாரம், அதை வந்து அப்படி எப்படி சேர்க்கிறார், இதோ இல்லையோ இதை புடிக்கிறார். மழையும் பொழிஞ்சிருக்குது. மண்ணின் மிசை வான் பொய்த்து, வான் பொய்த்துன்னா மழையானது மாறினர். இந்த பொய்த்துங்கிற ஒரு சொல் இருக்குது, இது அப்படியே திருக்குறள் சொல்லு. அங்க என்ன இருக்குது, மண்ணின் இங்க பொய்த்துங்கிற சொல்லே அப்படியே விண்ணின்று பொய்ப்பின் விரிநீர் உயர்நகர்த்து உள் நின்று உடற்றும் பசி. திருக்குறள் விண்ணின்று பொய்ப்பின், பொய்ப்பின்னா மழை தவறிவிட்டால் என்ற அர்த்தம். அதே பொய்ப்பின்கிற சொல்ல இங்க எடுத்துருக்காரு, மண்ணின் மிசை வான் பொய்த்து திருக்குறள் சொல்லி எடுத்தான். சரி, இந்த மாதிரி மழை பொடியில் என்ன கேள்வினாரு இவர், நதிகள் தப்பி அப்படிங்கிறார். அவர் என்ன சொன்னார், மேல நெடுங்கடலும் தண்ணீர்மை குன்றும் தடிஞ்சொழிலி தானல் காதாகிறது. இவங்க ஆறு கீறு வராதுனாங்க, கடலே தன் தன்மை கொண்டு போடுங்க. எது மழை பெய்யல, எங்கேயோ போனார். நெடுங்கடலும் தண்ணீர்மை குன்றும், பெரிய பெரிய வங்காள விரிவு அரபிக்கடல் சொல்லிங்களேடா, அது கூட மழை பெய்யலன்னா தண்ணீர் மீ போடும். இவர் அதை வாங்கி நதிகள் தப்பி என்று சொன்னார், ஆறுகள்லாம் தண்ணி வராது, ஆறுல தண்ணி வராது. ஏன் அவர் கடலை பிடிச்சாருன்னா, இந்த ஆறுகள் எல்லாம் சென்று சேர வேண்டிய இடமே கடல் தான் இல்லவா. இந்த இத்தனை ஆறு சென்று சேருகின்ற கடலே தன் தன்மை குன்றும்னா ஆறு குன்றும்ங்கிறது தானா தெரியும் போடான். துவாசாந்த பெருவில் இருந்து பேசினவர். திருக்குறள் போல ஒரு அறநூலியும் இல்லை, வேண்டியதும் இல்லை, இருக்கிறது ஆனா யோகிதையா படிக்கணுமே, அதான இல்லை, அதான் கஷ்டம், யோகிதையா படித்தான். அப்ப நெடுங்கடலும் தண்ணீர்மை குண்டும், அங்க கூட தண்ணீர் குண்டும்னு சொல்லல, தன் நீர்மை குண்டும். தண்ணீர் குண்டும்னு சொன்னா தண்ணி தான் குறையும்னு அர்த்தம், நீர்மைன்னா அதனுடைய பண்புகள் குண்டும்னர். கடலுடைய பண்பு என்ன, கடலுடைய பண்பு என்ன என்றால், நிறைய பல்வேறு உயிரினங்கள் அத குடல்ல வாடுது. இன்னொன்று, இந்த சங்கு முத்து பவளம் எல்லாம் அதுலதான் தோன்றுது, எதுல, அந்த கடல்ல. அதனால் ஒரு பக்கம் செல்ல வளமும் தோன்றுது, இன்னொரு பக்கம் உயிர் வளங்களும் நிரம்ப இருக்கின்றன. அதான் அப்ப நீர்மைனா பண்பு. பரிமையாளர்தானா மனுஷன், பரிமையாளர்தானா. திருக்குறளுக்கு ஒரேன்னு படிச்சா, பரிமையில ஒரு படிச்சாதான் உண்மையா திருக்குறள் படிச்சா அர்த்தம், இல்லைன்னா குப்பாய் சுத்த எந்த வரையும் குப்பையில போடுங்க. ஒன்னு அதை காப்பிடிச்சிருப்பான், இல்ல அதை விட்டுட்டு எழுதியிருப்பான், காப்பிடிச்சிருந்தா அவனுன்னு அர்த்தம், அதை பற்றி மாறி போனா இப்ப பொய்யன்னு அர்த்தம், உங்களுக்கு குப்பையில போடணும். ஆமா, குப்பையிலேயே போடலாம், வேணும் பயனே இருக்கு. ஒன்னு அவனை விட தாத்தா இல்ல, நீங்க எழுதவும் முடியல. நடுநிலைமைன்னு ஒரு அதிகாரம் இருக்கா, பதிமூணாம் அதிகாரம் நடுநிலைமை. அந்த நடுநிலைமையில என்ன எழுதுனாங்க, நடுநிலைமையோடு இருக்கணும்னா யாருன்னு கேட்டா, நம்ம நம்ம நண்பராக இருந்தாலும் நிலை மாறக்கூடாது, பயவனா இருந்தாலும் மாறக்கூடாது, நடுநிலைமையோடு இருக்கணும் அல்லவா. அப்படின்னு பரிமையாளர் தான், நண்பராக இருந்தாலும் அந்த நடுநிலைமை மாறக்கூடாது, பயவரா இருந்தாலும் மாறக்கூடாது, ரெண்டும் கெட்டானா இருந்தாலும் மாறக்கூடாது, பரிமையில நொதுமல் நொதுமல். ஆமா ஏ சார், இப்ப நமக்கு மூணு ரகம் நமக்கு உண்டு. ஏ சார் மூணாவது வீட்டுக்கார எப்படின்னா சரி, அவர் என்ன வீடுதானுங்க வேற, நம்ம வீட்டு பிள்ளையும் அங்கேதான் கிடைக்கும், அம்பு வீட்டு பிள்ளை இங்கதான் கிடைக்கும், அது என்ன நட்புங்கிறோம். ஏ சார் அந்த மூணாவது அவனை பத்தி பேசாதீங்க, ஏன் பகையின்னு அர்த்தம். இன்னொருத்தர் பானா வானு கேப்பாங்க, போனா போன கேப்பான், அதோடங்க. அப்ப மூணு ரகம் நம்ம பழகிறவங்க, ஒன்னு பகை அல்லது நட்பு அல்லது ரெண்டும் அல்லாது. இது யார் இல்லைன்னா தாத்தா பரிமையில இல்லைன்னா. அப்ப பகை நொதுமல் நட்பு எனும் மூன்று தரத்தார் மாட்டும் ஒப்பனைகள்வது நடுநிலைமை என்று. இந்த மூணுக்கு மேல எதனா ஒரு தாத்தா சொல்லுங்க பாப்போம். நாம் பழகிற பழக்கத்துல ஒன்னு நண்பர் அல்லது பகைவர் அல்லது ரெண்டும் இல்லாதவங்க, இந்த மூணுக்கு மேல உண்டா? அதுதான் சார் பரிமையில உர இல்லன்னா எங்கன்னா சித்தப்பண்ணா பெரியப்பண்ணா அவங்க விட்டு ரெண்டு பேரும் விட்டாங்க நொதுமல் எழுதல பகை நொதுமல். அது நம்ம பரிமையில உர பரிமையில உர இவே சிவே நல்ல பெரியவங்க தான் எழுத முடியாதுன்னு. நீங்க இப்ப என்ன, நான் தாத்தா இல்லை எந்த கலையும் அப்படிதான் சொன்னா விருநீர் உலகத்து இந்த கடல் சூழ்ந்த உலகத்துல என்ன ஆகும், உள்நின்று விண்ணின் உலகத்து உள்நின்று பசி உடட்டும் பசியானது வருத்தும், அவ்வளவுதான் எழுதலாம். நான் எழுதிட்டேன், தாத்தா எழுதிட்டோம், இன்னொருத்தர் எழுதிட்டோம், இவ்வளவுதான் எழுதலாம். குழந்தை எழுதிட்டோம், குமரன் எழுதிட்டோம், அல்லது இது பாரதிதாசன் எழுதிட்டோம், எந்த தாசன் எழுதினாலும் ஒரு தாசன் தான் சொல்ல மாத்தலாம், அவ்வளவுதான். வேற ஒண்ணும் கழிச்சு புள்ள இல்ல பேத்துறாங்க. காலை சொன்ன பாருங்க, மறைப்பினும் ஒத்துக்கொள்ளலாகுமா? ஓத்துன்னா வேதத்தை சொல்லுது, ஒத்துக்கொள்ளலாகுமா? உனக்கு தனியா வந்து போன் வந்ததா, ஹலோ மறைப்பினும் ஓத்துக்கொள்ளலாம் ஒத்துக்கொள்ளலாகும் தான் திருவள்ளுவர் சொன்னாருன்னு சொன்னானே. ஏன்னா ஓத்துன்னா வேதத்தை குடிக்குதே, அது குடிக்க கூடாது. முண்டம் ஒன்னே என்னையும் தான் கேட்கலடா, தொல்காப்பியத்துல இருக்க உயர்ந்தோர்க்குரிய ஓத்தின் ஆன அந்த சூத்திரத்தை என்ன பண்ணுவ, என்னடா பண்ணுவ? வேதத்தை பத்தி எண்ணம் இருந்தது தமிழனுக்கு, அதுலாம் ஒன்னும் மாற்றம் இல்லை. உனக்கு வேணா நான் விட்டுரு, தமிழனுக்கு இல்லைங்க அத நீ விலகு. அந்த ஓத்த என்ன பண்ணுவ, தொல்காப்பியத்தில் இருக்கிறத, அதுதான் இங்கேயும் இருக்குது. மறைப்பினும் ஓத்துக்கொள்ள ஒத்துக்கொள்ளலாகும் பேத்துறானு, இதெல்லாம் உரையா உரையான்னு கேக்குறேன். அதனால பரிமையில பரிமையில எழுதியிருக்கார். சில இடங்கள்ல என்ன பண்றாருன்னா மனுஷ் பிரதியோட ஒத்து எழுதுற, அதுக்கு புறம்பு அந்த இடம் மட்டும் கருப்பு கொடி பிடிக்க வேண்டிய இடம், ஒரு ஒரு ஐந்த விழுக்காடு இருக்கு, அந்த இடம் தான் கற்பகுடி பிடிச்சு. ஐயா உங்க மனுஸ்பிருதி வேறு, எங்க திருக்குறள் வேறு, அதோட ஒத்து எண்ணாதீர்கள் என்று ஒரு அந்த உரடம் தான் மறுக்கும். அது தவிர பிச்சை வாங்கணும் சரி. ஆகவே நெடுங்கடலும் தன் நீர்மை குன்றும், நீர்மைன்னா அந்த பண்பு. அப்ப அதான் பரிமையாளர், நீர்மை குன்றுங்கிறதுக்கு நீர்வாழ் உயிர்கள் பிறவாமையும் மணி முதலாயின படாமையும் ஆம். அப்ப ரெண்டுதான் தன்மை இருக்கு, ஒண்ணு நீர் தன்கில வாழ்கிற நிறைய உயிரினங்கள் வாழும், நீங்க கடல்ல மழை பெய்யல என்ன அந்த நீர்வாழ் உயிர்கள் கூட இறந்து போடுமா. இன்னொன்னு மணி, நான் இந்த மணிகள் மற்றவையெல்லாம் பவடம் எல்லாம் தோன்றும், அது தோன்றாது. அதான் நெடுங்கடலும் தண்ணீர் கொடுத்துருந்தா இவங்க என்ன பண்ணாங்க, நதிகள் தப்பி என்றா நம்முடைய சேக்கடா பெருமை. மண் இன்மிசை வான் பொய்த்து நதிகள் தப்பி மண் உயிர்கள் கண் சாம்பி. கண் சாம்பினா இப்ப தோத்துக்கு இல்லாம அப்படியே பறிக்கிடுமா. மண் உயிர்கள் கண் சாம்பி என்றார். அதான் சொன்னார், ஏன் அப்படி கண் சாம்பினாரு, விண் நின்று பொய்த்தின் விருநீர் உலகத்து உள் நின்று உடற்றும் பசி. பசி இவனுக்கு பிராணம் எடுக்கும், பசி கண் முடிச்சுன்னா கண் மூடி போடுவான். அப்பா ஐயா மண் கண் சாம்பி உணவு மாறி. இதுக்கு மேல போனதுதான் சேக்கிடாரும் சென்றார், திருவள்ளுவரும் சென்றார். என்ன சென்றார், மழை பெய்யலன்னா மக்களும் உணவு இருக்காது, மாடு ஆடு மாடு இருக்காது, பறவை குட்டி எல்லாம் இருக்காது, எல்லாம் சொல்றாரு. எல்லா பயிலும் சொல்லுவான், நாம் வணங்குகின்ற வழிபாடும் தவறும். அது என்ன இருந்தா சமய உணர்வு இருந்தாதான் சொல்லலாம், திருவள்ளுவர் சமய உணர்வு. அதனால் சிறப்போடு பூசனை செல்லாது, வானம் வரக்கு மேல் வானோர்க்கு மீண்டு. நமக்கு மட்டுமல்லப்பா, நாம் வழிபடுகிற தெய்வங்களுக்கு ஒரு விழாவோ அல்லது இந்த நித்திய கால பூஜையோ கூட நடத்த முடியாது, எது இல்லையானால் மழை இல்லையானால் என்று சொன்ன. இப்படி சொன்னவரை போய் நெத்தியில ஒண்ணுமே இல்லாம ஆகுறீங்களேடா, பொடு பூசணி செல்லாது. சிறப்புன்னா அவப்பொடு செய்கின்ற சிறப்பு வழிபாடு, தேர் திருவிழா போக்குவரத்து நடக்காது. பூசணினா தினப்படி செய்கிற பூசணி. அப்ப நாள் வழிபாடு சிறப்பு வழிபாடு ரெண்டுமே நடக்காதப்பா மழை பெய்யாவிட்டால் என்று சொல்றாரு. அவ்வளவு சமய உணர்வுடையவரை போய் ஒண்ணுமே இல்லாம சகாரா பலவன் ஆகுறீங்களேப்பா. சின்னவர்க்கும் சிறப்பில் வரும் பூசையாற்றாது அப்படியே வாங்குறாரு இவர் சேக்கலர். அப்ப இறை வழிபாடும் நடவாதினர், அதுல கூட ஒரு அறிவிப்பாடு எழுதினர். எழுதிட்டுமே சரி, இப்ப நான் சொல்றத நீங்க எல்லா உரையும் பாத்துக்காங்க. சிறப்போடு பூசணி, அப்ப எதை முன்ன வச்சார், சிறப்பு வழிபாடுங்கிறது திருவாதிரையில தைப்பூசம் இப்படி நடத்துற வழிபாடு, வெறும் பூசணிங்கிறது ஒவ்வொரு நாள் நடக்கிற வழிபாடு. இந்த ரெண்டு வழிபாடு நடக்காதுங்கிறார். அதுல எது நடக்காதுங்கிறார், சிறப்பு வழிபாட முதல்ல வச்சார், பின்னதான் தினம் நடக்கிற வழிபாடு வச்சார். ஏன் இப்படி வச்சாருங்கிறது யாராவது எழுதுனா பாத்துக்கோங்க, என்ன எழுதுனு பாத்துக்கோங்க. ஒன்று எங்க பரிமையான காப்பிடிக்கணும், இல்லைன்னா பேத்தணும். சிறப்பு வழிபாடு எதுக்குன்னு, அதாவது நீங்க என்ன வழிபாடுங்க போது வழிபாட்டுல இருக்கிற உணர்ச்சி எல்லாம் தெரிஞ்சிருக்கணும், அப்பதான் உரை எழுதலாம், முறை தெரிஞ்சிருக்கணும். எதுக்காக நம்ம வந்து இப்ப தினமும் தான் பால அபிஷேகம் பண்றோம்ல, எதுக்கு நம்ம வைஸ்வரன் கோயில்ல போய் வந்து கார்த்திகை இன்னைக்கு கொட்டுறோம் முத்துக்குமார சாமி மேல பால், சந்தனத்தையும் கொட்டுறோமே, அது சிறப்பு வழிபாடு. மற்ற நாள்ல செய்யறது எல்லாம் ஏதோ ஒரு லிட்டர் பால ஊத்திடும் வந்துடும். ஏன் செய்யணும், இந்த நித்திய பூஜையில சிச்சில தப்பு நடந்துடும். பால் இருக்கும் அன்னைங்க ஒரு பூனை வந்து பட்டுனு இறையிட்டு போடும், அடாராடா இன்னைக்கு பால் வச்சிருந்த சாமிக்கு பூஜை பாலே பண்ணல, சிவசிவா சிவசிவா வெறும் தண்ணியை ஊத்திட்டு வந்திருக்கும். சரிங்களா, விளக்கு எரியும்படியா இருக்கும், அன்னைக்கு எண்ணெய் நீங்க கொஞ்சம் தான் ஊத்திருப்பீங்க, நல்ல பாதி வழிபாட்டுல என் விளக்கு அணைஞ்சிருக்கும். சிவசிவா என்ன அனுப்பிச்சு, எங்கடா தெரிய காணா, எங்க காணா, அடாரா எண்ணெய் எடுத்துட்டு வர மறந்துட்டமே, அப்படி இருக்கும். அப்ப விளக்கு கொஞ்சம் பாதி எரிஞ்சும் எரியாமையும் அப்படிலாம் வழிபாடு இருக்கும். இந்த மாதிரி நித்திய வழிபாட்டு நடக்கிற இந்த குறைபாடுகளை நீக்கத்தான் சிறப்பு வழிபாடு நடத்துகிறோம். அதனால அப்ப நித்திய பூஜையில தாழ்வு ஏற்படுவது என்ற அமைப்பை நீக்குவதற்கு சிறப்பு வழிபாடு நடத்துறோம். அப்ப எது பெருசு, சிறப்பு வழிபாடு பெருசு. இவ்வளவு நான் சொல்றேன், பரிமையன் அப்படி சொல்லுவானா, நித்தியத்தில் தாழ்வு தீர செய்வது நைமித்திக மாதிரின் அதனை முற்கூறினார். இதுக்கெல்லாம் ஒரு லட்சம் எல்லாம் பணம் கொடுக்கணும், லட்சம். மண்ணின் மிசை வான் பொய்த்து நதிகள் தப்பி மண்ணுயிர்கள் கண் சாம்பி உணவு மாறி விண்ணவர்க்கும் சிறப்பில் வரு பூசையாற்ற மிக்க பெரும் பசி. இந்த ரெண்டு வரியில பத்து குரல் அப்படியே பிழிஞ்சு கொடுத்துட்டு கேட்கல, வான் சிறப்புங்கிற அது அதிகாரத்தில் இருக்கிற குரலை அப்படியே பிடிச்சு கொடுக்குது, அப்படி இல்ல இருக்குது. இந்த மாதிரி பசி வந்துட என்னாச்சுனர், பன்னவரும் ஒழியுமையாள் முலையின் ஞான பாலராபாயருடன் அரசும் பார்வையில் மண்ணுதலன் திருநீற்று கண்ணுதலான் திருநீற்று சார்வினோர்க்கும் கவலை வருமோ என்று கருத்தில் கொண்டார். பார்த்தார், இந்த பசி எல்லாரையும் வருத்தும், நம்ம அடியவரையுமா வருத்தும், வருத்தாது பார்ப்போம் என்று இறைவனையே எண்ணினார்லாம். அப்படி இறைவனை எண்ணி வழிபட்டு இரவில தூங்குகின்ற பொழுதுதான் அப்படியே ரெண்டு பேருடைய கனவிலும் தோன்றி, நாளும் ஒரு காசு தருகிறோம், அதை நீங்கள் கிழக்கு பீடத்திலும் மேற்கு மடத்திலும் இருந்து வருகின்ற மக்களுக்கெல்லாம் உணவு செய்யுங்கள் என்று சொல்லி ஒரு அருமையான குறிப்பு கொடுத்தார், ரெண்டு குறிப்பு கொடுத்தார். இதெல்லாம் அரசியல் இருக்க உணரணும். ஏதேனும் ஒரு நிதி கொடுத்தீங்கன்னா ஒரே லம்சமா கொடுத்தீங்கன்னா அவன் என்ன பண்ணுவான், தொலைச்சிட்டு போடுவான், கொஞ்சம் கொஞ்சமா கொடுக்கணும். அவன் ஒரு வளம் வந்த பிறகு நிறுத்தியும் பண்ணும், அப்புறம் கொடுத்துட்டு கூட இதெல்லாம் தெரியணும். எனவே இந்த பசி நீங்கிற வரைக்கும் உங்களுக்கு ஒவ்வொரு பவுன் தருவோம், நீங்கின உடனே பவுன் தர மாட்டோம் பெருமான் சொன்னாராம். ஆமா நீங்கின பிறகு இதுக்கு 52 ஆண்டு உனக்கு எல்லாம் வசதியெல்லாம் பண்ணி கொடுத்தாச்சு, தடிக்கு விழுந்த பள்ளி, தடிக்கு விழுந்த கல்லூரி, தடிக்கு விழுந்த யூனிவர்சிட்டி, இனி வளர்ச்சி உங்க வளர்ச்சியில வளரணும். அதுதான் அறம், அதுதான் முறை. நாங்க சொல்ற சொல்லிட்டு போனோம். எனவேதான் அவங்க என்ன செய்யறாங்களாம், நித்தம் ஓர் ஓர் காசு. பாருங்க, ஒவ்வொரு ஒரு 30 நாளைக்கு 30 காசு சேர்த்து கொடுக்க கூடாதா, கிடையாது, தினமும் ஒவ்வொரு காசு. அப்படி இருந்தாதான் அந்த நெறிய அமைப்பும், இவங்க நல்ல பெரியவங்க தான் இருந்தாலும் அந்த ஒவ்வொரு காசு கொடுக்கும். அது எப்ப அந்த பஞ்சம் நீங்கிட்டு அன்னைக்கு அது நின்றுடும், எது காசு நின்றுடும், தொடராது என்று அருமையான அமைப்பு. நீங்க திட்டமிடுறீங்களே அதெல்லாம் திட்டமிட்டுதான் பண்ணணும். ஒரு காலை எல்லை வரைக்கும் நாங்க செய்வோம், அதற்குள்ள நீங்க எல்லாம் முன்னேறிக்கணும். அப்புறமும் நான் படிக்க மாட்டேன், நான் இருக்க மாட்டேன், நான் 3 மார்க் வாங்கினாலும் எனக்கு வந்து கலெக்டரா வரணும்னு சொல்லக்கூடாது. ஆமா, அந்த 3 மார்க்குக்கு நீங்க 35 ஆக்கிறதுக்காகத்தான் நாங்க உங்களுக்கு அவகாசம் கொடுத்தோம். இன்னமும் நான் 3 மார்க் வாங்குவேன்னா வாங்கிட்டே இருக்க வேண்டியது நோ, கொடுக்க கூடாது, அப்பதான் நாடு வளரும். நாங்க கிடக்கிற சுண்டைக்காப்பே இல்லவா. அதனால் அந்த நித்தம் ஓரோர் காசு நீடும் இலகுமணி பீடத்தில் உனக்கும் மேற்கும் யாம் அளித்தோம் உமக்கு, அப்படி தர்றோம். இந்த காலம் தீர்ந்தால் அலகில் புகழ் புகழீர் தவிர்வதாகும். இந்த பஞ்சம் மட்டும் நீங்கின பிறகு மீண்டும் தரமாட்டோம். இப்படி ஒரு அனுப்பல செய்தாராம். செய்த உடனே ரெண்டு பேருக்கும் அது மாதிரி கொடுத்தாரலாம். கொடுத்தால் அந்த வரிசை நமக்கு தெரியும் என்னன்னு. தினமும் ரெண்டு பேரும் எடுத்துட்டு போகின்ற பொழுது அப்பர் சுவாமிகள் மடத்துல எடுத்துட்டு போற காசை பார்த்த உடனே அப்படி கண்ணில் ஒத்திக்கு வேணாம், என்ன வேணும், எவ்வளவு அரிசி வேணும், எவ்வளவு பருப்பு வேணும், எவ்வளவு இது நெய் வேணும் எல்லாம் சொல்லிட்டு. இந்த ஞான சம்பந்தர் கொடுத்த காசு அதை எடுத்துட்டு போனா இப்படி இப்படி பாப்பாங்க, என்ன தம்பி என்னையா அப்படிங்கிறாங்க. ஏன்னா அது அவ்வளவு சரியானபடி எடை உடையதில்லை. கொஞ்சம் இருப்பா அப்புறம் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் போட்டுட்டு கடைசியில ஞான சிதம்பரத்தில் வந்திருக்காருன்னு சொல்லிட்டு ஏ இவருக்கு கேட்கறத கொடுறா அப்படிம்பா. அதனால இவங்க போனவங்க என்னன்னு கேட்டீங்கன்னா தினமும் காலம் கடந்து வருது, அதனால சாப்பாடும் காலம் கடந்து போகுது போடுறது. லாவுக்கரத மலத்துல அந்த பணத்தை கொடுத்தவனையும் கண்ணை ஊத்திக்கிட்டு அவங்க உடனே கொடுத்துட்டதுனால இவங்களுக்கு சீக்கிரம் வந்து சமையல் ஆகி சரியா 12:00 இந்த நண்பகல் உணவு எப்படி போகணும்னா 12:00 போகணும் சரியா 12:00. ஆனா இன்னைக்கு திருவாவூர்துறை சரியா 12:00. ஏன்னா அப்ப எல்லாம் பெரியவங்க காலையில பூஜை பண்ணிட்டு காலைல அவங்க பூஜை ஒண்ணு இருக்காது, வெறும் ஒரு காஃபி என்ன சாப்பிட்டுருப்பாங்க. பூஜை பண்ணி முடிச்சாங்கன்னா 10:30 ஆகும், ஆச்சுன்னா உடனே எதுவும் சாப்பிட மாட்டாங்க, சமையல் ஆகிட்டு இருக்கும். 11:30-12:00 சாப்பிடுவாங்க அப்படி இருக்கும். அதெல்லாம் 12:00 போகணும். அதெல்லாம் நீங்க என்ன சரியா 12:00 நம்மளைய திருநாவுக்கரசர் மடத்துல போடுவாங்க. ஞானசம்பந்தர் மடத்துல சரியா 12:00 11:30-12:30 கூட ஆகும். சும்மா இருப்பான ஊர்ல இருக்கவன் கேட்டான் என்னையா அவங்க மடத்துல 12:00 எழுதி இங்க கொஞ்சம் காலம் ஆகுதுன்னு. இது மெதுவா யாருக்கு போச்சு? ஞானசம்பந்தர் காதுக்கு போச்சு. போன உடனே ஞானசம்பந்தர் காதுக்கு போன உடனே பார்த்தார், ஞானசம்பந்தர் காதுக்கு போன உடனே ஏயா நம்ம மடத்துல மட்டும் அப்படின்னு கேட்டார். அப்புறம் போய் சொல்லியிருக்காங்க, இது முன்னே சொல்லப்படாதாப்பா நம்ம காசு இல்லை, என்ன தினமும் அவர் கொடுக்குற காசு சரியா இல்லை. பார்த்தார், வாசு தேரவியே காசு நல்கிறீர் ஏ மாசில் மலதி ஏசல் இல்லை என்று கொடுத்தார். அப்படி கொடுத்த பிறகுதான் அந்த காசு மீண்டும் நல்லதாக ஆகி சரியா நாவுக்கரசர் மாதிரியே அந்த மாதிரி அந்த காசு ஆகியிருக்க இவர் மடத்திலும் 12:00 உணவளித்தினார்கள். எனவே தர்ம சாப்பாடு என்பது எத்தனை மணிக்கு போடணும் என்றால் சரியா 12:00 போடணும். நாம வீட்டுல இட்லி சாப்பிட்டு சாம்பார் சாப்பிட்டு அது சட்னி எல்லாம் சாப்பிடுறோம், ஆனா நாட்டு மக்கள் கூடுமானவரை காலை உணவு ஏது ஏடைகள் எல்லாம். அதனால இந்த மத்தியான உணவு ஒண்ணுதான் அவங்களுக்கு கிடைக்கும், அதனால அது சரியா 12:00 போடப்பா. ஆகவே அது மாதிரி அந்த அந்த அறச்செயல் அன்று முதலாக சரியா 2 பேருக்கும் 12:00 உணவு போடும்படியான அமைப்பில இருந்து திருவேழிமல்ல இருந்தாரலாம். இருந்து ஒரு காலை எல்லை மாறிட்டு, என்ன காலை எல்லாம் மழையெல்லாம் பெஞ்சு அருமையா அது எல்லாம் ஆயிட்டு அப்படி ஆன உடனே காசும் நின்றது.
3: ஓம் நம சிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org. Om Namah Shivaya.

0: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்யின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்க இருப்பது திருவாதவூர் அடிகள் புராணம். இதில் திருப்பெருந்துறை சர்க்கம் வழங்குபவர் சீகம்பட்டி சிவ ராமலிங்கம் ஐயா அவர்கள். ஓம் சிவாய நம.
1: அதனாலே இப்படி அந்த திருமேனிய ரெண்டிலே ஒன்று ஞானத்தை உபதேசிக்கின்றது. வடவார மரத்துக்கடியிலிருந்து கல்லாலின் உடைய மருந்து நான்மறையார் அங்க முதற் கற்ற கேள்வி. வல்லார்கள் நால்வருக்கும் வக்கிரந்த புரணமாய் மறைக்கு அப்பாராய் எல்லாமாய் அல்லதுமாய் இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டி சொல்லாமல் சொன்னவரை நினையாமல் நினைந்து போவார். அந்த வடவாளன் மரத்துக்கடியில் எழுந்து கொண்டிருக்கிற அந்த சுவாமியேதான் இங்கு எழுந்து கொண்டிருக்கு. அதனாலே அடியனுக்கு அந்த சிவம் ஞானம் போதம் என்கின்ற அந்த சொல்லுக்கு விளக்கம் சொல்லவும் அப்படின்னு கேட்டார். அடியேனும் உமக்கடிமை ஆவேன் என்றதுமே சிவம் மேது ஞானம் ஏதுங்கு இலங்கியிடும் போதமேது எம்புவேன் அன்று விட நீழலை வந்து இருந்தார் நீரே. அடியேனும் உமக்கடிமை ஆவேன் நின்ற சிவம் உண்டு. நின்ற சிவம், சிவம் என்பது ஒரு வஸ்து, அது எப்பொழுதும் உள்ளவும். அதான் நின்ற சிவம், எப்பொழுதும் உள்ளவும். அண்டங்கிடந்த பொருள், அளவில்லாத ஒரு ஆனந்த வெள்ள பொருள், வண்டும் இன்றும் என்றும் உள்ள பொருள் என்றே வல்லாண்டு உறுதி என்றார் போல சிவம் என்கின்ற ஒரு வஸ்துவானது எப்பொழுதும் உள்ள வஸ்து, அழிவில்லாதது. அப்படிப்பட்ட சிவம் அந்த பொருளையே தேர்தல் ஞானம். தேர்தல் என்றால் எல்லாவற்றையும் விட்டு சிவன் ஒருவனையே தியானிக்க என்பது உகந்தவர். எல்லா தேவர்களையும் விட்டுவிட்டு, எல்லா தேவர்களையும் விட்டுவிட்டு சிவன் ஒருவனையே தியானிக்க, சிவன் ஒருவனையே பற்றி கொள்வாயாக, சிவனை பற்றினால் நீ சிவனாய் இருக்கிறவன் சிவன் ஆவாய். அதான் தேர்தல். தேர்தல் என்று சொன்னால் மற்றைய தேவர்கள் எல்லாம் சீவர்கள், சிவன் ஒருவனையே கடவுள் என்று. மற்றைய தேவர்கள் எல்லாம் சீவர்கள், பரமவிஷ்ணுவாதி முதலான தெய்வங்கள் எல்லாம் சீவர்கள், பிறப்பார்கள் இறப்பார்கள். அது சாபம் என்றால் தக்கன் வேண்டி தகருது என்று நஞ்ச அஞ்சி அவ என்றாய் என்று அவிதாயிடும் நம்மவர் அவரே. தேவர்கள் எல்லாம் நம்மவரே, நம்மவரேனா ஜீவர்களே. அதனாலே 100 கோடி பரமர்கள் நொங்கினார் 6 கோடி நாராயணர் அங்கரை. ஏழு கங்கை மண் மணல் எண்ணில் இந்திரர் ஈரில்லாதவன் ஈசன் ஒருவனை என்று அதால தேர்தல். தேர்தல் புரியுதா? எல்லாவற்றையும் விட்டு விட்டு சிவன் ஒருவனே முழுமுதற் கடவுள் என்று தேர்தல் ஞானம். அதுவே ஞானம். இந்த ஞானம் எத்தனை பேத்துக்கு இருக்கு பத்தி உள்ளவனு? எத்தனை பேத்துக்கு வரும்? சில பேத்துக்கு தான் அந்த ஞானம். ஆகையினாரே சிவன் ஒருவனையே முழுமுதற் கடவுள் என்று தேர்வு. அப்படி தேர்ந்தாது, தேர்வது ஞானம். தேர்ந்த பொருளை, தேர்ந்த பொருளை சிந்தையிலே வைத்து தியானம் பண்ணுவது போதும். தேர்ந்த பொருளை விட்டுவிடக்கூடாது. உயர்ந்த பொருளை கண்டு விட்டோமா, இந்த பொருளை விடுவோமா? உயர்ந்த பொருளை கண்டால் என்ன பண்ணுவோம்? கட்டாயமா அந்த பொருளை எடுப்போம், பத்திரம் அப்படின்னு. அதான் சிவம் என்கின்ற ஒரு பொருள், அந்த பொருளே முழு முதல் பொருள். அந்த பொருளை தியானத்திலே வைத்து சிந்தையிலே வைத்து தெளிவது போதும். ஆகையினாலே சிவஞான போதம் என்பதற்கு சிவபெருமானாகிய முழுமுதற் கடவுள் ஒருவரே கடவுள் என்று எண்ணி அந்த பொருளை தியானிப்பதே சிவஞான போதம். நின்ற சிவம் ஒன்று, அதனை தேர்தல் ஞானம். நிகழ்போதம் தேர்ந்ததனை தெளிதலாமன், தேர்ந்ததனை தெளித. ஒரு சராப்பு கடைக்கு போறோம், வஸ்திரத்துக்கு கடை, சவுளி கடைக்கு போறோம், பல இதை புரட்டுறான். ஒண்ணு நமக்கு பிடிச்சதை எடுக்கிறோம்ல, எடுத்தது என்ன பண்ணுவோம்? பிடிச்சது கட்டாயம் எடுத்துட்டு வந்து. அது போல, அது போல தேர்ந்த பொருளை விடாது. தேர்ந்த பொருளை, உயர்ந்த பொருள் என்று கண்டுவிட்டால் அந்த பொருளை விடாது, அந்த பொருளோடு சேர்ந்து விடாது பற்றி கொண்டு இருக்கும். அதான் சிவஞான போல். ஒன்றியனர் பொருள் வினவி நிற்பா சிந்தை உருகும் வகை உரை செய்தார் ஓமையெல்லார். அதனாலே இப்படி பொருளை கேட்டு நிற்கின்றவராகியவனா விடுத்தவராகிய திருவாத உடைகள் உள்ள உருகும்படியாக இந்த வாக்கியத்தை சிவருமான் சொன்னார். மாணிக்க வாசகர் கேட்டாரு, சிவருமான் சொன்னார். சிவருமான் வாய் திறந்து பேசினார், வாய் திறந்து பேசினார். பார்வதி கிட்ட பேசுவாரு, பார்வதி கிட்ட பேசுவாரு, மாணிக்க வாசகர் பேசினார். இப்படி சொன்ன உடனே அவருடைய உள்ளவாறு, திருவாரூரில் உள்ளவாறு நெருப்பிலேட்ட வெண்ணெய் போல உரியும். நெருப்பிலேட்ட வெண்ணெய் போல உரியும். அது நினைய பிறதுக்கு அரிய நெருப்பை நீரை காலை நிலனை விசும்பை தனையுப்பாறை இல்லாத்தனையை நோக்கி தடைத்த கண்டம் கணைய கண்ணீர் அறிவாய கையும் ஊப்பி கடிமலரார் புனையப்பெறுவது என்று ஓலோ என் பொல்லாமணிய புனந்தேர் என்றார் போல அந்த பொருளை நினைந்து சாமியைக் கண்டு உடல் நடுங்கியது, உள்ளம் கரைந்தது, எலும்பு உரிய மீதான் அருந்தி விதிர் விதர்த்தும் வரையார்களற்கன் கைதான் தலைவைத்து கண்ணீர் ததும்பி விதும்பி உள்ளம் பொய்தான் விந்து உன்னை போற்றி ஜெய ஜெய போற்றி என்னும் கைதான் நிகழ்வுடையின் உடையா என்னை கண்டுகொள்ளே என்கின்ற நிலையிலே நின்றார் மாணிக்க வாரதி. இப்பொழுது எப்படி இருக்கிறாரு தெரியுமா? இப்பொழுது எப்படி வருகிறாரு தெரியுமா? எல்லாம் மறந்து விட்டார், எல்லாவற்றையும் மறந்து விட்டார். குதிரை வாங்க வந்ததை மறந்து விட்டார், கூட வந்தவர்களே மறந்து விட்டார். யாரை போல? கண்ணப்பறை போல. கணத்தியப்பரை கண்டாரு, எல்லாம் மறந்து விட்டாரு. இவர் திருப்பரந்துறையில பரமாச்சாரியனை கண்டாரு, எல்லாம் மறந்து விட்டார். உடல் உலைய என்பலா நெக்குறுகள் விழிநீரில் ஊற்றன விதிம்பியூற்ற ஊசி காந்தத்தனை கண்டனுகள் போலவே ஓருறவும் முன்னியுண்ணே படபடன நெஞ்சம் பதைத்த நடுக்குற பாடி ஆடி குதித்து பனிமதி முகத்திலே நிலவனைய புன்னகை பரப்பி ஆர்த்த ஆர்த்தெழுந்து மடல விழும் மலரணைய கைவிரித்து கூப்பி வானே வானில் என்ப மலையே மடைத்தார வெள்ளமை நீடூடி வாழ்வன வாழ்த்தியத்தும் கடல் மடை திறந்தனையா அன்பரம்பு கிளியே, கடல் மடை திறந்தனையா அன்பரம்பு கிளியே, கண்ணஞ்சலுக்கு இடையோ கருதறிய சிற்றவியில் ஆனந்த நிறுத்தம் விடு கருணாகர கடவுளே என்பது தாயுமான ஒரு பாடல். அந்த நிலையிலே மணிக்க வாசகம் இந்த நிலை எப்பொழுது வரும் என்று கேட்டால் தீவிரதர சத்திரிபாதமுடையவர்களுக்கு உண்டாகும், அதிதீவிரதர சத்திரிபாதமுடையவர்களுக்கு உண்டாகும். அந்த அதிதீவிரதர சத்திரிபாதம் இந்த மாணிக்கவாசனுடைய வாழ்வில தான், நான் வாழ்க்கையில தான் அந்த சத்திரிபாதத்தினுடைய தன்மையை கேட்கிறோம். அதனாலே நாலாஞ்சத்திரிபாதம் மந்ததரம் மந்தம் தீவிரம் தீவிரதர என்கிற நாலாஞ்சத்திரிபாதத்தை உடையவராய் இப்படி அழுது தொழுது நின்றாரு. உத்தமார் இன்னவார் இங்கு குறைத்தலும் உந்து நாலாம் சத்திரிபாதம் மீதும் தன்மையராதலாலே இவர் நல்ல பக்குவமானவன், நல்ல பக்குவத்தை உடையவன். இப்பொழுது இவன் கிடைத்து விட்டான், இப்பொழுது இவன் கிடைத்து விட்டான், இவனை விடப்படாது, இவரை வாதவூரனை விடப்படாது என்று சிவபெருமானுக்கு ரொம்ப பிரிய உண்டு, ரொம்ப பிரிய உண்டு. இது மாதிரி ஒரு ஆள் கிடைக்க மாட்டான் அவருக்கு. நான் கூட இதில் பாடி இருக்கிறேன், இந்த வாதவூர் வள்ளல்ல நல்ல சீடம் கிடைக்கிறதுக்கு குரு தவம் பண்ணணும், நல்ல சீடம் கிடைக்கிறதுக்கு குரு தவம் பண்ணியிருக்கணும், நல்ல குரு கிடைக்கிறது சீடம் தவம் பண்ணியிருக்கணும். ரெண்டு அப்படி கிடைச்சிருச்சுன்னு வச்சுக்கோ, ஐயோ சொல்ல அந்த ஆனந்தத்தை சொல்லவே வேண்டியதில்லை, அந்த ஆனந்தத்தை சொல்ல முடியாது. நல்ல குரு நல்ல சீடம். ஆக சீடம் தவம் பண்ணுறது ஒரு வகை, குருவே தவம் பண்ணியிருக்கணும். அதனால தான் சொல்லியேன் சிவகுருமானே தவம் பண்ணினாரு, அதனால தான் மாணிக்க வாசல் கிடைச்சார். அதனாலே உத்தமர் இன்னவாரின் குறைத்தரும் நாலாம் குறைத்தல் உவந்து நாளாம் சத்திரிபாதம் இதும் தன்மையர் ஆதலாலே அத்திரு மன்றுளாடு ஐயருங்கு என்னையாட இத்திருமேனி கொண்டார். மண்டிலே ஆடுகின்றவர் தான் இந்த திருவியில் கொண்டு வந்திருக்கிறார். முதல்ல இங்க கல்லால மரத்துக்கடியில் சொன்னார, இங்க மண்டிலே ஆடுகின்ற சாமி தான் ஆடுறதை விட்டு விட்டு இப்ப இந்த திருக்கோலத்தை கூட வந்து உட்கார்ந்து இருக்கிறது. அதனாலே வித்திருமேனி கொண்டார் என்பது மனத்தில் எண்ணி அதுக்கு மேலே பிரார்த்தனை பண்றார் சாமி பெருமானே. உலக வாழ்வு தேவலோக வாழ்வு எல்லாம் மின்னலை போன்றது, மின்னலை போன்றது. மின்னல் எவ்வளவு நேரம் இருக்கான்? தோன்றுகிற நேரமும் மறைகின்ற நேரமும் ஒரே நேரம் தான், தோன்றும் உடனே முறை, அது போன்றது உலக வாழ்வு. அந்த வாழ்க்கை வேண்டும், அந்த வாழ்க்கை வேண்டாம். உற்றாரை ஆண் வேண்டேன், ஊர் வேண்டேன், பேர் வேண்டேன், கற்ற ஆரை ஆண் வேண்டேன், கற்பனவும் இல்லை. மின்னின நிலைமை இல்லா விழுப்பொருள் யாவும் வேண்டேன், உன்னடி அடைந்து நாயின் உருவம் ஒழித்தது வேண்டும். தேவரினுடைய திருவடியை அடைந்து பிறவி இல்லாமல் நான் பெற்று தேவரின் திருவுருளை பெற்று தேவரினுடைய திருவடியிலே நான் இருக்க வேணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணினார். உருவம் ஒழித்து வேண்டும், என்ன என்று அடிமை உள்வா எம்முயிர் கரைவா என்று முன்னுற வணங்கி நின்றார் முகமலாம் கண்ணீர்வார். அப்படி அளவில்லாத ஆனந்த வெள்ளத்திலையும் மூழ்கி சிவபெருமானத்திலே தேவரியிற்கு நான் அடிமையாக இருக்க வேணும், என்னை ஆண்டு கொள்ள வேணும் என்று வேண்டிக்கொண்டார். சாமி என்ன பண்ணாரு, இவரை பிடிக்கத்தானே சாமியே வந்தாரு, அதனாலே குழந்தை அடாது அடாது அப்படின்னு சொல்லி கண்ணீரை துடைச்சு விட்டு கண்ணீரை துடைச்சு விட்டு இவ்வகை புகந்து முன்னுரை இறங்கியிருப்ப திவ்ய தரவேயான செய்தி எது? திவ்ய தரம் என்று சொன்னால் ஒரு கனிந்த உள்ளமுடையவர். யாரு? மணிக்கவாக ஒரு கனிந்த உள்ளம், பழுத்த மனம், பழுத்த மனம். இப்பொழுது எல்லா பொருளையும் விட்டு விட்டார். அது எப்படின்னா, தித்திக்கும் பெருமானும் பெருந்துறையில் வந்தான், திருவாத ஊரனும் பரிவாங்க வந்தான். அப்படி வந்தவனுக்கு எத்திக்கும் புகழ ஒரு அருள்மொழியை தந்தான், எல்லாத்துக்கும் புகழ்மொழியாக ஒரு அருள்மொழியாகி உச்சி பஞ்சாக்கரத்தை கொடுத்தான். எல்லாம் இழந்தார், சிவமன்றே இருந்தார். பற்றி பெருங்கடல் வாசகமானது, பாக்கியம் உள்ள ஓதி உணர்ந்தார், சக்தியின் இன்னொரு தானியை பதிந்தது, சஞ்சலமான பிறவி உள்ளது. அதனாலே திவ்ய தரமேயான செய்திய நாடி அவ்வடி அவர் இன்மிக்கால் ஒருவர் வடிமை தன்னை வெவ்வினை அகற்றியாள வேண்டும் என்று இறங்கி நின்றார். அந்த சிவகணங்களிலே மிக தலைமை உள்ளவராகிய ஒரு சிவகணம் வந்து அவர் சொன்னாரு, அதனால இவர் ரொம்ப பக்குவத்தில் முதன்மையாக இருக்கிறாரு, அதனால இவர் ஆண்டு உள்ள வேணும்னு சிவருமாண்ட சொன்னாராம் சிவாசு. அந்த சிவகண தலைவரில் ஒருத்தர் திருவுருளை பரவுண்டு என்கின்ற பக்குவம் உள்ளவனுடைய உள்ளமும் அவருடைய செயலும் அவருடைய வாக்கியமும் தனியாக தெரியும். அது அதிகமாக பார்க்க முடியாது, அதிகமாக படியோருக்கா படியும். திருவுருளை தவிர வேறு ஒன்றும் வேண்டாம் என்று அந்த திருவுருளிலேயே எண்ணம், அதை பற்றியே நினைப்பதை பற்றியே பேசுவது, அதை பற்றியே அவனுடைய செயல்கள் அத்தனையும். அதனாலே இதை பார்த்த உடனே அந்த சிவகண தலைவருக்கு உடனே சுவாமிகிட்ட சொல்லி ஒரு விடப்படாது ஆண்டு உள்ளவன். கருப்புக நினையார் நம்மியர் கண்ணருள் செய்யும். அதனாலே இனிமேல் கருவாசம் பண்ண எண்ணமில்லாதவராகிய திருவாதவுடைய திருமேனியிலே அவருடைய திருமேனியை தன்னுடைய கண்ணாலே பார்த்தார். யாரு? சோகம். அதான் நயன தீட்சை, கண்ணருள் செய்யும். முதல்ல நயன தீட்சை தான் முதல் தீட்சை. இது பலவிதம் ஆசான் பாச மோசனந்தான் பண்ணும் படி நயன தருள் வருஷ வாசகம் மானதம் அலையில் சாத்திரம் யோகம் ஔத்திராதி அநேகம் உள என்பது சிவஞானம். முதல் தீட்சை கண்ணால்தான் பார்த்தரும். பார்வையே ஆணவ அழுக்கடையும் ஆவி, அருமையான வரி, ஆணவ அழுக்கடைய ஆவியை விளக்கி அனுபூதி அடைவித்தது ஒரு பார்வைக்காரன் வேலைக்காரன் அருணகிரிநாதர். ஆணவ அழுக்கு அடைந்து கிடக்கின்ற ஆவியாகிய உயிரை முருகப்பெருமான் பார்த்தானா? பார்த்த உடனே அந்த ஆணவ அழுக்கு சுத்தமா போயிருச்சான். பார்த்த உடனே பார்வையில போயிருச்சான். போன உடனே சிவஞானத்தை உள்ள போட்டுருக்கான். பாத்திரத்தை கழுவினாள், கழுவின பாத்திரத்துல பாலையும் ஊற்றினாள் என்றார். ஆன்மாவாகிய பாத்திரம் அழுக்கு பிடித்திருந்தது. அந்த அழுக்க என்ன பண்ணான் தெரியுமா? முருகன் பார்த்தானா? பார்வையிலே அழுக்க நிற்கின்றான். பார்வையிலே விசேஷம் முதல். அதனால குருவாரு கோடி நன்மை பாரு குருவாரை. அதனாலே இப்படி கண்ணருள் செய்து நெஞ்சில் பரப்பர விதித்தல் வேண்டி, அது நெஞ்சில் இருக்கின்ற பரப்பு உடுங்குமாறு அது வேகம் எடுத்தாண்ட வேந்தடி. மனமானது எப்படிப்பட்டது என்றால் ஓய்வில்லாது சுற்றி கொண்டே இருக்கும் மனம். நம்ம அங்க இருப்போம், மனம் சுற்றிக்கிட்டே இருக்கும். அது மன 100 கோடி துன்பம் நொடி மீதிலே நினைந்தும்பாரு அருணகிரிநாதர். ஒரு நொடியில 100 கோடி துன்பத்தை நினைக்கிறோம். மனமானது சாமானியம் அல்ல, மாவேகம் மனோவேகம். பரப்பர விதித்தல் வேண்டி எடுத்த ஒரு பாதம் கொண்டு திருப்புனை மறையோர் போற்ற தில்லையம்பலத்தே நின்ற அருப்பரானந்த வாரி ஆதலின் அதற்கு அப்படி சிவகண தலைவர் சொன்ன உடனே இவர் நல்ல பக்குவமுடையவர், அதனாலே இவரை ஆண்டு கொள்ள வேணும் என்று அவர் சொன்ன உடனேயே இவருக்கு நாம் தீட்சையை பண்ணி வச்சு இவனை சிவஞானியாக ஆக்கிவிடணும். ஒரு முதல் மந்திரி கிடைச்சான்னா அவனை சாமியார் ஆக்கணும்னா அவன் மூலமா எத்தனையோ பத்து முடிக்கலாம். ஒரு முதல் மந்திரி கிடைச்சான்னு வச்சு அவனை சாமியார் ஆக்கிவிட்டோம்னு நமக்கு சீடன் ஆக்கிவிட்டோம்னு வச்சுக்கோ, அவன் மூலமா எத்தனையோ பத்து முடிக்கலாம் என்கின்ற தந்திரத்தினாலே இப்படி சாமி என்ன பண்ணாரு? அத்தகு பகலோன் முன்னர் அலசி அம்புசாதம் ஒத்தவர் தம்மை நாடி உன்னை இன்று அடிமை கொள்ள இத்தலத்தாரும். பாதபுரனே, உன்னை அடிமை கொள்வதற்காகவே இங்க வந்து வேற வேலை இல்லை, உன்னை ஆண்டு கொண்டு உனக்கு அருள் கொண்டுவதற்காகவே இங்கே இத்தலத்தனைப்போம். நீ உன் இயற்றிய தவத்தினார் எப்படி நாம் இப்போ வந்து வந்தால் நீ முன்புஷை தவத்தி நீட்டம் முன்புசை தவத்தை நீட்ட முடிவீரா இன்பமான அன்பினை எடுத்து காட்ட அளவிலா ஆர்வம் பொங்கி என்பு குருக நோக்கி சித்தமது இறங்கல் வேண்டாம். அதனாலே நீ கவலைப்படாது, உன்னை ஆண்டு கொள்வதற்காகவே வந்த என திருவாயுமல் அப்படி சொல்லி வந்து நான் வறுமையுற்றேன் மற்றனது இளம்பாடு என்று சிந்தையா உலமுற்றாங்கை செழும்பொருள் ஈதல் செய்வார். யாரோ ஒரு வள்ளனானவன், நான் ஒரு தரித்திரன் என்று நான் இந்த மாதிரி அன்னவசிரம் முதலானவற்றிற்கெல்லாம் நான் ரொம்ப சிரமப்படுறேன் ஜானி, அதனால எனக்கு உதவி பண்ணு என்று கேட்டாலே அந்த வள்ளல் என்ன பண்ணுவான், உடனே தருவான். அவன் நேரம் பார்க்க மாட்டான், காலம் பார்க்க மாட்டான். உலகத்தில் சில வழக்கம் சில பேர் வைத்திருப்பாரு, நான் வெள்ளிக்கிழமை கொடுக்க மாட்டேன், சனி செவ்வாய்க்கிழமை கொடுக்கறதில்ல அப்படி சில வழக்கம். வள்ளலுக்கு அப்படி இல்லை, நேரம் இல்லை காலம் இல்லை, வள்ளலா இருக்கிறவன் நேரங்காலம் பார்க்க மாட்டான். வள்ளலா கஞ்சனா இருப்பவன் நேரங்காலம் பார்ப்பான், வள்ளல் நேரம் பார்க்க மாட்டான். அவனுக்கு எப்போ கொடுக்கலாம்னே இருக்கு, இன்னைக்கு வாங்குறதுக்கு ஆடு இல்லை அப்படின்னு கவலைப்படுவேன், கஞ்சி இன்னைக்கு யாராவது வாங்க வந்துட்டான்னா என்ன பண்ணுறது கவலைப்படுவேன். வள்ளல் என்ன பண்ணுவான், இன்னைக்கு யாரும் வரலையே எது கவலைப்படுவான், கஞ்சன் என்ன பண்ணு யாராவது வந்துட போற கவலைப்படுவான். அதனால வள்ளல் எழுக்கெல்லாம் வள்ளலா இருப்போர் சொல்வான், வள்ளலோடும் ஞான கடலோனே வள்ளி மணவாள பெருமாளே என்று வள்ளல் என்றால் சௌரமான ஒருவன் தான் வள்ளலே. அது எப்படி எல்லாரையும் கொல்லக்கூடிய விஷத்தை தான் சாப்பிட்டுட்டு எல்லாரும் கொலைக்க முடியாத அமுதத்தை கொடுத்தார், எல்லாருக்கும் அமுதத்தை கொடுத்துட்டு கொல்லக்கூடிய விஷத்தை தான் சாப்பிட்டார். அது மாணிக்கவா சொன்னார், வார்ந்த நஞ்சு ஐந்து வானூர்க்கு அமுதமே வள்ளல் கூட்டி அமுதத்தை கொடுத்துட்டு யாராவது நஞ்சை சாப்பிட்டா பொங்கின் எழுந்த கடல் நஞ்சினை பங்கி உண்டதும் தெய்வம் உண்டோ சொல்லாய் என்பது திருநாவுக்கரசர் தேவாரம். அதனாலே கொல்லக்கூடிய விஷத்தை சாப்பிட்டு விட்டு யாராவது அமுதத்தை மத்திய பெற்று கொடுப்பாரான், அப்படி கொடுத்தவன் தான் சௌரவான், அதனாலே அவன் வள்ளல்வார் காரணத்தோட. அதனாலே இடர் ஒளிந்து வறுமையுற்றேன் மற்றன இளம்பாடு என்று சிந்தையாகுலம் முற்றாங்கை செழும்பொருள் இதழ் செய்வார். இந்த நாள் அடிக்க வேண்டும் என விதி இன்மையாலே அந்த நாள் இந்நாளாக அடிமை ஒன்று விட வேண்டும். ஐயாலே தீட்சைக்கு காலங்கள் சொல்லப்படுகிறது, இந்த காலத்தில் இந்த மாதத்திலே இன்னும் நட்சத்திரத்தில் தீட்சை பண்ண போகணும் என்று சொல்லுகிறோம். இப்போ இவர் வந்திருக்கிறாரா, இவருக்கு நாளும் இல்லை நட்சத்திரம் இல்லை கிழமையும் இல்லை ஒன்றும் இல்லை, வந்திருக்கிற குருநாதருக்கு ஒன்றுமே இல்லை, வந்திருக்கிற குருநாதருக்கு நாலு கிழமை மரண யோகம் கறி நாலு அச்சமே நாளுமே ஒன்றும் கிடையாது, நமக்கு எல்லாம் உண்டு அவருக்கு ஒன்றுமே இல்லை. எல்லாத்தையும் படைச்சவர் அவர், மண்ணிய நான் மீன் மணி கணலி என்று இவற்றை முன்னம் படைத்த முதல்வரை, மண்ணிய நான் மீன் மதி கணலி என்று இவற்றை முன்னம் படைத்த முதல்வனை பின்னரும் ஆதிரையான் ஆதிரையான் என்றென்று அயறுமால் ஊர்திர நீர் வீதி வேலி உலகு என்பது முத்தொள்ளாயிரம். ஆகையினாலே எல்லாவற்றையும் படைத்தவனாயிருக்கிற சௌரமானுக்கு நாடு கிடையாது கிழமை கிடையாது, அதனாலே உடனே தீட்சை ஒண்ணி அவருக்கு அருள் செய்ய எண்ணினார். எண்ணினாரு அத்தகு தொண்டற்கல்லா அதிபராம வரை நோக்கி இத்தவம் உடையோனையும் இடருளி தாழ்வது நாள் வித்தக இதற்க வேண்டும் கருமனை நினைவு செய்கின்ற உத்தம வடிவம் காட்டும் உண்மையாக சித்தர் செய்தார். அந்த சிவகண்களிலே தலைமையாயிருக்கிறவரை பார்த்து இந்த வாதபூரனுக்கு நாம் திருவருள் செய்ய வேணும், அவனுக்கு தீட்சை பண்ணி வைக்க போகணும், அதனாலே அதுக்கு வேண்டிய ஏற்பாடுகள் எல்லாம் செய்யணும். அந்த சிவகண தலைவரை பார், தீட்சை செய்யறதுக்கு எவ்வளவு ஏற்பாடு தெரியுமா, முறையாக ஆகம விதிப்படி தீட்சை விட்டு மாணிக்கவாசகர் முறையாக ஆகம எல்லா தீட்சையும் ஒரே சமயம், திருவடி தீட்சை தான் கடைசி, திருவடி தீட்சை தான் கடைசி, ஏழு தீட்சை நயனம் ஞானம் அவுத்திரி சாத்திரம் யோகம் என்று ஏழு படிநய தருள் பருஷம் வாசகம் மானதம் அலையில் சாத்திரம் யோகம் அவுத்திராதி ஏழு வகை தீட்சை. இந்த தீட்சையெல்லாம் முடிஞ்சு நல்ல பக்குவமுடையவனுக்கு திருவடி தீட்சை முடிப்பார். சமான் இவள் திருவடி தீட்சை அப்பர் சுவாமி இதில் கேட்டார், திருவடி தீட்சை எங்கே சத்திமுத்தத்தில் நல்லூருக்கு வாழ்ந்தார். ஆகையினாரே இப்படி எல்லா வகையான தீட்சையும் இவனுக்கு செய்ய போகணும், அதற்கு வேண்டிய ஏற்பாடுகள் எல்லாம் செய்யணும் சிவகண தலைவர்களுக்கு உத்தரவு போட்டார். முன்னவன் புகன்றவாறு முயல் ஹூம் என்றே அந்த முன்னவன் புகன்றவாறு முயல் ஹூம் என்றே அந்த மண்ணிலும் தளர் தவத்தின் வகை மலர் தெரியலாலும் பொன்னிடை அழுத்தி முத்தம் புனைந்தனால் பட்டினாலும் அன்னடும் காவினோட அங்க ஆன பூங்கோயில் செய்வார். அதனால தீட்சா மண்டபம், தீட்சா மண்டபம் அது நவரத்தனங்களாலும் மலர்களாலும் அலங்கரிக்கப்பட்டு சிறப்பாக அந்த மண்டபத்தை வைத்தார். தீட்சா மண்டபம் அப்படி அமைத்து செய்தனர் கோயிலோடு சிறந்த ஆசனமும் ஏற்று அதில் சுவாமி எழுந்தருளி இருப்பதற்கான நல்ல ஆசனத்தையும் அமைத்து மெய்தது தொண்டற்கெல்லாம் மிக்கவர் இறைவச்சார்ந்து கைதவம் உடையார் நெஞ்சில் கனவிலும் காணவில்லார் மைதரு களத்தாய் கோட்டம் சமைந்தது வாய்ப்பயர்ந்தார். அதனால தீட்சா மண்டபம் அந்த தீட்சைக்குண்டான பொருள்கள் எல்லா வகையான ஏற்படும் சிறப்பாக செய்து விட்டோம் என்று அந்த சிவகர தலைவர் சிறந்து சாமி இடத்திலே சொன்னார். அப்படி சொன்ன உடனே ஆயிடை குடவால் விற்பில் ஆதவன் கறந்து அப்போது அம்மால வேடை சூரியன் கடலிலே குளித்தான், மேற்கு கடலிலே ஊர் குளித்தான். பாயிருள் பறந்த பின்பு கடிகையோர் 15 கையாலும் நிறவிலே 15 மேலே 15 இரவு நடுச்சாமத்திற்கு மேலும் மேலே மேயனால் உயிர்கள் எல்லாம் விழித்துயில் பயிருங்காலை தூய தொண்டர்க்கும் ஆய தொலையினல் அமையந்து கையால அந்த இரவிலே பிற்பாதியிலே இரவிலே பிற்பாதியிலே கையால இவருக்கு மாயையாகிய மலத்தை தொலைக்க போனும் என்று எண்ணினாராம். என்னே இங்கிவன் தன்னையாடும் காலமீதென்று தெய்வ சங்கமதகன்று முன்னோன் மஞ்சன சால சார்ந்து குங்குமம் புழுகு சாந்தம் குலைத்துமை முழுதும் பூசி கங்கையின் நன்னீர் வாசம் கலந்தம் என் பணி நீராடி ஆச்சாரியர் ஆகியார் ஸ்நானம் பண்ணினாராம். நல்ல வாகன பொருள்களை கலந்த கங்கை நீரிலே ஸ்நானத்தை பண்ணாராம். கங்கை தான் தலையிலே இருக்குது, அதெல்லாம் உபசாரமா சொல்லும் முறை என்று ஆச்சாரியனா இருக்கிறவர் இப்படி ஸ்நானம் பண்ணி யாரும் இப்படி ஆசாரத்தோடு இருக்க போகணும் என்பதற்கு அந்த முறை. இவரு குளிக்கிறதே கிடையாது, சிவபெருமான் குளிக்கிறது கிடையாது, தெரியுமா சிவபெருமான் குளிக்கிறது கிடையாது, சாப்பிட்றது கிடையாது, தூங்குறது கிடையாது, உண்ணாது உறங்காது. அதனாலே இப்படி ஆச்சாரியன் செய்ய வேண்டிய அந்த முதல் காரியங்களை எல்லாம் செய்தான். மெய்ப்புணல் துகிலான் மாற்றி விலை மதிப்பில்லான் அல்ல ஒப்பொரு செம்பட்டாடை உடுத்து செம்பட்டாடை விஷயம்ங்கிறார் ஆச்சாரியன் கட்டி கொள்வது திச்சாகாரத்தில் செம்பட்டாடை கோட்டம் மீதி கோட்டம் என்கிற அந்த தீட்சா மண்டபத்துக்கு எழுந்தார். செப்பிளம் முலையாழ்வாகன் தென் திசை அதனை நோக்கி தெற்கு முகமாக இருந்து இப்ப நமக்கெல்லாம் ஆச்சாரியர் எப்படி வடக்கு முகமாக இருந்து நம்மை கிழக்கு முகமாக வைத்து வலது காதல உபதேசம் பண்ணுவார் அப்படித்தானே பண்றாரு. இந்த ஆச்சாரியன் தெற்கு முகமாக எழுந்தருடைய சோகர்மான் தெற்கு முகமாக எழுந்தருடைய தென் திசை அதன் நோக்கி அப்பெரும் தவிசின் மேலங்க அழகுற இருந்தவர் அப்படி தெற்கு முகமாக எழுந்தொழி அந்த ஆதனத்திலே எழுந்தொழினார். அண்டரும் மலர்வுயர்த்தும் அண்டரும் மலர்வுயர்த்த அன்பரும் நீராடி அதையாலே தீச்சை பெற்றுக் கொள்ளுகிறாகிய வாத உருடிகளும் ஸ்நானத்தை செய்து அதற்கு மேலே வெண்டுகில் முடிந்து அவர் சிவப்பு பட்டு இவர் வெண்பட்டு அணிந்து நீர் விளங்கிய மையராகி திருநீர் பூசி இவர் ஏற்கனவே ஆகம விதி எல்லாம் தெரிந்தவராகினாலே நன்றாக திருநீற்றெல்லாம் அணிந்து கொண்டு முண்டகம் அலர்த்தால் வணங்கி முத்தி தந்தருளை மீனி கொண்டவர் திருமுஞ்சென்று குறுகி எங்குவையோ இப்படி ஸ்நானம் முதலானதை வாங்கியது கையால் வஸ்திரம் முதலானவற்றில் அணிந்து கொண்டு விண்ணவர் அதிமன் பொற்றால் விளக்கி அர்ச்சனை முன்றியது. முதலிலேயே ஆச்சாரியனுக்கு பூஜை பண்ணினாராம். சிவபெருமானுடைய திருவடியை பால் முதலானவற்றினாலே விளக்கி பூஜை பண்ணினார். இதெல்லாம் மாணிக்கவாசகர் தான் கொடுத்து சிவபெருமான் திருவடியை தொட்டு பூஜை பண்ணுகிறார். தன்னரும் பனிநீர் தோய்ந்த சாந்தமீர் முழுதும் ஜாத்தி வண்ணமன் கழுநீர் மாலை வளம்பெற அணிந்து பின்னர் கண்ணொரு பரிமீர கண்டுள்ள மகிழ்ச்சி உண்டு. ஐயா அந்த திருமேனியை பார்த்து பார்த்து பார்த்து அளவில்லாத ஆனந்தத்திலே மூழ்கினார். திருமேனியை நன்றாக கண்டவர், நன்றாக கண்டவர் அந்த ஆனந்தத்திலே இவருடைய உள்ளமானது சொல்லி முடியாது அந்த ஆனந்தம். அது இப்போ நம்ம சொல்லி முடியாது நமக்கு அந்த இது உணர்வு வராது. சாமியை நேராக கண்டு ஒரு எப்படி இருக்கும் அந்த உள்ளம், உள்ளம் எப்படி இருக்கும், ஆனந்த வெள்ளமாக இருக்கும், அதை சொல்லி முடியாது. பருப்புடன் நாளிகேற பழஞ்செழும் துருவல் சேர்த்து தேங்காய் துருவல் அதனால முந்திரி பச்சை பாசிப்பருப்பு முதலானதெல்லாம் சேர்த்து அதனால சருக்கரை கலந்து பாலில் சமைத்த நல்ல சுவாமியினுடைய திருவடியை பூஜை பண்ணி அதுக்கு மேலே நிவேதனம் இப்படி பண்ணுறாராம். ஏழே முந்திரி பருப்பு பாசி பருப்பு தேங்காய் துருவல் சேர்த்து சர்க்கரை கலந்து பாலிலே சமையல் பண்ணியிருக்கார், பொங்கல் வச்சுருக்கார். இருத்திய கனகக்கான் மேல் அது வைத்தது தங்கத்தினால செய்த ஒரு ஆசனத்தில் வைத்தார். தங்கத்தினால செய்த ஒரு ஆசனம், அது மேல அந்த பொங்கல் விருப்போடு படைத்து நெய்யும் மிக்க முக்கணியும் வீடு. அந்த அன்னத்திலே நெய் வீடு, அதோட மூன்று வகையான கறி, மாம்பழம், வாழைப்பழம், பலாப்பழம், முக்கணியும் அந்த பொங்கல் மாலையன் வளாரி மற்ற வானவர் பழைக்க மாலாகிய திருமாலும் அயனாகிய பிரமாவும் ஆ வளாரி என்கின்ற இந்திரனும் மற்றைய தேவர்கள் எல்லாம் பழைப்பதற்காக ஆழம் உண்டவரே முன்னாள் ஆழம் உண்டவரே நல்ல அமுதம் உண்டவாயும் ஆழம் உண்டவரே அமுதம் உண்டாயும். நான் கூட ஒரு பாட்டு பாடியிருக்கேன், சேந்தனார் களியை சாப்பிட்ட இந்த வந்திகளை உதிர்ந்து விட்டு கொடுத்தா சாப்பிட்ட அது மாதிரி நாம் படைக்கிற சாதத்தையும் சாப்பிடு சாமியோட ஒரு பாட்டு. அதனாலே ஆழம் உண்டவனே நல்ல அமுதம் உண்டருளாய் என் சீலமா மகிழ்ச்சி உங்கள் சிந்தையின் உழைப்ப கால காலனும் உண்டு நீரார் கரமலர் கழிய உண்டு. அதனால காலகாலனாய் சிவருமான அந்த அமுதத்தை உண்டு அது தூய்மை படித்துக் கொண்டாராம். சாப்பிட்றதெல்லாம் இல்லை, சாப்பிட மாதிரி கண்ணப்பூர் மாமிசர் வச்சார் இல்லை சாப்பிடது இல்லை, இவருக்கு சாப்பிட மாதிரி தெரியும். அவர் மறைத்த விடுவார் சுவாமி, மறைத்த விடுவார் இவருக்கு சாப்பிட்டார். சாப்பிட்டார் வெள்ளிலை, அதுக்கு மேல வெள்ளிலைன்னா வச்சு வெள்ளிலை பழுக்காய் நல் விரைதரு தூப தீபம் கொள்ளின தேசு காட்டி கோலனன் நீர் சாத்தி தெள்ளொடி விளங்கும் ஆடி சோட சோஜாரம் ஆடினா கண்ணாடி திருந்தமன் திகழ்வித்தெங்கும் முன்னவர் முடிமையிலோங்க ஒன்குடை கவித்து செய்யும் கண்ணாடி குடை சாமரம் விசிறி முதலான உபச்சாரம் சோடச்ச உபச்சாரம். இப்போ நான் தினஞ்சோம் சாமிக்கு காட்டுறேன். நான் சொற்பொழிவிலே இந்த மாதிரி கண்ணாடி சாமர குடை விசிறி இதெல்லாம் செய்யணும் சாமிக்கு, அதை நான் பூவில் காட்டிக்கிட்டு இருக்கிறேன்னு சொற்பொழிவில் சொன்னேன். அதை ரொம்ப சொற்பொழிவிலே இதில் கேட்டுட்டு சீடியில் கேட்டுக்கிட்டு கும்பகோணத்துலேருந்து எல்லாம் வாங்கி அனுப்பிச்சுட்டேன் பத்தியில் கும்பகோணத்து தினந்தோறும் சாமிக்கு காட்டுறேன். நேசமாகவே குடை கற்றைவன் கவரி செம்பூர் காம்பு நீடு ஆலவட்டம் பற்றி அன்புடனை வீசி பறிவுடன் அடியார் சூழ பொற்ற விசி இடையேமேவும் புண்ணியன் திருமுன் பைம்போது ஊற்ற கையுடன்

0: இருந்துருங்கிட்டாரு. அவருக்கு முன்னாலே சென்று அவருக்கு பூஜையை பண்ணி கையில நிறைய புஷ்பத்தை வச்சுட்டு நிக்கிறாரு. யாரு? திருவாதவுடிகள். குருவருடைய பெறுபோறாரு, அந்த திருவருள் நமக்கும் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து இந்த அளவிலே இந்த உரையை நிறைவு செய்கிறது.
1: வான்முயில் வளாதுவீக மலிவளம் சுரக்க வண்ணன் கூன்முறை அது செய்க உறவிலாது உயிரில் வாழ நான் வரையறங்கள் உங்க நற்றமும் எள்ளி வல்க மேன்மை உள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம் பார்வதி.
2: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி திருமுறை இசை. எம்பெருமான் உமாபதி சிவாச்சாரியார் தொகுத்து வழங்கிய அருள்முறை திரட்டு. தலைப்பு அருளது நிலை. இதில் நீங்கள் கேட்கவிருக்கும் பாடல் ஆறாம் திருமுறை 35வது அதிகம் 5வது பாடல் கொள்ளை குழைக்காதில். வணக்கம். ஓம் சிவாய நம.
3: தலம் திருவெண்காடு. திருநாவுக்கரசு நாயனார் அருளிச் செய்த ஆறாம் திருமுறை திருத்தாண்டகம்.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: சந்திரசேகராஷ்டகம்

0: தலம் திரு பூந்துருத்தி
1: திருநாவுக்கரசு நாயனார் அருளி செய்த ஐந்தாம் திருமுறை தொழற்பாலதே என்னும் திருக்குறுந்தொகை. திருச்சிற்றம்பலம்.